நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்து கொண்டிருக்கும் நேரம் இது. நேரம் 5:35. வழங்கிக் கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழகம் 102.3 MHz. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பி.வி. சீனிவாஸ் பாடியுள்ள நந்தி ஸ்தோத்திரம்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹெட்ஸிலும் 103 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 9 நாள், பராப்பவ ஆண்டு வைகாசி மாதம் 11 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 25 தேதி திங்கட்கிழமை. இந்த நாள் அனைவருக்கும் இனியதொரு மகிழ்வான நன்னாளாக அமையட்டும். நேரம் 5 மணி 57 நிமிடம்.

0: கேட்கலாம் 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். அனைத்து பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் உயர்கல்வி நிறுவனங்கள் உதவிட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. காவிரி, பொன்னியாறு, திருமணி முத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய் கண்காட்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடல் தகுதியை வலியுறுத்தி 1000-க்கும் மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் காலை தென்றல் நிகழ்ச்சி தொகுப்பில் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. காலை தென்றல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கலாம் குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 27 அதிகாரம் நீத்தார் பெருமை. குரல் சுவையொழி ஊர்வோசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. விளக்கம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தன் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம். குரல் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. விளக்கம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தன் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம். கேட்டது குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 27 அதிகாரம் நீத்தார் பெருமை. இனி கேட்கலாம்
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம். வழங்குபவர் முனைவர் மூக்க அன்வர் பாட்ஷா அவர்கள்.
4: உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்பார் பட்டினத்தடிகள். அதிர்ஷ்டம் கதவை திறக்கலாம், ஆனால் உழைப்புதான் அந்த கதவை திறந்து வைத்திருக்கும் என்ற சிந்தனையின் மூலம் உண்மையான வளர்ச்சி வருவது நேர்மையான உழைப்பிலிருந்துதான் என்பதையும், உழைப்பு இல்லாமல் கிடைக்கும் வெற்றி நிலைத்திருக்காது என்பதையும் உணர்தல் வேண்டும்.

0: உழைப்பு என்பது ஒரு சுமை அல்ல, அது ஒரு வாய்ப்பு, அது ஒரு பயணம், அது நம்மை நம்மால் உருவாக்கும் ஒரு சக்தி. உழைப்பவர்க்கே வெற்றிக்கனி பரிசாக கிடைக்கும். இதோ ஒரு வாழ்வியல் சிந்தனை. ஒருவர், என்னிடம் கோடிக்கணக்கில் பணம் உள்ளது, எல்லோருக்கும் தரப்போகிறேன், தேவையுள்ள மக்களே திரண்டு வாருங்கள் மெரினா பீச்சுக்கு என்று அறிவித்தார். சும்மா கிடைக்கிதே பணம், மக்கள் விடுவார்களா? மக்களும் லட்சக்கணக்கில் திரளாக திரண்டனர். அப்போது அங்கே வருகை தந்த அந்த கோடீஸ்வரர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். என்னிடம் எல்லோருக்கும் கொடுக்கும் அளவிற்கு பணம் உள்ளது, ஆகவே தயவு செய்து யாரும் அடித்து கொள்ளாமல் வரிசையாக நில்லுங்கள் என்றாராம். உடனே அடித்து பிடித்து அனைவரும் வரிசையாக நின்றனர். வரிசை பல மைல் தூரம் நீண்டுவிட்டது. அப்போது மீண்டும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அந்த கோடீஸ்வரர். அதாவது, முதலில் நிற்பவருக்கு 1 ரூபாயும், இரண்டாவதாக நிற்பவருக்கு 2 ரூபாயும், 1000வதாக நிற்பவருக்கு 1000 ரூபாயும், 1,00,000வதாக நிற்பவருக்கு 1,00,000 ரூபாயும் தருவேன் என்று ஒரு கண்டிஷன், நிபந்தனை போட்டுவிட்டு, சரி எல்லாம் வரிசையாக ஒவ்வொருவராக வாருங்கள் என்று அழைத்துள்ளார். அவ்வளவுதான். அந்த அறிவிப்பை கேட்டவுடன் முதலில் நின்றவர், இங்கு என்ன நடக்கிறது என்று அங்கும் இங்கும் பார்த்து கொண்டே அங்கிருந்து மெதுவாக ஒதுங்கிவிட்டார். இரண்டாவதாக நின்றவர், நான் போய் டீ குடித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து சென்று விட்டார். மூன்றாவதாக நின்றவரும் மெதுவாக நகர்ந்து விட்டார். இப்படியே முதலில் வந்து நின்ற ஒவ்வொருவரும், நாம் பஸ் பிடித்து சென்று பணத்திற்காக நிற்கும் வரிசையில் கடைசியில் போய் இணைந்து கொள்வோம், அப்போதுதான் அதிக தொகை கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு வந்தவர்கள் எல்லோரும் அங்கிருந்து விலகி கொண்டார்கள். இப்படியே யாருமே உதவிகள் பெற வரவே இல்லை. இதுதான் மனிதர்களின் மனோபாவம். உழைப்பு இல்லாமல் சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கடின உழைப்பு என்பது ஒருவித மகிழ்ச்சி, அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வெகு நிச்சயமாய் ஏதோ ஒரு சமயத்தில், ஒரு கணத்தில் அந்த உழைப்பு நம் தலையில் ஒரு கிரீடத்தை நம் தலையில் ஏற்றி வைத்து அழகு பார்க்கும். எந்த கணம் யாருக்கு கிரீடம் கிடைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனால் உழைப்பவர்களுக்கு கிரீடம் நிச்சயம் உண்டு. ஒருபோதும் உழைப்பவர் தோற்று போக மாட்டார். உழைப்பவருக்கே உழைப்பின் அருமை தெரியும். ஆகவே உழைப்பதை ஒரு வைராக்கியமாக கொண்டு உழைத்து உழைத்து வெற்றி பெற்று வாழுங்கள். வெற்றி கனியை பறித்து சுவைத்து மகிழுங்கள்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் மூக்க அன்வர் பாட்ஷா அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் காலை தென்றல் நிகழ்ச்சியில். இனி கேட்கலாம் பக்தி பாடல்கள். தொடக்கமாக உன்னிகிருஷ்ணன் சுபம் பாடியது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் காலை தென்றல். கேட்கவிருக்கும் பாடல் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ பாடியது.

0: சாதகம் பண்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.

0: நேர்களே, நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்னைக்கு என்ன நிகழ்ச்சிகள் நம்ம கேட்க போறோம் அதை பத்தின அறிவிப்பு. காலையில 7:30 யோகமும் மனித மாண்பும். உரை வழங்குபவர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம். ஹோமியோபதி மருத்துவர் ஆர்த்தி கௌதம் அவர்களுடன் நேர்முகம். மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான காரணங்களும் அதற்கான அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பு முறிவு மூட்டுமாற்று மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டி தினேஷ் ராம்குமார் அவர்கள். 3:00 சரண்ஸ் மருத்துவமனை வழங்கும் டீ டைம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. சாயந்தரம் 5:00 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட பழங்குடியின இனத்தின் முதல் முனைவர் பட்டம் பெறவிருக்கும் முருகேசன் ராமன் மற்றும் தேவிகா மருதாசலம் ஆகியோருடன் நேர்முகம். மாலை 6:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் சௌபாகியவதி, படைவீட்டு அம்மன், மூனார், குமாஸ்தாவின் மகள், செஞ்சுலட்சுமி, பட்டிக்காடா பட்டினமா, ஸ்ரீ பனாரியம்மன் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பக்தி இசை கேட்கலாம். 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். இன்னைக்கு நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல ஒலிபரப்பாகிற நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இனி கேட்கலாம்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம்
2: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
3: கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
1: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 34°C முதல் 35°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25°C முதல்

0: 26 டிகிரி செல்சியஸாகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-75%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60%-65%, பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 4-8 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லாத நாட்களில் அதனை பயன்படுத்த முடியும். குறுவை நெல் நாற்றாங்கால் தயாரிப்பதற்கு இது உகந்த தருணமாகும். எனவே போதுமான தண்ணீர் வசதியுள்ள விவசாயிகள் நாற்றாங்கால் தயாரித்து விதைப்பு செய்யலாம். விதையை கார்பன்டசும் பூஞ்சான கொள்ளியுடன் 2 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரத்தினை பயன்படுத்தி பாடுவாசியும் விதைக்கலாம். தொடர்ந்து மழை வர வாய்ப்புள்ளதால் கோடைகால இரவை பருத்தியில் இலைகள் சிவப்பு நிறமாக மாற வாய்ப்புள்ளதால் இதை நிவர்த்தி செய்ய 60 நாட்களான பருத்தி செடிகளுக்கு 5% மெக்னீசியம் சல்ஃபேட், 1% யூரியா, 0.1% துத்தநாக சல்ஃபேட் கலந்த கரைசலை தெளிக்க வேண்டும். வாடல் நோயை மேலாண்மை செய்ய டிரைகோடெர்மா விருடி 2.5 கிலோவை 300 கிராம் எருவுடன் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். மண்ணின் ஈரத்தை பொறுத்து மஞ்சளை நடவு செய்யலாம். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். தென்னை மரத்தைச் சுற்றியும் உள்வட்ட பாத்திகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை சேமிக்க முடியும். கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். கால்நடைகளுக்கு தொடர்ந்து துள்ளுமாறி நோய் தடுப்பூசி அருகிலுள்ள கால்நடை மருத்துவமனைகளில் போட்டுக்கொள்ள வேண்டும். ஆடுகளுக்கும் அம்மை நோய் தடுப்பூசி போட வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
1: கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆண்டிற்கு சராசரியாக 611 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. இதில் கோடைக்காலத்தில் 135 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. மே மற்றும் ஜூன் மாதங்களில் 118 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தற்போது மேட்டுப்பாளையம், மன்னூர், மதுக்கரை, கிணத்துக்கடவு, பெரியநாயக்கன்பாளையம், சூலூர், பொள்ளாச்சி மற்றும் ஆனைமலை வட்டாரங்களில் மிதமான மழை பெறப்பட்டுள்ளது. நமது மாவட்டத்தில் நெல், சிறுதானியங்கள், பயறு வகைகள், எண்ணெய் வித்து பயிர்கள், பருத்தி, கரும்பு மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. இதில் 15,650 ஹெக்டரில் சோளம் மற்றும் 87 ஹெக்டரில் கம்பு சாகுபடி செய்யப்படுகிறது. சிறுதானிய பயிர்களில் 100 கிராம் சிறுதானியத்தில் 72 கிராம் மாவுச்சத்து, 10 கிராம் புரதம், 344 மில்லிகிராம் இரும்புச்சத்து, 14 மில்லிகிராம் சுண்ணாம்புச்சத்து மற்றும் 12 கிராம் நார்ச்சத்து உள்ளது. மேலும் சிறுதானியங்களை உட்கொள்ளும்பொழுது நமது உடலில் இரத்தம் சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது. இதயம் வலுவடைகிறது. கேடு விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் அழிக்கப்படுகின்றன. சிறுதானியங்களில் உள்ள மெக்னீசியம் தீவிர ஆஸ்துமா மற்றும் ஒற்றை தலைவலியிலிருந்து பாதுகாக்கிறது. டைப் 2 சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது. சிறுதானியங்களில் அதிக அளவு காணப்படும் நார்ச்சத்து பித்தப்பையில் கற்கள் உருவாகாமல் தடுக்கிறது. உடல் சுறுசுறுப்பிற்கு காரணமான செரோட்டின் உற்பத்திக்கு உதவுகிறது. இதிலுள்ள நியாசின் இரத்தத்தில் அதிக அளவு கொழுப்பு சேருவதை குறைப்பதால் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படுகிறது. உடல் எடை சீராகிறது. சிறுதானியங்களிலுள்ள ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் மற்றும் ஃபைட்டிக் அமிலம் நோய்கள் வராமல் தடுக்கிறது. இவ்வாறான சிறப்புகளை கொண்ட ஊட்டச்சத்து மிக்க சிறுதானியங்களான சோளம், கம்பு, திணை, வரகு, குதிரைவாளி மற்றும் சாமை சாகுபடியினை ஊக்குவிக்க நடப்பு 2026-27 ஆண்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு 168 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊட்டச்சத்து மிக்க சிறுதானியங்கள் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் நோக்கமானது புதிய ரகங்களை உற்பத்தி செய்து அறிமுகப்படுத்துதல் மற்றும் 1 ஏக்கரில் உற்பத்தியினை அதிகப்படுத்துதல் ஆகும். இத்திட்டத்தில் உயர் தொழில்நுட்பங்கள் அடங்கிய தொகுப்பு செயல்விளக்க திடல்கள், சான்று பெற்ற சோளம் மற்றும் கம்பு விதைகள் விநியோகம், பயிர்களின் செயல்திறனை அதிகரிக்க பேரூட்டச்சத்துக்களுடன் நுண்ணூட்டங்களான சுண்ணாம்பு, கந்தகம், இரும்பு, மெக்னீசியம், மாங்கனீஸ், துத்தநாகம், தாமிரம், குளோரின், மாலிப்டினம் மற்றும் நிக்கல் போன்ற நுண்ணூட்டங்களை வழங்கக்கூடிய நுண்ணூட்டச்சத்துக்களை வழங்குதல், காற்றிலுள்ள தழைச்சத்தினை வழங்கக்கூடிய அசோஸ்பைரிலம் மற்றும் மண்ணில் கிட்டா நிலையில் உள்ள மணிச்சத்தினை

0: கரைத்து பயிர்களுக்கு வழங்கக்கூடிய பாஸ்போபாக்டீரியம் விதைகள், மண் மூலம் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த சூடோமோனஸ் புளோரசன்ஸ் மற்றும் குருத்தீயை கட்டுப்படுத்தக்கூடிய அசாடிராக்டின் ஆகியவைகள் மானியத்தில் வழங்கப்படுகின்றன. உயர் தொழில்நுட்ப செயல்விளக்க திடல்களுக்கு 2.5 ஏக்கருக்கு 7,500 ரூபாயும், சான்று பெற்ற விதைகள் வாங்கும் விவசாயிகளுக்கு 50% மானியமும், தானிய நுண்ணோட்டம் 2.5 ஏக்கருக்கு 12.5 கிலோ 675 ரூபாய் மானியத்திலும், திரவ உயிர் உரங்கள் லிட்டருக்கு 150 ரூபாய் மானியத்திலும், அசாடிராக்டின் 50% மானியத்திலும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அனைத்து வட்டாரங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே விவசாயிகள் தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்களை அணுகி பருவம் துவங்கும் முன்னே இடுபொருட்களை பெற பதிவு செய்து கொள்ளுமாறு வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக் கொள்கிறார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆண்டிற்கு சராசரியாக 611 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. இதில் கோடைக்காலத்தில் 135 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. மே மாதத்தில் 88 மில்லிமீட்டர் மழை பெறலாம் எனவும், நமது மாவட்டத்தில் ஆண்டின் முதல் பயிராக நிலக்கடலை சாகுபடி பொள்ளாச்சி வடக்கு மற்றும் தெற்கு, ஆனைமலை, கிணத்துக்கடவு, மதுக்கரை, தொண்டாமுத்தூர், அன்னூர் மற்றும் காரமடை வட்டாரங்களில் பயிரிடப்படுகிறது. சென்ற ஆண்டு நமது மாவட்டத்தில் 1,653 ஹெக்டேர் பரப்பளவில் நிலக்கடலை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. மாவட்டத்தில் சென்ற ஆண்டு சராசரியாக 2.5 ஏக்கருக்கு 1,918 கிலோ மகசூல் பெறப்பட்டது. நடப்பு 2026-27 ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சமையல் எண்ணெய் வித்து பயிரான நிலக்கடலையில் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் பொருட்டு தேசிய சமையல் எண்ணெய் வித்து இயக்கத்தின் கீழ் நிலக்கடலை பயிரில் மதிப்பு சங்கிலி தொகுப்பு மற்றும் வட்டார செயல் விளக்க திடல் அமைக்க 99.5 லட்சம் மதிப்பீட்டில் திட்டம் பெறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நிலக்கடலை சாகுபடி பரப்பினை அதிகரித்தல், உற்பத்தி திறனை அதிகரித்தல் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதே இதன் பிரதான நோக்கமாகும். இந்த மாவட்டத்தில் ஆனைமலை, அன்னூர், காரமடை, பொள்ளாச்சி வடக்கு, தெற்கு மற்றும் தொண்டாமுத்தூர் வட்டாரங்களில் 1,250 ஏக்கர் பரப்பளவில் ஏக்கருக்கு 4,560 ரூபாய் மதிப்பிலான விதைகள் வழங்கப்படுகிறது. மேலும் அன்னூர், கிணத்துக்கடவு மற்றும் மதுக்கரை வட்டாரங்களில் 250 ஏக்கர் பரப்பளவில் ஏக்கருக்கு 5,600 ரூபாய் மானியத்தில் உயர் விளைச்சல் ரக நிலக்கடலை விதைகள், நிலக்கடலை நுண்ணூட்டச்சத்துக்கள், இயற்கை உரம், ட்ரைகோடர்மா விருடி மற்றும் வேம்பு பூச்சிக்கொல்லி மருந்து ஆகியவைகள் மானியத்தில் வழங்கப்படுகின்றன. இதுவரை கூறிய வட்டாரங்களில் நிலக்கடலை சாகுபடி செய்யும் விவசாயிகள் தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்களை அணுகி மதிப்பு சங்கிலி தொகுப்பிலும் வட்டார செயல் விளக்க திடல்களுக்கும் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக் கொள்கிறார்.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

நிகழ்ச்சி இன்று பகல் 12 மணிக்கு வசந்த் இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம். ஹோமியோபதி மருத்துவர் ஆர்த்தி கௌதம் அவர்களுடன் நேர்முகம். பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான காரணங்களும் அதற்கான அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பு முறிவு மூட்டுமாற்று மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டி தினேஷ் ராம்குமார் அவர்கள். இரவு 7:25 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட பழங்குடியின இனத்தின் முதல் முனைவர் பட்டம் பெறவிருக்கும் முருகேசன் ராமன் மற்றும் தேவிகா மருதாசலம் ஆகியோருடன் நேர்முகம். காலை 7:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் யோகமும்

0: மனித மாண்பும் உரை வழங்குபவர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். 8:50 சைவாலின் இன்று பொறுத்த தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல்

0: மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேருக்கு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. டாக்டர் கலிங்கப்பட்டி ராமசாமி பழனிசாமிக்கு பத்ம விபூஷன் விருதும், டாக்டர் எச் வி ஹண்டே, திரு கே விஜயகுமார், திருமதி சிவசங்கரி, டாக்டர் ஸ்ரீதர், திரு என் சுவாமிநாதன், திரு ஆர் கிருஷ்ணன் கிட்னா ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இரு நாடுகளும் பயங்கரவாத செயல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலகளவிலான பொருளாதார சிக்கல்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் அக்கறையுடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காவிரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நதிகளை இணைப்பது குறித்தும் இதற்கான வழித்தடங்கள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை இந்த நதிகளுடன் இணைப்பதன் மூலம் இப்பகுதியில் உள்ள ஏரிகளில் தண்ணீரை சேமிக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் மக்கள் தங்களது குறைகளை எளிதில் தெரிவிக்க ஏதுவாக நம்ம திருச்செங்கோடு நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற பிரத்யேக செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்கள் ஆதரவுடன் தவிகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளதாகவும் இதனை ரீல்ஸ் ஆட்சி என விமர்சனம் செய்வது முறையல்ல என்றும் கூறினார். மின்வெட்டு பாதிப்புகளை உடனுக்குடன் சீரமைக்கும் வகையில் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக

அவர் தெரிவித்தார். இம்மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் திரு காந்திராஜ் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விழுப்புரம் மாவட்டம் அருக்காணத்தை அடுத்த வண்டிப்பாளையம் பகுதியில் 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். குழந்தைகள்

0: உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது. ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாதவாறு மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் ராசிபுரம் வள்ளலார் கோவில் பகுதியைச் சேர்ந்த சித்ராதேவி, அவரது மகள் தர்ஷினி ஆகியோர் இராப்பட்டணம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் தமது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது கனமழை காரணமாக அங்கிருந்த சுவர் திடீரென இடிந்து அவர்கள் மீது விழுந்தது. இதில் சம்பவ இடத்திலேயே சித்ராதேவி என்ற பெண்மணி உயிரிழந்தார். அவரது மகள் தர்ஷினி படுகாயமடைந்தார். இதுகுறித்து ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல்லில் இருந்து எஸ் கண்ணன்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெப்பம் 100 டிகிரி எட்டிய நிலையில் ஒரு மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சூறை காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை காரணமாக அப்பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்று கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென பலத்த சூறை காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. திருப்பத்தூர், நாற்றம்பள்ளி, வாணியம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான கொடையாஞ்சி, நியூ டவுன், பெருமாள்பேட்டை, ஜனதாபுரம், கிரிசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மழையின் காரணமாக முன்னதாகவே மின் நிறுத்தம் செய்யப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.
0: இருவரி செய்திகள். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா அருகே கட்டுமானத்தில் இருந்த அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 24 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். காங்கோவின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரசால் பாதிப்புக்குள்ளானோரின் எண்ணிக்கை 900 கடந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 83 நகரங்களில் 2000-க்கும் மேற்பட்ட மையங்களில் நேற்று நடைபெற்ற மத்திய பணியாளர் தேர்வாணைய முதன்மை தேர்வில் 549,000 பேர் தேர்வு எழுதினர். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடற்தகுதியை வலியுறுத்தி 1000-க்கும் மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். தேனி மாவட்டத்தில் இம்மாதம் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயனடையுமாறு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரனுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவேரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேரம்.

0: 6:55 நலமே விளைக.
1: நலமே விளைக இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே. நான் சரண். நம்ம என்னைக்குமே வந்து எண்ணங்களை பத்தி நம்ம நிறைய பேசிட்டே இருப்போம். இதுல நிறைய விஷயங்கள் நம்ம யாரோ ஒன்று சொல்றதை அப்படியே நம்புறோம். யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அது வந்து உடனே அதுதான் உண்மை அப்படிங்கிறத நம்பிடுறோம். அப்படி கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் பகுத்து என்ன எது உண்மையான ஒரு விஷயமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அது உண்மையான விஷயம்னா மட்டும்தான் நம்ம அதுக்கான ஒரு கான்சென்ட்ரேஷனை நம்ம அதுக்கு கொடுக்கணும். ஸோ இதுல வந்து நிறைய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய மருந்துகள் பாத்தீங்கன்னா, சித்த மருந்துகள், ஆயுர்வேத மருந்துகள், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தை பல மடங்கு அதிகப்படுத்தும். இப்ப நம்ம வயசான காலம், நான் எத்தனையோ மருந்துகளை சாப்பிட்டுருக்கேன், நான் சுகருக்கு மருந்து சாப்பிட்டுருக்கிறேன், இதுக்கு டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷனுக்கு மருந்து சாப்பிட்டுருக்கிறேன், நான் கார்டியாக், ஆனால் இந்த மருந்துகளை எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு சந்தேகமாகவே இருக்குது. அப்போ சிலருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இது நம்ம மைண்ட் லெவலில் நம்ம இந்த மருந்து எடுக்கிறோமே, இதுலேருந்து இதுக்கு மாறலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. என்றைக்குமே நல்ல விஷயங்களுக்கு மாறதுக்கு பயப்படவே கூடாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது நல்ல விஷயமா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது தெரிஞ்சுக்கணும். நம்ம தான் போய் நமக்கு ஒரு விஷயம் வேணும், இப்போ நமக்கு ஒரு கார் வாங்கணும், இல்லை நமக்கு ஒரு பைக் வாங்கணும்னு நம்ம என்ன பண்ணுறோம், போய் அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி இன்னும் டவுட் நமக்கு தெரியணும். அது எப்படி ஒர்க் பண்ணும், எவ்வளோ ஸ்பீடில் போகும், எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும், எவ்வளோ கிலோமீட்டர் இது வந்து நல்லா ஓடும் அப்படிங்கிற பலதையும் நம்ம தெரிஞ்சுட்டு தான் வாங்குறாங்க. போது நம்ம ஹெல்த்துக்கான ஒரு விஷயத்தை ஒரு நாலேஜோடு எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்போது ஒரு சில விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ பேசிக்காக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, நல்ல உணவுகள், நல்ல பயிற்சி, எல்லாத்துக்கும் மேலே நல்ல எண்ணங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாசிட்டிவ் வைப் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல எண்ணங்கள், நேர்மறை சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம நோயத்தன்மையை ரொம்ப குறைக்கும். நீங்க ஒரு வாரம் அப்படி இருந்து பாருங்க, பயங்கரமான ஒரு நோய் தன்மையை குறைக்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய நோய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இதெல்லாம் வந்து சயின்டிபிக்லா ப்ரூவனா அப்படின்னு கேட்டா, அப்படி கிடையாது. எத்தனையோ மருந்துகள் நம்ம வருது, அதுக்கப்புறம் பேன் பண்றாங்க. அப்ப அது சயின்டிபிக்லா ப்ரூவ் பண்ணானா பேன் பண்ணுவாங்களா, கிடையாது. எல்லாமே வந்து ரெவலேஷன் அப்படிங்கிறது பல விஷயங்கள் இந்த நம்மளுடைய கல்ச்சர், நம்ம கலாச்சாரத்துல இருந்திருக்கு. இப்ப எத்தனையோ வானசாஸ்திரம் அப்படிங்கிற விஷயம் அன்னைக்கே நம்ம பலதையும் பார்த்துருக்கிறோம். இந்த வானசாஸ்திரத்தின் மூலமாக கரெக்டான அந்த இவ்வளோ கிலோமீட்டர், இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வந்து சூரியன் இருக்குது, இவ்வளோ கோள்கள் இருக்குங்க, பலதையும் நம்மளுடைய அந்த முன்னோர்கள், இட்ஸ் கால் ரெவலேஷன், நமக்கு என்னன்னா அறிவுபூர்வமாக ஒரு உணர்வு பூர்வமாக தெரிஞ்சு கொள்வது. இது மாதிரி பலதையும் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. மெடிடேஷன் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க, மைண்ட் கான்சென்ட்ரேட் பண்றது மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் கிடையாது. ஸோ எப்பவுமே வந்து நம்ம ஒரு விஷயத்தை சந்தேகமானுங்கிறத விட அது உண்மையா அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மருந்துகள் எடுக்கிறதோ, உணவு முறைகள் எடுத்துக்கிறதோ எல்லாமே செய்யும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் மைண்ட் உருவாகும். எப்பவுமே நம்முடைய ஆரோக்கியம் தான் முக்கியம். நீங்க எங்க வேணா மருந்து எடுங்க, ஆனா போக போக மருந்துகள் குறைக்கப்படுகிறதா, உங்க ஆரோக்கியம் மேம்படுதா, எந்த விதமான பக்கவிளைவும் இல்லையா, அப்ப நீங்க எங்க வேணா மருந்துகள் எடுக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களோட ஆரோக்கியம் பல மடங்கு அதிகமாகும். அப்போ உங்களுக்கு அது ஒரு மிகச்சிறந்த மருத்துவம் தான். ஸோ அது எங்கே இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் ஒரு முறை எங்களுடைய மருத்துவமனையில் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. நாளை மீண்டும் வேற ஒரு டாபிக்ல பேசுவோம் நண்பர்களே. வணக்கம்.
0: நேர்களை, இன்று காலை 7:30 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம், ஹோமியோபதி மருத்துவர் ஆர்த்தி கௌதம் அவர்களுடன் நேர்முகம். மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட பழங்குடியின இனத்தின் முதல் முனைவர் பட்டம் பெறவிருக்கும் முருகேசன் ராமன் மற்றும் தேவிகா மருதாசலம் ஆகியோருடன் நேர்முகம். ஹாய், ஹலோ, வணக்கம், குட் மார்னிங். கோயம்புத்தூர் நேரம் 7:06 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இணைஞ்சிருக்கோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் பேக் டு பேக் மூணு சூப்பரான பாடல்கள் கேட்டோம். நாம கேட்ட முதல் பாடல் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் திரைப்படத்திலிருந்து வி எஸ் நரசிம்மன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் மு மேத்தா. அடுத்த பாடல் நினைவெல்லாம் நித்யா படத்திலிருந்து இசை இளையராஜா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து. இப்ப கேட்ட இந்த பாடல் நிறம் மாறாத பூக்கள் படத்திலிருந்து இசை இளையராஜா ஜென்சி பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன். பிரேக்ஃபாஸ்ட் ஷோல டெய்லியும் உங்களுக்கான கேள்வி ஒன்று இருக்கும். இன்னைக்கான குவஸ்டின், இந்தியாவில் செயல்பாட்டில் உள்ள ஒரே ஒரு தங்க சுரங்கம் எது, எங்கு அமைந்துள்ளது? இதற்கான சரியான பதிலை நீங்க வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்ல சொல்லலாம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர்

0: அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டாட்டே அக்காலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொது சிவில் சட்டம் பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று கூறினார். சுதந்திர போராட்ட வீரரும் பழங்குடியின மக்களின் அடையாளமாக திகழும் பகவான் பிர்சா முண்டாவை நினைவு கூர்ந்த அவர், பழங்குடியின மக்கள் வசிக்கும் வனம் மற்றும் நிலப்பகுதிகளில் எவரும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பட்ஜெட்டில் 150,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை திரு அமித்ஷா சுட்டிக்காட்டினார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை உரிய மாண்புடன் பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். திருப்பதி திருமலைக்கு செல்லும் நடைபாதையில் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இதனிடையே கோடை வெப்பம் அதிகரித்துள்ளதால் மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருக்குமாறு அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா அமெரிக்கா இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் பேச்சு நடத்தியதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் விவாதித்ததாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. CBSE பொதுத் தேர்வு மறு மதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண்பது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனிடம் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாரத் ஸ்டேட் வங்கி, பேங்க் ஆப் பரோடா, இந்தியன் வங்கி, கனரா வங்கி ஆகிய 4 பொதுத்துறை வங்கிகளின் பண பரிவர்த்தனைக்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது குறித்தும், தேர்வுக்கு இந்திய சேவைகளை CBSE தளத்துடன் ஒருங்கிணைப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் பிஜேபியின் செயல்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் அரசு மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக கூறினார். மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அக்கட்சி தவறிவிட்டதாக திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 1,75,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். கர்நாடக மாநிலம் உத்தர கர்நாடக மாவட்டத்தில் டாட்டே அகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு

0: பெண்கள் உட்பட 8 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். அப்பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையை அடுத்து ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருந்த நிலையில் கிளிஞ்சல் சேகரிப்பதற்காக ஆற்றில் இறங்கிய போது இந்த துயர சம்பவம் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போன 3 பேரை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த துயர சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் கடும் வெப்பம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இப்பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக மக்கள் தேவையின்றி வெளியில் வருவதை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உடலில் நீர்ச்சத்தை தொடர்ந்து பராமரிக்குமாறும் குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை மேற்கொள்ள சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 7 தினங்களுக்கு கடும் வெப்பாலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆந்திரப்பிரதேசம், இமயமலையையொட்டிய பகுதிகள், சிக்கிம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் உள்ள தேக்க நிலைக்கு முழுமையான தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வேண்டோலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளுக்கு ஒருபோதும் அனுமதி அளிக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு ஐரோப்பிய யூனியன் முழு ஆதரவு அளிக்கும் என்று திருமதி உர்சுலா வோண்டோர்லைன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கால்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டட்டேஹகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட்டிருக்கோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. சென்னை மெச்சன்லேருந்து வந்திருக்க வெதர் ரிப்போர்ட். கோயம்புத்தூர்ல இன்னைக்கு அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25

டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், திருப்பூரில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், சேலம் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சென்னை மெச்சனிலிருந்து வந்திருக்க வானிலை நிலவரம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இன்னைக்கு நாம கேட்டிருந்த குவஸ்டின், இந்தியாவில் செயல்பாட்டில் உள்ள ஒரே ஒரு தங்கச் சுரங்கம் எது, எங்கு அமைந்துள்ளது?

0: பாடல் செந்தூரப்பூவை திரைப்படத்திலிருந்து இசை மனோஜ் கியான், எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் முத்துலிங்கம். நேரம் 7:30. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். யோகமும் மனித மாண்பும் உரை கேட்கலாம். வழங்குபவர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள்.
2: வாழ்க வளமுடன். யோகா என்பது உடல், மனம் மற்றும் உயிர் இவற்றின் இயக்கங்களில் இணக்கத்தை ஏற்படுத்தி மனித வாழ்வுக்கு மேன்மையை அளிப்பதாகும். உடலின் செயல்பாடுகளுக்காக உடல் சார்ந்த யோகாசனங்களும் சுவாசம் சார்ந்த பிராணாயாம பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. உயிர் வளத்தை பெருக்கிக் கொள்ளவும் பாதுகாத்துக் கொள்ளவும் காயக்கல்ப பயிற்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. மனதின் திறம் மேம்பாட்டிற்கு தியான முறைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த தியான பயிற்சிகள் செய்வதால் மனோசக்தி, மன உறுதி, மன ஒருமைப்பாடு, நுட்பமாக செயல்படும் திறன் இவைகளெல்லாம் மனதிற்கு ஓங்கும். இத்தகைய நற்தகுதிகளை தன்னிடம் கொண்ட மனதால் வெற்றிகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்துவிட முடியுமா என்றால் இல்லை என்பதுதான் பதில். ஏனென்றால் கண்காணிப்பு இல்லாமல் விழிப்பு தவறி மனம் செயல்படும்போது அது அசுத்தத்திலும் செல்லக்கூடும். எனவேதான் இங்கு தற்சோதனை என்பது அவசியமாகிறது. தற்சோதனை என்பது தன்னை பற்றி, தன் தேவைகளை பற்றி, தன் செயலின் விளைவை பற்றி, தன் தகுதியை பற்றி, தன் மதிப்பை பற்றி ஆராய்வது ஆகும். நம் வாழ்க்கையை கொண்டு செலுத்துவதில் மிக முக்கிய பங்காற்றுவது நம்முடைய மனம். மனதின் தரம் எதுவோ அதுவே அந்த மனிதனின் வாழ்வின் தரம். நம்முடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளின் தொகுப்பு தான் நம்முடைய வாழ்க்கை. எனவே நம்முடைய செயல்களை நற்செயல்களாக மட்டுமே அமைத்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமான, நேர்மறை சிந்தனைகள் நிறைந்த, வெற்றிகரமான வாழ்க்கையாக அமைந்துவிடும். இதற்கு என்ன செய்யலாம்? எந்த செயலும் நேரடியாக செயலுக்கு வந்துவிடுவது இல்லை. செயலுக்கு முன்பு அது சொல்லாக இருக்கும், சொல்லுக்கு முன்பு அது எண்ணமாக இருக்கும். எண்ணம்தான் எல்லா செயல்களுக்கும் மூல காரணம். எண்ணங்கள் தான் செயல்களாக மலர்கின்றன. மனதிற்குள் உள்ள நம்முடைய கோடான கோடி அனுபவ பதிவு திரள்கள்தான் எண்ணங்கள் எழ காரணமாக அமைகின்றன. அவற்றில் நேர்மறையானதும் இருக்கும், எதிர்மறையானதும் இருக்கும். நாம் இருக்கும் இடம், காலம், சந்தர்ப்ப சூழ்நிலை இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் மனதில் எண்ணங்கள் தோன்றுகின்றன. அப்படி எழுகின்ற எண்ணங்களில் நேர்மறை எண்ணங்கள் இன்பம், அமைதி, நிறைவு, வெற்றி, மகிழ்ச்சி இவற்றை விளைவாக தரும். எதிர்மறை எண்ணங்கள் துன்பம், தோல்வி, விரக்தி போன்ற தீய விளைவுகளை தரும். ஆகவே எண்ணுகிற எண்ணங்களில் விழிப்போடு இருந்து நேர்மறை எண்ணங்களை மட்டும் செயலுக்கு கொண்டு வந்தால் வாழ்க்கை இன்பமயமாக மாறும். எப்படி விழிப்போடு இருந்து நேர்மறை எண்ணங்களை மட்டுமே நம் வாழ்க்கையில் செயலாக்குவது என்பதற்குத்தான் தற்சோதனை பயிற்சி என்பதை அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள். அவற்றில் முதல் படி எண்ணங்களை ஆராய்வது. ஒரு அருமையான சமன்பாடு உள்ளது. இந்த சமன்பாட்டை நம் மனதில் எழக்கூடிய எண்ணங்களோடு ஒப்பிட்டு பார்த்து ஆராய்ந்து செயல்பட்டால் நம்முடைய செயல்பாடுகள் நமக்கும் நன்மையாய், நாட்டுக்கும் நன்மையாய், நேர்மறையாக அமையும். அந்த சமன்பாடு இதுதான். நம்முடைய எண்ணம், சொல், செயல் நமக்கோ, பிறருக்கோ, உடலுக்கோ, மனதிற்கோ, உணர்ச்சிக்கோ தற்காலத்திலும் பிற்காலத்திலும் துன்பம் தரக்கூடாது. ஒரு எண்ணம் மனதில் எழும்பொழுது இந்த சமன்பாட்டை அதோடு ஒப்பிட்டு பார்த்து அந்த எண்ணம் செயலுக்கு கொண்டு வந்தால் தனக்கும் பிறருக்கும் துன்பம் ஏற்படாது என்றால் அதை செயலுக்கு கொண்டு வரலாம். மாறாக அந்த எண்ணம் தீமையை விளைவிக்கும் என்றால் நம்முடைய அறிவு விழிப்போடு அந்த செயலுக்கு ஊக்கம் கொடுக்காது. அந்த எண்ணம் துன்பம் விளைவிக்கும் என்று மனம் ஆராய்ந்து முடிவெடுப்பதால் அந்த முடிவு எழுந்த எண்ணத்துடன் மேல்பதிவாக முடிச்சு போட்டு கொண்டு விடும். மீண்டும் அதே எண்ணம் இடம், காலம், சந்தர்ப்பம் அமையும் பொழுது மனதில் தோன்றினால் ஏற்கனவே ஆராய்ச்சி செய்து எடுத்த முடிவும் சேர்ந்து அந்த எண்ணத்தோடு மனதில் எழும். அந்த எண்ணம் மீண்டும் வலுவிழந்து அங்கேயே நின்று தொடர்ந்து தற்சோதனை பயிற்சிகளை செய்வதால் அது சொல்லாக செயலாக மாறாமல் சமன்பட்டுவிடும். இந்த தொடர்பயிற்சியால் நன்மைகளை செய்யக்கூடிய எண்ணங்களை மட்டுமே செயலுக்கு கொண்டு வரவும் தீமை விளைவிக்கக்கூடிய எண்ணங்களை வலுவிளக்கவும் செய்ய முடியும். இது நம்மை நாமே சோதனைக்கு உட்படுத்தி நாமே நம்மை நெறிப்படுத்திக் கொள்ளும் முறையாகும். தற்சோதனையை மட்டுமே மனதிற்கு ஒரு பயிற்சியாக கொடுக்கலாமா என்றால் அதை செய்வதற்கு மனதிற்கு உறுதி, வல்லமை இருந்தால் ஒழிய

0: இதில் வெற்றி காண முடியாது. அதற்கு தவம் எனும் தியான பயிற்சி மிகவும் அவசியம். எனவே அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு என்று சொல்லக்கூடிய தற்சோதனை பயிற்சிகளை மனதிற்கு கொடுத்தால் நமக்கு யோகமான வாழ்வு அமையும். இன்று முதல் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் என்ற ஒரு பண்பாட்டை வாழ்வில் கடைபிடிப்போம். வளமோடு வாழ்வோம். வாழ்க வளமுடன்.
1: யோகமும் மனித மாண்பும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். அமைப்பு சௌம்யா.

0: கேட்ட பாடல் விஸ்வநாதன் வேலைவேணும் படத்திலிருந்து இசை சங்கர் கணேஷ், பி ஜெயச்சந்திரன், எஸ் பி சைலஜா பாடியது. பாடலாசிரியர் வாலி. இன்று மாலை 5:02 சித்திரசிவானம் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட பழங்குடியின இனத்தின் முதல் முனைவர் பட்டம் பெறவிருக்கும் முருகேசன் ராமன் மற்றும் தேவிகா மருதாசலம் ஆகியோருடன் நேர்முகம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கோம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம கேட்டிருந்த கேள்விக்கு பதில் சொன்ன நேயர்கள் கோவை சோமனூர் பாபு, பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், கடலூர் விளக்கப்பாடி ராசந்தல் முருகன், யதுநந்தனன் மேலப்பேடு வி தயாளன், செங்கல்பட்டு ரமணி வில்வம், ஆறுசாமி தடாகம் மகாலிங்கம், சாய்பவி பிரபு, வீரா ராஜபாளையத்திலிருந்து மந்தனை சத்யசீலன், மனவை சந்திரசேகர், கேசவன் குல்லாய்பாளையத்திலிருந்து செல்வராஜ் நாமக்கல். இனி கேட்கலாம்
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: நீர்நிலைகள்ல வாழ தகுதியுடைய தாவரங்கள் நீர்வாழ் தாவரங்கள் அல்லது ஹைட்ரோஃபைட்ஸ் எனவும் அழைக்கப்படுது. இவைகள் இயற்கை சூழலை பாதுகாப்பதில முக்கிய பங்கு வைக்கின்றன. நீர்வாழ் தாவரங்கள் அவற்றினுடைய வாழ்விடம் மற்றும் அமைப்பு முறையின் அடிப்படையில மூன்று முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுது. முழுமையான நீரில் மூழ்கக்கூடிய தாவரங்கள், மிதக்கும் தாவரங்கள், வேரூன்றி வெளியே நீளும் தாவரங்கள் அப்படின்னு பிரிக்கப்பட்டுள்ளது. முழுமையாக நீரில் மூழ்கிய தாவரங்கள் எடுத்துக்காட்டா ஹைட்ரில்லா சொல்லலாம். மிதக்கும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டா ஆகாய தாமரை, ஐகோர்னியா. வேரூன்றி மிதக்கும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம் தாமரை மற்றும் அல்லி. நீர்வாழ் தாவரங்களின் பண்பு என்னன்னா, நீர் சூழலில் வாழ்வதற்கு ஏற்றவாறு இந்த தாவரங்கள் சில தனித்துவமான உடற்கூறு மாற்றங்களையும் கொண்டிருக்குமாமா. இலைகள் மிகவும் மெல்லியதாகவும் பல பிளவுகளுடனும் இருப்பதால நீரின் வேகத்தை தாங்கி வாழ்கின்றது. இலைகளினுடைய அடிப்பகுதியில காற்று நிரம்பிய துளைகள் இருப்பதால அவை நீரில் எளிதாக மிதக்க உதவுது. இலைகளின் மேற்பகுதியில மெழுகு போன்ற பாதுகாப்பு அடுக்கு இருப்பதால இலைகள் நீரில் அழுகுவதில்லை. சுற்றுச்சூழலில் இதனுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தா, மீன்கள் மற்றும் பிற நீர்வாழ் உயிரினங்களுக்கு தேவையான உணவையும் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்வதற்கான பாதுகாப்பான இடத்தையும் வழங்குகின்றது. ஒளிச்சேர்க்கையின் போது நீருக்குள்ள அதிகளவு ஆக்சிஜனை வெளியிட்டு நீரினுடைய தரத்தை மேம்படுத்துகிறது. நீரின் அடிமட்டத்தில் உள்ள நச்சுக்களையும் அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சி நீரை சுத்திகரிக்க உதவுகிறது இந்த நீர்வாழ் தாவரங்கள்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
0: நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் ஹோமியோபதி மருத்துவர் ஆர்த்தி கௌதம் அவர்களுடன் நேர்முகம். கேட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம கேட்டிருந்த குவஸ்டின், இந்தியாவில் செயல்பாட்டில் உள்ள ஒரே ஒரு தங்கச் சுரங்கம் எது, எங்கு அமைந்துள்ளது? சரியான பதில் சொன்ன நேர்கள் கோணமலை ஆனந்தன், சிறுமுகை சோமு, கலைவாணி, வி பிரபு ராஜபாளையம் பகுதியிலிருந்து, ஐயனார் முதுகுடி அலிநகரம், எஸ் மகாதேவன், அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, பிரமீலா ஃப்ரம் சென்னை, அன்புராணி சென்னையிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க, பீடமளி வாசுதேவன், பூபதி ராஜேந்திரன், சிங்கானலூர் ஜெயலட்சுமி, திருப்பூர் மகேஸ்வரி ராஜேந்திரன், யாழினி பாரதி, ராமகிருஷ்ணன் கொழுமுகொண்டான், தொட்டமலையத்திலிருந்து திவ்யபாரதி, கலைவாணன், ஹர்ஷா பதில் சொல்லியிருக்காங்க, கவுண்டம்பாளையம் லாவண்யா, முல்லை நகர் கோயம்புத்தூர் ரகுராமன் பதில் சொல்லியிருக்காங்க, ரமண முதலிப்புதூர் சுதாகர் ஜீவா, மூக்குனூர் சண்முகநகர் சிவகுமார், மலர்குடி சபரிப்ரியா, சரோஜினி, விஸ்வம் அறந்தாங்கி, ராதிகா லக்ஷன், யஷ்வந்த், பிரணீதன் பதில் சொல்லியிருக்காங்க.

கேட்ட பாடல் பட்டாக்கத்தி பைரவன் படத்திலிருந்து. இசை இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். இனி கேட்கலாம் சேவை செய்திகள். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026 ஆண்டிற்கான சேர்க்கை கடந்த 16 தேதி முதல் வருகிற ஜூன் 3 தேதி வரை நடைபெற்று வருகிறது. எனவே தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெற விரும்புவோர் www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு நிலைய முதல்வரையோ அரசு தொழிற்பயிற்சி நிலையம் குன்னூர் தொலைபேசி எண் 9499555707 9479736339 என்ற எண்ணிலோ, பழங்குடியினர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் கூடலூர் தொலைபேசி எண் 0426226634

4249 8236 3733 என்ற கைபேசி எண்களையோ தொடர்பு கொண்டு இது குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளும்படி தெரிவிக்கப்படுகிறது. கேட்டது சேவை செய்திகள். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டுட்ருக்கோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேர்களை இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான காரணங்களும் அதற்கான அறுவை

நேர்களை இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான காரணங்களும் அதற்கான அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பு முறிவு மூட்டுமாற்று மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டி தினேஷ் ராம்குமார் அவர்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நாம கேட்டிருந்த கேள்விக்கு பதில் சொன்ன நேர்கள் கனியூர் அண்ணாதுரை, மகேஸ்வரி, இந்து மல்லீஸ்வரன், அபி, மல்லிகா மந்திராச்சலம், பெரியவதம்பச்சேரி, பிரேமா வெளியங்கிரி, கருமத்தம்பட்டி, சண்முக சுந்தரம், கஞ்சம்பட்டியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க, துரிசாமி, ஜமீன், ஊத்துக்குழி, கரூர், நாகேந்திரன், எஸ் என் ரமேஷ், என் பார்வதி, கணபதி, மனோ, கிரிஷ், ரெட்ஃபீல்ட், பிரபாகரன், பல்லடம், வீரத்துறை, அரியலூர், சண்முக சுந்தரம், விநாயகபுரம், கோயம்புத்தூர்லிருந்து தேவ் கிருஷ்ணா அண்ட் பதில் சொல்லியிருக்காங்க, கணேசமூர்த்தி, சூலூர், கோயம்புத்தூர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு கோகிலா பழனிசாமி தொட்டம்பாளையத்திலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க, கண்ணையன், ராமசாமி, தேவராயபுரம், ராஜா, மனோகரன், கரையாம்பாளையம், பூலுவப்பாளையம், ஆனந்தமுருகன், பாண்டியநகர், ரங்கராஜ், வீரேஸ்வரி, சுரேஷ், வான்மதி, நாகராஜ், சித்ரா, நங்கவல்லி ராஜாராம், கோவை காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம் பதில் சொல்லியிருக்காங்க, அண்ட் அடுத்ததா பட்டுக்கோட்டையிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க ராபர்ட் திரவியம், ஜெகநாதன், பூலக்காட்டு பாளையம், சிவானந்த காலனி, எஸ் பழனி, அனு, ஸ்ரீ, கண்ணன் பதில் சொல்லியிருக்காங்க, சுதாகர் பதில் சொல்லியிருக்காங்க, மலை கவுண்டன் பாளையம், விமலா, வேணுகோபால், பூபனா, அவினாஷி, பிரபுதேவி, ஸ்ரீ சாய், பாலசுப்ரமணியம், கணக்கம்பாளையத்திலிருந்து கூடவே கல்பனா, களத்து புதூர்லிருந்து கோபாலகிருஷ்ணன் பதில் சொல்லியிருக்காங்க, தென் பொன்முனி, நாகமணி, வி நிலங்கோ, சாமி செட்டிப்பாளையம், ஜெய கிருஷ்ணாபுரம், சகானா, ஆதி, நெப்லா, யோகவர்ஷினி, ராயம்பாளையம், பாலசுப்ரமணியம், கணேஷ் சிறுமுகையிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க, சண்முக சுந்தரம், ரமண முதலிப்புதூர், குகன் சிந்து, கோத்துகிரி, ஹோப் காலேஜ், பிரணயாகுகன், சாமிச்செட்டிப்பாளையத்திலிருந்து கிருஷ்ணராஜ், பாரதி மகாலிங்கம், கலிவரசு, திருப்பூர், குருவாயூரப்பன் நகர், பிரபஞ்சன், யஷ்வந்த், பூலவாடியிலிருந்து சாந்தி பதில் சொல்லியிருக்காங்க, கே என் பாளையம், பேச்சுமுத்து, தாசர்பட்டி, பாலசுப்ரமணியம், கோவை மேட்டுப்பாளையம், ரமேஷ் பதில் சொல்லியிருக்காங்க, இரும்பாலை சேலம், இரும்பாலை வெங்கடேஷ் பதில் சொல்லியிருக்காங்க, திருப்பூர், இளங்கோ நகர், அம்பிகா தேவி, செந்தில்குமார் தாராபுரம் பகுதியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம கேட்டிருந்த குவஸ்டின், இந்தியாவில் செயல்பாட்டில் உள்ள ஒரே ஒரு தங்கச் சுரங்கம் எது, அது எங்கு அமைந்துள்ளது, இதற்கான பதில் சொன்ன நேர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சரியான பதில் என்ன அப்படின்னா ஹட்டி அப்படிங்கிற தங்கச் சுரங்கம். இந்த ஹட்டி தங்கச் சுரங்கம் ராய்ச்சூர் கர்நாடகாவில் அமைஞ்சிருக்குது. இந்தியாவில் இப்போ வர்த்தக ரீதியாக செயல்படுற ஒரே ஒரு முக்கியமான தங்கச் சுரங்கமாக இது அமைஞ்சிருக்குது. ராய்ச்சூர் மாவட்டம் லிங்கஸ்கூர் அப்படிங்கிற தாலுக்காவில் ஹட்டி அப்படிங்கிற பகுதியில் இந்த தங்கச் சுரங்கம் அமைஞ்சிருக்குது. உலகிலேயே மிக பழமையான உலோக சுரங்கங்கள்ல ஒன்றான இது கோலார் தங்க சுரங்கம் 2001 மூடப்பட்ட பிறகு இந்தியால தங்கம் உற்பத்தி செய்யும் ஒரே அரசு நிறுவனமா இருக்குது. நாட்டோட மிக ஆழமான நிலத்தடி சுரங்கங்கள்ல இது ஒன்று. இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம கேட்டிருந்த குவஸ்டினுக்கு பதில் சொன்ன நேர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள்.

0: ஏண்டா பெரியசாமி, பக்கத்துல போய் படிச்சவங்க எல்லாம் பிறந்த கிராமத்தை மறந்துட்டு பட்டணத்திலேயே போய் குடியேறிட்டாங்க. ஓன் தங்கச்சி அங்க வட்டம் வாங்கி இந்த கிராமத்துல அப்படி என்னடா பண்ண போற?
1: என் தங்கச்சி ஊர் எல்லாம் நல்லபடி மாத்துவ, அட ஒன்ன கூட ஏணி மேல ஏத்துவ, பேரெல்லாம் வாங்கி வந்து காட்டுவ. இந்த

இன்று இரவு 7:25 ஏறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். இன்று காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம். அதைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை கண்டினியூ பண்றாங்க ஆர்ஜே யாகேல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி

0: தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காவிரி, பொன்னியாறு, திருமணி முத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவிடும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கூடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. கர்நாடக மாநிலத்தில் டட்டேஹகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பெண்கள் உட்பட எட்டு பேர் உயிரிழந்தனர். நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கால்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள்
2: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
3: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
2: முன்பதிவிற்கு 7418874111.
4: நேர்மெட்டு மணி 2 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்களினி தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ஷோலனா உங்க அஜய் யாகேல்.

லவ் டுடே ஃபிலிம்காக அந்த பாடல் கேட்டு ரசிச்சோம். பொதுவாகவே நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம கேட்குறதுண்டு. இன்றைக்கி என்ன அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ட்ரெஸ் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணோம்னா அதில் ஏதோ ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே தேடி கண்டுபிடிச்சி பார்ப்போம். அது கலர் ஆகட்டும், டிசைன் ஆகட்டும், அதில் அதில் இருக்கிற நமக்கு ஏற்ற போல் இன்ட்ரெஸ்டிங்கெலாம் இருக்கிற அனிமல்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எதாவது இருக்கா இந்த மாதிரி பார்ப்போம். அப்படி முக்கியமாக குறிப்பாக நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன். டிசைனுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறில் எம்ப்ராய்டரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி எம்ப்ராய்டரி பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு வரலாறு வந்து வச்சிருக்கு. அந்த வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கலை வடிவம் அப்படிங்கிறது தெரியும். இது 30,000த்துக்கு முன்னாடி வந்துச்சா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம். ஆரம்ப காலத்தில் கடுமையான காலநிலைகள் அப்புறம் உயிர் வாழ்றதுக்கான விஷயங்கள்லாம் வச்சு எலும்பில் தான் வந்து ஊசி தைச்சிருக்காங்க. ஊசி செஞ்சு அதை வந்து விலங்குகளுடைய தசைநார்கள் இருக்கு இல்லையா, அந்த தசைநார்களை நூல்களை போல பயன்படுத்தி இந்த எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் போட்டிருக்காங்களாம் தொடக்க காலத்தில். காலப்போக்கில் அப்படியே வந்துட்டு வளங்கள்லாம் வர வர வர அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்து ஊசி வடிவத்தில் கொண்டு வரக்கான முயற்சிகள் டெக்னாலஜியெல்லாம் வந்து அப்படி ஒரு சின்ன ஒரு விஷயமா மாறியிருக்கும். ஆனால் இதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. எல்லா ஹார்ட் ஒர்க்கு பின்னாடி ஒரு ஒரு வரலாறு இருக்கும். அப்படி தான் இந்த எம்ப்ராய்டரிக்கு பின்னாடியும் இந்த வரலாறு வந்து முறைப்படுத்தப்படுது. பல பரிணாமத்திற்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ராய்டரி வந்து ரொம்ப அழகாக எல்லாரோடையும் ரசிக்கிற மாதிரியான அம்சங்களில் இது ஒரு விஷயமா மாறிடுச்சு. நம்ம எப்படி வாட்ச் வந்துட்டு டைம் பார்க்கறதையும் தாண்டி ஒரு ஆக்சசரியாக மாறிடுச்சோ, அது போல் எம்ப்ராய்டரி வந்து அழகு அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு ஆர்ட்டுக்குள்ளே ஒரு ஹார்ட் ஒர்க்குள்ளே போகுது. பொருட்களை அலங்கரிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் ஆரம்பித்து அலங்கார ஊசிகளுடைய வேலைப்பாடு, துணிகளை அலங்காரப்படுத்துதல் இப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகள்லாம் அடுக்கி பழைய ஃப்ரெஞ்சு வார்த்தையான எம்ப்ராய்டர் அப்படிங்கிற இந்த வார்த்தையிலேருந்து தான் எம்ப்ராய்டரி அப்படிங்கிற வார்த்தை உருவானுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில நேரங்களில் முடியெல்லாம் பயன்படுத்தி டிசைன் போட்டிருக்காங்களாம் அந்த காலத்தில். 19ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்தோம்னா மெக்சிகோவில் அதாவது திருமணத்தை முன்மொழிகிறோம் இல்லையா, அதை குறிக்கிற விதமாகவும் வந்துட்டு மணமக்களோட முடியை எடுத்து அவங்களுடைய கைக்குட்டைகளில் எம்ப்ராய்டரி செய்து வைக்கிறது வந்து ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. இப்படி எம்ப்ராய்டரிக்கு பின்னாடி அழகான வரலாறு இருக்குது. அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்துட்டு மற்றவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன சதுரமாக வெட்டி பொருளை வெட்டி அதாவது துணியை வெட்டி அதில் எம்ப்ராய்டரி எல்லாம் போட்டு அந்த காலத்து பெண்கள் நிறையா வந்து ரெவல்யூஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது. எம்ப்ராய்டரிக்கு பின்னாடி ஊசி நூலுதான் இருக்குன்னு நினச்சோம், இப்படி ஒன்று இருக்கா

0: நிகழ் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாகவும் மற்ற இரையை பிடிக்கிற அளவுக்கும் பார்க்குறக்கு அது போட்டிருக்கா போடலையா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். பட் இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இருக்க இந்த ரோமங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு தன்னுடைய இரையை வந்து ஒரு ஆறுக்கு கீழே, அதாவது பனி படர்ந்த ஆறுகள் எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு பனி இருந்தால் அந்த இரைகள்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் இந்த ஸ்னோவலுடைய பாதங்களில் இருக்க தன்னுடைய காலணிகளை பயன்படுத்தி கீழே என்னென்ன மீன்கள் இருக்குது, எங்கெல்லாம் இரை சுற்றுது அப்படிங்கிறத அதனால் சென்ஸ் பண்ணிக்க முடியுமா, ஆச்சரியமாக இருக்குல்ல. ஸோ இப்படி தன்னுடைய பாதங்களில் இருக்க காலணிகள்னு குறிப்பிடப்படுற அந்த பாதங்களை இது வந்து ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சிருக்குதான். ஸ்னோவலுக்கு ரொம்ப முக்கியமான, தன்னுடைய அந்த குளிர்காலத்தில் தகவமைச்சு வாழ்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அதோடைய செருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதங்கள் தானா, ஆச்சரியமாக இருக்குது. நம்மளோட செருப்பை தேடும்போது இதை நம்ம யோசிச்சுக்கலாம், அப்படி ஞாபகம் வச்சு பார்த்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா, எப்படி இயற்கை வந்து ரொம்ப அழகாக தன்னை தகவமைச்சு வச்சிருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு.
1: நீ

நிலைவே வா அப்படிங்கிற அழகான படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஹரிஹரன் பாடியது இசை வித்யாசாகர், பாடலாசிரியர் வைரமுத்து. நம்ம எல்லாருமே வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது அடிக்கடி தீந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம் வந்து என்னென்னா ஹாட்ஸ்பாட், அதுக்கப்புறம் வந்து வைஃபை. இந்த வைஃபையோட சிம்பிள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்குறக்கு வந்து ஒரு 4-5 கோடி வளைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே வந்துட்டு நம்மளோட எவ்வளோ ஜிபி இருக்குது அப்படிங்கிறத அது வந்து காட்டிகிட்டே இருக்கும். இந்த சிம்பிள் இருக்குல்லையா, இதை வந்து இந்த சின்னத்தை யார் எங்கே யூஸ் பண்ணாங்க, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். புகழ்பெற்ற இங்யோங் அப்படிங்கிற வைஃபை சின்னம் இதை தான் வந்து இப்படி குறிப்பிடுறாங்க. 1999 இண்டு பிராண்ட் அப்படிங்கிற உலகளாவிய பிராண்ட் ஆலோசகருடைய நிறுவனத்தினால் வடிவமைக்கப்பட்டதான் வந்து இந்த சின்னம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு இந்த வயர்லெஸ் கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிற ஆன்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி இதை ஃபஸ்ட்டு அழைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது IEEE அப்படின்னு, அதுக்கப்புறம் வந்துட்டு இது சிரமமாக இருக்குது, அதாவது யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சிரமமாக இருக்குது, இதை சீக்கிரமாக ஞாபகம் வச்சுக்க முடியலையே அப்படிங்கிறது காரணத்தினால இதை வேறு மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் வச்சு அவங்க டிசைன் பண்ணி உருவாக்குனது தான் வந்துட்டு இந்த வைஃபையோட சிம்பிள். இந்த இன்டர்பிராண்ட் நிறுவனத்தினால தான் இந்த வைஃபை அப்படிங்கிற சொல்லை உருவாக்கி அதுக்கான தரச்சான்றிதழ் இதெல்லாம் வாங்கி இந்த புகழ்பெற்ற ஒரு அழகான சிம்பிள் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு வைஃபை சிம்பிளை ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க. 8:38 இணைந்திருக்கிறோம். இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

8:43 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. ஒரு குழந்தை வந்து சும்மா விளையாடுது, ஏதோ ஒன்று எழுதுது அப்படின்னு சொல்லி யோசிக்காம இந்த பள்ளி மாணவி பண்ணின ஒரு விஷயத்தினால ஒரு பெரிய கிரகத்துக்கே அதோடைய பெயரை வந்து இவங்க சூட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 1930 இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்டை சேர்ந்த 11 வயது ஸ்கூல் சைல்டு ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பேர் என்னன்னா வெனிஷியா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விண்கல் வந்து விண்பொருள் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா தாத்தா வந்து சாப்பிட்டு இருக்கும்போது, காலை பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து சாப்பிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்திருக்காரு. இந்த குழந்தை வந்து அதை பத்தி கேட்டுட்டு இருந்திருக்கா. அப்போ அவங்க தாத்தா சொல்லியிருக்காரு, ரொம்ப மிக தொலைவில் ரொம்ப இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த குழந்தைக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமனுடைய கடவுளான புளூட்டோ அப்படிங்கிற இந்த பெயர் வந்து பாதாளத்து உலகில் ரொம்ப இருட்டில் அவங்க இருக்கிற மாதிரியான கதைகளை இந்த பொண்ணு கேட்டு வளர்ந்துருக்கா. அப்ப இவளுக்கு அந்த ஞாபகம் வந்திருக்கு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணப்போ புளூட்டோ அப்படின்னு பேர் வைக்கலாமே அப்படின்னு வெனிசியா வந்து சொல்ல, தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, அந்த பேரை வானியல் பேராசிரியர்களுக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காரு. ஸோ அங்கே அமெரிக்காவில் இருந்த லோவல் வானியல் ஆராய்ச்சி கழகத்தில் அங்கே ஆய்வகத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை வந்து தந்தி மூலயமா அனுப்பின விஷயத்த அவங்க தேர்வு எடுத்து, இந்த பேர் நல்லா இருக்கே, அதுக்கப்புறம் இதற்கு பின்னாடி இருக்க ரீசனும் கரெக்டாக இருக்கே, புராண ரீதியாகவும் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெனிசியா சொன்ன இந்த புளூட்டோ அப்படிங்கிற பேரை வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால், குழந்தை சொன்ன விஷயம் PL அப்படிங்கிற இந்த முதல் இரண்டு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய கோளுடைய முதல் இரண்டு எழுத்து, அது வந்து பெர்சிவல் அப்படிங்கிற ஒரு வானியல் ஆராய்ச்சியாளரையும் வந்து குறிப்பிட்டிருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாமே சரியாக பொருந்ததுனால இந்த பேரையும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி 1 May 1930 அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டாங்களாம். குழந்தைங்க சும்மா இல்லைங்க, அவங்களோட அறிவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈடு இணை இல்லை அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து நமக்கு நிரூபணமாகுது. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் இணைந்திருக்கிறோம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, நேரம் 8:50.
1: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் சைபால்.
3: ஒரு வயசான பெரியவர் தன்னுடைய 9 வயசு மகனை அழைச்சார். மகனே, உனக்காக இந்த உலக பொருள்கள் எதையும் நான் விட்டுட்டு போகலை, ஆனாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்கு, அதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னோட அப்பா அவருடைய கடைசி காலத்தில் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன செய்தி. வாழ்க்கையில் அது எனக்கு ரொம்ப

உபயோகப்பட்ட ஒரு கருத்து. எங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்த ஒரு பொக்கிஷம் அது. அதை இப்போ நான் உன்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். இப்போ உனக்கு இது புரியாது, ஏன்னா இன்னும் நீ பெரிய மனுஷன் ஆகலை. ஆனாலும் இப்போ நான் உன்கிட்ட கொடுக்கறத நீ பத்திரமாக வச்சிரு, பிற்காலத்தில் அது உனக்கு உபயோகப்படும். இது ஒரு திறவுகோல் மாதிரி, பெரிய பெரிய பொக்கிஷங்களின் கதவுகளை இது திறந்து விடும் அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொன்னார். மகனுக்கு அந்த விஷயம் அப்போ புரியல, ஆனாலும் பிற்காலத்தில் அதுதான் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுதான். சரி, அப்பா சொன்ன அப்பேற்பட்ட செய்தி என்ன? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எளிமையான ஒரு கருத்து தான். அவர் என்ன கருத்து சொன்னார்னா, மகனே, யாராவது உன்னை வந்து மனம் நோகும்படி செஞ்சுட்டா அதை பற்றி 24 மணி நேரத்துக்கு தியானம் பண்ண போகிறதாகவும் அதுக்கு பிறகு பதில் சொல்கிறதாகவும் சொல்லிவிடு, அவ்வளவுதான் அப்படின்னாராம். அதாவது யாராவது நம்மளை திட்டுனா உடனடியாக பதில் சொல்லக்கூடாது, இரு இதை பற்றி யோசிக்கிறேன், இதுக்கு

0: அதை பற்றி 24 மணி நேரத்துக்கு தியானம் பண்ண போகிறதாகவும் அதுக்கு பிறகு பதில் சொல்கிறதாகவும் சொல்லிவிடு, அவ்வளவுதான் அப்படின்னாரான். அதாவது யாராவது நம்மளை திட்டுனா உடனடியாக பதில் சொல்லக்கூடாது, இரு இதை பற்றி யோசிக்கிறேன், இதுக்கு நாளைக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடணும், அவ்வளவுதான். இதுதான் அந்த அப்பா சொன்ன கருத்து. சின்ன வயசில் இது என்ன பேர்பட்ட ஒரு பெரிய ரகசியமா, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தான் தோணும். அந்த பையனுக்கும் அப்படி தான் தோணிச்சான். ஆனாலும் அப்பா சொன்ன அந்த கடைசி வாசகம் அது அப்படிங்கிறதுனால அதை அப்படியே மனசில் பதிய வச்சிருந்தார். அந்த இளைஞர் வந்து ஒரு பெரியவர் ஆனார் ஒரு காலத்தில். அவரை ஒருத்தர் ஒரு கட்டத்தில் அவமானப்படுத்தி விட்டாராம். உடனே அவர் சொன்னார், ஐயா இதை பற்றி நான் 24 மணி நேரம் தியானிக்கணும், அப்படித்தான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார், அவர் இப்போ இல்லை, அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, அதனால் தயவு பண்ணி மன்னிச்சுக்குங்க, 24 மணி நேரம் பொறுத்து திரும்பி வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னாராம். அவர் தியானம் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்குள்ளே ஒரு சின்ன தெளிவு ஏற்பட்டு போச்சான். அதாவது சில நேரங்களில் அவமதிப்பு கூட சரிதான்னு கூட அவருக்கு தோணிச்சான். அதாவது அவன் அப்படி பேசினதில் ஒன்றும் தப்பு இல்லையே, நாமளும் அப்படி தானே நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. மறுநாள் அந்த ஆளுகிட்ட போனார். ஐயா நன்றி, நீங்கள் சொன்னது சரிதான், அது ஒரு அவமதிப்பு இல்லை, உண்மையான பேச்சு தான், நீங்கள் என்ன முட்டாள்னு சொன்னீங்க, யோசிச்சு பார்க்குறப்போ அது சரிதான்னு எனக்கும் தோணுது, நான் அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னாராம். சில சமயம் இது மாதிரி யோசிக்கிறப்போ அந்த அவமதிப்பே ஒரு பொய் அப்படின்னு புரியும், அதுவே பொய்ங்கிறப்போ அதுக்காக நாம் எதுக்கு மனம் புண்படணும் அப்படின்னு நினைப்பார். அது மட்டும் இல்லை, அது ஒரு பொய்ன்னு சொல்கிறதுக்கு கூட அந்த ஆள்கிட்ட போக மாட்டார். பொய்யன்னா அது பொய் தானே, அதுக்காக ஏன் கவலை பண்ணும்? கவனிக்கிறது மூலமாகவும் தியானிக்கிறது மூலமாகவும் மெல்ல மெல்ல அவர் வந்து மற்றவர்களின் செயல்களை விடவும் தன்னுடைய எதிர்வினைகளின் மீது தான் அளவு கடந்த விழிப்புணர்வு கொண்டவராக மாறினார் அப்படிங்கிறார் ஒரு பெரிய ஞானி. தியானம்ங்கிறது ஒரு எளிமையான புரிந்து கொள்ளல் மட்டும்தாங்கிறார் அவர். மௌனமாக உட்கார்ந்துருக்கிறது இல்லை தியானம், மந்திரத்தை ஓதி கொண்டிருப்பதில் தியானம், மனதின் நுண்ணிய வேலைத்தனங்களை புரிந்து கொள்வது தான் தியானம் அப்படிங்கிறார். அப்படி புரிஞ்சுக்கிறப்போ நமக்குள்ள ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பிறகுது. அது மனசிலிருந்து பிறக்கிறது இல்லை, ஆன்மாவிலிருந்து பேரறிவிலிருந்து பிறக்குது. இதுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிற முக்கிய கருத்து. இந்த காலத்திலையும் ஒரு அப்பா இருந்தார். கடைசி காலத்தில் மகனை கூப்பிட்டார். மகனே, உனக்காக நான் விட்டுட்டு போகிறது இந்த பெட்டி தான், இது எங்கள் அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனது, இதை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போகிறேன், நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ இதை திறந்து பார், இந்த அதுக்கான திறவுகோல் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டாரான். கொஞ்ச நாள் கழித்து பொட்டியை திறந்து பார்த்துருக்கிறார். பொட்டியில் இருந்தது என்ன தெரியுமா? நம்ம குடும்பத்துக்காக தாத்தா காலத்திலிருந்து யார் யாருக்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற விவரப்பட்டியல் அதுக்குள்ளே இருந்துதான்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: 8:59 நிமிடம் நேர்கள் இதுவரை கேட்டது. வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொகுப்பில் நான் இதுவரை ஆர்ஜி யாகில். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காவிரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த

0: வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் உள்ள தேக்க நிலைக்கு முழுமையான தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வோண்டேர்லேன் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டாட்டா ஹகேலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கால்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஹாய், ஹலோ, குட் மார்னிங். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, நேரம் 9:02:30 நொடி இணைந்திருக்கிறோம். இது சிறுவாணி சாரல், கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

கோட் படத்திலிருந்து பாடல் கேட்டும் இசை யுவன் சங்கர் ராஜா விஜய் பவதாரணி, பாடியது பாடலாசிரியர் கபிலன். கேட்டிருக்கோம் சிறுபாணி சாரல். கோவை பாரதியார் பல்கலைக்கழக துறைகளில் நடத்தப்பட்டு வர இளங்கலை மற்றும் முதுநிலை பாடப்பிரிவுகள் 2026-27 ஆண்டின் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்குது. மாணவர்கள் வர 29 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். தகுதியுடைய மாணவர்கள் ஆன்லைனில் https://fms.bu.ac.in அட்மிஷன் அப்படிங்கிற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட பாடப்பிரிவுகளில் மாணவர்கள் யாராவது விண்ணப்பிச்சிங்கன்னா தனித்தனி விண்ணப்பங்களாக சமர்ப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் பூர்த்தி செய்யப்பட்ட இந்த விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து அத்தோடு இதர சான்றிதழ்களை இணைத்து அந்த தொடர்புடைய துறை தலைவர் பாரதியார் பல்கலைக்கழகம் கோவை 641046 அப்படிங்கிற முகவரிக்கு இவரை 29 தேதிக்குள்ளே அனுப்பி வைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

3BHK படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இசை அம்ரித் ராம்நாத், அனந்தோ கல்யாணி நாயர், உத்ரா உன்னிகிருஷ்ணன், அம்ரித் ராம்நாத் பாடினது. பாடலாசிரியர் ஸ்ரீகணேஷ். நேர்களை நம்ம எஃப்எம்ல இன்னைக்கு பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியம்.

0: ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஆலப் ராஜு, வேதாளா ஹேமச்சந்திரா, சுனிதா சாரதி பாடியது, பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
1: என்றும் நீங்கள்
2: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
3: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
2: முன்பதிவிற்கு 7418874111.
0: சிறுபாணி சாரல். பேரூர் பேரூராட்சியில திடக்கழிவுப் பொருட்களை தரம் பிரித்து வழங்கணும்னு பொதுமக்களுக்கு பேரூராட்சி செயல் அலுவலர் கோரிக்கை விடுத்திருக்காங்க. கோவை பக்கத்தில் இருக்கிற பேரூராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் இந்த திடக்கழிவுகளை 4 பிரிவுகளாக பிரித்து தூய்மை பணியாளரிடம் ஒப்படைக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. காய்கறி, தோல், இந்த மாதிரி மக்கும் குப்பைகளை பச்சை வனத்திலையும், காகிதம், புத்தகம், பிளாஸ்டிக், கண்ணாடி இந்த மாதிரியான பொருட்களை நீல நிறம் கொண்ட கூடையிலும், அதாவது பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை சிவப்பு வண்ண கூடையிலும், பேட்டரி, காலாவதியான மருந்துகள், ரசாயன பொருட்கள், பெயிண்ட், பூச்சு, பூச்சிக்கொல்லி மருந்து இந்த மாதிரியான பொருட்களை கருப்பு வண்ண கூடையிலும் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் வழங்க வேண்டும்னு கோரிக்கை விடுத்திருக்கிறார்.

ஜோடு கண்ணா வந்தாரு ஜோடு கண்ணா இப்ப ஜோடு அந்த சூடு கண்ணா வந்தாரு ஜோடு கண்ணா இப்ப ஜோடு

வேட்டையின் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக்ல யுகேந்திரன், அனிருத், தீப்தி சுரேஷ் பாடியது. பாடலாசிரியர் சூப்பர் சுப்பு, விஷ்ணு எதுவன். இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான காரணங்களும் அதற்கான அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பு முறிவு மூட்டு மாற்றம் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டி தினேஷ் ராம்குமார் அவர்கள்.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் இருந்தா கிடைச்சது. இப்ப என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறு ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்கள் வேளாண் காடுகளை பத்தின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டிருக்கோம் சிறுவாணி சாரல்.

யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல அந்தோனிதாசன் பாடின பாடல் கேட்டும் நானே வருவன் படத்திலிருந்து பாடலாசிரியர் விவேக் கேட்டிருக்கோம். சிறுவாணி சேனல் கோயம்புத்தூர்ல வேலை வாய்ப்பு பதிவு புதுப்பித்தல் தொடர்பாக போலி விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் வாயிலாக வேலைவாய்ப்பு பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை, கூடுதல் பதிவு, முகவரி மாற்றம், இந்த மாதிரியான எல்லா பணிகளுமே வேலைவாய்ப்பு பயிற்சித் துறையின் கீழ் எந்தவித கட்டணமும் இன்றி வழங்கப்படுகிறது. இந்த நிலையில சமூக வலைதளம் வாயிலாக, காணொலி வாயிலாக இந்த சேவைகள் எல்லாமே கட்டணத்தின் அடிப்படையில் செய்து தருவதாக விளம்பரங்கள் வருகிறது. பொதுமக்கள் இது மாதிரியான போலி விளம்பரங்களை அல்லது இடைத்தரர்களை நம்பி தனிப்பட்ட விவரங்களை அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம். கோவை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தை அலுவலக வேலை நாட்களில் நேரடியாக அணுகி கட்டணமின்றி இந்த சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடின பாடல் கேட்டும். தரமணி படத்திலிருந்து பாடலாசிரியர் நாமுத்துக்குமார். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டிருக்கோம் சிறுவாணி சாரல். ஆனைக்கட்டி, வால்பாறை, மேட்டுப்பாளையம் அரசு மகளிர் ITI மற்றும் பேரூர் அரசு ITI உள்ளிட்ட நிலையங்களில் 30க்கும் மேற்பட்ட தொழில் பிரிவுகளுக்கு சேர்க்கை நடைபெறுது. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர், அப்பரல் தொடர்பான பாடப்பிரிவுகளுடன் ட்ரோன் பைலட், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ், எலக்ட்ரிக் வாகன தொழில்நுட்பம் போன்ற நவீன தொழில்நுட்ப பிரிவுகளும் இருக்குது. 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, +1, +2 டிகிரி மற்றும் டிப்ளமோ

14லேருந்து 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை www.skilltraining.tn.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாக பதிவேற்றம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்து பாடின பாடல் கேட்டோம். பராசக்தி திரைப்படத்திலிருந்து பாடலாசிரியர் ஜெயஸ்ரீ மதிமாறன், ராமஜோகையா சாஸ்திரி. நேர்களை இன்று

மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட பழங்குடியின இனத்தின் முதல் முனைவர் பட்டம் பெறவிருக்கும் முருகேசன் ராமன் மற்றும் தேவிகா மருதாசலம் ஆகியோருடன் நேர்முகம்.

விடாமுயற்சி படத்திலிருந்து பாடல் கேட்டோம். அனிருத் ரவிச்சந்தர் மியூசிக்கில் அனிருத் அந்தோனிதாசன் பாடியது. கொடைக்கானலில் சுற்றுலாத்துறை சார்பில் நடத்தப்படும் கோடை விழா நேற்று முன்தினம் தொடங்கியது. இதில் மேல்மலை கிராமமான மன்னவனூர் ஏரி பகுதியில் ராட்சத பட்டம் பறக்கப்படும் திருவிழா நேற்று தொடங்குச்சு. இந்த விழா இன்னைக்கு நாளைக்கு அதாவது மே 26 தேதி வரை இந்த பட்டம் விடும் திருவிழா நடைபெற இருக்குது.

ஜி வி பிரகாஷ் குமார் மியூசிக்ல இட்லி கடை படத்துல இருந்து பாடல் கேட்டோம். புஷ்பவனம் குப்புசாமி பாடியது பாடலாசிரியர் ராஜமுருகன். நெல்லை இன்று இரவு 7:25 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்காவின் நெருங்கிய நாடாக திகழ்கிறது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஒன்றுக்கு ₹2.61, டீசல் விலை லிட்டர் ஒன்றுக்கு ₹2.71 உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காஞ்சிபுரத்தில் வெளிநாடுவாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இடி தாக்கியதில் கணவன் மனைவி இரண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மண்பாண்டம் செய்வதற்காக வண்டல் மண் களிமண் ஆகியவற்றை இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாகை அருகே கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் 4 பேரை அவ்வழியே வந்த மீனவர்கள் பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர். கொடைக்கானலில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சுற்றுலா தலங்களை கட்டணமின்றி பார்வையிடலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். கடும் வெப்பம் நிலவி வரும் சூழலில் உடல்நிலையை சீராக பராமரிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்கொடி கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பஞ்சாப் மும்பை அணிகள் வெற்றி பெற்றுள்ளன.

10 மணி 2 நிமிடம் ஆகாஷ்மணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இனி கேட்கலாம். இது உங்கள் சாய்ஸ், கேட்கலாம். நீங்கள் தான் கேட்க வேண்டியது. என்ன பண்ணணும் அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்களில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை எந்த ஃபிலிமில் இடம்பெற்றது அப்படிங்கிறத போட்டுட்டு யாருக்கெல்லாம் விருப்பங்கிறத சேர்த்து எந்த ஊர் பேர் அப்படிங்கிறதெல்லாம் அனுப்பலாம் இந்த எண்களுக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜே யாகேல். பேர் உங்களோட பேராக இருக்கணும், ஊர் உங்களோட ஊராக இருக்கணும், சொந்த ஊராக இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இந்த பேரில் இருக்கேன், மற்ற பேரில் வரையணெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ மற்ற நேயர்களுக்கும் வழிவிட்டு இன்னைக்கு பாடல்களை எல்லாரும் சேர்ந்து கேட்டு ரசிக்க இருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து நிகழ்ச்சியில்

0: 10:07. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில திறந்து அடுத்த பாடல் கேட்கறாங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிகழ்ச்சிக்கான வாழ்த்துக்களோட சேர்த்து பி என் புது சிவசுப்பிரமணியம் அனுப்பியிருக்காங்க. இவங்களோட விருப்ப பாடல் நிகழ்ச்சியில தொடர்ந்து
1: அபிநய ராஜா கோகுலபாலா கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் எங்கிச்சாவே இத்தவணை அக்கொள்வாயா சூடிய வாடல் சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகையாக பணித்திடுவாயா பாபை விரகம் பருகிடுவாயா ஆயர் தம்மாயா நீவா ஆயர் தம்மாயா நீவா ஆயர் தம்மாயா.

பத்து மணி 13 நிமிடம் அழகான பாடல் கேட்டோம். விஸ்வரூபம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு வச்சிருந்தாங்க. இதற்கான விருப்பம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி என் புதூர்ல இருந்து சிவசுப்பிரமணியம். நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்த பாடல்

0: சீர்சன் 23 புலிகேசி திரைப்படத்தில் இருந்து அழகான பாடல் கேட்டோம். ரேஸ் கோர்ஸ்ல இருந்து கவிதா கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கேட்ட ஏழுமலை இந்த திரைப்படத்துக்காக திருப்பூர் மகேஸ்வரி ராஜேந்திரன் இவங்க தங்களோட விருப்ப பாடலை தெரிவிச்சிருந்தாங்க. நேர்கள் உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இது உங்கள் சாய்ஸ்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418878741.

0: கேட்ட பாடல் செவன்ஜி ரெயின்போ காலனி ஃபிலிம்ல இருந்து. யாருக்காக கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூலத்துறையிலிருந்து மகேந்திரன், ரம்யா, மான்சிகா, மனோகரன், இந்திராணி இவங்களோட விருப்ப பாடலை கேட்டுச்சோம். நேரில் உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம். 9585800103 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் பெண்களில் இப்போதான் வந்தேன், நாளைக்கே போடுங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சிரமந்தான். ஒரு வாரத்துக்கு அப்புறம் மீண்டும் உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேர்களுக்கு புது நேர்களுக்கு நம்ம வழிவிடலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு தொடர்ந்து நிகழ்ச்சியில
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:00 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

10:36 நிமிடம் இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு இருப்பான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். கேட்ட இந்த பாட்டு வேட்டையாடு விளையாடு பிலிம்ல இருந்து கேட்டிருந்தோம். திருப்பூர்ல இருந்து பிரபஞ்சன், யஷ்வந்த், கோவிலிருந்து சரவணன் இவங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து

வித்யாசாகர் கம்போசிங்ல அழகான பாடல் கேட்டு மொழி இந்த திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. இளங்கோ நகர், சண்முக சுந்தரம், ஜெயந்தி, பருத்திவேல். தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நேர்களை உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்கள்ல இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அனுப்பி

நிகழ்ச்சியில் பாடல் கேட்டீங்க, இந்த பாட்டுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. பல்லடம் விஜயகுமார், மோகனவள்ளி, மோவிகாஸ்ரீ இந்த விருப்ப பாடல் தெரிவிச்சிருந்தவங்க. எந்த படத்திலிருந்து அப்படிங்கிறத சொல்லிடலாம். அங்காடி தெரு படத்தில் தான் கேட்டிருந்தாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்

ஆதவன் ஃபிலிம்ல இருந்து நிறைவான பாடல் கேட்டாச்சிங்க. இந்த பாட்டுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க திண்டுக்கல் முத்துக்குமார் பழனிவட்டம் பகுதியிலிருந்து, கோவை லக்ஷ்மி இவங்களோட விருப்ப பாடலை கேட்டிருச்சோம். நேர்களை இன்னைக்கு இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்த பாடல்களை கேட்டுருச்சிங்க. நாளைக்கும் உங்களுக்காக வெயிட் பண்ணும் இது உங்கள் சாய்ஸ், உங்களோட விருப்ப பாடலை கேட்டுட்டு நீங்கள் ரசிக்கலாம். 9585800103 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்களுக்கு உங்களோட விருப்ப பாடலை அனுப்பலாம்.

0: அஞ்சு தொகுப்பில் நான் இதுவரை ஆர்ஜே யாகில். தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்காவின் நெருங்கிய நாடாக திகழ்கிறது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 2 ரூபாய் 61 காசுகளும் டீசல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 2 ரூபாய் 71 காசுகளும் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காஞ்சிபுரத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இடி தாக்கியதில் கணவன் மனைவி 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மட்பாண்டம் செய்வதற்காக வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாகை அருகே கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் 4 பேரை அவ்வழியே வந்த மீனவர்கள் பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர். கொடைக்கானலில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சுற்றுலா தலங்களை கட்டணமின்றி பார்வையிடலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். கடும் வெப்பம் நிலவி வரும் சூழலில் உடல்நிலையை சீராக பராமரிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்கொடி கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பஞ்சாப், மும்பை அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேரம் 11:02 இணைந்திருக்கிறோம். இன்றைய நேயர் நிகழ்ச்சியில நம்ம யார் நம்ம கூட பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க.
3: ஈரோடு மாவட்டம் செனிமலையிலிருந்து நவநீதன்.
2: சரிங்க. நீங்க எவ்வளவு நாளா ரேடியோ கேக்குறீங்க சார்?
3: எனக்கும் வானொலிக்கும் 40 வருட பந்தம்ங்க.
2: சரிங்க.
3: இந்த எஃப்எம் ஆரம்பிச்சதிலிருந்து முழு நேரமா அது முழுகி இருக்கிறேங்க.
2: ஓகே, நீங்க ரொம்ப விரும்பி கேக்குற நிகழ்ச்சி எதுங்க?
3: கேம் ஷோல போடுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க.
2: சரிங்க.
3: எனக்கு அந்த குறுக்கெழுத்து போட்டியில ரொம்ப ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கேன்.
2: ஓகேங்க.
3: அது நம்ம ரேடியோலயே வர்றது ரொம்ப நல்லா

0: சரிங்க, இன்னைக்கு
1: டெக்ஸ்ட்
0: என்னென்ன
1: வச்சுட்டு 1 மணிக்கு கதை சொல்றீங்க, அது ரொம்ப நல்லா இருக்குது.
0: பாடல்? ஓகேங்க.
1: நம்ம மேடம் அப்புறம் இந்த பாடல்கள் எல்லாமே இடைக்கால பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்குதுங்க.
0: ஓகேங்க, ரொம்ப நன்றி. என்னென்ன பாடல்கள் நீங்கள் இன்னைக்கு கேட்க போறீங்க?
1: நான் வந்து ஜானகி அம்மா ரசிகருங்க,
0: ஓகேங்க,
1: அவங்க பாடத்த 1-6 பாட்டு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறேங்க.
0: சொல்லுங்க.
1: தனி படத்துல வந்து மாதா உன் கோவிலே,
0: சரிங்க.
1: மையூஞ்சல் ஆடுகிறது இருந்து பின்னத்தில் தேன் வடிது, குரு படத்திலிருந்து என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற, வருவான் படத்திலிருந்து சீரக சம்பா நெல்லு குத்தி, ரங்கா படத்திலிருந்து டூத் பேஸ்ட் இருக்கு பிரஷ் இருக்கு எழுந்துரு மாமா, அண்ணா படத்திலிருந்து புத்தம் புது தேசம்.
0: ஓகேங்க, நீங்கள் கேட்ட பாடல் எல்லாமே இன்றைக்கி வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு
1: ரொம்ப
0: நன்றி.
1: எனக்கு வாய்ப்பு வழங்கிய சௌமியா மேடமுக்கு, அறிவிப்பாளர் அனைவருக்கும் நன்றிங்க.
0: ஓகேங்க, தேங்க்யூ.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418874111.
3: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய நெய்யர் இன்னைக்கு சென்னிமலையிலிருந்து நெய்யர் நவநீதன் அவங்களுடைய விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருக்கு.

0: Certainly, darling.
1: You are right, my dear.
0: என் கண்மணியே பொன்மணியே என் உயிர் ராஜா உன் புன்னகையும் பூ.

la la la la la la la la la la la la la la la la. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டுட்ருக்கோம் இன்றைய நேயர். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் சென்னிமலையிலேருந்து நேயர் நவநீதன் அவங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களும் இடம்பெறணும்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் அண்ட் உங்களோட ஊர் மொபைல் நம்பரோட சேர்த்து மெசேஜ் பண்ணுங்கள். எங்ககிட்ட இருந்த கால் உங்களுக்கு வரும்.

0: என்றும் நீங்கள்
1: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418874111.
3: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். நேரம் 11:30 முடிஞ்சிருக்கும். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM ரெயின்போ கிளாசிக்ஸ்.

மாஸ்டர் வேணு இசையில் காலம் மாறிப்போச்சு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஜிக்கி பாடியது பாடலாசிரியர் முகவை ராஜமணிக்கம். நேர்களை இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம், ஹோமியோபதி மருத்துவர் ஆர்த்தி கௌதம் அவர்களுடன் நேர்முகம்.

மணமகன் தேவை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இசை ஜி ராமநாதன், பி பானுமதி, காந்தசாலா பாடியது. பாடலாசிரியர் அ மருதகாசி.

கேட்ட பாடல் வணங்காமுடி திரைப்படத்திலிருந்து இசை ஜி ராமநாதன், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் தஞ்சை என் ராமையா தாஸ்.

0: இதுவரை கேட்டது ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சி தொகுப்பில். நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: 3500க்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418878741.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம். வணக்கம் நேர்களே, வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆரோக்கியமே ஆனந்தம் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டுக்காக நம்ம ஸ்டுடியோஸ்க்கு வந்திருக்காங்க டாக்டர் ஆர்த்தி கௌதம், ஹோமியோபதி மருத்துவர். அவங்கள வரவேற்போமா? வணக்கம் மேடம், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
1: வணக்கங்க, எனக்கும் இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம்.
0: மேடம், நீங்கள் கோயம்புத்தூர் தானே பேஸ்டு?
1: ஆமாங்க.
0: ஓகே, உங்களை பற்றி சொல்லுங்கள் மேம்.
1: நான் வந்து பிஹெச்எம்எஸ் ஃபாதமுல்லாஸ் ஹோமியோபதிக் மெடிக்கல் காலேஜ் மேங்களூரில் முடிச்சேங்க. எனக்கு ஹோமியோபதி மேலே ஆர்வம் அப்படின்றது ரொம்ப சின்ன வயசுலேயே தொடங்கிருச்சுன்றது சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குன்ற மாதிரி எனக்கும் ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குங்க. என்னென்னா, ஒரு 5 வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஸ்கின் கண்டிஷன் இருந்துச்சு, வீப்பிங் எக்ஸிமா அப்படின்ட்டு. அது வந்து உடல் அளவில் கொஞ்சம் பாதிப்பு இருந்தது, அரிப்பு இருக்கும், சீழ்வழியும் அது அப்படின்னாலும் மனசளவில் என்னை பாதித்தது ரொம்ப அதிகம். அந்த டைமில், அந்த பீரியட் ஆஃப் டைமில் பேரண்ட்ஸே வந்து இந்த பொண்ணு கிட்ட உட்கார வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க.
0: ஓ சரி.
1: ஸோ எந்த குழந்தைங்களோ என்கிட்ட வந்து பேசுறதுக்கு யோசிப்பாங்க. எனக்கு தனி பெஞ்சு,
0: சரி,
1: கொஞ்சம் சீ வழியிற அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் தனியாக உட்கார வைப்பாங்க. அதனால ஆன மென்டல் ட்ராமா ரொம்ப அதிகம்.
0: அது பெயின் வேற இருக்கும் இல்லையா? அது
1: ஆமாம், அரிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், அரிச்சா இன்னும் சீ வழியும் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு நிறைய ஸ்டீராய்ட்ஸ் அட்மிட் ஆனது அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. பட் ஒரு ஸ்டேஜில் எதுனா எப்படியோ ஒரு ஹோமியோபத் இன்ட்ரடியூஸ் ஆகி, அவங்க எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும்போது, ஒரு 6 ஸ்டாண்டர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த டைமில் நான் ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்து ஒரு 6 மாசத்துலலாம் நான் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆனேன்.
0: ஓ சூப்பர்.
1: ஸோ அப்போவே எனக்கு வந்து அது ஒரு பெரிய ரிலீஃப். என்னோட கண்டிஷன் சரி பண்ணதுன்றதை தாண்டி அது வந்து எனக்கு ஒரு பெரிய மென்டல் ட்ராமாலேருந்து என்னை வெளியில் கொண்டு வந்துச்சு. பட் நான் இந்த ஃபீல்டுக்கு வருவேன்னு நான் அப்போ நினைக்கல. பட் எனக்கு ஹோமியோபதி மேலே ஒரு கியூரியாசிட்டியும் ஒரு ஃபேண்டசைசிங்கும்

0: வந்தது எனக்கு அந்த வயசுலேன்னு சொல்லலாம்.
1: ஓ சூப்பர். அப்போ நீங்கள் 12th முடிச்சோன்னு?
0: ஆமாம், அப்போ வந்து 12th முடிச்சதுக்கப்புறம் நீட் எழுதி நீட் மூலியமாக தான் நீங்கள் வந்து அட்மிஷன்ஸ் ஆக முடியும். அப்போ வந்து நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது இல்லைங்களா? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நம்ம தனித்தனி என்ட்ரன்ஸ் எடுக்கணும். நான் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா என்ட்ரன்ஸ் ரெண்டுமே எழுதியிருந்தேன், மெடிக்கல் என்ட்ரன்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் MBBSக்கும் சரி BHMSக்கும் சரி நீங்கள் ஒரே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்.
1: ஓகே.
0: ஸோ அதிலிருந்து நீங்கள் கவுன்சிலிங் போகணும், அதே ரொட்டீன் தாங்க. கவுன்சிலிங் போய் அதுலேருந்து காலேஜஸ் உங்களுக்கு எது எது வருதுன்னு பார்த்துட்டு அந்த காலேஜஸ் தனியாக என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்கன்னா அதுவும் நீங்கள் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ இப்போ ஒரே எக்ஸாம், பட் அப்போ நிறைய இடத்துல
1: எக்ஸாம் எழுத வேண்டிய.
0: ஆமாம்.
1: ஓகே சூப்பர். நீங்கள் எத்தனை வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: நான் ஒரு 20 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன்.
1: 20 இயர்ஸ். நீங்கள் ஆரம்பித்த காலத்தில் வந்து ஹோமியோபதி இந்த அளவுக்கு ப்ராப்ளமாக இருக்கல இல்லையா? இப்போ சமீபமாக ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஹோமியோபதிங்கிறது. முந்தையெல்லாம் ஒரு டவுட் இருக்கும் மக்களுக்கு, ஹோமியோபதினா என்ன, அதுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ஸோ இந்த ஹோமியோபதி மெடிசன் அதை பற்றி சொல்லுங்க மேம்.
0: ஹோமியோபதி அப்படின்றது ஒரு 229 வருஷமா இருக்குன்னு சொல்லலாம். 1796 டிஸ்கவர் பண்ணாரு. அதை டிஸ்கவர் பண்ணது ஒரு ஜெர்மன் டாக்டருங்க. அவர் வந்து ஒரு தேடலில் இருந்தார், ஏன் குரானிக் டிசீசஸ் திரும்பி திரும்பி ரெக்கர் ஆகுது, ஏன் நமக்கு ஒரு கம்ப்ளீட் கியூர் கொடுக்க முடியல. ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு வரும்போது அதோட தேடல்ல பிறந்தது தான் ஹோமியோபதி.
1: ஓகே.
0: அது இன்வென்ட் பண்ணது ஜெர்மன் பிசிஷியன் டாக்டர் சாம்வெல் ஹனிமன். அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஹோமியோபதின்னு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் அவரை.
1: ஓகே.
0: இது வந்து இப்போ வந்து நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு ப்ராப்ளம் அடையிறதுக்கு ஒரு டைம் எடுத்தது, பட் லெஜெண்ட்ஸ் எல்லாம் உருவாகியிருந்தாங்க. நாங்கள் எங்களுக்கு முந்தின ஜென்ரேஷன்ஸில் இருந்தவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் போட்டிருந்தாங்க, இதை நல்லா அவேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க, நிறைய கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்திருந்தது. ஸோ அவேர்னஸ் ஓரளவு பெட்டராக இருந்தது. எங்களுக்கு முந்தின தலைமுறை வந்து தான் ரொம்ப சிரமப்பட்டாங்க, பட் அவங்க கொடுத்த ரிசல்ட்ஸில் தான் இப்போ நான் எங்கள் டாக்டர் பற்றி இன்ஸ்பயர் ஆன மாதிரி எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தாங்க. ஸோ கஷ்டம்தான்னாலுமே கூட இப்போ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது, ஓரளவு ரீச்சபிள் இருக்குது, அப்போ அதெல்லாம் இருக்கலை. கஷ்டம்தானே இருந்தாலுமே கூட ஓரளவு ரிசல்ட்ஸ் கொடுக்க கொடுக்க வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆக ஆக நமக்கு பேஷண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோமியோபதி ஒரு சயின்ஸ் அப்படின்றது வந்து இப்போ கூட சமீபத்தில் WHO வந்து மோஸ்ட் ஃபாலோடு மெடிசன் அப்படின்றது செகண்ட் பிளேஸில் ஹோமியோ கொடுத்துருக்காங்க.
1: ஓகே. அலோபதிக்கு அடுத்தது ஹோமியோபதி.
0: ஆமாம் ஆமாம். த்ரூ அவுட் த வேர்ல்டில் செகண்ட் பிளேஸ் மோஸ்ட் ஃபாலோடு டைப் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படின்றதுக்கு ஹோமியோபதின்றதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர்.
2: ஆரோக்கியமே ஆனந்தம்.

0: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஆர்த்தி கௌதம் அவர்கள். என்ன டிஃப்ரென்ஸ் மேம் மற்ற லைக் அலோபதி சொல்கிறோம், சித்தா ஆயுர்வேதா சொல்கிறோம். சித்தா ஆயுர்வேதா அஃப்கோர்ஸ் நம்மளோட கண்ட்ரியோட இது, ஸோ அது மூலிகைகள் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இந்த ஹோமியோபதி கொடுக்குது?
1: ஓகே மேம், ஹோமியோபதி மாடர்ன் மெடிசனோட கம்பேர் பண்ண முடியாது மேம். ஸோ அவங்களோட ஸ்கூல் ஆஃப் தாட் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு விதத்தில் சித்தா ஆயுர்வேதா அண்ட் ஹோமியோ கிட்டத்தட்ட சிமிலராக எல்லாருக்கும் தோணும். பட் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நம்மளும் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே தான், நோ கெமிக்கல்ஸ். அதனால தான் ஜீரோ சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றத நாங்கள் கிளைம் பண்ணுறது. ஸோ நோ கெமிக்கல்ஸ் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங்கான இது வந்து மூணுமே ஷேர் பண்ணுறோம். பட் என்ன வித்தியாசப்படுத்துது அப்படின்னா, பொட்டன்டைசேஷன் ஒரு ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ஹர்ப்ஸ் இல்லைன்னா ஆஃப் த சோர்சஸ் ஆஃப் மெடிசன். ஹோமியோபதி சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் மூணு மேஜர் சோர்சஸ் யூஸ் பண்ணுறோம். பிளான்ட் சோர்சஸ், அனிமல் சோர்சஸ் அண்ட் மினரல் சோர்சஸ், எல்லாமே ஃப்ரம் நேச்சுரல் சோர்சஸ் மட்டும்தான். பட் வாட் மேக்ஸ் ஆல் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பொட்டன்டைசேஷன்ன்ற ஒரு ப்ராசஸ். அது என்னன்னா, எந்த மெட்டீரியலையுமே க்ரூடாக யூஸ் பண்ணாமல் அதை டைல்யூட் பண்ணி அதை எனர்ஜைஸ் பண்ணுவோம். த்ரூ பொட்டன்டைசேஷன்றது ஒரு ப்ராசஸ்ங்க. அந்த ப்ராசஸை கொண்டு வந்து அந்த மெடிசனை ரொம்ப டைல்யூட்டட் ஃபார்ம், எட் வெரி எஃபெக்டிவ் ஃபார்மில், அந்த எனர்ஜைஸ்டு மெடிசன்ஸ் ரொம்ப லேட்டண்ட்டாக இருக்கிற பவர்ஸ் எல்லாம் அது அப்படியே தூண்டி விடுற மாதிரியான ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒரு நேச்சுரல் சோர்ஸை வந்து அது எந்த அளவுக்கு அது மெடிசன் ஆக்ட் பண்ண முடியுமோ அதோட மெடிக்கல் பொட்டன்ஷியலை வெளியில் கொண்டு வந்துடும். இட் மேக்ஸ் ஆல் த டிஃப்ரென்ஸுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது எந்த அளவுக்கு பியூர் ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா, இப்போது மெடிசனுக்குன்னு தனி பேர் இல்லை. இப்போது ஆனியன்லேருந்து நீங்கள் ஒரு மெடிசன் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதோட குணாதிசயங்களை மட்டும் எனர்ஜைஸ் பண்ணி ஒரு மெடிசன் எடுக்கிறோன்னா, அதோட பொட்டானிக்கல் நேம் எலியம் செப்பா, மெடிசன் பேரும் எலியம் செப்பா தான். யூ கேனாட் நேம் இட் எனி அதர் வே, ஏன்னா அவ்வளோ பியூர் எக்ஸ்ட்ராக்ட்.
0: ஓ சரி.
1: ஸோ அந்த அளவுக்கு ஜீரோ கெமிக்கல்ஸ்ன்றது நம்ம கேரண்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பொட்டன்டைசேஷன்ன்றது தான் வந்து மேக்ஸ் ஆல் த டிஃப்ரென்ஸுங்க ஹோமியோ பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஹோலிஸ்டிக் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் ஹோமியோ. இப்போ வந்து நீங்கள் ஒரு தலைவலி, நாள்பட்ட தலைவலி 10 வருஷமாக இருக்குன்னா, நாங்கள் தலைவலி மட்டும் கன்சிடர் பண்ண மாட்டோம். எதனால் தலைவலி வருதுன்னு

0: அந்த ரூட் காஸ் போகும். உங்கள் உடம்பு வாகு என்ன, எங்கே உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, எதனால? அது வந்து இட் கேன் ரேஞ்ச் ஃப்ரம் சைல்ட்ஹுட் ட்ராமா, இல்லை ஒரு ப்ரிஸ்கிரைப்டு மெடிசன் இல்லாமல் ஏதோ ஒன்று லாங் டைம் எடுத்ததுனாலயா இருக்கலாம், இல்லை அவங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு ஃபுட்டுனால இருக்கலாம். ஸோ அந்த ரூட் காஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரி எடுப்போம் மேம்.
1: ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நேரம் பசியிலே இருந்தோம்னா கூட தலைவலி வந்துடும்.
0: அஃப்கோர்ஸ் கேஸ்ட்ரிக் ஹெடேக்காக இருக்கலாம், மைக்ரைனாக இருக்கலாம், டியூமராக இருக்கலாம். மூணு லெவலில் நாங்கள் கேஸ் டேக்கிங் எடுப்போம். ஒன்று டிசீஸ் சிம்டம்ஸ், உங்களுக்கு என்ன டிசீஸ்னு டயக்னோசிஸ் அரைவாரத்துக்கு, அது மைக்ரைனா இல்லை பிட்யூட்ரி அடினோமா மாதிரியான ஏதாவது பிரெயினில் ஏதாவது கட்டினாலையா, இல்லைன்னா சாதாரண மைக்ரைனா கேஸ்ட்ரிக் ஹெட்டேக்கா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு டயக்னோசிஸ்க்கு வரும். அந்த டயக்னோசிஸ் அரைவ் பண்ணுறது ஒரு பக்கம்னாலும் ஃபிசிக்கல் ஜென்ரல்ஸ், அடுத்து உங்கள் உடம்பு வாகு எப்படின்றது அனலைஸ் பண்ணுவோம். உங்களோட பசி, தூக்கம், தாகம், வேர்வை, உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காத ஃபுட்டில், அது உட்பட உங்கள் தூக்கம் பேட்டர்ன், இன்னும் சொல்ல போனால் நீங்கள் எந்த பொசிஷனில் தூங்குவீங்கன்ற உட்பட,
1: சரி,
0: அண்ட் உங்களுக்கு எது டாலரன்ஸ் பெட்டர், ஹீட் ஆர் கோல்டு, தேர்மல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் உங்கள் டெம்பர்மெண்ட்டு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணுவோம். அடுத்த லெவல் வந்து மென்டல் ஜென்ரல்ஸ், அதாவது உங்களோட மனநிலைமை, அதாவது எது நம்மளை ஒருத்தருக்கு ஒருத்தர் வேரி பண்ணோம்னா, எனக்கு உங்களுக்கு ஒரே சிச்சுவேஷன் வந்தாலும் நான் அதுக்கு ரியாக்ட் பண்ற விதமும் நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ற விதமும் மாறும். அதுக்கு வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், நீங்க வளர்ந்த விதம், இல்ல நம்ம வளர்ந்த என்விரான்மெண்ட், இல்ல நம்ம யார் கூட எல்லாம் இருந்தோன்றத பொறுத்தோ, பிளஸ் நம்ம நேச்சுரலாவே இன்ஹெரிட் பண்ண ஒரு சில கேரக்டர்ஸை வச்சு மாறும். ஸோ தட் மேக்ஸ் ஆல் த டிஃபரன்ஸ். ஸோ அப்படி இது எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு நாங்க பிரிஸ்கிரைப் பண்ணுவோம். அப்பதான் அது பெர்மனன்ட் ரிவர்சல் கொண்டு வர சாத்தியம் இருக்கு. ஸோ இப்போ மூணு பேர் தலைவலி, அதே தலைவலி மைக்ரைனோடவே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூணு பேருக்கும் மெடிசன் மாறும், கம்ப்ளீட்டாவே மாறும்.
1: ஏன்னா அவங்களோட பாடி கண்டிஷன் வேற மாதிரி,
0: சிம்டம்ஸே மாறும்.
1: ஏன் வருதுங்கிறதுக்கான காரணமும் வேற யாரும்,
0: அஃப்கோர்ஸ், ஆமாங்க.
1: நிறைய
0: சம்பந்தம் இருக்குங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி திருக்குறள்லயே வந்து அவர் சொன்ன அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அதே மாதிரி நம்ம திருமூலர் ஒரு இடத்துல வந்து எப்படி சொல்லுவாருன்னா, நம்மளோட உயிர் ஆற்றலை போற்றணும், அந்த உயிர் ஆற்றலை தான் நம்ம கும்பிடணுன்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்லுவாரு. எங்களுக்கு வந்து ஆர்கனான் ஆஃப் மெடிசன் ஒரு புக், அதுதான் எங்களோட பிலாசபி புக்குங்க. அதுதான் அடித்தளமா வச்சு, இல்ல ஃபவுண்டேஷனா வச்சு எங்களோட மொத்த சிஸ்டமும் இருக்கு. இதுதான் பண்ணணும், அதாவது ஒரு ஒரு நெறிமுறைகள் இருக்கும், ரூல்ஸ், இப்படிதான் கொடுக்கணும், இதுதான் பண்ணணும், இப்படி மாறுது அப்படின்னா நீங்க தப்பா செய்றீங்க, ஸோ சேஞ்ச் தி டோசேஜ், இது இப்படி இந்த டோஸ்ல தான் கொடுக்கணும், இவ்வளவுதான் கொடுக்கணும், இவ்வளவு நாளைக்கு தான் கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு அறநூல் எங்களுக்கு, திருக்குறள் மாதிரி எங்களுக்கான அறநூல் ஆர்கன் ஆஃப் மெடிசன். இட் இஸ் ரிட்டன் பை டாக்டர் சாமுவேல் ஹனிமன் ஹிம்செல்ஃப், அவரே எழுதின ஒரு புக்ன்றதுனால அதுதான் எங்களுக்கு பைபிள், குரான் அண்ட் பகவத்கீதா எல்லாமே. ஸோ அதுல வந்து இந்த உயிர் ஆற்றலை அவர் சொல்லும் போது ஸ்பிரிச்சுவல் வைட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றாரு. கிட்டத்தட்ட திருமூலர் சொல்ற அதே தன்மையை வந்து உயிர் ஆற்றலுக்கு கொடுக்கறாரு. ஸோ அந்த வைட்டல் ஃபோர்ஸ்ன்ற அந்த உயிர், இப்ப நான் சொன்னது தெரியுமா, பொட்டன்டைசேஷன் மூலியமா அதை எனர்ஜைஸ் பண்றோம், அந்த எனர்ஜைஸ் பண்ற அந்த தன்மை, மருந்தோட தன்மை கிட்டத்தட்ட உயிர் ஆற்றலுக்கு ஈக்குவலா இருக்கும். அதுக்குதான் அத்தனை டைல்யூட் பண்ணி அத்தனை எனர்ஜைஸ் பண்றது உயிர் ஆற்றல். ஏன்னா நமக்கு நம்ம பிறக்கும் போதும் உடம்புல வித்தியாசம் தெரியாது, இறந்த உடனேயும் எந்த வித்தியாசமும் நம்ம மாலிகுலர் இல்ல இப்ப கண்டுபிடிக்கலாமே தவிர, அதெல்லாம் டிகே ஆகு டெட் ஆகும் போது கண்டுபிடிக்கலாமே தவிர, அந்த உயிர் போனதுக்கான சுவடே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப மென்மையான தன்மை, டைனமிக் எனர்ஜி இல்லையா உயிர்,
1: பார்க்கவே முடியாது.
0: ஆமா ஆமா, உணரதான் முடியும். சோ அந்த உணர்வுக்கு ஈக்குவலான ஒரு மெடிசன் கொடுக்கும் போதுதான் நீங்க எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ண முடியும்ன்றது ஹோமியோபதியோட பெரிய நம்பிக்கைங்க.
1: ஓகே,
0: சோ தமிழ் மேல எனக்கு ஒரு ஆர்வம் எப்பவுமே இருக்கு.
1: அதை தான் நான் கேட்க வரேன், ஹோமியோபதி படிக்கும் போதே தமிழும் படிச்சீங்களா அப்படின்னு.
0: சோ அந்த தமிழ் மேல இருக்கிற ஆர்வத்தினாலே எனக்கு ஹோமியோபதி மேலயும் ஒரு பெரிய ஆர்வம் வந்துருச்சோன்னு எனக்கு அடிக்கடி தோணும்.
1: ஓகே,
0: அவன் இத்தனைக்கும் என் தாய்மொழி தமிழ் இல்ல.
1: ஓகே, என்ன தாய்மொழி?
0: என் தாய்மொழி வந்து தெலுங்குங்க.
1: ஓ சரி சரி,
0: அதை தாண்டி எனக்கு தமிழ் மேல எப்பவுமே ஒரு பற்றுதல் உண்டு.
1: ஆனா நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூர்?
0: கோயம்புத்தூர் இல்லைங்க, ஆமாங்க. என்ன சொல்றதுங்க, தமிழ்ல பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ லாங்குவேஜ், நான் ரொம்ப நம்புவேன். அறம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து என்ன ஒரு அழகான வார்த்தை, வேற எந்த லாங்குவேஜ்லயுமே அது வருமா? வெர்ச்சியூன்றதோட ஈக்குவேட் பண்ணலாமே தவிர வேற எந்த லாங்குவேஜ்லயுமே அறத்தை நீங்க எப்படி, ரைச்சியஸ்னஸ் மேபி கொஞ்சம் ரொம்ப நியரிங் வார்த்தை, ஆனா அறம் அப்படின்ற அந்த அந்த வார்த்தை வந்து வேற எந்த லாங்குவேஜ்ல நீங்க ஈக்குவேட்டே பண்ண முடியாது.
1: கரெக்ட், அதுக்கு ஈடான அதே அர்த்தங்கள் தரக்கூடிய வார்த்தை.

0: வந்து இன்னொரு
1: லாங்குவேஜ். ஆமாங்க, லாங்குவேஜ் கூட ஒரு பண்பாடு அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். அது பேசுறதுக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்.
0: கண்டிப்பா இன்றைய நிகழ்ச்சியில வந்து நம்ம ஆரோக்கியம் பத்தியும் ஆனந்தம் பத்தியும் பேசுறோம்.
1: கண்டிப்பா
0: தமிழ் என்பது ஆனந்தம் இல்லை,
1: ஆனந்தம் இல்லாம ஆரோக்கியம் இல்லைங்க.
0: ஆரோக்கியமே ஆனந்தம்.

0: 03 ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஆர்த்தி கௌதம் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். இப்ப தொடர்ந்து பேசலாமா? மேடம், நீங்க 20 வருஷமா பிராக்டிஸ் பண்றேன்னு
1: சொன்னீங்க.
0: இந்த 20 வருட உங்களுடைய நீண்ட கால அனுபவத்துல வந்து இன்றைய காலகட்டத்தில் ப்ராபப்ளி ஒரு வருஷம் 2 வருஷம் அல்லது ஒரு 5 வருடங்களா பெண்களிடையே என்ன அதிகமாக காணப்படுகிறது, எந்த விதமான கண்டிஷன் அல்லது நோய் அது வந்து அதிகமாக காணப்படுது, அதுக்கான சொல்யூஷனும் சேர்த்து சொல்லுங்க.
1: கண்டிப்பாங்க. பெண்களுக்கான ஆரோக்கியம்னு வரும்போதுங்க, எப்பவுமே பெண்களோட ஆரோக்கியத்துக்கான முக்கியத்துவம் பெண்களையும் கொடுத்துக்கிறது இல்லை, அதுதான் உண்மை.
0: அதுதான் முதல் நோயின்னு
1: நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா நமக்கு வந்து ஒரு பேரண்டிங்லயும் சரி, விமன் அப்படின்னாலே சாக்ரிஃபைஸ், செல்ஃப் கேர் அப்படின்றது வந்து அது வந்து நம்மளே நம்ம குழந்தைங்களுக்கு அவ்வளோ. இப்போதான் அந்த அவேர்னஸ்ன்னு ஒன்று வந்திருக்கு. ஓகே, என் உடம்புக்கு ஏதோ பண்ணுது, என் மனசுக்கு ஏதோ பண்ணுது அப்படின்ற அவேர்னஸே இப்போதான் வந்திருக்கு. அது ஒரு பெரிய வரவேற்கக்கூடிய செயல். பெண்கள் அவங்க ஆரோக்கியத்தை கொஞ்சம் கண்காணிக்கிறாங்கன்றதுல மாற்றுக்கருத்தே இல்ல, அதுல ஒரு சந்தோஷம்.
0: ஏன்னா இத்தனை நாள் பாத்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து தன்னுடைய ஆரோக்கியத்தை பத்தி சிந்திக்கிறா, தன்னுடைய ஆரோக்கியத்தை பேணணும்னு நினைக்கிறாங்கறதே ஒரு கில்ட்டி கான்சியஸோட செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன நீ குழந்தைய கவனிக்காம இருக்க, நீ என்ன உன்னே
1: பாத்துக்கிறேன்,
0: யாருமே சொல்லனாலும் நம்மளுக்கு நம்மளே அப்படி தோணும்னு நினைக்கிறேன்.
1: அப்படி
0: சொல்லி அப்படியே சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கோம். சுத்தி வர இருக்கிறவங்களும் அதே மாதிரி சொல்றதுனாலயே அந்த ஒரு
1: இது. அதனாலயே ஒரு பெண் இன்னொரு பெண்ணு புரிஞ்சுக்கிறதுலயும் ஒரு பிரச்சனை வருது. இந்த மாதிரி நமக்கு புகட்டை திட்டதுனால கொஞ்சம் இண்டிபெண்டா கொஞ்சம் ஹாப்பியா தன்னை செலிப்ரேட் பண்ற ஒரு பொண்ணை பார்த்தா நமக்கு தப்பா தோணுது. அதனால ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பெண்ணை அதை அந்த விஷயத்துல நம்ம அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கும் போதுதான் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அங்க ஆரம்பிக்கிறது தாங்க அந்த அழுத்தம் அப்படின்றது. இப்போ இப்பத்த பெண்களுக்கு முதல்ல மாதிரி அடிமைப்படுத்துறது இல்ல அப்படின்னா கூட வேற விதத்துல மாறி இருக்கிறத வர அடிமைப்படுத்துறதுன்றது இருக்கதா செய்யுது. அது வேரியஸ் லெவல்ஸ்ல. இப்ப பொண்ணுங்களுக்கு நிறைய செக்டர்ஸ்ல அவங்க ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஹோம், வீட்டுல குழந்தைங்களை பாத்துக்கிறது, ஹஸ்பண்டை பராமரிக்கிறது, அதை தவிர ஃபினான்சியலா நம்ம பர்டனை ஷேர் பண்ணிக்கிறது, அதை தவிர ஒர்க் பிளேஸ்ல நடக்கிற எல்லா அழுத்தத்தையும் ஏத்துக்கிறது,
0: நம்மளோட கரியரையும் நம்ம பார்க்க.
1: ஆமா. அப்போ எந்த எக்ஸ்டர்னல் சப்போர்ட் சிஸ்டமும் நம்மனால ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியாது எல்லாராலையும் அப்படின்னும் போது அது ரொம்ப பெரிய அழுத்தம் தான் பெண்களுக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, ஹார்மோன்ஸுக்கும் உணர்வுகளுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பயங்கரமான சம்பந்தம் இருக்கு. பொண்ணுங்க அப்படின்னாலே ஹார்மோன்ஸுங்க. அது ஒரு ஆணோட ஹார்மோன்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு ரிதமிக் பேட்டர்ன்ல போகும். காலையில டெஸ்டோஸ்டெரோன் ஹையா இருக்கும், அப்படியே ஈவினிங் போக போக லோவா இருக்கும். இவ்வளவுதான் டெய்லி அவங்களுக்கு ஒரு 24 hours சைக்கிள், அது ரிப்பீட்டடா இருக்கும், பாடி அது ஆர்கனைஸ்டா இருக்கும். ஆனா பொண்ணுங்களுக்கு எவ்வளவு ஃபேஸஸுங்க, ஒரு 8 to 12 குழந்தைக்கு அந்த ஒரு மாசிவ் ஹார்மோன் சேஞ்ச் ஆரம்பிச்சிடும். அந்த ப்ரீ பியூபர்டி அண்ட் பியூபர்டி பீரியட்ல ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் எல்லாம் கண்ணாப்பின்னான்னு சுரக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த குழந்தைக்கு எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பிக்கிறதே வந்து அந்த டைம்ல கிடைக்காத எமோஷனல் சப்போர்ட், அந்த டைம்ல ஆகிற ஸ்ட்ரெஸ்னாலதான். அண்ட் அஃப்கோர்ஸ் உணவு பழக்க முறைகள் அண்ட் லைஃப் ஸ்டைல். அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்றது ஒரு விமனுக்கு அவங்க ஹார்மோன் ஒரு 28 சைக்கிள் இல்லையா, பீரியட் சைக்கிள், அந்த 28 சைக்கிள்ல அது அந்த கிராஃப் எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே மேலேறும். மேல அது எல்ஹெச் சர்ஜன் சொல்லுவாங்க, லூட்டியல் ஹார்மோன் பீக் ஆகி அப்படியே விழும், அப்படியே திருப்பி ப்ரொஜெஸ்ட்ரான் புது ஹார்மோன் வரும். ஃபர்ஸ்ட் 14 ஒரு ஹார்மோன், அடுத்து 14 ஒரு ஹார்மோன். இத்தனை ஹார்மோன்ஸ் ஒரு 14 குழந்தை, 14 விடுங்க ஒரு 10 இருந்து ஆரம்பிக்குதுன்னு போது அந்த குழந்தை எப்படி ஹேண்டில் பண்ணும், அதுக்கு நம்ம என்ன கேர் எடுக்கிறோம், அந்த குழந்தைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, என்ன இந்த எதிர்த்து பேசுறது இப்படின்னு சொல்றோமே தவிர நியாயம்தான். ஆனா அந்த புரிதலோட சொல்லும் போது அந்த குழந்தைக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும், இல்லைன்னா அடக்கதான் முடியும். அடக்கிறது ரொம்ப நாள் நிக்காது. சோ எல்லா பிரச்சனைகளுமே இந்த ஹார்மோன்ஸ்னாலதான் ஆரம்பிக்குதுன்றத புரிதல் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப ஒரு விஷயத்துக்கு நம்ம அவேரா இருக்கும் போது அதுக்கான சரியான வழிகளையும் தேர்ந்தெடுப்போம் இல்லையா. அந்த அவேர்னஸே இல்லை நமக்கு. இது ஹார்மோன்ஸும் நமக்கு எல்லா தப்புகள் பேட் சாய்ஸஸ்க்கும் ஹார்மோன்ஸ் காரணம் நான் சொல்ல மாட்டேன், பட் எல்லா புவர் சாய்ஸஸையும் ட்ரிகர் பண்றது ஹார்மோன்ஸ் தான்.
0: ஓ சரி.
1: சோ ஒரு 8 to 14 குழந்தைய நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸையும் நீங்கள் மனசில் வச்சுட்டு தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். நிறைய விதமான பேரண்டிங் இப்போல்லாம் வந்துடுது, ஹார்ட் பேரண்டிங், சாஃப்ட் பேரண்டிங், பட் இட் இஸ் நாட் லைக் தட். ஒவ்வொரு குழந்தைக்கும் ரெண்டுமே தான் வேணும், ஹார்ட் பேரண்டிங்கும் வேணும், சாஃப்ட் பேரண்டிங்கும் வேணும்.
0: கரெக்ட். அதாவது அடிச்சு திட்டியும் வளர்க்கணும், அதே சமயம் அதற்கு செல்லம் கொடுத்து கொஞ்சியும் வளர்க்கணும். ரெண்டுமே எதை பண்ணணுங்கிறது தான்
1: அல்டிமேட்லி ஒரு

0: பிரச்சனை வருது, ஒரு அப்யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்றதுக்கான தைரியத்தை நம்ம கொடுக்கறது அந்த புரிதல் இருக்கும்போது தான். நீங்க யாரை நம்புவீங்க? உங்களை புரிஞ்சுக்கிறவங்கள தானே. அந்த வயசுலயே ஹார்மோன் சேஞ்சஸ் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ரிவால்ட்டிங்கா இருப்பாங்க, ஒரு ஸ்டேஜ் ஒரு நாள் அப்படியே பயங்கர எக்ஸைட்டடா இருப்பாங்க, அடுத்த நாளே அழுது தள்ளுவாங்க. எதுக்கு இதுக்கெல்லாம் அழுகிற என்னத்த அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுக்காகாம போகும்போது அவங்க அடுத்த லெவல் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான இப்போ வந்து சோசியல் மீடியான்றத நம்ம மனசுல வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வர்ச்சுவலாகவும் இருக்கலாம், அது ரொம்ப தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்லையும் கொண்டு போய் முடியும், ரிலேஷன்ஷிப்லையும் கொண்டு போய் முடியும். ஸோ நம்ம காலம் மாதிரி அடக்கி பூட்டி வச்சானா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களே புரிஞ்சுக்குவாங்கன்றதெல்லாம் இப்போ இல்லை. குழந்தைங்க கையில் உலகம் இருக்குது, அது எந்த வகையில் வேணால் கூட்டிகிட்டு போகலாம். ஒன்றா நீங்கள் நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுங்க, இல்லைன்னா வேறு யாராவது சொல்லி தருவாங்க, அது கெட்டதாக மட்டுமே முடியலாம்.
1: சரி,
0: அதனால அந்த ஹார்மோன் ஃபேஸை நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். ஒன்று, திருப்பியும் அடுத்த ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரெக்னன்சி, அப்போது ஒரு டர்மாயில், திருப்பியும் மொத்தமாக ஹார்மோன்ஸ் மாறும். அந்த டைம்லையும் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பேஷண்ட்ஸ் எல்லாம் நான் அவ்வளோ பார்த்துருக்கேங்க. அது எப்படி இருக்கும்னா, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களால அவங்க ஹார்மோன்ஸே ஹேண்டில் பண்ணிக்க முடியாமல் அப்போவாவது ஒரு கூட்டு குடும்பம் இருக்கும், கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சுக்குவாங்க, இல்லை எப்படியோ ட்ரெயின் ஆகிருப்பாங்க. இப்போ குழந்தை பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த இண்டிபெண்டன்ஸு, ரைட்டு தப்பு எல்லாமே நிறைய அந்த டிஸ்கிரிஷன் வந்துட்டதுனால ஒரு சில விஷயம் அவங்களால ஏற்றுக்க முடியறதில்ல, சப்போர்ட் சிஸ்டமும் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியறதில்ல, இல்லவும் இல்லை பாதி நேரம். அந்த கெரியரையும் பேலன்ஸ் பண்ணி இதையும் பண்ணும்போது அது அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது.
1: ஓகே, ஸோ நிறைய டாக்டர்ஸ் நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கோம், எல்லாருமே நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, வர பேஷண்ட்ஸ் இப்போ வர்றவங்க ஹைலி இன்ஃபார்ம்டு, வேண்டாத விஷயங்களெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க மேடம். இப்போ உங்ககிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து அவங்களே மெடிசின் வந்து எனக்கு இது கொடுங்க அப்படின்னு கேட்குற லெவலுக்கு தெரிஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ்.
0: கண்டிப்பாக. ஸோ
1: இன்றைய இந்த இன்ஃபர்மேஷன் உலகத்தில் எந்த அளவுக்கு மிஸ்இன்ஃபர்மேஷன், தவறான இன்ஃபர்மேஷன் நம்மளை வந்து அடையுது, அதுலேருந்து நம்மளை நாமளே எப்படி காப்பாற்றிக்கணும்னு ஒரு ஹோமியோபதி மருத்துவராக சொல்லுங்க.
0: இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்விங்க. இவ்வளோ மனநலத்தை பற்றி பேசினேன், எனக்கே மனநலம் அப்படியே டவுனாக இருக்கு இந்த விஷயத்தை நினைக்கும் போது தான். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் ஒரு பக்கம், அன்னெசரி இன்ஃபர்மேஷன் இஸ் அ பேர்டன்ன்றது இன்னொரு பக்கம். இப்போ நாங்கள்லாம் ட்ரெயின்டு, டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் ஒரு 5.5 வருஷம் போய் வி ஆர் ட்ரெயின்ட் ஃபார் திஸ். இப்போது நாங்கள் உங்களுக்கான ஹெல்த்தை டயக்னோஸ் பண்ணுறோம். கூகுள் வந்து உலகத்துக்கான அது வந்து ஒரு டேட்டா சென்டர்.
1: ஆமாம்,
0: நீங்கள் எது போட்டாலும் கேன்சர் வரும், தலைவலியாக கேன்சர். இதை வந்து நான் நெகச்சுவையாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு வடிவில் டைலாக் தான் ஞாபகம். அப்படி பச்சையாக சொல்ல முடியாது, ஒரு யூகமாக சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருக்கும் அது கொடுக்குற டேட்டாஸ். ஸோ இணையதளத்தில் வர இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களை எந்த விதத்துலையும் பெட்டராக ஃபீல் பண்ண வைக்க போகிறதில்ல. உங்களுக்கு இல்லாத, இல்லை இருக்கவே முடியாத பல தீர்வு அதால் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை தான் கொண்டு வந்து நிறுத்த போகுதுன்னு போது ஏன் பேர்டன் பண்ணிக்கிறீங்க? அதுக்கு ட்ரெயின்டு பீப்புள் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணணும், நீங்கள் அதுக்கு என்ன செய்கிறீங்க, உங்கள் தனிப்பட்ட உங்களோட ஆரோக்கியத்தோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்கள் கிட்ட நாங்கள் வச்சுக்கிட்டு பேசுறதுக்கும் உலகத்தோட மொத்த டேட்டாவையும் வச்சுக்கிட்டு இந்த வேர்டு இந்த கீவேர்டுன்னு அதை எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துட்டு வந்து அப்படியே போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ உங்களோட மனசுல இருக்கிற சின்ன டவுட்டை வந்து பூதமாக்கிரும், அது இன்னுமே பிரச்சனைகளை தான் அதிகம் பண்ணும்.
1: கரெக்ட் டாக்டர், உங்களோட 5.5 வருஷ படிப்பும் 20 வருட எக்ஸ்பீரியன்ஸையும் 5 நிமிஷத்துல வந்து நம்ம வந்து இணையதளத்துல தேடி வந்து எடுத்துக்க முடியாது,
0: ரொம்ப முக்கியங்க. அதனால வந்து தயவு செஞ்சு உங்களை போட்டு அப்படி கஷ்டப்படுத்திக்காதீங்க.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க டாக்டர், நிறைய விஷயங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆங்கிள்லேருந்து நீங்கள் சொன்னீங்க. ஹோலிஸ்டிக் மெடிசன் சொல்லிட்டு ஒரு பூரணமான ஒரு இன்டர்வியூவாக இது இருந்தது, நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னீங்க. கேட்டுட்ருக்கிற நேயர்களுக்கு நிச்சயமாக வந்து பலனளிக்கும். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.
0: எனக்கும் இதெல்லாம் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். யாராவது ஒருத்தருக்கு பயன்பட்டாலும் இன்றைய நாள் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு அழகாக கேள்வியை கோர்த்து கேட்டதுக்கு என்னுடைய நன்றிகள். ரொம்ப இன்ஃபர்மேஷன் என்னால் சொல்ல முடிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் உங்களோட தொகுப்பாளராக உங்களோட திறமை அப்படி இருந்துச்சு, அதுக்கு உங்களையும் நன்றி சொல்லிக்கிறேன்.
1: தேங்க்யூ டாக்டர்.
0: அனைவரும் நல்ல அறத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இன்புற்று வாழ என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: நேயர்களே, இதுவரை ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஆர்த்தி கௌதம் அவங்களோட பேசிட்டு இருந்தோம். இந்த நேர்முகத்தின் அடுத்த பகுதி வரும் திங்கட்கிழமை அன்று வசந்த இளம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம் செக்மெண்ட்ல இடம்பெறும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு தேவகி ஸ்ரீனிவாசன். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

0: 1500க்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418874111.
2: நேரம் 12:38 இன்னைக்கு கேட்கலாம் புரோகிராமோட ஹைலைட்ஸ். 2:30 ஊர்புறத்திலே எலும்பு முறிவு ஏற்பதற்கான காரணங்கள், அதற்கான அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பு முறிவு மூட்டு மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டி தினேஷ் ராம்குமார் அவர்கள். தொடர்ந்து 5:02 சித்திர சஃபானம் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட பழங்குடியின இனத்தின் முதல் முனைவர் பட்டம் பெறவிருக்கும் முருகன்

ஜெயசன் ராமன் மற்றும் தேவிகா மருதாச்சலம் ஆகியோருடன் நேர்முகம். தொடர்ந்து 7:25 ஏறும் ஊறும் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவை தாம் அதிகம் நேசிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மீது மிகுந்த மதிப்பு வைத்திருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு சர்ஜி கோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு டிரம்ப், பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெருங்கிய நண்பர் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க தூதருடனான உரையாடலை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பார்வையாளர்கள் அனைவரும் கேட்டனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். 4 பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்கோ ரூபியோ, பிரதமர் திரு நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆகியோருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியுள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பகவான் பிர்சா முண்டா பழங்குடியின மக்களின் நில உரிமைகளை பாதுகாப்பதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை அவர் எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 150,000 கோடி ரூபாய் அளவிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து பழங்குடியினருக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் அமைச்சர் திரு டோசி மிட்சு மோட்டகோய் ஆகியோர் இம்மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து இந்தியா சார்பில் முன்வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், சர்வதேச மற்றும் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான முக்கியமான விஷயங்கள் ஆகியவை குறித்தும் தலைவர்கள் முன்னிலையில் இந்தியா எடுத்துரைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்மபூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர்

0: வழங்குகிறார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்டர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெறும் என்றும், இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இக்கூட்டம் அவசர தேவையை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இன்று சென்னையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் காவல்துறை சமூக நலத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குற்றச் செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் அரசின் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தற்காப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்தும் முதலமைச்சர் திரு விஜய் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தின் மூலம் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயம் மட்டுமின்றி தொழில்துறையில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக இந்த பயிற்சி நிலையத்தின் இயக்குநர் திரு சதீஷ்குமார் தெரிவித்தார்.
2: இந்த நிலையமானது திருப்பூர் மாவட்டத்தில் 2013ஆம் ஆண்டிலிருந்தே செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு அவங்க வந்து சுயமாக ஒரு சுயதொழில் செய்வதற்காக வந்து இந்த நிலையமானது கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன சுயதொழில் செய்ய போகிறோம் அப்படின்னா, இது 3 கேட்டகரியை நம்ம பிரிக்கிறாங்க. அதாவது ப்ராடக்ட், ப்ராசஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ ப்ராடக்டில் வந்து ஒரு பொருளை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான அத்தனை வகையான ட்ரைனிங்கும் நம்ம இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் சம்மந்தமான தொழில்கள் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரில், அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா காளான் வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மண்புழு உரம்பு தயாரித்தல், அது மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக 63 வகையான ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலையத்தின் மூலமாக வழங்கி கொண்டு இருக்கிறோம்.
0: செல்போன் தொடர்பான தொழில்நுட்ப பயிற்சியை பெற்றது தமக்கு மிகுந்த பலனை அளித்துள்ளதாக பயனாளி திரு பாலச்சந்தர் கூறினார்.
3: நான் டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சிருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல வந்து ஆர்சிடி திருப்பூருங்கிற இதுல வந்து இங்க செல்போன் பழுது நீக்குதல் மற்றும் சரி செய்தல்னு ஒரு கோர்ஸ் நடத்துறதா பார்த்தேன். இங்க எடுக்கிற ஸ்டாஃப்ஸ் இங்க எல்லாமே நல்லபடியா சொல்லி தராங்க. இதனால என் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இனிமேல் சொந்தமா சுய தொழில் பண்ணி வாழ்க்கையில முன்னேறலாம்னு சொல்லி இங்க வந்து பயிற்சி எடுத்திருக்கேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆர்சிடிக்கு வந்து மிகவும் நன்றி. இங்க உள்ள ஆசிரியர்கள் மற்ற ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதீனா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2.46 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2.57 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 107.77 ரூபாயும் டீசல் 99.59 ரூபாயும் விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலை உயர்வு குறித்த அறிவிப்பை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கேற்ப சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஈரானுடன் சண்டை நிறுத்தம் தொடர்பான எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் உடனடியாக மேற்கொள்ள அவசரம் காட்ட வேண்டாம் என்று தங்கள் நாட்டு பிரதிநிதிகளுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் போர் சூழலுக்கு முடிவு காண வேண்டும் என அமெரிக்கா எண்ணியுள்ள நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்த ஒரு முன்னேற்றமும் காணப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு நிதி தொடர்பான சலுகைகளை வழங்குவது

0: குறித்து தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்ட பின்புதான் அந்நாட்டுடன் எந்தவொரு ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். திரு பராக் ஒபாமா அமெரிக்க அதிபராக பதவியில் இருந்தபோது அந்நாட்டுடனான அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் சலுகைகள் காட்டப்பட்டதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் குறை கூறினார். இதனிடையே அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் ஈரானுடனான சண்டை நிறுத்தத்தை 60 நாட்கள் நீட்டிப்பது குறித்தும் ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த உடன்பாடு எட்டப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பூட்டான் அணி நேபாளத்தையும் இந்தியா மாலத்தீவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 12:50 கேட்கலாம் பூந்தென்றல்.

0: நீர்கள் கேட்டது பூந்தின்றல்.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். நான் யாகிலிங்க உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருக்கேன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இனி நம்ம கேட்க போறது மணி ஒன்று மலர் ஒன்று.

0: குட்டி ஃபிலிம்ல இருந்து அழகான பாடல் கேட்டு ரசிங்க. மணி ஒன்று மலர் ஒன்று. வழக்கம் போல இந்த நிகழ்ச்சியில் அழகான ஒரு ஃபிலிம் எடுத்து அதை பற்றினதான கதையை கேட்டு ரசிக்கிறது உண்டு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கேட்க போகிற இந்த ஃபிலிம் பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுடைய ஃபிலிம் அப்படின்னா அதனுடைய டைட்டிலருந்தே நமக்கு நிறைய கதைகள் தெரிய வரும். அப்படி தான் இந்த ஃபிலிமும் எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஃபிலிமில் இருக்க கேரக்டர்ஸ் ஆகட்டும், இந்த கதைக்களமாகட்டும், அதுக்கப்புறம் இதை இயக்குனருடைய கதை, இது எல்லாமே வந்து குழந்தைகளுக்கும் பிரிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். பொதுவாகவே எல்லா ஃபிலிம்ஸும் அந்த மாதிரி அமைதில்ல. ஏபிசி அப்படின்னு எல்லா கேட்டகரிக்குமே உரித்தான ஒரு ஃபிலிம்ஸ் அப்படின்னா வெரி ஃபியூ தான். அதில் இந்த ஃபிலிமும் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை ஆரம்பத்திலேயே ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க. அந்த ரெண்டு நண்பர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய தொழில் செய்கிற மனிதர்கள் எல்லாம், அதற்கு பின்னாடி இருக்கிற அவங்க குடும்பத்தாரும் வசதி படைத்தவங்களும் இல்லை. இப்படி இந்த இரண்டு நண்பர்களும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருட்டு தொழில் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்படி தனக்கு தேவையான விஷயங்களை வந்து திருடி எடுத்து கொண்டு போகும்போது ஒரு விஷயம் அவங்க கண்ணில் படுது. அப்படி போய் அந்த விஷயத்தை கண்ணில் படும்போது அவங்க தன்னுடைய இந்த ஏமாற்றங்கள் இல்லை மற்ற பண்ணுற தவறுகளெல்லாம் மாற்றி ஒரு இடத்த வந்து நம்ம வகிக்கணும், மனிதர்களுடைய மனதில் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல் அமையுது. அப்படி இரண்டு நண்பர்கள் தான் தேங்க்ஸ் அண்ட் ஆக்டோஸ். இந்த ஃபிலிம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராபி ஹுட், இந்த ஃபிலிம் சொன்ன உடனேயும் இந்த இரண்டு நண்பர்களை சொன்ன உடனேயும் இரண்டு மிகப்பெரிய ஜாம்பவான்களுடைய முகங்கள் நம்மளுக்கு முன்பாக வரும். நமக்கு தெரியும் ஜாக்கி சேன் அண்ட் லூயிஸ் கோ, இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிலிம் வந்து கரெக்டாக கொண்டு போகிறக்கான வழிநடத்துதலோட இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இப்படி தாங்ஸ் அண்ட் ஆக்டோபஸ் அப்படிங்கிற இந்த இரண்டு பேரும் கொண்ட நம்மளுடைய ஹீரோஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மருத்துவமனையில் பாதுகாப்பு பெட்டதுலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி எடுத்து கொண்டு போகும்போது தான் வந்து திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்வந்தருடைய குடும்பத்திலிருந்து லீ அப்படிங்கிற அவருடைய பையனுக்கு ஆப்போனண்டான ஒரு விஷயத்தை வந்து நடத்துகிறாங்க. அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சிளம் குழந்தை வந்து அங்கேருந்து கடத்தப்படுது தன்னுடைய தாயின் முன்னாலேயே. அப்படி தன்னோட தாய் வந்து ஏன் அங்கே அலறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய காதலன் தான் இந்த செயலை செஞ்சுருக்காரு அப்படிங்கும்போது, அடடா இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போதே இந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி திருட்டு தொழில் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்ததானே இந்த இரண்டு நண்பர்கள் தாங்ஸ் அண்ட் ஆக்டோபஸ் ஓடுறாங்க. அப்படி ஓடி தன்னோட பயணத்தை வந்து அங்கேருந்து கதை வந்து திடீர்னு ஒரு திருப்பத்தை கொண்டு வந்து எல்லாரையும் யோசிக்க வைக்கிறது. இப்படி தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க ஏன் இந்த குழந்தையை காப்பாற்ற விடணும், அந்த குழந்தையை காப்பாற்றி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் கதையோட மிகப்பெரிய திருப்பமாக இருக்குது. இணைந்திருக்கிறோம் மணி ஒன்று மலர் ஒன்று.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
2: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரோட்ட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் ஆன இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ், ஆல்கஹால

அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன், வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபிட்டிஸ் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.

பச்சைக்கிளி முத்துச்சரம் ஃபிலிம்ல அழகான பாடல் கேட்டோம். சௌமியராபு முகமது ரஃபி பாடியது, பாடலாசிரியர் தாமரை, இசை ஹரச்சேராஜ். இப்படி குழந்தைய வந்து அங்கிருந்து வந்து கடத்தப்படுது, இது அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டாவே தரப்படுது. அப்படி இருந்தாலும் கூட திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வீட்டுடைய உரிமையாளர் அப்படின்னு ஒருத்தர் வந்து என்ட்ரி ஆகிறார். அவங்க அங்கேருந்து குழந்தைய எடுத்துட்டு மினி மேலே தப்பிச்சிடுறாங்க. அங்கேருந்து அம்மாவும் வந்து அதை பார்த்து ரொம்ப வேதனைப்படுறாங்க, அந்த குழந்தையுடைய அம்மா. அதுக்கு பின்னாடி இன்னொரு கதை வந்து ஆரம்பமாகுது. அந்த மேக்ஸ் எடுத்துகிட்டு வந்த ஆள் இருக்கார் இல்லைங்களா, அந்த மேக்ஸ் குழந்தைய வந்து படிக்கட்டோட ஓரத்துலேருந்து கீழே விழுகிறாங்க. மேக்ஸ் அங்கே வந்து தவறுதலாக இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் தாங்ஸ் இன் ஆக்டோபஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே மினிவேன்லேருந்து குழந்தைய எடுத்துகிட்டு போயிடுறாங்க. தெரியுது. கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய இன்னொருத்தர் ஹெட்டு அல்லது அவருக்கு தெரிந்தவர் அப்படின்னு சொல்லலாம், இப்படி ஒரு அமௌண்ட்டு, ஒரு அதிகமான அமௌண்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அங்கிள் செவன் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து ஒரு அழைப்பு வருது. யார்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய ஒரு கேங் லீடர்கிட்ட இருந்து அழைப்பு வருது. இப்படி ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையை கடத்தணும், அதுக்கான அமௌண்ட் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வீட்டு உரிமையாளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தாங்ஸ் இன் ஆக்டோபஸ்க்கு இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, அந்த காசுக்காக ஓகே பண்ணிடலாம் ப்ராஜெக்டை அப்படின்னு ரெண்டு பேரும் கையில் எடுக்கிறாங்க. இந்த குழந்தை வந்து தெரிஞ்ச குழந்தை இல்லையா, கையில் தான் இருக்குது, கொண்டு போய் விடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இருக்கிற முக்கியமான நோக்கம் வந்து தாங்ஸ் இன் ஆக்டோபஸ்க்கு தெரிய வருது. ஓகே குழந்தைய இவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்ததுக்கப்புறம், அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கக்கிட்டேருந்தே மாற்றி ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. அதுக்கு இடையில அந்த செவன் அவருடைய குடும்ப சூழ்நிலையை வந்து பார்க்குறாங்க. அவருடைய மனைவி வந்து குழந்தை இல்லாதனால அவங்களும் வந்துட்டு ரொம்ப சிரமத்துக்குள்ளாகிறாங்க. அங்கேருந்து நிறைய டாய்ஸ் எல்லாம் வச்சு அவங்க அதை பராமரிக்கிறதும் அவருடைய வீட்டு சூழலையும் அவங்களுடைய மனநிலைமையும் பார்க்கும்போது, ஓகே இதை பண்ணி கொடுத்துடலாமே அப்படிங்கிற மீண்டும் ஒரு எண்ணத்துக்குள்ளே தாங்ஸ் இன் ஆக்டோபஸ் தள்ளப்படுறாங்க அவங்களோட சூழ்நிலை காரணமாக. கொஞ்ச நேரம் கழித்து இந்த குழந்தைய கடத்துறதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிற மாதிரியான அருவறுப்பான ஒரு தாட் அவருக்கு வருது. ஐயோ நம்ம பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத ரெண்டு பேருக்கும் தெரிய வருது. ஓகே கொண்டு போய் அவங்க அம்மாக்கிட்டே கொடுத்துடலாம் அப்படிங்கும் போது தான் திருப்பியும் அவங்களுக்கு வந்து அங்கிளுடைய நிலைமை புரிய வருது. சரி இது எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்து போய்கிட்டு இருக்காங்க. கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கும்போது அந்த வண்டி அவங்க போய்கிட்டு இருக்கும்போதே சாய்ங்குவிங்கில் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து சந்திக்குது. அந்த இடத்துல வந்த உடனே ஒரு சாலை தடை ஏற்படுது. அங்கே இருக்க போலீஸ் எல்லாம் வந்து தடை பண்ணுறாங்க. அவங்க கரெக்டாக வந்து சரியாக அந்த வேனை ஓட்டிட்டு போகாதனால ஒரு சிக்கலுக்குள்ளாகிறாங்க. கவனக்குறைவான வாகனம் ஓட்டுநர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே போலீஸ்னால பிடிக்கப்படுறாங்க. அப்படி இருந்தாலும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்கிறாரு, இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு. அங்கேருந்து இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தாங்ஸ் இன் ஆக்டோபஸ் ஒரு இடத்துல தலைமறைவாகி இந்த குழந்தைய வந்து மீட்டு பத்திரமாக வச்சுருக்காங்க. இதுக்கப்புறமே வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் கதையில் நடக்குது. பொதுவாகவே வந்து குழந்தைகளுடைய சிரிப்பு, புன் சிரிப்பு வந்து நம்மளுடைய மனதில் இருக்க எல்லாவற்றையும் ஆச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் தாங்ஸ் இன் ஆக்டோபஸுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த குழந்தை கொண்டு வராங்க. எப்படி கதை மாறுதுன்னு கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 500க்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: மே 2 முதல் 30 வரை காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறும்.

0: இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418874111
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நம்ம கேட்டு இருக்கோம் மணியுந்து மலருந்து ராபிஹுட் போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஆக்டோபஸ் குழந்தையோட வந்து அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த வீட்டு உரிமையாளருடைய செய்திகள் மூலமா குழந்தையுடைய மதிப்பை தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் காவலில் அவர் வைக்கப்பட்டுறாரு. விலை உயர்வதற்காக வந்து தன்னுடைய அந்த விடுதலையை வந்துட்டு குழந்தையை வந்து யாரிடமும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம், இவங்க வந்து ரொம்ப வேலிடான ஒரு பேபி அப்படின்னு சொல்லி சொல்லி அங்கிள் வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் கொடுத்துறாங்க. அடுத்த சில நாட்களில் வந்து தாங்ஜன் ஆக்டோபஸ் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைய பராமரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப சிரமமாக இருக்குது, குழந்தையுடைய டயபர் மாத்துறதுலேருந்து குழந்தைக்கு ட்ரெஸ் போடுறதுலேருந்து அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுலேருந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு பராமரிக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அதாவது இப்போ குழந்தைங்களை எப்படி பேம்பர் பண்ணணும், குழந்தைங்க பிறந்த உடனே அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு தாங்ஜன் அதுக்கப்புறம் தாங்ஜன் ஆக்டோபஸும் சேர்ந்து அதை கற்றுக்குறாங்க. அங்கே வந்து குழந்தைங்களை வந்து எப்படி வளர்த்துறாங்க, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்க மேலே ஒரு மிகப்பெரிய வலுவான பிணைப்பு வந்து இந்த ரெண்டு பேருக்கும் ஏற்படுது. குழந்தையுடைய நலனுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாங்ஜன் ஆக்டோபஸ் ரெண்டு பேருமே தங்கக்கிட்ட இருந்த சின்ன சின்ன தீய பழக்கங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு மீறி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்ஸ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தனக்கு கிடைச்ச காசு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு சூதாடுற இடத்துல போட்டுருவாரு. தன்னோட ஆசையை வந்து அங்க போட்டு அங்கிருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. இதை வந்து அவருடைய தகப்பன் ரொம்ப நாளா கண்டிச்சுக்கிட்டே இருப்பாரு. இவருடைய சம்பாத்தியம் நம்முடைய குடும்பத்துக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களை விரட்டிகிட்டே இருப்பாரு. அப்பெல்லாம் மாறாத தாங்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா குழந்தைய பார்த்த உடனே குழந்தைக கிட்ட பழகின அந்த பழக்கம் அந்த ஆசையிலிருந்து அவரை விடுபடுது. சூதாடுற ஆசை அப்படிங்கிற ஒரு ஆசையை அடக்கி கொண்டு தன்னோட குழந்தைக்காக நிறைய மாறுதலை கொண்டு வராங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய மனைவி அதாவது பாக்ஸ் அவங்களுடைய பேரு, பாக் என்ன பண்றாங்க அப்படின்னா இவ்வளோ கஷ்டத்துலையும் தானே சம்பாதிச்சு தன்னுடைய கணவர் வந்து சரியான சம்பாத்தியம் கொடுக்காத காரணத்தினால தானே வேலைக்கு போய் சம்பாதிச்சு தன்னுடைய குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்போதான் வந்து ஆக்டோபஸ்க்கு தெரிய வருது நம்ம பண்றது தப்பு, நம்முடைய மனைவியை வந்து பத்திரமா பாதுகாக்கணும், அவளுக்கு வரப்போகிற குழந்தையும் நம்ம டேக் கேர் பண்ணணும், அவளுக்கு பண்ண துரோகத்தெல்லாம் வந்து நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் இந்த குழந்தையினால வந்து பில்ட் ஆகுது. இதுக்கு பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா எப்படியாவது தன்னுடைய மகனுடைய ஆசையை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த டெராய்ட் அப்படிங்கிற அந்த கும்பலுடைய தலைவன் முயற்சி எடுத்துட்டே இருக்காரு. இப்போ அங்கிருந்து திடீர்னு இவங்க இப்படியெல்லாம் சேமிச்சு பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கும்போது காவல்துறை என்ன பண்ணுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேத்தையும் அதாவது தாங்ஜன் ஆக்டோபஸ் ரெண்டு பேத்தையும் கைது பண்ணணும், அவங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அங்க நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாராலையுமே வந்து பாராட்டுக்குரிய விஷயமாவே இருக்கு. குழந்தையும் பாதுகாக்கணும், தன்னையும் பாதுகாக்கணும், குழந்தைய பாதுகாக்கிறதுக்கான ஒரு நலன்ல அக்கறை கொள்ற இந்த இரண்டு பேருமே மிகப்பெரிய ஒரு முயற்சிக்கு கொண்டு போறவாங்க. அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கறத கேட்கலாம். இணைந்திருக்கிறோம் மணி ஒன்று மலர் ஒன்று.

0: 7500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418874111.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM மணி ஒன்று மலர் ஒன்று ராபிஹுட் கேட்டுட்டு இருக்கோம். இப்படி வந்து தன்னுடைய திருட்டு தொழில் எல்லாம் விட்டு அந்த குழந்தை கூட சம்பாரிச்ச அந்த நாட்கள் வந்து அவங்களால மறக்கவே முடியல. இப்படி ரொம்ப ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி அந்த ட்ரையாட்டோட தலைவர் வந்து குழந்தை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி தன்னோட ஆட்கள் எல்லாம் அனுப்புறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு குழந்தை எப்படியாவது கொண்டு போய் எங்காவது மறைச்சு தலைமுறை வாயிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அங்கேருந்து அந்த கூட்டாளியுடைய ஹெட் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து என்னாகிறார், விடுதலை ஆகிறாரு. விடுதலை ஆன கொஞ்ச நேரத்திலேயே என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டு உரிமையாளருடைய முக்கூட் கும்பல் இருக்காங்களே அவங்களுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அழைத்து அங்கே வர்றாங்க. குழந்தைய வந்து தொகை வந்து 30 மில்லியன் ஹாங்காங் டாலருக்கு வந்து அவர் ஹையர் பண்ணோன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தையை ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த சமயம் பார்த்து குழந்தைக்கு காய்ச்சல், சிகிச்சை அழிச்சுக்கிட்டு வராங்க மருத்துவமனையில். தோங்ஸ் ஆக்டோபஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை பார்க்குறாங்க, இப்படி குழந்தை வந்து காய்ச்சலோடு இருக்காங்களே கொடுக்கறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசித்து அக்கறை காட்டுறாங்க குழந்தையுடைய நலனில். இருந்தாலும் சூழல் சரியில்லாதனால சரி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஒப்படைக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது. குழந்தையுடைய அந்த ஒப்படைத்தல் அப்படிங்கிறது இப்படி ஒரு நல்லவங்க இல்லைன்னு தெரிஞ்சு நம்ம கொண்டு போகிறோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, ஓகே இதுக்கு வந்து டிஎன்ஏ மாதிரி எடுத்து பார்த்துடலாம், இது வந்து என்னுடைய பையனுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லி அந்த கேங் லீடர் யோசிக்கிறாங்க. ரத்த மாதிரி எடுக்கிறதுக்காக ஊசி எடுத்து குழந்தையுடைய மேனியில் வைக்கும்பொழுது குழந்தை அழுகுது. அப்போது ரெண்டு பேரும் உடம்பு சிலிர்த்து குழந்தையோட வாழ்நாள் கழித்த அந்த நாட்களை நினைவு கூறும்போது ரொம்ப மனது உடஞ்சி உணர்ச்சிகளால் உந்தப்படுறாங்க. குழந்தையை மீட்க வந்து அந்த அவர்கள் முற்படுறாங்க. போதும், குழந்தை இதுக்கப்புறம் இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா தப்பாக போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ வருது அப்படின்னா, ரத்த மாதிரியில் வந்து இல்லை தன்னோட கேங் லீடரோட பையனோட குழந்தை இல்லை அப்படின்னு தெரிய வரும்போது எப்படியும் அந்த குழந்தைய வந்து இவங்க வந்து முடிச்சுடுவாங்கங்கிற ரீசன்னால் அங்கேருந்து குழந்தைய எப்படியாவது கொண்டு போயிடணும் அப்படின்னு பல தடைகளெல்லாம் மீறி அங்கேருந்து குழந்தையை எடுத்து கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவங்க மூணு பேருமே இதெல்லாம் இதுக்கப்புறம் விட்டுறணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தன்னுடைய தவறான எண்ணங்களெல்லாம் மாற்றி ஒரு குழந்தையோட நலனுக்காக எல்லாவற்றையும் விட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி மூணு பேரும் யோசிச்சு திரும்புகிறாங்க. 1:36 இணைந்திருக்கிறோம் மணி ஒன்று மலர்ந்த கேட்டிருக்கோம் ராபிஹுட்.

1:41 நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு மணியொன்று மலர்ந்த நிகழ்ச்சியில ராபி ஹுட் கேட்டோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மூன்று திரைடர்கள் பற்றி நம்ம கேட்டிருந்தோம். ஜாக்கி சான் இது வந்து இவர் வந்து என்ன கேரக்டர் எடுத்திருந்தாரு, தாங்ஸோடைய கேரக்டர் தான் வந்து நடிச்சிருந்தாரு. லூயிஸ்க்கும் வந்துட்டு ஓக்போஸோட கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மைக்கேல் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நில உரிமையாளர் இருப்பாருங்களா, அவர் தான் வந்துட்டு அந்த ரோலை பிளே பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து இந்த தாங்ஸ் இன் ஆக்டோபஸை வந்துட்டு வழிநடத்துறது இந்த வீட்டு உரிமையாளர் தான். இந்த நிறைவான கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நமக்கே வியப்பூட்டுற விதமாக தான் இருக்கும். ரத்த பரிசோதனையில் தன்னோட மகனோட குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தன்னோட மகனை எந்த ஃப்ரீசர்க்குள்ளே வச்சுருந்தாரோ அதே ஃப்ரீசர்க்குள்ளே இந்த குழந்தைய கொண்டு போய் வச்சு அந்த குழந்தை உறைஞ்சு போயிடுவான். அப்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பாற்றுற அந்த சீன் வந்து உண்மையாலுமே மனுஷங்களை எல்லாத்துலேயும் வந்துட்டு ஐயோ ஹியூமனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள கூடக்கூடிய ஒரு தருணத்தில் தான் வந்து அந்த சீன் அமைஞ்சிருக்கும். இப்படி ராபி ஹுட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி தன்னோட கேங்கில் அந்த குழந்தையை சேர்த்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மூணாவது திருடர்கள் வந்து தன்னுடைய மனநிலையில் ஏதோ ஒரு இடத்துல குழந்தைத்துவம் இருந்ததுனால இந்த குழந்தையை பத்திரமா பாதுகாத்து ஒரு ஹியூமனிட்டியோட அந்த குழந்தையை கொண்டு போய் பத்திரமா அவங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட கொடுக்குற அந்த விஷயம் அப்படிங்கிறது இந்த படத்தில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள் தான் எல்லாருக்குள்ளேயும் குழந்தைத்தனம் இருக்கும். அந்த குழந்தைத்தனத்தை வந்து பத்திரமா பாதுகாக்கணும், குழந்தைங்கள குழந்தைங்களாக பார்க்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ராபி ஹுட் வந்து எப்படி ஒரு டேர்ன் கொண்டு வருவாரோ அது போல் இந்த குழந்தை வந்து தங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு டேர்னை கொண்டு வந்திருந்தாங்க. அப்படி தான் இந்த ஃபிலிம் வந்து எண்ட் ஆகுது. அவங்களுடைய சிரிப்பும் குழந்தையோடைய அந்த அழகான தருணங்களும் மறக்கவே முடியாது இந்த ஃபிலிமில். இன்றைக்கி ராபி ஹுட் ஃபிலிம் கேட்டு ரசித்தோம் மணி ஒன்று மலருடன் நிகழ்ச்சியில்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீட் தேர்வை தன்னிச்சையாகவும் வலுவுடனும் செயலாற்றும் வகையிலான புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட் ரமணா கூறியுள்ளார். நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அது சார்ந்த வழக்குகளை விரைவுபடுத்துவது தொடர்பாக இன்று நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான உத்தரவை முதலமைச்சர் பிறப்பித்துள்ளார். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது, விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்பட வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். குற்ற செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் வழக்குகள் முறையாக நடத்தப்பட்டு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51ஆவது கூட்டம் நாளை புதுடெல்லியில் நடைபெற உள்ளதையொட்டி இது தொடர்பாகவும் முதலமைச்சர் இன்று ஆலோசனைகளை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த சம்பவம் நடைபெற்ற 76ஆவது நாளில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்ற நீதிபதி பிரீதா உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் வரும் ஜூன் முதல் வார கோடை வெயில் நிலைமை குறித்து வானிலை மையத்திடம் அறிக்கை கோரப்பட்டிருப்பதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்த அறிக்கையின் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார். பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், மாணாக்கர் சம்பந்தப்பட்ட எந்த திட்டமும் நிறுத்தப்பட மாட்டாது என்றும் அவர் கூறினார். போக்சோ சட்டங்கள் குறித்து அதிக அளவில் விழிப்புணர்வு பள்ளிகளில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் திறமையான விளையாட்டு வீர வீராங்கனைகளை கண்டறிந்து தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தேவையான பொருளாதார உதவிகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், நாள்தோறும் காலை 7 மணி முதல் 10 மணி வரை சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் விளையாட்டு வீரர்கள் சிரமமின்றி தன்னை சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டரங்குகள், பயிற்சி கூடங்கள், தங்கும் விடுதிகள் ஆகியவற்றின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் ஆர்வமுடைய 2 வீர வீராங்கனைகளுக்கு 580,000 ரூபாய்க்கான காசோலையையும் அமைச்சர் வழங்கியுள்ளார். திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலியர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்மட்ட குழு மேற்கொண்ட விசாரணை அறிக்கை விரைவில் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறிழைத்தவர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு தடையற்ற மின்சாரம் உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார்.
1: நியாயமான விசாரணை நடக்கும், தவறு நேரும் பட்சத்தில் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவமனைகளுக்கு வென்டிலேட்டர், நிறைய ஆக்சிஜன், மின் சப்ளை தேவைப்படும்.

0: இந்த மாதிரி ஃபியூச்சர்ல தடையற்ற மின்சாரம் அரசு மருத்துவமனைகளுக்கு மட்டும் இல்லாம தனியார் மருத்துவமனைகளுக்கும் சென்றடையணுங்கிறத முதலமைச்சர் அவர்கள் நீங்க இன்டர் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷனோட அது பண்ணுங்கன்னு உத்தரவிட்டிருக்காரு. ஆல்ரெடி இபி மினிஸ்ட்ரியும் செக்ரட்டரியும் பேசியிருக்கோம். இனிமேல் வருங்காலத்தில் இது மாதிரி தடை ஏற்படாம நான் பார்த்துக்கிறேன்.
1: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 2 பத்ம விபூஷன், 6 பத்ம பூஷன், 58 பத்மஸ்ரீ விருதுகளை அவர் வழங்கவுள்ளார். இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் முதல்கட்டமாக 66 பேருக்கு விருதுகளை இன்று அவர் வழங்குகிறார். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டதை அடுத்து லிட்டருக்கு பெட்ரோலின் விலை 2.61 ரூபாய் காசுகளும் டீசல் விலை 2.71 ரூபாய் காசுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 107.77 ரூபாய் காசுகளுக்கும் டீசல் 99.55 ரூபாய் காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நீட் வினாத்தாள் கசிவை தொடர்ந்து தன்னிச்சையாகவும் வலிமையுடனும் செயலாற்றக்கூடிய புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதி பி எஸ் நரசிம்மா, அலோக் அராதே ஆகியோர் கொண்ட அமர்வு இவ்விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமையும் மத்திய புலனாய்வு முகமையும் பதிலளிக்க ஆணை பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே வினாத்தாள் கசிந்த விவகாரத்திற்கு பின்னரும் தேசிய தேர்வு முகமை பாடம் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்று நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. எதிர்காலங்களில் நீட் தேர்வை கண்காணிப்பது குறித்து முன்னாள் இஸ்ரோ தலைவர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகள் மீதான நடவடிக்கைகள் குறித்தும் தேசிய தேர்வு முகமை வரும் வியாழக்கிழமைக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 3 நடத்தப்பட்ட இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தால் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து 22 லட்சம் மாணாக்கரின் உரிமைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக மனுக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியாய விலை கடைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அவ்வப்போது திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். வரும் 28 நடைபெறுவதாக இருந்த இளநிலை படிப்புகளுக்கான கியூட் பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி இந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் மறுதேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேர இன்று முதல் வரும் 17 வரை மாணாக்கர் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் வனத்துறையின் கீழ் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இன்று முதல் மே 31 வரை கட்டணமின்றி செல்லலாம் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார். பில்லர்ரா, குணா குகை, பயன்மர சோலை உள்ளிட்ட பகுதிகளில் QR கோடு மூலம் கட்டணம் வசூலிப்பதில் தாமதம் ஏற்பட்டு கடந்த 20 கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவியது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. கட்டண விலக்கு அளிக்கப்பட்ட இந்த அறிவிப்பு கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் செயல்படும் அம்மா உணவகங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். கடலூர் மாநகராட்சி, நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, விருதாச்சலம், சிதம்பரம் நகராட்சி பகுதிகளில் உள்ள இந்த 6 உணவகங்களும் முதலமைச்சரின் உத்தரவிற்கு ஏற்ப சீரமைக்கப்பட்டு குறைந்த விலையில் சுகாதாரமான உணவுகளை வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 27 நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகள் ஏரி, குளங்களில் வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இலவசமாக எடுக்க இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்

0: விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக விவசாயிகளின் நிலங்களை செம்மைப்படுத்தவும் மண்பாண்டங்கள் செய்யவும் தங்களது வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் உள்ள அரசுக்கு சொந்தமான ஏரி குளங்களில் உள்ள வண்டல் மண் மற்றும் களிமண் ஆகியவற்றை இலவசமாக எடுத்து பயன்படுத்திக் கொள்ளவும் ஏரி குளங்களின் ஆழத்தை அதிகப்படுத்தவும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதற்கான பயன்பாடு, நிலம் அளவு ஆகியவற்றை இணையதளம் மூலம் பதிவு செய்து வட்டாட்சியரிடம் அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, தேனி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டிகளில் குகேஷ், பிரக்ஞானந்தா, திவ்யா தேஷ்முக், கொனேரு ஹம்பி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர்

0: டெஸ்ட் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டிகளில் குகேஷ், பிரக்ஞானந்தா, திவ்யா தேஷ்முக், கொனேரு ஹம்பி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீட் தேர்வை தன்னிச்சையாகவும் வலிமையாகவும் செயலாற்றும் வகையிலான புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நேரம் 1:55 இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. திருப்பூரில் பொறுத்தமட்டில் இன்றைக்கு 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. ஈரோடில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. சேலமில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. பாலக்காடில் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம், 33 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. நீலகிரியில் பொறுத்தமட்டிலும் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம், 24 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 18 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. கோவையில் 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. நேர்கள் கேட்டது வானிலை அறிக்கை.

0: in Oslo this evening. With that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 2:15. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற கேட்கலாம் உன்னத நிறுவனங்கள் எனும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் எமினன்ஸ் IOE என்பது இந்திய உயர்கல்வி நிறுவனங்களை உலக தரத்திற்கு உயர்த்தும் நோக்கில் 2017 மத்திய கல்வி அமைச்சகம் மற்றும் பல்கலைக்கழக மானிய குழு UGC தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டமாகும். இந்தியாவில் உள்ள சிறந்த கல்வி நிறுவனங்கள் உலகளாவிய தர வரிசையில் முதல் 500 இடங்களுக்குள் நுழைவதற்கு ஏதுவாக அவற்றுக்கு முழுமையான நிர்வாகம் மற்றும் கல்வி சுதந்திரத்தை வழங்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மொத்தம் 20 நிறுவனங்கள், 10 அரசு நிறுவனங்கள் மற்றும் 10 தனியார் நிறுவனங்கள் தேர்வு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முக்கிய நன்மைகள் மற்றும் சுயாட்சி என்பது UGC முன் அனுமதி பெறாமலேயே புதிய பாடத்திட்டங்கள் மற்றும் கல்வி முறைகளை தாங்களாகவே வடிவமைத்துக் கொள்ளலாம். சர்வதேச கூட்டாண்மை என்பது உலகின் முதல் 500 இடங்களுக்குள் இருக்கும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து செயல்படவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடவும் முழு அனுமதியும் வழங்கப்படுகிறது. வெளிநாட்டு சேர்க்கை என்பது தங்களின் மொத்த பணியாளர்களில் 25% வரை வெளிநாட்டு பேராசிரியர்களை பணியமர்த்தலாம். மேலும் 30% வரை வெளிநாட்டு மாணவர்களையும் சேர்த்துக் கொள்ளலாம். கட்டண சுதந்திரம் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை நிர்ணயிப்பதில் முழு சுதந்திரம் அளிக்கப்படுகிறது. நிதி உதவி அரசு நிறுவனங்களுக்கு மட்டும். தேர்வு செய்யப்படும் அரசு நிறுவனங்களின் ஆராய்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பை மேம்படுத்த 5 1,000 crore வரை மத்திய அரசு நிதி உதவி வழங்குகிறது. தனியார் நிறுவனங்களுக்கு நிதி வழங்கப்படாது, ஆனால் விதிமுறைகளில் முழு விலக்கு அளிக்கப்படும். அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களின் பட்டியல் இத்திட்டத்தின் கீழ் அதிகாரப்பூர்வமாக அரசாணை வெளியிடப்பட்டு முழுமையான IOE அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் எமினன்ஸ் அந்தஸ்தை பெற்ற 12 முக்கிய நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் 8 நிறுவனங்கள், இவை முழு சுயாட்சியுடனும் மத்திய அரசின் 1,000 crore நிதி உதவியையும் பெறும் வகையில் அமைந்துள்ளன. அடுத்து பெங்களூரில் அமைந்துள்ள இந்திய அறிவியல் கழகம், பம்பாய் இந்திய தொழில்நுட்பக் கழகம், டெல்லி இந்திய தொழில்நுட்பக் கழகம், மெட்ராஸ் இந்திய தொழில்நுட்பக் கழகம், கரக்பூர் இந்திய தொழில்நுட்பக் கழகம், வாரணாசி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம், டெல்லி பல்கலைக்கழகம், ஹைதராபாத் பல்கலைக்கழகம். தனியார் நிறுவனங்கள் 4 நிறுவனங்கள். இவை அரசு நிதி பெறாமல் தன்னாட்சி அதிகாரத்துடன் செயல்படும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் அதாவது டீம்டு யூனிவர்சிட்டிஸ், பிர்லா தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் கழகம், மணிப்பால் உயர்கல்வி அகாடமி, சோனிபட்டில் அமைந்துள்ள OP ஜிண்டால் குளோபல் பல்கலைக்கழகம், கிரேட்டர் நொய்டா ஜிவ் நாடார் பல்கலைக்கழகம் போன்றவை. கிரீன்ஃபீல்டு திட்டங்கள் என்பது இன்னும் கட்டி முடிக்கப்படாத ஆனால் எதிர்காலத்தில் மிகச் சிறந்த கல்வி நிறுவனமாக மாறும் சாத்தியக்கூறு உள்ள புதிய திட்டங்களும், உதாரணமாக ஜியோ இன்ஸ்டிடியூட் போன்றவை இத்திட்டத்தின் கீழ் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளன. உலகளாவிய சாதனைகள் இந்த சுயாட்சி திட்டத்தின் காரணமாக இந்தியாவின் முதன்மை நிறுவனங்கள் உலக அளவில் தடம் பதிக்க தொடங்கியுள்ளன. உதாரணமாக இந்த திட்டம் கொடுத்த சுதந்திரத்தை பயன்படுத்தி IIT மெட்ராஸ் ஆப்பிரிக்காவின் சான்சிபாரிலும், IIT டெல்லி ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியிலும் தங்களின் சர்வதேச கிளை வளாகங்களை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வருகின்றன. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் உன்னத நிறுவனங்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் எமினன்ஸ் IOE என்பது குறித்த பல்வேறு தகவல்கள் இடம்பெற கேட்டோம்.

0: நாளை இதே நேரம் மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் மற்றொரு பயனுள்ள தகவல் பற்றி அறிந்து கொள்வோம்.
1: ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418 8741.
3: இனி கேட்கலாம் 3C.

கேட்டது உரிமை கீதம் படத்திற்காக பாடலை பாடினார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் வித்யா. பாடலுக்கு இசை மனோஜ் கியான், பாடல் வரிகள் ஆர் வி உதயகுமார். திரையிசை நிறைவு பாடலாக உனக்காகவே வாழ்கிறேன் படத்திலிருந்து பாடலை பாடியிருக்காங்க எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கவிஞர் வைரமுத்து.

0: இதுவரை திரையிசை கேட்டோம். நேரம் 2:30. இனி கேட்கலாம்
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM. நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்ப்புறத்திலே. இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான காரணங்களும் அதற்கான அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பு முறிவு மூட்டு மாற்று மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டி தினேஷ் ராம்குமார் அவர்கள்.
2: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நலமா இருக்கேன். போன வார நிகழ்ச்சியில நீங்க வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை குறித்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்கீங்க. அதுல முக்கியமா நான் கவனிச்சது என்னன்னா, வாக்கிங் போலாமா, வாக்கிங் போனோம்னா மூட்டு தேய்மானம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். தைரியமா நீங்க வாக்கிங் போங்க, ஆனா வாக்கிங் போனா மூட்டு தேய்மானம் ஏற்படும், ஆனா அதற்கு தகுந்த மாதிரி நீங்க உணவுகள் எடுத்துக்கும் போது அந்த மூட்டு தேய்மானம் அப்படிங்கறது ஒண்ணு இல்லாமே போயிடும். அதுக்கான ப்ரோட்டீன்ஸ் நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் பண்ணிருந்தீங்க. இன்னைக்கும் அதை சார்ந்து சில கேள்விகள் தான் உங்ககிட்ட கேட்க போறோம். எலும்பு முறிவு சார்ந்த சிகிச்சை முறைகளும் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுல வந்து நுண்துளை அறுவை சிகிச்சையும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. பொதுவா அந்த விபத்து ஏற்படும் போது எலும்பு முறிவு அப்படிங்கறது ஒரு பெரிய லெவல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி விட்டுறது. சோ வந்து இந்த எலும்பு கூடுறதுக்கு 1-3 மாதங்கள் வரை கூட ஆகும். இந்த எலும்பு முறிவு ஏற்படும் போது எத்தனை மாதங்களுக்குள்ளார வந்து அவங்களுக்கு வந்து எலும்பு கூடும், அதே மாதிரி இந்த எலும்பு முறிவு ஏற்பட்டதுமே உடனடியா நீங்க கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் பத்தியும் சில வார்த்தைகள் ஷேர் பண்ணிக்கோங்க.
4: வணக்கம், நான் டாக்டர் தினேஷ் ராம்குமார், ஆர்த்தோபெடிக் சர்ஜன், ஸ்பெஷலிஸ்ட் இன் ஆர்த்ரோஸ்கோபி நுண்துளை அறுவை சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எலும்பு முறிவுல ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆரம்ப கட்டத்தில இருந்தே என்னோட ட்ரைனிங் பீரியட், நான் பயிற்சி காலத்துல இருந்தே இந்த எலும்பு முறிவுங்கிறது எனக்கு ஒரு வாவ், இது எப்படி நடக்குது, எலும்பு உடஞ்சு போகுது, தானா கூடியிருதுங்கிறது ஒரு மேஜிக் மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. இதை பத்தி நிறைய படிச்சிருக்கேன். புக்ல என்ன எழுதியிருப்பாங்கன்னா, 6 வாரத்துக்கு அவங்க வந்து கட்டு போட்டிருக்கணும், 6 வாரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு. இப்ப நம்ம நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போனாலும் அதே தான் டாக்டர்ஸ் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, கட்டு போட்டாலும் சரி, 40 நாள் இல்லைன்னா 1 மாசத்துக்கு அப்புறம் கட்டெல்லாம் பிரிச்சுட்டு, நீங்களால நடந்துக்கலாம், உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஆனாலும் நம்ம மனசுக்குள்ள தோணும், இந்த எலும்பு கூடிருச்சா நல்லா அப்படின்னு. அப்புறம் டாக்டர் என்ன சொல்லுவோம், ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாமா டாக்டர் நம்ம கேட்போம், இல்லைன்னா டாக்டரே கூட எக்ஸ்ரே எடுத்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு, எலும்பு நல்லா கூட்டிட்டு இருக்குங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் பார்த்தா 2-3 மாசத்துக்கு கொஞ்சம் அந்த இடத்துல வளைச்சிக்கிட்டே இருக்கும். இது என்னடா டாக்டர் சேர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு, டாக்டர் கிட்டேயும் நம்ம போக வேணாம், ஆனால் வளைச்சிக்கிட்டே இருக்கு. என்னதான் காரணம்னு நம்ம மனசை குழப்பிக்கிட்டே இருப்போம். ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா, ரியல் சயின்ஸ் வந்து எலும்பு உடஞ்ச உடனேயே அந்த உடஞ்ச பாகத்துக்கு நடுவுல ஒரு ஸ்கேஃபோல்ட் ஃபார்ம் ஆகுது, அதாவது ரத்த ஓட்டம் நின்று போய் அந்த இடத்துல ரத்த கசிவு ஏற்படுது. அந்த ரத்த கசிவு தான் ஸ்கேஃபோல்ட ஃபார்ம் ஆகுது. அந்த ரத்த கசிவு மேல தான் எப்படி ஒரு வலை போட்டு அதுக்கு வலைக்கு மேல நம்ம பொருட்களை வச்சோம்னா அது அப்படியே அடுக்கமா நிக்கும், அந்த மாதிரி அந்த ஸ்கேஃபோல்ட் அந்த வலை மேல கொஞ்சம் கொஞ்சமா நியூட்ரியன்ஸ் எல்லாம் டெபாசிட் ஆகும். இந்த டெபாசிஷன் டைம் வந்து 6 வாரத்துல 40 நாள்ல ஓரளவுக்கு டெபாசிட் ஆகி ரப்பர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஆனா இந்த ரப்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது, ஓரளவுக்கு தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ ஒரு கேள்வியை நீங்க கேட்பீங்க, எங்க டாக்டர் அப்படின்னா எப்படி 40 நாள்லயே கட்டெல்லாம் பிரிச்சுட்டு எங்க டாக்டர் நடக்க சொல்லிடுறாரு, அதுக்குள்ள எலும்பு கூடியிருக்காது, நான் என்ன பண்றதுன்னு நீங்க நினைப்பீங்க. இத பத்தி சில ஆய்வுகள் செஞ்சப்போ அந்த ஆய்வு அறிக்கைகளை யூரோப் ஸ்பெயின் நாட்டில் பிரசன்ட் பண்றதுக்காக 2014 போயிருந்தேன். அப்போ என்னோட ஆய்வுகளை பார்த்துட்டு யூஎஸ்ல இருந்து வந்த ஒரு டாக்டர் ஷேக்கர்ஸ் அப்படின்னு ஒரு டாக்டர், அவர் வந்து எங்கிட்ட இதை பத்தி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தார். அப்போ எப்போ நடக்க வைப்பீங்க பேஷண்ட்ட, எவ்வளவு நாள் எலும்பு கூடும், இதே கேள்வி கேட்டப்போ நான், சார் 6 வாரத்திலேயே நாங்க எங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் நடக்க வச்சிருவோம் சொன்னப்போ அவர் என்னை கரெக்ட் பண்ணி சொன்னாரு, 6 வாரத்துல நீங்க பேஷண்ட்ஸ் நடக்க வச்சிருவீங்க, ஆனா நீங்க படிச்சிருப்பீங்க உங்களுக்கு தெரியும், 6 மாசம் ஆகும் அந்த எலும்பு கூடுறதுக்கு அப்படின்னாரு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, 6 மாசம் ஆகும், ஆமாங்க எங்களுக்கு தெரியும் 6 மாசம் ஆகும், ஆனா நாங்க 6 வாரத்திலேயே பேஷண்ட்டை நடக்க வச்சிருவோமே அப்படின்னு சொன்னப்போ, 6 வாரத்துல அந்த ஃபார்ம் ஆன கம்ல மோஸ்ட்லி எலும்பு டெபாசிட் ஆகி அந்த எலும்பு 6 வாரத்துல ஸ்ட்ராங் ஆயிரும். ஆனா இது வந்து உங்க பேஷண்ட்ஸ்க்கு தெரியாது. நீங்க ஒவ்வொரு தடவையும் கட்டை பிரிச்சு அனுப்பும் போது உங்களோட பேஷண்ட்ஸ் கிட்ட என்னதான் இப்ப எலும்பு கரெக்டான பொசிஷன்ல இருந்தாலும் சரி, கூடுற மாதிரி தெரிஞ்சாலும் சரி, 6 மாசத்துக்கு

0: கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக சொல்லி அனுப்பணும் அப்படிங்கிறத எனக்கு மனசில் பதிகிற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு போனது எனக்கு ரொம்ப இன்னும் ஞாபகம் இருக்குது கிளியராக. அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், 6 வாரத்திலேயே சரியானாலும் சர்ஜரி பண்ணதுக்கப்புறமா அந்த எலும்பு முழுமையாக கூட்டுறதுக்கு 6-8 மாதம் ஆகும். அதை நம்ம கண்டிப்பாக நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்களுக்கு இதை பற்றி தெரியப்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆன்சர் என்னன்னா 6-8 மந்த்ஸ் அவங்க எலும்பு கூட்டுறதுக்கு. அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா கேர்ஃபுல்லா இருக்கணும், வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதோ இல்ல வெயிட் தூக்கும் போதோ. எனக்கு எலும்பு உடஞ்சிருக்கு, கரெக்டான பொசிஷன்ல இருக்கு, கூடிட்டு இருக்கு, ஆனா அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகல, அது ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் ஆஃப் பேஷன்ஸ் தான், ரொம்ப கம்மி பேர் தான் வருவாங்க திருப்பி அடிபட்டு. ஆனா திருப்பி அதே இடத்துல அடிபட்டு நீங்க வந்தீங்கன்னா அதோட சிக்கல்கள் ரொம்ப அதிகம், ட்ரீட்மெண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கும்.
1: பொண்ணு குழந்தைகள் வளரக்கூடிய எலும்பு, குழந்தைகளுக்கும் சில பேருக்கு வந்து எலும்பு முறிவு ஏற்படுது, அவங்களுக்கு வந்து சீக்கிரமா ரெடி ஆயிருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
0: 100% உண்மைங்க, குழந்தைங்களுக்கு எப்பவுமே எலும்பு கூடுறதுக்கான கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா வளர்ற குழந்தைங்க அவங்க ஹைட்டே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு டே பை டே. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுனா அவங்க பாடியில கால்சியம் டெபாசிஷன், அப்புறம் இந்த ரப்பர் மாதிரி இருக்க சப்ஸ்டன்ஸ், அந்த 6 மாசங்கிறது நிறைய பேத்துக்கு 2-3 மாசத்திலேயே வேக வேகமா அந்த எலும்பு கூடிரும். ஸோ அதனால குழந்தைங்களை ட்ரீட் பண்ணும்போது அவங்களோட மெத்தடாலஜி ஆஃப் ட்ரீட்மெண்ட், அவங்களுக்கான அப்ரோச் எப்படி நாங்கள் டாக்டர்ஸ் டிஃப்ரெண்டாக பயன்படுத்துவோம், ரொம்ப நல்லதும் கூட. இன்ஃபேக்ட் குழந்தையா நம்ம அடிபட்டு எல்லாம் சரியாயி வெளியே வந்துட்டோம்னா இன்னும் நல்லது, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுக்குவோம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வயசானவங்களுக்கு எலும்பு உடஞ்சா என்ன ஆகும், 100% ட்ரூங்க. 6 மாசம் 8 மாசத்துல சரியாக வேண்டிய எலும்பு ஒரு வயசானவருக்கு கம்பல்சரி 10-12 மாசம் ஆயிருது உறுதியா. ஆனா ஒரு சில பேத்துக்கு அந்த 6-8 மாசத்திலேயே வயசானாலும் சரியாகுது. இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னா, யாருக்கெல்லாம் சீக்கிரம் எலும்பு கூடுதோ அவங்களோட உணவு பழக்கமும் அவங்களோட எலும்போட ஆரோக்கியமும் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க டெய்லி அவங்களை ஆக்டிவா வச்சுக்குவாங்க, அவங்க மசில்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும், அவங்க நல்ல உறக்கம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இப்ப நீங்க பாத்தீங்கனாலே தெரியும், ஐயா உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்போம், அவர் வந்து எனக்கு 75-80 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தலைவர் ரஜினிகாந்த் மாதிரி என்ன வயசானாலும் வயசாகிற மாதிரியே தெரியல. ஏன் அப்படின்னா நல்லா தூங்குறாரு, நல்லா சாப்பிட்றாரு, ஆரோக்கியமா எக்ஸசைஸ் பண்றாரு, மனதை ஒருநிலைப்படுத்தி நல்லா மெடிடேட் பண்றாரு. இன்ஃபேக்ட் மெடிடேஷன் பிளேஸ் மேஜர் ரோல், மனசை ஒருநிலைப்படுத்தினாலே உடல் ரொம்ப ஆரோக்கியமாயிருதுன்னு இப்ப சமீப ஆய்வுகள் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரம் எலும்பு கூடும். ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப நாள் அவங்க எலும்பே கூடாது.
1: இன்றைய நிகழ்ச்சியில எலும்பு முறிவு சார்ந்த சில கேள்விகள் உங்ககிட்ட நாங்க கேட்க போறோம், நீங்களும் எங்களுக்காக சொல்றதுக்காக காத்துட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான காரணங்களும் அதற்கான அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் எலும்பு முறிவு மூட்டு மாற்று மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டி தினேஷ் ராம்குமார் அவர்கள்.
1: எலும்பு முறிவு சார்ந்த விஷயங்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா அதுல வந்து பிளேட் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பிளேட் வந்து காலப்போக்கில் வந்து கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி வந்து அந்த மாதிரி பிளேட் வந்தோம்னா அந்த பிளேட் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும். இப்போ வந்து கரையிற மாதிரி பிளேட்டே வச்சுட்டு இருக்காங்களே, இது என்ன மாதிரி பிளேட், இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: கரையிற மாதிரி பிளேட் அதாவது பயோ அப்சார்பபிள் சப்ஸ்டன்ஸ்ல இருக்கிற பிளேட்ஸ் இருக்கா அப்படின்னா ஆமா இருக்குது. பட் ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து ரொம்ப மெல்லுசாகவும் ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து ஸ்கெஃபோல்ட் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது முக்கியமாக எந்த இடத்துல பயன்படுத்துவோம் அப்படின்னா உங்களோட ஸ்கல் அதாவது மூளை பகுதிக்கு மேலே இருக்கிற எலும்பு, மண்டையோட எலும்பு உடஞ்சிருந்தது அதில் பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை, மினிமலி டிஸ்பிளேஸ்டாக இருக்கு. அப்புறம் உங்களோட தாடை பகுதி, உங்களோட முகங்களில் எலும்பு உடஞ்சிருக்க முறிவு ஏற்படுத்திருக்குன்னா அந்த இடங்களில் இந்த மாதிரி கரையக்கூடிய பிளேட்டை சமீப காலங்களில் பயன்படுத்துகிறாங்க. பட் என்ன தான் இந்த பிளேட்ஸ் எல்லாம் கரையக்கூடிய பிளேட்ஸாக இருந்தாலும் நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், அந்த பிளேட் கரைஞ்சி எங்கே போகுது, அதுவும் நம்ம பாடியில் தான் போய் நிற்கிது. அந்த பாடியில் நிற்கும் போது அந்த பிளேட்டையும் அந்த கரைஞ்ச மெட்டீரியலையும் நம்ம உடம்பு தான் ப்ராசஸ் பண்ணுது, இது நம்பர் ஒன். ஸோ இந்த மாதிரி பயோ அப்சார்பபிள் பிளேட்ஸ் சில நேரங்களில் உடம்புல ரியாக்ஷன் உண்டாக்கும். ஏன்னா அதில் சம்டைம்ஸ் எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேர்த்துக்கு பயோ கம்பேட்டபிலிட்டி கம்மியாக இருக்கும், இது நம்பர் ஒன். நம்பர் டூ, இப்போ இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம், லோடு அதிகமாக இல்லாத இடம். இப்போ நம்ம லோடு அதிகமாக இருக்கிற இடத்துக்கு வருவோம், நம்ம டெய்லி பயன்படுத்துகிற கை கால்கள், இந்த இடங்களில் அதிகமான ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்மிட் ஆகும். இந்த மாதிரி அதிக ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிஷன் இருக்கிற இடங்களில் இந்த பயோ அப்சார்பபிள் பிளேட்ஸ் வந்து

0: வேலைக்கே ஆகாதுங்க, ஈஸியாக உடஞ்சி நொறுங்கிரும், அந்த எலும்பு சப்போர்ட்டே பண்ணாது. ஸோ இன்றைக்குமே ட்ரைட் அண்ட் டெஸ்டட் பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, நார்மல் மெட்டல் பிளேட் அண்ட் ஸ்க்ரூ தான் கைகால்கள் உடையும் போது. அது மட்டும்தான் உங்களோட எலும்பு எந்த அளவுக்கு டென்சைல் ஸ்ட்ரென்த்தோட ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோடு இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, அது கரைய போகிறது இல்லை, அதனால அது உங்கள் பாடியில் ரியாக்ஷன் உண்டாக்காது. பயோ கம்பேட்டபிள், உங்கள் உடம்புக்கு எந்த அளவுக்கு அது பயோ கம்பேட்டபிள்னா, எலும்போட எலும்பு அதுவும் ஒரு உறுப்பாகவே மாறிடும் நிறைய பேத்துக்கு, சரிங்களா?
1: இந்த ஸ்போர்ட்ஸ் சென்ச்சுரிஸ் இதெல்லாம் நிறைய பேத்துக்கு ஏற்படுது. சில பேர் வந்து இப்போ நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகளை கூட காயம் காரணமாக விளங்கி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 45 days அவங்க வரலன்னா ரூல்ட் அவுட்டே ஆகிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் இருந்துட்டுருக்கு. ஸ்போர்ட்ஸில் பொதுவாக என்ன மாதிரி இன்ச்சுரிஸ் எல்லாம் வந்து பிளேயர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க?
0: டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஜுரிஸ் பிளேயர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ கிரிக்கெட், ஃபுட்பால், கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுலலாம் வந்து நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட், முட்டிங்கா. அதில் ஆன்டீரியர் க்ரூஷியட் லிகமெண்ட்னு ஒரு லிகமெண்ட் இருக்குது, அந்த லிகமெண்ட் டேர் தான் இருக்கிறதுலேயே காமன். இப்போ இந்த லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சுனா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம லாவகமாக ஒரு இடத்துல இருந்து ட்விஸ்ட் ஆகி இந்த இடத்துல டைரக்ஷன் மாற்ற முடியாது. இப்போ ஃபுட்பால்னா அந்த பக்கம் இருந்து ஒரு ட்விஸ்ட் டர்ன் கொடுத்து இந்த பக்கம் அந்த பாலை டச் பண்ணி கோல் போஸ்ட்டுக்கு கொண்டு போக முடியாது. இந்த மாதிரி சூழல்களில் தான் கால் எக்ஸ்ட்ராவாக ட்விஸ்ட் ஆகி அந்த லிகமெண்ட் டேர் ஆயிடுது. இப்படி லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சுன்னா நம்ம யூஸ்வலி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கிற டெண்டன்ஸ் இருக்கும் உடம்புல. கடவுள் நமக்கு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுத்துருப்பார் பாடியில், இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லி டீலியே 2-3 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும். பேர் சதையிலிருந்து ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து அந்த லிகமெண்ட்டை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், அதே மாதிரி உருவாக்குவோம். ஸோ இந்த மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு கூட நமக்கு இம்ப்ளான்ஸ் தேவைப்படும், ஸ்க்ரூஸ் போடுவோம். அதுக்கு பேர் இன்டர்ஃபரன்ஸ் ஸ்க்ரூன்னு சொல்லுவோம். அந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே பயோ அப்சார்பிள் தான், அங்கே மெட்டல் வேலைக்காகாது. இப்போ எப்படி எலும்பு உடஞ்சா நம்ம மெட்டல் போடணும், ஆனால் இது லிகமெண்ட், லிகமெண்ட் வந்து ஒரு சாஃப்டான மெட்டீரியல். சாஃப்டான மெட்டீரியலை வந்து இன்னொரு சாஃப்டான பயோ கம்பேட்டபிள் காம்போசிட் ஸ்க்ரூஸ் மூலிமா தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணால் ஒரு 1 வருஷம் 1.5 வருஷத்தில் ஸ்லோவாக அந்த ஸ்க்ரூ கரைஞ்சி உங்கள் உடம்போட ஒரு பார்ட்டாக மாறிடும், இந்த லிகமெண்ட்டும் அப்படியே உள்ளே ஃபிக்ஸ் ஆகி. இதே மாதிரி ஷோல்டர்ஸ்லையும் தோள்பட்டைகள்லையும் இன்ஜுரிஸ் நடக்கும். தோள்பட்டைகளில் சில பேருக்கு கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கெலாம் வந்து பவுலிங் போடுறதுனால ஆன்டீரியர் முன்பகுதியில் இருக்கிற ஜவ்வு விலகி அது மூலிமா தோள்பட்டையே விலகிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு திருப்பி திருப்பி தோள்பட்டை விலகிடுங்க, திருப்பி அதை நம்ம எடுத்து எடுத்து நான் உள்ளே வச்சு மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள்லையும் நம்ம சர்ஜரி மூலிமா, நுண்துளை அறுவை சிகிச்சை மூலிமா, கேமரா மூலிமா சர்ஜரி பண்ணி திருப்பி அந்த தோள்பட்டை விலகாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம்.
1: இப்போ எந்த ஒரு சிகிச்சையா இருந்தாலும் அறுவை சிகிச்சை இருந்தாலும் அதுக்கு ஒன்று டைம் பீரியட் ஒன்று இருந்துட்டு இருக்குங்களா? இப்போ வந்து நீங்க என்ன மாதிரி அறுவை சிகிச்சைகள் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த அறுவை சிகிச்சைக்கு நீங்க எடுத்துக்கூடிய நேரம் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும்?
0: நான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறேன், அதே மாதிரி நுண்துளை அறுவை சிகிச்சை, இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ். இப்போ சமீப காலமா நிறைய பேருக்கு தேய்மானம் வர்றதுக்கு முன்னாடியே அதை கண்டறிஞ்சு அதுக்கான ரிப்பேரேட்டிவ் சர்ஜரிஸும் நான் இப்போ சமீபமா நிறைய பண்றேன். அப்புறம் ட்ராமா டெய்லி எப்படினாலும், இப்போ இன்னைக்கு ஒரு சர்ஜரி பண்ணிட்டு தான் இப்போ உங்ககிட்ட பேச வந்திருக்கேன், அதே மாதிரி நாளைக்கு எனக்கு ஒரு சர்ஜரி இருக்கு, நாளானிக்கு டெய்லி ஒரு சர்ஜரி, எலும்பு முறிவு சர்ஜரி கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ எப்போவுமே என்னோட சீஃப், அதாவது எங்கள் வாத்தியார் சொன்னது தான் இது. அவர் என்ன சொல்வாருன்னா, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரத்தில் அந்த ஆப்ரேஷன் முடிக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, உங்கள் பேஷண்ட் எவ்வளோ சீக்கிரம் நடக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவார். அதாவது ஹி சேஸ், சர்ஜரி பண்ண ஆரம்பித்த நொடியிலிருந்து அந்த பேஷண்ட் காலை ஊனி எனக்கு நல்லாயிருச்சு டாக்டர்னு சொல்லி கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி நடக்கிறாங்கல்ல, அதுதான் டியூரேஷன் ஆஃப் த சர்ஜரி அப்படின்னு சொல்லுவார். ஸோ நான் எப்போவுமே இதையை நல்லா மனசில் உள்வாங்கி ஆப்ரேஷன் பண்ணும்போது சீக்கிரமாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும்னு யோசிக்கவே மாட்டேன். எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும், எனக்கு ஒரு 5-10 நிமிஷம் சேர்த்தானாலும் பரவாயில்ல, பட் ஆனால் எனக்கு அந்த சர்ஜரி வந்து பர்ஃபெக்டாக பண்ணும் அப்படின்னு நினைப்பேன். பட் என்ன தான் நம்ம அவ்வளோ பர்ஃபெக்ஷன் பண்ணி டைம் எடுத்து பண்ணாலும் நமக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்கும் எங்களுக்கு சர்ஜன்ஸ்க்கு. இன்ஃபேக்ட் எங்கள் மயக்க டாக்டர் சொல்லிடுவாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி உங்களுக்கு இவ்வளோதான் டைம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் யூஸ்வலி 60 நிமிஷம், 60 சில நேரங்கள் 90 வரைக்கும் எங்களுக்கு கொடுப்பாங்க, இவ்வளோதான் அவங்க கொடுப்பாங்க. இந்த 90 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஓகேங்க டாக்டர் அப்படின்னு மயக்க டாக்டர் எங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதை எதை பேஸ் பண்ணி இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பேஷண்ட்டோட ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து. இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கா, அந்த பேஷண்ட்டோட ஜென்ரல் கண்டிஷன் எப்படி இருக்குது, அவங்களுக்கு சுகர் இருக்கா, டயபெட்டிஸ் இருக்கா, இதை பேஸ் பண்ணி ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு உங்களுக்கு 60 மினிட்ஸ் தான் டைம், இந்த பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் பரவாயில்ல பண்ணலாம், 90 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணலாம்.

0: அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த 60 to 90 minutes லிமிட்டை நாங்கள் கிராஸ் பண்ணுறோன்னா எங்களுக்கு கிடைக்க போகிற விளைவுகள் என்ன? அந்த 60 to 90 minutes முடிக்க முடியாத ஒரு சர்ஜரியாக இருக்குதுன்னா அந்த சர்ஜரியை பற்றி எங்கள் மயக்க டாக்டர்கிட்டையும் பேஷண்ட்ஸ்கிட்டையும் நாங்கள் முன்னாடியே தெரிவிச்சிருவோம். தெரிவித்ததுக்கப்புறமா அந்த 90 minutes அந்த சர்ஜரியை பாஸ் பண்ணிடுவோம். ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு வேஸ்குலாரிட்டி எப்படி இருக்குது, ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா, அவங்களோட மற்ற உறுப்புகள் என்ன மாதிரி வேலை செய்யுதுன்னு ஒரு 5 minutes பிரேக் எடுத்து செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு ஒரு ரீஸ்டார்ட் ப்ரோட்டோக்கால் வச்சு திருப்பி நாங்கள் ஒரு 5 minutes பிரேக் கொடுத்து எங்களோட டார்னிக்கே வச்சுருப்போம், பிளட் சப்ளை பிளாக் பண்ணுறது, அதை டீஃப்ளேட் பண்ணி வெயிட் பண்ணி திருப்பி இன்ஃப்ளேட் பண்ணி வீல்டு. பட் அட் த மேக்ஸிமம் வாட் எவர் மேபி த சினாரியோ, வி ஹாவ் டு கம்ப்ளீட் த சர்ஜரி வித்தின் 2 to 2.5 hours.
1: எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை குறித்து பல தகவல்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்ப்புறத்திலே. இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான காரணங்களும் அதற்கான அறுவை சிகிச்சை முறை

0: அப்போதானே எலும்பு முறிவு சார்ந்த அறுவை சிகிச்சை முறைகள், அதில் நுண்துளை அறுவை சிகிச்சை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிற பற்றி பல தகவல்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க. இந்த நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாய் நிறைவாய் எங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்?
1: ஸோ ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய ப்ரோக்ராம் டிசைன் பண்ணதுக்கு. இன்றைக்கி நான் லாஸ்ட்டாக மூட்டு முறிவு சர்ஜரிஸ் பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். எலும்பு முறிஞ்சு போச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு. ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைண்டாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வண்டி வாகனம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்பீட் கம்மியாக ஓட்டுங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் நினைப்பீங்க, எந்த ஸ்பீடில் ஓட்டி விழுந்தால் என்னை எப்படியோ எலும்பு உடையத்தானே போகுது, பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போய் விழுகிறீங்களோ அதை பொறுத்து உங்களோட எலும்பு எந்தளவுக்கு உடையுதுங்கிறது தீர்மானம் ஆகுது. எலும்பே உடஞ்சாலும் நம்ம அதுலேருந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகி வெளியே வந்துடலாம். த ஹை வெலாசிட்டி இன்ஜுரிஸ், அதாவது ஃபாஸ்ட்டாக 100 or 120 பைக்கில் போய் சடன் பிரேக் போட்டு கீழே விழுகிறது, அப்புறம் காரில் ரேஷ் டிரைவிங் பண்ணுறது, சீட் பெல்ட் போடாமல் போய் கீழே விழுகிறது, இந்த மாதிரி மேஜர் இன்ஜுரிஸில் வர எலும்பு முறிவுகள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது, உயிருக்கே பாதிப்பு உண்டாகும். இப்போ ஒரு டாக்டராக எனக்குமே என்னோடய பேஷண்ட்ஸ் நான் பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லாயி அவங்க ஹெல்த்தியாக திருப்பி அவங்களோட ரொட்டீன் லைஃப்குள்ளே போகிறது தான் நாங்கள் விரும்புகிறோம். எங்களோட வாழ்வாதாரம் இதுவாக இருந்தாலுமே டெய்லி சாமிக்கிட்ட போய் நாங்கள் வந்து இன்றைக்கி நிறைய பேர் எலும்பு உடஞ்சி வரணும் அப்படின்னு வேண்டிட்டு நாங்கள் வேலைக்கு போகிறதில்ல. நாங்கள் என்ன வேண்டிக்குவோன்னா, எந்த மாதிரி எலும்பு முறிவு வந்தாலும் பேஷண்ட் நல்லா ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் வேண்டிக்குவோம். ஸோ இதனால் என்னென்னா, ஒரு எங்கள் ப்ரொஃபஷனில் எங்களுக்கு ஒரு மனநிறைவு வேணும். அவங்க நல்லானது தான் எங்களுக்கு அந்த மனநிறைவு, அதுதான் எங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மோர் தென் அதர் திங்ஸ். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக சேஃபாக நீங்கள் ட்ரைவ் பண்ணி சேஃபாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
0: இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்ப அழகாக தெளிவாக பொறுமையாக அருமையாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: இந்த மாதிரி ஆல் இண்டியா ரேடியோவில் ரேடியோ ஸ்டேஷனில் வந்து பேசினது இதுதான் என்னோட முதல் முறை. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன எஃப்எம் ஸ்டேஷன்ஸில் பேசியிருக்கேன், பட் இருந்தாலும் திஸ் வாஸ் வெரி ஹோம்லி அண்ட் ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான காரணங்களும் அதற்கான அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் எலும்பு முறிவு மூட்டு மாற்று மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டி தினேஷ் ராம்குமார் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: ஹாய், என் பேரு டாக்டர் சீதாராம். நான் இந்திய மருத்துவ சங்கத்தோட செயலர், கோயம்புத்தூர் பிரான்ச். 40 வயசுக்கு மேற்பட்ட ஆண்களோ பெண்களோ கண்டிப்பாக அவங்களோட உடலை தகுதியாக வச்சுட்டு உடலை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு பரிசோதனைகள் தேவைப்படும். அந்த பரிசோதனைகள் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்புன்னு சொல்கிறோன்னா, ஒரே தடவை அந்த பேஷண்ட்டுக்கு பிளட் எடுத்தாங்கன்னா பல உறுப்புகளோட பல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், பிளட் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாமே நம்ம செக் பண்ண முடியும். அதோட ரிப்போர்ட் வந்து ஒரே சாம்பிளில் நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும். அதனால தான் அது பேர் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னு சொல்கிறோம். மாஸ்டர் ஹெல்த் செக்கப் மூலிமா கொலஸ்ட்ரால் லெவல், அப்புறம் ஈரலோட ஃபங்க்ஷன், லிவரோட ஃபங்க்ஷன், கிட்னியோட ஃபங்க்ஷன், நம்ம ரத்த அளவு எவ்வளோ இருக்குது, ரத்தம் எப்படி இருக்குது, அது எல்லாமே நம்மளால் செக் பண்ண முடியும். அதே மாதிரி நுண் சத்து, நமக்கு தேவையான நுண் சத்தெல்லாம் உடம்புல எப்படி இருக்குது, இந்த வைட்டமின், கால்சியம், D3 இதெல்லாமே எப்படி இருக்குங்கிறத நம்மளால செக் பண்ணிக்க முடியும்.

0: அமெரிக்கா அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஜெயக்குமார், திருமதி மரகதம் குமரவேல், திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12 வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு மரண தண்டனை வழங்கி தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தேனி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ், தனிஷா குட்டிச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விக்கி மற்றும் அக்ஷய் தனாஜி தேரே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி சரண்ஸ் ஹாஸ்பிட்டலின் டீ டைம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள்
3: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றி.
4: சர்க்கரை நோய் மற்றும் மூடு வலிகள் அனைத்திற்கும் ஆரோக்கிய மருத்துவம். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட, நோய்கள் குறைய வரும் புதன்கிழமை அன்று சரண்ஸ் மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ முகாம். சிறப்பு மருத்துவர்கள் 4000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள் 50% குறைத்து 2000 ரூபாய்க்கு கொடுக்கப்படும். முன்பதிவிற்கு 734-07-07-734.
2: அவங்களோட நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். வணக்கம் டாக்டர் நந்தினி, எப்படி இருக்கீங்க?
5: வணக்கம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுடைய நலமே விளைக நிகழ்ச்சியை நாங்க தொடர்ந்து, நாங்க மட்டும் இல்ல எல்லா நேயர்களும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கும் அந்த வகையில உங்ககிட்ட நாங்க நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். அதாவது மருத்துவம் தொடர்பான நிறைய ஒரு பரிமாற்றங்கள் வேணும் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியினுடைய நோக்கமே.
5: கண்டிப்பாக, நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நீங்க என்னெல்லாம் கேட்க போறீங்க அப்படின்னு?
2: ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர். இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த அலர்ஜி அப்படிங்கறது ஒரு முக்கியமான ஒரு சாப்டர். அலர்ஜி இருக்கிறவங்க வாழ்க்கை முழுக்க மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு க்வெஸ்சன் இருக்கு. அதற்கு உங்களுடைய பதில் என்னன்னு சொல்லிருக்கீங்க?
5: நான் எப்பயுமே சொல்ற ஒரே பதில் தான், வாழ்க்கை முழுக்க மருந்து அப்படின்ற ஒரு கான்செப்டே ரொம்ப ரொம்ப தவறானது. நமக்கு வந்து இப்போ அலர்ஜி தொந்தரவு வருது அப்படின்னா, நிறைய ஃபார்ம் ஆஃப் அலர்ஜி இருக்கு. இப்போ வந்து நமக்கு சுவாசிக்கிற பாதையில வந்துச்சு அப்படின்னா ரைனைட்டிஸ் தொந்தரவுன்னு சொல்லுவோம். அடிக்கடி தும்பல் வரும், அதுக்கப்புறம் மூக்கில் இருந்து தண்ணி ஒழுகிட்டே இருக்கும், கர்ச்சிப்பும் கையுமாவே சுத்திட்டு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ தோல் சார்ந்த அலர்ஜி பிரச்சனை எடுத்துட்டீங்கன்னா அட்டிகேரியா, இந்த விஷக்கடி, ஹைவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் ஒரு ஹிஸ்டமின்ற ஒரு ரசாயனம் இருக்கும், அது ரிலீஸ் ஆகும் போதும், இல்லை நம்ம உடம்பே ஹிஸ்டமின் அதிகமாக செக்ரீட் பண்ணும் போதும் இந்த அலர்ஜி தொந்தரவு வரும். என்ன மாதிரியான அலர்ஜியா இருந்தாலும் இதோட பேஸ் லைன் பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தியை நம்ம பூஸ்ட் அப் பண்ணி, அதாவது ஹைப்பர் சென்சிட்டிவா இருந்துச்சு, ரொம்ப அதிகமா இருந்துச்சுனாலும் பிரச்சனை, ரொம்ப கம்மியா இருந்தாலும் பிரச்சனை. சோ அந்த ஹைப்பர் சென்சிட்டிவா இருக்கிறத நார்மல் லெவல்ல செயல்படுத்தக்கூடிய ஆயுஷ் ஒருங்கிணைந்த மருந்துகள் இத்தனையும் இருக்கு. அதை எடுத்து, அதாவது மருந்து அப்படின்றது ஜஸ்ட் நம்ம கையை பிடிச்சி கொண்டு போய் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரைக்கும் விட்டுரும். நல்லானதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்திலையும், சின்ன சின்ன உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, உணவு பழக்க வழக்க முறையிலையுமே அதை தாராளமாக நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டு போய்க்கலாம். அலர்ஜி தொந்தரவுன்னு மட்டும் கிடையாது, எந்த தொந்தரவுக்குமே வாழ்நாள் மருந்து அப்படின்றது ஒரு தவறான கான்செப்ட் தான்.
2: சோ வந்து நம்ம அந்த வாழ்நாள் மருந்தே வேண்டாம்னு சொல்றீங்க?
5: கண்டிப்பா.
2: ரைட், இப்போ அடுத்த ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்கள் தொடர்பான ஒரு க்வெஸ்சன். இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் வந்து வந்த பின்னாடி பெண்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவுபடுத்தி.
5: கட்டாயமா நீங்க இந்த கேள்வியே கேட்கலனாலும் கண்டிப்பா நான் உமன்ஸ் ஹெல்த் பத்தி சொல்லாம ஒரு ப்ரோக்ராம் பினிஷ் பண்ணவே மாட்டேன். அது என்ன அப்படி உமன்ஸ் ஹெல்த் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து மத்தவங்களுக்காக, மத்த

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமளா. நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்குகிறார். நாட்டின் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எத்தனால் அடிப்படையிலான சமையல் அடுப்புக்கான தொழில்நுட்பத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று புதுதில்லியில் அறிமுகப்படுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார்.

0: உங்களுக்காக, என் குழந்தைக்கு, என் வீட்டுக்காருக்கு, என் அப்பாவுக்கு, அம்மாக்குன்னு லைக் மற்றவங்களுக்கு செஞ்சு செஞ்சு நம்மளோட இண்டிவிஜுவல் ஹெல்த்துக்கான ஒரு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டோம். அதுவும் ஒரு 35+ 40+ உமன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செல்ஃப் கேர் அப்படின்றதே இப்பப்போதான் வந்து நிறைய பேர் தன்னை வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது இந்த மெனோபாஸ், அதாவது மாதவிடாய் நிற்கக்கூடிய டைமில் நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும், கால்சியம் நம்ம உடம்புல வந்து அப்சர்வ் ஆகாமல் வெளியேறும், இந்த மாதிரி தொந்தரவுகள்னால அவங்களுக்கு நல்லா பேக் பெயின் வரும், B12 சப்ளிமெண்ட் கம்மி ஆகிறதுனால ரொம்ப டயர்டா இருப்பாங்க, படுத்தே இருக்கலாம் தோணும், கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சா கூட போய் படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா 35+ 40+ல தான் நம்ம டபுள் த பவர் ஆக்டிவா இருக்கணும். அப்படிங்கும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரியான உணவு முறைகளை எப்பயுமே கடைபிடிக்கணும். நான் எப்பயுமே சொல்ற விஷயம் ஒண்ணுதான், இப்ப வந்து பால் குடிச்சா அதிகமான கால்சியம் உண்மைதான் இல்லைன்னு சொல்ல, ஆனா பாலை விட 3 மடங்கு அதிக கால்சியம் எள்ளுல இருக்கு, ராகியில இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. சோ கட்டாயமா 35 வயசுக்கு மேல ஆக ஆரம்பிச்சிருச்சுனாலே நம்ம டுவர்ட்ஸ் மெனோபாஸ் போறோம் அப்படின்ற ஒரு அட்டென்ஷன் வரணும். அண்ட் ஆல்சோ நிறைய பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் உணவு முறையில மட்டும் இல்ல, நீங்க நம்ப மாட்டீங்க, நம்மளோட நம்ம top 2 கேன்சர்ஸில் பிரஸ்ட் கேன்சரும் யூட்ரைன் லைக் உங்களுக்கு சர்விக்கல் கேன்சரும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அது வராமல் தடுக்கிறதுக்கே உடற்பயிற்சி ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக 35+ எல்லாம் ஆகுதுன்னா நீங்கள் உணவையும் கான்சன்ட்ரேட் பண்ணும், அட் த சேம் டைம் உடற்பயிற்சியும் பண்ணி செல்ஃப் கேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் பாடி ஹீல்ஸ் இட் செல்ஃப், உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும்.
1: உணவு பிளஸ் உடற்பயிற்சி
0: கண்டிப்பாக
1: ரெண்டுமே வேணும்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய பேசலாம். ஒரு பாடலுக்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சனோட கேட்டுட்டு நம்ம பாடலுக்கு போயிடலாம். அல்சர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இன்னைக்கு சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு மட்டுமில்ல எல்லாருக்கும் வருது. அதுல வந்து அல்சர் வந்துச்சு அப்படின்னா வயிற்று வலி மட்டும்தான் வருமா, அதோட சேர்ந்து வேறொரு அறிகுறிகள் ஏதாவது வருங்களா?
0: கண்டிப்பாங்க. ஏன்னா இப்ப அல்சர் பாத்தீங்கன்னா நான் நேத்து கூட ஒரு கேஸ் பார்த்தேன், ஒரு சின்ன ஒரு 11 வயசு பையன் தான், அவனுக்கு வயிறு வலி பயங்கரமான கேஸ்ட்ரிக் தொந்தரவுன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமா இந்த ஒரு ஜங்க் ஃபுட்ஸ் சொல்லலாம். ஏன்னா இப்ப நிறைய அந்த பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அண்ட் அது பார்த்தாலே சாப்பிடணும் போல தோணுதுன்னு அந்த தூண்டக்கூடிய விஷயங்களே வந்து குழந்தைகளையும் சரி பெரியவங்களும் சரி, பெரியவங்க மட்டும் என்ன எனக்கு உனக்கு மிச்சம் இல்லைன்னு சொல்லி போட்டி போட்டுதான் சாப்பிடுறாங்க. சோ இந்த உணவு முறைகள்னால ஒரு முக்கிய காரணம். அண்ட் ஆல்சோ அல்சர் தொந்தரவு வரும்போது வெறும் வயிற்று வலி மட்டும் இருக்காது, ஒரு நெஞ்சு எரிச்சல் கண்டிப்பா இருக்கும். அது வலின்னு சொல்ல முடியாது, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி இந்த நெஞ்சு பகுதியில யாரோ அழுத்தி பிடிக்கிற மாதிரியான ஒரு டைட்னஸ் இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப நாளா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வாய் ஃபுல்லா புண்ணு வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு முதல் அறிகுறியா வாய் புண்ணே வந்து வரும், வாயில புண்ணு அடிக்கடி வருது டாக்டர் அப்படின்னு வருவாங்க, பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பா வந்து கேஸ்ட்ரிக் தொந்தரவுகள் இருக்கும். இது போக அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து சம்டைம் அந்த கேஸ்ட்ரிக் தொந்தரவு இருக்கிறதுனால ஒரு மாதிரி புளிச்ச ஏப்பம் மாதிரி வரலாம். நைட் டைம்ல அதிகமா இருக்கும், ரொம்ப லேட்டா ஒரு 8:00 to 10:00 அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு படுக்கிறாங்க போது, 8ங்கிறதே இப்ப எல்லாம் லேட் ஆயிடுச்சு, 7:00 நீங்க சாப்பிட்டு முடிக்கணும். யாரா இருந்தாலும் அல்சர் தொந்தரவு இருக்கிறவங்க கண்டிப்பா,
1: அதுவும் 7 மணிக்கு நீங்க சொல்றது நைட் 7 மணிக்கு,
0: ஆமா அந்தி சாயறதுக்குள்ள சாப்பிட்டுறணும், அப்பதான் வந்து டைஜஷன் வந்து
1: ப்ராப்பரா இருக்கும். மொபைல் பார்த்துட்டு ஒரு 10-11 மணி எல்லாம் பண்ணிடுறாங்களே,
0: ஐயோ கடவுளே, மொபைல் பாக்குறதே வந்து கேஸ்ட்ரிக் தொந்தரவுக்கு ஒரு முதல் காரணம் தான். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய நான் அயனைசிங் ரேடியேஷன் அப்படின்ற ஒரு விஷயமே அல்சர் மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கும்.
1: சோ இப்ப நீங்க வந்து அல்சருக்கு நான் சும்மா வந்து இடையில மொபைல் சொன்னா அது கூட ஒரு ப்ராப்ளம்னு இடையில சொல்றீங்க.
0: டெஃபினட்டா அதுல நான் அயனைசிங் ரேடியேஷன் நம்ம கிட்ட கான்டாக்ட்லயே இருந்துட்டு இருக்குங்க. சோ அது நமக்குள்ள போகும்போது கூட கேஸ்ட்ரிக் தொந்தரவு வர வாய்ப்புகள் இருக்கு. மொபைல் பாக்காதீங்கன்னு சொல்றோம், பட் ஆக்சுவலா அதுக்கு வந்து ஒரு ஃபேக்ட், பிசியாலஜிக்கல் ஃபேக்ட் இருக்கு, அதனாலதான் அதை பார்க்க வேண்டாம், ரொம்ப அதிக நேரம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்றோம். அண்ட் ஆல்சோ கேஸ்ட்ரிக் தொந்தரவுக்கும் அதுக்குமே ஒரு இன்டர்லிங்க் இருக்கு. ஸோ அல்சர் வந்தா வயிறு வலி மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க.
1: ஓகே டாக்டர், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட நாங்களும் வந்து நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரியறக்கு உள்ளோம். அதற்கு முன்னாடி ஒரு பாடல், பாடலுக்கு முன்னாடி
2: சர்க்கரை நோய் மற்றும் மூடு வலிகள் அனைத்திற்கும் ஆரோக்கிய மருத்துவம். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட, நோய்கள் குறைய வரும் புதன்கிழமை அன்று சரண்ஸ் மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ முகாம். சிறப்பு மருத்துவர்கள் 4,000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள் 50% குறைத்து 2,000 ரூபாய்க்கு கொடுக்கப்படும். முன்பதிவிற்கு 7347077734

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சரண்ஸ் ஹாஸ்பிட்டலின் டீ டைம்.
1: சர்க்கரை நோய் மற்றும் மூடு வலிகள் அனைத்திற்கும் ஆரோக்கிய மருத்துவம். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட, நோய்கள் குறைய வரும் புதன்கிழமை அன்று சரண்ஸ் மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ முகாம். சிறப்பு மருத்துவர்கள் 4,000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள் 50% குறைத்து 2,000 ரூபாய்க்கு கொடுக்கப்படும். முன்பதிவிற்கு 734-07-07-734.
0: 3:13 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சரண்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய டீ டைம் ஷோவை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நம்மோடு டாக்டர் நந்தினி தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட தான் பேசிட்டு இருக்கோம் டாக்டர். இப்போ வந்து IBS அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன, நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் பேசியிருக்கோம், இருந்தாலும் ஒரு முறை நம்ம பேசலாம். IBS அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லிருங்க. இது சாதாரண வயிற்று பிரச்சனையிலிருந்து எப்படி கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் ஆகுது?
2: இது பேரே சொல்றதுக்கே கொஞ்சம் இரிட்டேஷன் தான். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் தான் இது பேரு. பிகாஸ் இப்ப மற்ற பிரச்சனைலாம் பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து காமனா வந்து வெறும் வயிற்றுப்போக்கு மட்டும் இருக்கும், இல்ல அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், அதாவது மலசிக்கல் பிரச்சனை, மோஷனே போக மாட்டேங்குது, ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை போகுது அப்படின்னு வருவாங்க. ஆனா இந்த IBS ல மட்டும்தான் பாத்தீங்கன்னா ரெண்டும் கலந்து வரும், ஒண்ணு போய்கிட்டே இருப்பாங்க இல்ல போகவே மாட்டாங்க. சோ இந்த தொந்தரவுக்கு பேரு தான் வந்து இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குடல் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு முக்கிய காரணம். இதுல அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் சொல்லுவோம். நம்ம உதட்டு பகுதியில் இருக்கிற மாதிரியான தசைகள், ரொம்ப ரொம்ப சாஃப்டான டிஷ்யூஸ் தான் நம்ம குடல்லையுமே இருக்கும், அங்க ஏற்படக்கூடிய இன்ஃபிளமேஷனால வர தொந்தரவு. அதுக்கப்புறம் அங்க வரக்கூடிய ஹெச் பைலோரி பாக்டீரியாஸ் வந்து சிலருக்கு வந்து நிறைய இருக்கும். அதாவது வயிற்றுல வந்து நல்ல பாக்டீரியாஸ் கெட்ட பாக்டீரியாஸ் இருக்கு. அதுல நல்ல பாக்டீரியாஸோட ஆதிக்கம் கம்மியாகி கெட்ட பாக்டீரியாஸோட ஆதிக்கம் அதிகமாகும் போது தான் இந்த மாதிரி ஒன்னு போய்கிட்டே இருக்கும் இல்ல போகாமலே இருக்கும், ரெண்டும் கலந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இது வந்து ரொம்ப ரொம்ப மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய பல நோய்கள்ல ஒண்ணுதான் இந்த IBS. எதனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து சரி ஓகே மோஷன் போயிட்டு நம்ம வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம், திடீர்னு பார்த்தா மறுபடியும் வயிறு அப்செட் ஆகும். அண்ட் மோஷன் போகாமலே இருக்கும், அதுவே வந்து ரொம்ப ஹெவினஸ் ஆகி மோஷன் போகாமலே இருந்தால் தலை வலி அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ரொம்ப மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். அண்ட் ஆயுஷ் மருத்துவத்தில், ஆயுர்வேதா சித்தா ஒருங்கிணைந்த மருத்துவத்தில் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்கு. 90-95% ஆஃப் திஸ் IBS கண்டிஷனை நம்மளால தாராளமாக ரெக்டிஃபை பண்ண முடியும்.
0: ஸோ IBS அப்படின்னா நாங்கள் வந்து நம்ம ஏதோ வந்து நம்ம IAS அப்படிங்கிற மாதிரி IBS புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்ல தான் கேட்டோம். இப்போ டாக்டர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ட்ரெஸ், ஒரு 5th standard படிக்கக்கூடிய பையன்கிட்ட கேட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டார்ச்சர் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இது வந்து மன அழுத்தம் அப்படிங்கிறது அல்சரோட ரிலேட்டடுங்களா? இது வந்து உணவு

0: உணவு பழக்கத்துல ஏதாவது ஏதாவது பங்கு இருக்கா?
1: கண்டிப்பா. சி, மன அழுத்தம் இருந்தா அல்சர் வரும், அல்சர் இருந்தா மன அழுத்தம் வரும். எல்லா நோய்க்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குமே ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்கு. அண்ட் உணவு முறை மாற்றத்துல ஸ்ட்ரெஸ் குறையுமான்னு கேட்டா கண்டிப்பா குறையும். அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம லைஃப் ஸ்டைல வந்து மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அந்த நினைப்பே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணிடும். அது உணவுன்னு மட்டும் கிடையாது, எனிதிங். இப்ப நீங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க, அது உங்களுக்கு வந்து கண்டினியூஸா ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டே இருக்கு, இதை நம்ம மாத்தி தான் பாக்கலாமே அப்படின்ற எண்ணமே அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் கம்மி பண்ணும். ஸ்ட்ரெஸ் அப்படின்றதே பிசியாலஜிக்கலா கனெக்ஷன் இருக்கிற ஒரு விஷயம் தான். நம்ம பாடியில ஸ்ட்ரெஸ் ஆகும் போது கார்டிசோல் அப்படின்ற ஒரு கல்பிரிட் வந்து ரிலீஸ் ஆகும், அதுதான் போய் உடம்புல அத்தனை வேலையும் பண்ணும். உங்களுக்கு வந்து சுகர் இருக்கா, சுகரை ஜாஸ்தி பண்ணும். ப்ரெஷர் இருக்கா, அதை ஜாஸ்தி பண்ணும். வயிறு வலியா, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வலி கொடுக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் பண்றது தான் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அதனாலதான் அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பேரு. அதனால கண்டிப்பா நீங்க உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணுன்ற அந்த எண்ணமே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை கம்மி பண்ணுது அப்படின்னு நிறைய சயின்ஸ். நம்மளோட தாட்ஸ், இமேஜினேஷன் தான் மேனிஃபெஸ்ட் இன் அவர் பாடின்னு சொல்லுவோம். அதுவே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அண்ட் எஸ், அப்கோர்ஸ் நீங்க உணவு முறையும் மாற்றினீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி தான் பண்ணும்.
0: சோ ஓகே, இப்ப நம்ம ஸ்ட்ரெஸ் பத்தி பேசணும். அது ரிலேட்டடா இன்னொரு விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்தியாவில பல பேருக்கு கிட்டத்தட்ட அது எவ்வளவு எண்ணிக்கைன்னு கூட சொல்ல முடியாது, ஆனா அதிகப்படியான ஒன்று இந்த சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோய் வந்து ஆரம்பத்துல அறிகுறி இல்லாமே, அறிகுறி இருக்குங்களா இல்ல அறிகுறி இல்லாமே இருக்குமா?
1: ஐயோ, சர்க்கரை நோயை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் டெய்லியும். அந்த அளவுக்கு அதை பத்தின பெரிய விஷயங்கள் நான் தினம் தினமும் படிச்சுட்டு இருக்கேன். அதாவது கேஸாவும் பாத்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு லைட்டா ஒரு டயர்ட்னஸ், அவ்வளவுதான். சும்மா சுகர் எடுத்து பாக்குறோம், நம்மளோட குளுக்கோமீட்டர்ல காமிக்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு ஹை லெவல்ல இருக்கு. அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா 450, 500, 600 வருது. அவங்களுக்கு எந்த அறிகுறியுமே இல்லை. அண்ட் ஆல்சோ ரொம்ப அறிகுறியோட வருவாங்க, எனக்கு தூக்கமே இல்லை, ரொம்ப பாடி டயர்டா இருக்கு, ரொம்ப பசிக்குது, ரொம்ப யூரின் போகுது. ஆனா அவங்க டெஸ்ட் எடுத்து பார்த்தா 200 தான் இருக்கு சுகர். இதை எந்த மாதிரி கேட்டகரிக்குள்ள கொண்டு வருதுன்னு தெரியல. எஸ், கட்டாயமா சர்க்கரை நோய் பொறுத்த வரைக்கும் அறிகுறிகளோடவும் வராங்க, அறிகுறிகள் இல்லாமலும் வராங்க, ரெண்டு டைப்பும் கலந்த மாதிரி தான் வராங்க. பட் என்ன மாதிரி இருந்தாலும் நீங்க சர்க்கரை நோய் ஒரு விஷயம் உங்களுக்கு டயக்னோஸ் ஆகுது, அது 500 இருந்தாலும் சரி, 200 இருந்தாலும் சரி, ஒரு பதட்டப்பட்டுட்டு நீங்க வந்து ஒரு தவறான மருத்துவத்துக்குள்ள போய் அது விழுந்து லைஃப் ஸ்டைல் மெடிக்கேஷன் எடுத்து அது ரொம்ப சஃபர் ஆகி கிட்னி பாதிச்சு லிவர் போய் இந்த மாதிரிலாம் நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம பாக்குறோம். முறையான மருத்துவத்தை சூஸ் பண்ணுங்க. வாட் எவர், இப்ப பார்டர் லைன்ல தான் இருக்குன்னு வைங்களேன், ஒரு 150க்குள்ளதான் இருக்குன்னா ஒரு லைஃப் ஸ்டைல தான் ஒரு 2 மாடிஃபை பண்ணி பாருங்க. ஒரு உணவு முறை மாற்றம், உடற்பயிற்சி பண்றது, என்ன மாதிரி ஒரு டயட் கவுன்சிலிங் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. டயட்ல கண்ட்ரோல் ஆகல, அதுக்கப்புறம் மெடிசன் குள்ள ஸ்டெப் இன் பண்ணுங்க. எடுத்தோடனே மெடிசன்ஸ் குள்ள ஜம்ப் ஆகி ஒரு லைஃப் லாங் ஃபுல்லா மருந்துகள் எடுத்துக்கிற அளவுக்கு சர்க்கரை நோய் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. அதே சமயம் அலட்சியமாவும் இருக்கக்கூடாது, அவேரா இருக்கணும்.
0: அதாவது பயந்துக்கவும் கூடாது, அதுக்காக கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து டாக்டர் நந்தினி கிட்ட நம்ம பேசலாம். நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. இது சரண்ஸ் ஹாஸ்பிட்டலின் டீ டைம்.
2: சர்க்கரை நோய் மற்றும் மூடு வலிகள் அனைத்திற்கும் ஆரோக்கிய மருத்துவம். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட, நோய்கள் குறைய வரும் புதன்கிழமை அன்று சரண்ஸ் மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ முகாம். சிறப்பு மருத்துவர்கள் 4,000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள் 50% குறைத்து 2,000 ரூபாய்க்கு கொடுக்கப்படும். முன்பதிவிற்கு 7347-07-7734.

0: ரொம்ப அழகான இதமான ஈவினிங் டைம்ல 3:21 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி டீ டைம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில வந்து டாக்டர் நந்தினி நம்மளோட பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னும் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு லிஸ்டே இருக்கு. டாக்டர், இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முறை சர்க்கரை நோய் வந்துட்டா அதுவும் வந்து வாழ்நாள் முழுசா மருந்து எடுத்துக்கணுமா, இல்ல சர்க்கரை நோய் வந்த உடனே சாப்பிட்டா அது கியூர் ஆயிருங்களா?
1: இது வந்து டிபெண்ட்ஸ். இப்ப வந்து டாக்டர், நான் வந்து லைஃப் ஸ்டைல மாடிஃபை பண்ணி நீங்க சொல்றதெல்லாம் சொல் பேச்சு கேட்கிற பிள்ளையா இருக்கேன் அப்படின்னா, நீங்க லைஃப் ஸ்டைல் லைக் லைஃப் லாங் மருந்து சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. இல்ல, நான் வந்து வெளியெல்லாம் போறேன், நான் ஒர்க் பண்றேன், என்னால டயட் வந்து ஒரு அளவுக்கு தான் ஃபாலோ பண்ண முடியும், நீங்க சொல்ற யோகாவோ எக்ஸசைஸோ என்னால பண்ண முடியாதுன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட் நம்ம மருந்து சாப்பிட வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கும். பட் ஆனா அந்த மருந்துகளை நீங்க வந்து என்ன சொல்றது, வைஸா சூஸ் பண்ணுங்க. எந்த பக்க விளைவுகளும் இல்லாத ஆயுஷ் ஒருங்கிணைந்த மருந்துகளா எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் என்னோட சஜஷன். சி, இப்ப உங்களுக்கு சர்க்கரை அளவு இந்த HbA1cங்கிறது 3 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம பார்க்கக்கூடிய ஆவரேஜ் லெவல். அது வந்து ஒரு 5.5 to 6.5-7 வரைக்கும் கூட ஓகே, மருந்துகள் இல்லாம சமாளிக்கலாம். ஆனா அதுக்கு மேல போயிடுச்சுன்னா இந்த சர்க்கரை உடம்புல இருந்தா என்ன டாக்டர் பிரச்சனை, எனக்கு தான் அறிகுறியா இல்லையே, விட்டுட்டு போலாம், அது பாட்டுக்கு ஒரு சைடு இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ ஒரு சுகர் கீழே சிந்துதுன்னு வைங்க, ஒரு எறும்பு வரும், திரும்பி பாக்குறதுக்குள்ள அவ்வளோ எறும்புகள் வந்து மொய்க்க ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் உங்க உடம்புலயும் சர்க்கரை லெவல் இருந்துட்டே இருந்துச்சுன்னா இந்த சர்க்கரை போய் உங்க உடம்பு ஃபுல்லா அரிக்க ஆரம்பிக்கும். கண்ணை அரிச்சு கண் பார்வையை கம்மி பண்ணிரும், யூரின் பாதையில தொற்று ஏற்படுத்தி உங்களுக்கு வந்து UTI மாதிரி விஷயங்கள் தரும், ஹார்ட்ல பிரச்சனை கொடுக்கும், லிவர்ல கிட்னில பிரச்சனை கொடுக்கும். இந்த மாதிரி சர்க்கரை அளவு அதிகமா இருந்தா உடம்பு ஃபுல்லா அரிக்க ஆரம்பிச்சு காலில் புண்ணு வர ஆரம்பிச்சா புண்ணே ஆரமாட்டேந்தே, அந்த மாதிரியான பல விஷயங்கள் இது கொடுக்கறதுனாலதான் அந்த லெவல் இருக்கக்கூடாது நம்ம பாடியில. ஒரு 80 to 100 ஃபாஸ்டிங் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 120 அதுக்குள்ளதான் இருக்கணும். சரி, ஒரு 100 எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணி கம்மி பண்ணுங்க, இல்ல கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா ஒரு 1 year 2 year மருந்து எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுங்க.
0: சோ, சர்க்கரை நோய் வந்து வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறீங்க. சில பேர் எனக்கு கியூர் ஆகணும் ஆனா ஃபாலோ
1: பண்ண மாட்டேன்
0: அப்படின்னு அதுக்கெல்லாம் என்ன
1: பண்ணுங்க? ஐயோ, நீங்க சொல்ற மாதிரிதான் சொல்லி வராங்க, எங்களுக்கு என்ன பதில் சொல்றதே தெரியல. சரி, ஒண்ணு ஃபாலோ பண்ணும், ஃபாலோ பண்ண முடியலன்னா மருந்து சாப்பிடணும். நான் மருந்து சாப்பிட மாட்டேன், நீங்க சொல்றது கேட்க மாட்டேன்னா அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா நோயாளியா தான் இருக்கணும்.
0: இல்ல டாக்டர், இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம கண்டினியூஸா மருந்து எடுத்துக்கிறங்காட்டி அது ஏதாவது நம்ம உடம்ப வந்து பாதிக்குங்களா?
1: நீங்க எடுத்துக்கிற மருந்த பொறுத்ததுதான் இது. ஆயுஷ் மருத்துவத்துல எந்த பக்க விளைவுகளும் இருக்காதுங்க. நார்மலா ஆர்கானிக்கா பண்ணக்கூடிய மருந்துகள்ல எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. அதனாலதான் உங்களோட மருத்துவ முறைய சூஸ் வைஸ், எது எடுத்தா நமக்கு வந்து பிரச்சனையும் சரியாகணும், ஒரு பிரச்சனைக்கு எடுக்கிற மருந்து பல பிரச்சனையும் விளைவிக்க கூடாது, அந்த மாதிரி மருந்தா சூஸ் பண்ணி கொஞ்சம் வைஸா யோசிச்சு எடுத்துக்கோங்க.
0: சோ, இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய் வந்து ஏன் வந்து இப்படி எல்லாம் ஒரு பயத்தை காட்டுது?
1: ஆக்சுவலா நம்ம சர்க்கரை நோய் பத்தி பேசி பேசியதான் அதை வந்து ரொம்ப பெரிய விஷயமா பாக்க ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சி, இது அலட்சியமா விடுறது மட்டும்தான் இதுல நீங்க பண்ற ஒரு பெரிய தவறு. சர்க்கரை நோய்ங்கிறது பயப்படுற அளவுக்கு ஒரு விஷயமே கிடையாது. நீங்க வந்து ஒரு 600 sugar வச்சுட்டு நான் வந்து சாப்பாட்டு முறை ஃபாலோ பண்ண மாட்டேன், மருந்து சாப்பிட மாட்டேன்னா கண்டிப்பா கொஞ்சம் டாக்டர்ஸே பயந்துக்கோ, ஐயோ இந்த பேஷண்ட் எப்படிதான் சமாளிக்கிறதுன்னு. சில பேர்லாம் ரொம்ப கோஆபரேட்டிவா இருப்பாங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேக்குற டாக்டர். 3 மாசத்துல HbA1c ரிவர்ஸ் பண்ண பேஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஃபாலோ பண்ணணும், நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இது பயப்பட வேண்டிய விஷயமே.
0: சோ, இப்போ ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னா, உங்களுடைய அந்த டயட்டையும் ஃபாலோ பண்ணி அந்த மெடிசனையும் ஃபாலோ பண்ணா இத மருந்து நிறுத்திடலாம் அப்படிங்கறீங்க?
1: கட்டாயமா நிறுத்திடலாம். உங்களுக்கு நீங்களே ஒரு டயட்டீஷியன் ஆயிடுவீங்க. 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள என்ன சாப்பிட்டா சுகர் எவ்வளவு ஏறும்னு தெரியற அளவுக்கு ஒரு தெளிவான அறிவு உங்களுக்கே வந்துடும்.
0: பரவாயில்ல, சர்க்கரை நோய் பத்தி பேசும்போது நல்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ண நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே டாக்டர், நிறைய நம்ம தொடர்ந்து பேசுவோம். நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்டு ரசிச்சு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சரண்ஸ் ஹாஸ்பிட்டலின் டீ டைம்.
2: சர்க்கரை நோய் மற்றும் மூடு வலிகள் அனைத்திற்கும் ஆரோக்கிய மருத்துவம். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட, நோய்கள் குறைய வரும் புதன்கிழமை அன்று சரண்ஸ் மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ முகாம். சிறப்பு மருத்துவர்கள் 4000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள் 50% குறைத்து 2000 ரூபாய்க்கு கொடுக்கப்படும். முன்பதிவிற்கு 7340707734

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டதற்கும் இந்த நிகழ்ச்சி சரண்ஸ் ஹாஸ்பிட்டலின் டீ டைம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள்
1: சர்க்கரை நோய் மற்றும் மூடு வலிகள் அனைத்திற்கும் ஆரோக்கிய மருத்துவம். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட நோய்கள் குறைய வரும் புதன்கிழமை அன்று சரண்ஸ் மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ முகாம். சிறப்பு மருத்துவர்கள் 4,000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள் 50% குறைத்து 2,000 ரூபாய்க்கு கொடுக்கப்படும். முன்பதிவிற்கு 734-07-07-734.
0: ரொம்ப அழகான ஈவினிங் டைம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி டீ டைம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து நம்ம டாக்டர் நந்தினி இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னும் பல கேள்விகள் அவங்க கிட்ட நம்ம கேட்கலாம். டாக்டர், இப்ப வந்து பாத்தீங்கன்னா கால்கள்ல வந்து புண்கள் நிறைய பேருக்கு ஆறுவதே கிடையாது. அப்போ அதற்கு எந்த வகையான மருத்துவத்தை நீங்க கொடுக்கறீங்க?
2: இப்ப கால புண்ணு அப்படின்னாலே கண்டிப்பா இதை வந்து டயபெட்டிக், அதாவது சர்க்கரை நோய் கூட தான் நம்ம ரிலேட் பண்ண முடியும். புண்ணே ஆறாத காரணம் ஒண்ணு, சர்க்கரை அளவு வந்து அதிகமா இருக்கும். அண்ட் சர்க்கரை நோய் இருக்கிற டைம்லயே டயபெட்டிக் நியூரோபதி அப்படிங்குவோம், அதாவது கால்களுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் கம்மியாகி கால்கள் மத மதக்கிறதும், நடக்கும் போது அந்த கால் எடுத்து வைக்கிற உணர்ச்சியே இல்ல, டாக்டர் நான் நடக்கிற மாதிரியே எனக்கு தெரியல, ஒரு மாதிரி ரத்த ஓட்டமே இல்லாத மாதிரி இருக்குன்னே பேஷண்ட் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி டயபெட்டிக் நியூரோபதி நாள்பட இருந்துட்டே இருக்கும். சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னாலே இந்த டயபெட்டிக் நியூரோபதிங்கிறது ஒரு லெவலுக்கு மேல சர்க்கரை அளவு போகும்போது ப்ரிவைல் நம்ம உடம்புல இருந்துட்டே இருக்கும். அண்ட் கால்கள் என்ன ஆகும்னா ரத்த ஓட்டம் இல்லாம மேக்ஸிமம் பாருங்க கருப்படிச்சு போயிருக்கும். அப்படியே ரவுண்ட் ரவுண்டா கருப்பு கருப்பு கருப்பா ஆகி கால் விரல்கள்ல இருந்து ஆரம்பிச்சு சில பேருக்குலாம் அந்த கெண்டக்கால் வரைக்குமே ஒரு பிளாக்கிஷ் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மாதிரி இருந்துட்டே இருக்கும். அது வந்து பிளட் சர்க்குலேஷன் கம்மி ஆகுறதுனால வர விஷயம். அண்ட் அங்க வந்து கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகும், அதாவது செல்கள் இறந்து போகும், செல்களுக்கு போற ரத்த ஓட்டம் இல்லாம நெக்ரோசிஸ் ஆகி டெத் செல்ஸ் ஆகும். இப்படி ரத்த ஓட்டமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு புண்ணு வருது. அப்போ அங்கே பிளட் சர்க்குலேஷன் போனாதான ப்ராப்பரான நியூட்ரியன்ஸ் போய் சேரும், புண்ணாத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அங்கே நடக்கும். ரத்த ஓட்டமே இல்லாமல் அரெஸ்டாக இருக்கிற இடத்துல ஒரு புண்ணு எப்படி ஆறும்? ஸோ டெஃபினட்டாக இது என்ன விஷயம்னா சர்க்கரை நோய் வருது, கால்கள் மதமதப்பாக இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து டயபெட்டிக் நியூரோபதி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் அவேர் ஆகி அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது இப்போ ஆயுர்வேதத்தில் எடுத்துட்டிங்கன்னா கால்களுக்கு எண்ணெய் போட்டு நல்லா நீவி விட்டு ஒரு சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, பொடிக்கிளி ஒத்தனை மாதிரி கொடுப்பாங்க. அண்ட் இயற்கை மருத்துவத்தில் நிறைய பிசியோதெரபி, எப்சம் சால்ட், ஃபுட் பாத், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும்போதே பண்ணிட்டீங்கன்னா இந்த புண்ணு வந்துருச்சுன்னா சீக்கிரமா ஆறிடும். ஏன்னா ரத்த ஓட்டம் இருந்துட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் ஹீல் ஆகிறதுக்கு பெட்டரா இருக்கும். அட் த சேம் டைம் சர்க்கரை அளவையும் ஒரு 150 மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா கால்களை டயபெட்டிக் ஊண்ட் அப்படின்றத ஈஸியா நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம்.
0: டாக்டர், இப்ப இந்த கால்கள் அப்படின்னு சொல்லி பேசும்போது அது ரிலேட்டடா இன்னொரு க்வெஸ்சன், இப்ப ஆக்சுவலா ஒரு 35 வயசு 40 வயசு இருக்கிறவங்களே இன்னைக்கு வந்து

0: பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் மேலே ஏறினா ஐயோ முட்டி வலிக்குது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த எலும்பு மற்றும் இந்த மூட்டு நோய்கள் வந்து அதிகமா ஏன் வருது, இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: சரி, இப்ப நீங்க 35-40 வயசுங்கிறீங்க பிரபுசா, என்ன கேட்டா 10-12 வயசுலயே மூட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைகளை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் வர தாய்மார்களும் இருக்காங்க. இதுக்கு கண்டிப்பா நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஒரு 40-50 வயசுக்கு மேல வருது, அது ஒரு கீழ்வாதம் கணக்குல எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து நாள்பட ஒரு முட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது அது தேய்மானமாகுது, அங்க கம்ப்ளீட்டா ஜவ்வு தேயுது, நடக்கும் போது சவுண்ட் வருது, அது கீழ்வாதம் ஒரு ஏஜுக்கு மேல வரும். சின்னவங்களுக்கெல்லாம் வருதுக்கு காரணம் கண்டிப்பா வந்து நம்ம வாழ்க்கை முறை மாற்றம் தான். நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, நியூட்ரியன்ஸே கால்சியம் புரோட்டீனே இல்லாத ஒரு பேலன்ஸ்டே இல்லாத ஒரு டயட்டை தான் தினமும் சாப்பிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறது, லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. நான் காலைல 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6-7 மணிக்கு தான் வரேன் டாக்டர், வந்து முடிச்சு எனக்கு வந்து போன்ல ரீல்ஸ் பாக்குறதுக்கு தான் டைம் இருக்கு, நான் எங்க போய் எக்ஸசைஸ் பண்றது அப்படின்னு சொல்ற ஆட்களுக்கு கண்டிப்பா வரும். ஏன்னா நீங்க வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணுன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா அதற்கான டைம் உங்களுக்கு தானா கிடைக்கும். நீங்க 9-5 9-10 ஜாப் போனீங்கனாலுமே உங்களுக்கான டைமை தானா நீங்க எடுத்துக்க முடியும். ஸோ வாழ்க்கை முறை மாற்றம் சரியில்லாதது கூட இந்த மாதிரி சின்ன வயசுலயே மூட்டு கை கால் வலி வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் தான்.
0: இன்னொரு க்வெஸ்சன் டாக்டர், கொஞ்சம் அது வந்து பேராசைன்னு கூட வச்சுக்கலாம், நோயே வராம இருக்கணும் அப்படின்னா டாக்டர் தர ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்னன்னு சொல்லுங்க.
1: நோயே வராம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நான் திரும்ப திரும்ப இதுதான் சொல்றேன். சி, உங்களை பத்தி நான் அக்கறை உங்களுக்கு இருந்தா போதும், அதாவது ஹெல்த் என்னோட ஆரோக்கியம் சார்ந்த ஒரு அக்கறை. டெய்லி நீங்க காலைல எழுந்திருக்கிறீங்களா, ஒரு 4 விஷயத்த நீங்க நோட் பண்ணீங்க, நோட் பண்ணிட்டீங்கனாலே ஒரு நோய் அப்படியே வந்தாலுமே ரொம்ப கிரானிக்கா உங்களுக்கு வராதுங்க. அதை நான் உறுதியா சொல்றேன். நான் நல்லா தூங்கி எந்திரிச்சேன்னா 6-7 மணி நேரம் எனக்கு தூக்கம் இருந்துச்சா, அந்த தூக்கம் நல்லா இருந்ததா, ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்க மோஷன், நீங்க டெய்லி காலில் எந்திரிச்சு மோஷன் போறீங்களா, இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போதா, இல்ல அடிக்கடி போதா அப்படின்றத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. அடுத்தது உங்களோட உணவுல நல்ல புரதம், நல்ல கொழுப்பு, மாவு சத்து, வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் சேர்ந்துதான் சாப்பிடுறீங்களா, அதாவது 80-20 ரூல் அப்படின்றத நான் எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேன். 80% ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடுங்க, ஒரு 20% உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவுகள் சாப்பிடுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே இந்த 3 விஷயத்த நோட் பண்ணுங்க. நான் நல்லா தூங்கினா, நான் எனக்கு நல்லா மோஷன் போச்சா, நான் இந்த 80-20 ரூல்ல தான் சாப்பிட்டேனா, யோசிச்சு பாருங்க. முன்னத்துல நான் கரெக்டா சாப்பிட்டேனா, தப்பா சாப்பிட்டீங்கன்னா நோய்க்கான ஒரு படியை நீங்க எடுத்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நோட் பண்ணாலே நோயே வராம இருக்காதுன்னு சொல்ல வரல, அப்படியே வந்தாலும் உங்க உடம்பே அதை சரி பண்ணிடும், அந்த அளவுக்கு பாடியில இம்யூனிட்டி வந்து பூஸ்டப் ஆயிருக்கும்.
0: சோ இப்ப எல்லாருமே வந்து 20-80 மாதிரி தான் சாப்பிடுறாங்க, அவங்களுக்கு பிடிச்சது 80-யும் நீங்க
1: என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க,
0: அந்த மாதிரிதான் இருக்கு. சரி, ஓகே டாக்டர், நம்ம நிறைய பேசுவோம். நீங்க கேட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
2: சர்க்கரை நோய் மற்றும் மூடு வலிகள் அனைத்திற்கும் ஆரோக்கிய மருத்துவம். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட, நோய்கள் குறைய வரும் புதன்கிழமை அன்று சரண்ஸ் மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ முகாம். சிறப்பு மருத்துவர்கள் 4,000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள் 50% குறைத்து 2,000 ரூபாய்க்கு கொடுக்கப்படும். முன்பதிவிற்கு 7-3-4-0-7-0-7-7-3-4.

0: 3:36 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஷோ சரண்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய டீ டைம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம ஸ்டுடியோக்கு வந்து நம்மளுடைய நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்காங்க டாக்டர் நந்தினி. டாக்டர், இப்ப ஒரு பாடலுக்கு முன்னாடி நோயே வராம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதற்கு அடுத்தபடியா பரவாயில்ல நோய் வந்துருச்சுன்னு வைங்க, அதுவும் வந்து குறிப்பா சர்க்கரை டயபெட்டிஸ் இது வந்து வந்துருச்சு அப்படின்னா கட்டுப்படுத்துவதற்கு உங்களினுடைய அணுகுமுறை என்ன அப்படிங்கறத சொல்லிருங்களேன்.
1: சரி, ஃபஸ்ட்டு நம்ம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சர்க்கரை நோய் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டயக்னோஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பதட்டப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. ஐயோ எனக்கு 35-40 வயசுலேயும் வந்துடுச்சு, என்ன பண்ண போகிறேன்ற மன அழுத்தமே சர்க்கரையோட லெவலை அப்படியே படிப்படியாக 5, 10, 20 சொல்லிட்டு ஒரு 500 கொண்டு வந்து விட்டுரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா தான் நம்ம கண்ணு முன்னாடியே தான் தீர்வு இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி கன்ஃபியூஸ் ஆகி இங்கே ஹாஸ்பிட்டல் போகிறதா அங்கே போகிறதான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸ் ஆகி கொலாப்ஸ் ஆகி நீங்கள் ஒரு மாதிரியான ஒரு முடிவு மீன்ஸ் தவறான ஒரு மருத்துவத்துக்குள்ளே போய் நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் லீட் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் தெளிவாக இருந்து யோசிச்சிங்கனாலே உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். ஸோ டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ்ட். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு லெவலில் வச்சு தான் இந்த சர்க்கரை நோய் நம்மளான ஒரு ட்ரீட்மெண்ட் பேட்டர்னுக்குள்ளே கொண்டு போக முடியும். ஒரு 200 ஒரு பார்டர் லைனில் தான் இருக்குது. இப்போ வந்து HbA1cங்கிறது ஒரு 7 தான் இருக்குது, 6.6, 6.7 தான் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, வாழ்க்கை முறை மாற்றத்துக்குள்ள போங்க. ஒரு கொஞ்சம் மாவு சத்துக்களை கம்மி பண்ணிட்டு, சாரி, நல்ல புரதத்தையும் நல்ல கொழுப்புகளையும் உங்கள் உணவில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, வேக வச்ச முட்டை நீங்கள் எடுத்துக்கலாம், வேக வச்ச காய்கறிகளை கொஞ்சம் பட்டர் போட்டு சாட்டை பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் மதிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அசைவ பிரியர்களாக இருந்துச்சுன்னா அசைவம் எடுத்துக்கோங்க, ஆனால் ரைஸ் குவான்டிட்டியை கம்மி பண்ணிவிட்டு அந்த பீசஸ் மாதிரி அதிகமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் தாராளமாக ஃபிஷ் எடுத்துக்கலாம், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி எடுக்காமல் ஷாலோ ஃப்ரை டவா ஃப்ரை மாதிரி எடுத்துக்கோங்க. நைட் சாப்பிட்றீங்களா, கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் எடுங்க, பப்பாளி, முலாம்பழம், வெள்ளரிக்காய், கொய்யாக்காய் அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எடுங்க. அது கூட ஒரு பாயில்டு வெஜிடபிள் சாப்பிடுங்க. நிரந்தர தீர்வு அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. மாற ஆரம்பிச்சிச்சு அப்புறம் எதுக்கு மறுபடியும் ஃபாலோ பண்ணுன்ற ஒரு மாதிரி லெத்தார்ஜியா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா ஷூட் அப் ஆகும். வாழ்நாள் முழுவதும் எனக்கு இந்த சர்க்கரை நோயே வராம இருக்கணும், அதுக்கு ஒரு மேஜிக்கான மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரியான மருத்துவமும் மருந்துகளும் எங்கேயுமே கிடையாது. மருந்துங்கிறது கையை பிடிச்சி கொண்டு போய் உங்களை விட்டுரும், அதுக்கப்புறம் நீங்க தான் வந்து அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும்.
0: கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுவாங்க டாக்டர், நீங்க வந்து இவ்வளவு தூரம் சொல்லிருக்கீங்க இல்லையா,
1: மூச்சு மட்டும் பேசுறீங்க, மெயின்டைன் பண்ணாம இருப்பாங்களா?
0: ஆமா டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி கேர் அப்படின்னு சொல்றது வந்து இன்னைக்கு பெண்களை காட்டிலும் ஆண்களும் வந்து
1: நீங்க ரொம்ப ஆர்வமா
0: இருக்கீங்க இப்படி வேற. சரி, எப்படி மொத்தமா ஒரு க்வெஸ்சன் கூட வச்சுக்கீங்களேன். இப்போ அந்த பியூட்டி கேர் வந்து இந்த ஸ்கின் க்ளோ இது மாதிரி உங்களுடைய அந்த சிகிச்சை, அதாவது வெளிப்புற அழகை மட்டுமல்லாம உடல் நலத்தையும் எவ்வாறு அது மேம்படுத்தும்?
1: கட்டாயமா. இப்போ நீங்க வந்து ஸ்கின் கேர் அப்படின்னு கேட்டீங்கனாலே நாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்றது டீடாக்ஸ். பேஷண்ட் வராங்க, டாக்டர் எனக்கு ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட் ஆகணும், இருக்கிற ரிங்கிள்ஸ் எல்லாம் போகணும், எனக்கு வந்து இந்த மங்கு தொந்தரவு அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு, இப்போ அதெல்லாம் வரவே கூடாது, எனக்கு ஏதாவது ஒரு க்ரீம் சொல்லுங்கங்குவாங்க, ஆனா நாங்க உள்ள சாப்பிட மருந்து கொடுத்து போயிட்டு வாமா அப்படின்னு அனுப்பிச்சிருவோம். இட் இஸ் ஆக்சுவலி ஒரு கான்ட்ரடிக்டான டாபிக் தான். ஸ்கின் கேர் அப்படின்றது ஈட் யுவர் ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க வந்து மேல பூசறது எல்லாத்தையும் உள்ள சாப்பிட்டீங்கனாலே பாதி ஸ்கின் வந்து அதுவே ரெடி ஆயிரும். ஸ்கின் கேர் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் டீடாக்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தா கட்டாயமாக அது ஸ்கின்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். டீடாக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட உடல் கழிவுகளை வெளியேற்ற ஒரு வழிமுறை. 4 இடத்துல உங்க உடல் கழிவுகள் சேருங்க, உங்க தோல்ல சேரும் நுரை

0: யூரின் போற பாதையில
1: ஓ,
0: மோஷன்
1: உடல்
0: போற
1: கழிவு
0: இடத்துல
1: வந்து தோல்லையும் ஸ்கின்லையும் சேருங்களா?
0: கண்டிப்பா கட்டாயமா இருக்குங்க. உங்களோட ஸ்கின் அப்படின்ற நம்ம மென்ஷன் பண்றது பிளட்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ பிளட்ல டாக்ஸின்ஸ் எலிமினேட் பண்ணணும், நுரையீரலை கிளீன் பண்ணணும், உங்களுக்கு யூரின் பாதை மோஷன் பாதைன்னு நான்கு இடத்துல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றினா மட்டும்தான் அது ஸ்கின்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதற்கு நீங்க டீடாக்ஸ் அப்படின்ற ஒரு வழிமுறையை ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுவே வந்து ஸ்கின் டோனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அது போக வந்து உள்ளுக்கு எடுத்துக்கக்கூடிய சில நீங்க சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் எல்லாரும் சொல்ற மாதிரி தான், எல்லா வீடியோஸ்லையும் நீங்க பாக்குறது ஏபிசி ஜூஸ் குடிங்க, நெல்லிக்காய் கற்றாழை கருவேப்பிலை போட்டு குடிங்க, இந்த மாதிரி தேங்காய் பால் ரெகுலரா எடுத்துட்டீங்கனாலும் ஸ்கின் டோன் அசத்தலா ரெடி ஆகும். இன்னொரு சூப்பரான ஸ்கின் ரெமெடி பாத்தீங்கன்னா குக்கும்பர், கொத்தமல்லி அண்ட் கறி லீவ்ஸ் போட்டு அடிச்சு ஃபில்டர் பண்ணி டெய்லி காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிங்க. 15 டேஸ்க்குள்ள உங்களோட ஸ்கின் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். இது நான் விசிபிளா ட்ரை பண்ணி பார்த்த ஒரு ரிசல்ட், இது கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஆல்வேஸ் ஆல்வேஸ் ஆல்வேஸ் ஸ்கின் கேர்னா ஈட் யுவர் ஸ்கின் கேர், உள்ள நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா தான் கட்டாயமா ஸ்கின்ல இருக்கும்.
1: சில பேர் ஸ்கின்னுக்கு வந்து ஃபேஸ்ல எல்லாம் அந்த வெள்ளரிக்காய் எல்லாம் வைக்கிறாங்க,
0: வெள்ளரிக்காய் மாங்காய் தேங்காய் இருக்கிற எல்லாத்தையும் அரைச்சு போடுவாங்க. சி, ஹோம் ரெமெடிஸ் அப்படின்றது நீங்க வந்து நல்லா சோப்பு போட்டு மூஞ்சி கழுவுனா எப்படி இருக்கும், அதுதான் வந்து ஹோம் ரெமெடிஸ் பண்ணீங்க. இப்போ ஒரு ஓட்ஸ் அடிச்சு அதை வந்து அந்த பால் எடுத்து ஃப்ரீசர்ல போட்டு ஃபேஸ்ல போட்டு எடுத்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு இருக்கும், ஆனால் ஒரு அரை மணி நேரம் தான், அதுக்கப்புறம் மறுபடியும் டல் அடிச்சு போயிருவீங்க. பிகாஸ் நல்லா நான் மறுபடியும் சொல்றது அப்படி நல்லா பளிச்சுன்னு சோப்பு போட்டு மூஞ்சி கழுவுலாம் எப்படி இருக்கும், அதுதான் வந்து ஹோம் ரெமெடிஸ் கொடுக்கும். நீங்க உள்ள சாப்பிட்றது மட்டும்தான் ஸ்கின் டோனையும் சரி ஸ்கின் அந்த மங்கு தொந்தரவு ரிங்கிள்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும்.
1: ஓகே டாக்டர், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க, பட் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாட்டை கேட்போம். நீங்க கேட்டிருக்கீங்க நம்ம அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் தி சரண்ஸ் ஹாஸ்பிட்டலின் டீ டைம்.
2: சர்க்கரை நோய் மற்றும் மூடு வழிகள் அனைத்திற்கும் ஆரோக்கிய மருத்துவம். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட நோய்கள் குறைய வரும் புதன்கிழமை அன்று சரண்ஸ் மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ முகாம். சிறப்பு மருத்துவர்கள் 4000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள் 50% குறைத்து 2000 ரூபாய்க்கு கொடுக்கப்படும். முன்பதிவிற்கு 7340-07-7734 சரண்ஸ் மருத்துவமனையில் சிறப்பு

0: 3:45 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சரண்ஸ் ஹாஸ்பிட்டலின் டீ டைம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள்
1: சர்க்கரை நோய் மற்றும் மூடு வலிகள் அனைத்திற்கும் ஆரோக்கிய மருத்துவம். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட, நோய்கள் குறைய வரும் புதன்கிழமை அன்று சரண்ஸ் மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ முகாம். சிறப்பு மருத்துவர்கள் 4,000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள் 50% குறைத்து 2,000 ரூபாய்க்கு கொடுக்கப்படும். முன்பதிவிற்கு 7340707734.
0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் நந்தினி நம்மளோட பேசிட்டு இருக்காங்க. 3 மணியிலிருந்து நிறைய கேள்விகளை நாமளும் கேட்டுட்டு இருக்கோம். டாக்டர், இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிட்ஸ் அப்படிங்கிறது, அந்த நிலையில உங்களுடைய மருத்துவம் எந்த அளவிற்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க? அதாவது ஃபிட்ஸுக்கு உங்களுடைய ஆயுஷ்ல
2: கட்டாயமாக இப்போ ஃபிட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, இப்ப சின்ன குழந்தைகளுக்கும் ஃபிட்ஸ் வரும், ஃபெப்ரைல் ஃபிட்ஸ்

0: அதாவது காய்ச்சல் வந்து ஃபிட்ஸ் வருது, அது வந்து ஒரு 5 வயசு 6 வயசு ஆகும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாகவே சரியாக போயிடும். எஃப்ரெப்ரைல் ஃபிட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதாவது காய்ச்சல் இல்லாமல் நார்மலாகவே ஃபிட்ஸ் வரும். இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஆர்ஐ பிரெயின் எடுத்து பார்க்கும்போது அதில் ஏதாவது நமக்கு லீஷன்ஸ் மாதிரி ஏற்படலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்த எம்ஆர்ஐக்கு அனுப்பிச்சிட்டு வரும்போது ரிப்போர்ட்ல ஒன்றுமே இருக்காது, கம்ப்ளீட்டாக நார்மல் அப்படின்னு வருவாங்க. பட் அப்போ கண்ணு முன்னாடி ஃபிட்ஸ் வந்து விழுகிறாங்க, அது இல்லைன்னு ஆயிராது. நம்ம எம்ஆர்ஐலையும் டயக்னோஸ்டிக் ஃபீச்சர்ஸ்லையும் தென்படாத பல விஷயங்கள் இந்த மருத்துவத்துறையில் இருக்கு அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். இப்போ ஃபிட்ஸ் அப்படின்றதுக்கு இது எதனால வருதுன்னா ஒரு நர்வ் டிரான்ஸ்மிஷன், அதாவது உங்க மூளையில நிறைய நரம்புகள் இருக்கும், ஒன்னோட ஒண்ணு பேசிக்கொண்டு வைங்களேன், அப்படி பேசிக்கிற டைம்ல ஒரு பேச்சு ஒரு சவுண்ட் அதிகமா போய் அந்த டிரான்ஸ்மிஷன் இம்பல்சஸ் பாஸ் ஆகும் போது வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வந்து இந்த ஃபிட்ஸுங்கிறது. இதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எம்ஆர்ஐ இந்த மாதிரி விஷயத்துல கூட கிடைக்காத விஷயங்கள் நிறைய இருக்கு. இதற்கு நம்ம ஆயுஷ் மருத்துவத்துல தீர்வு இருக்கான்னு கேட்டா கட்டாயமா இருக்கு. நிறைய மருந்துகள் போட்டு போட்டு நீங்க வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணி வச்சிருந்தீங்கனாலும் அந்த மருந்துகளை நிறுத்தும் போது கட்டாயமா இது ஜாஸ்தி ஆகும். ஆயுஷ் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல எந்த வயதா இருந்தாலும் உடல் கழிவுகளை வெளியேற்ற டீடாக்ஸ் வழிமுறையை கட்டாயமா பண்ணுவோம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதற்குரிய மருந்துகளை நீங்க நாள் பட சாப்பிடணும். இப்ப ஃபிட்ஸ் வந்த பேஷண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷக்கணக்கா ரொம்ப 5 வருஷம் 10 வருஷம் மருந்து எடுத்துட்டு இருக்கேன் டாக்டர் அப்படின்னு வருவாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கணுமான்னு கேட்டா இட் கேன் பி மேனேஜ்டு த்ரூ ஆயுஷுங்க. நீங்க வந்து ஒரு 2-3 வருடங்கள் தொடர்ந்து மருந்துகள் எடுக்க இந்த நம்ம மருந்துக்கு அவங்க உடல் யூஸ் டு ஆகும் போது ஃபிட்ஸ் வரக்கூடிய தாக்கம் கம்மி ஆகுது. அதுக்கப்புறம் நீங்க நிறைய மருந்துகள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஒரு மருந்து 2 மருந்து வச்சு தாராளமா மெயின்டைன் பண்ணிடலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ நீங்க அந்த ஃபிட்ஸ் ரிலேட்டடாகவும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இன்னொரு விஷயம் டாக்டர், இப்போ கார்டியாக் இஷ்யூஸ், அதாவது இருதய நோய் தொடர்பான அந்த மருத்துவத்தில் உங்களினுடைய ஆயுஷ் இன்டகிரேஷன் எந்த அளவிற்கு ஒரு பங்கு வகிக்கிறது?
0: எஸ் கட்டாயமா இதை பத்தி பேசி ஆகணும். இப்ப வந்து சுகர்னு வருவாங்க, அடுத்து பிரஷர் வந்துருச்சு, சரி கூட சேர்த்து கொலஸ்ட்ரால்க்கும் மருந்து கொடுத்துடலாம் போனா போகுதுன்னு சொல்லி சேர்த்து நிறைய பிளட் தினர்ஸ் மாதிரி எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு பிரஷர் வருது அப்படின்னாலே உங்க ஹார்ட் நீங்க கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன் டாக்டர், ஹார்ட்டுக்கும் பிரஷருக்கும் என்ன சம்பந்தம்னா அந்த பம்பிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும் போதுதான் இந்த உயர் ரத்த அழுத்த மாதிரியான விஷயங்கள் வருது. ஸோ பம்பிங் எஃபெக்ட் ஏன் ஜாஸ்தி ஆகணும், பிளட்ல வந்து கரெக்டா அந்த ரத்த குழாய்களை போகாம எது தடுக்குது அப்படின்னு கேட்டா கொலஸ்ட்ரால் தான். அந்த கொலஸ்ட்ரால் எங்க போய் முடியும், ஹார்ட்ல. ஸோ உங்களுக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம்ன்ற ஒரு விஷயம் டயக்னோஸ் ஆகுதுனாலே இதயத்தை நீங்க கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும். இதயத்தை எப்படி டாக்டர் பத்திரமா பூட்டி சாவி எடுத்து ஒளிச்சா வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க உடல் பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் கட்டாயமா பண்ணணும். நீங்க எந்த நோய்க்கு பண்றீங்களோ இல்லையா, உங்க ஹார்ட்டை பத்திரமா வச்சுக்கணும்னா ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து மூச்சு பயிற்சி கட்டாயமா பண்ணணும். பண்ணீங்கனாலே உங்களோட ஹார்ட் வந்து அந்த மூச்சு பயிற்சி வந்து பாதுகாத்துரும். அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவ் ஆனதுதான் யோகா பயிற்சி. அடுத்தது கொஞ்சம் உணவு முறைகள்லயும் ஹை கொலஸ்ட்ரால், அதாவது ஹை கொலஸ்ட்ரால் நீங்க மீன் பண்றது இந்த டிரான்ஸ்ஃபேட் தான். நீங்க வெளியே வந்து பொரிச்ச எண்ணெயிலே பொறிக்கிறது, வீட்லயே வந்து ஆயில் மிச்சம் ஆயிடுச்சுடா அதே எண்ணெயை போட்டுடலாண்டா அப்படின்னு மறுபடியும் ரீயூஸ் பண்ணலாம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வாங்கி கூட சமைச்சிருங்க. என்ன கேட்டா ஆயிலே வந்து ரொம்ப கம்மியா பயன்படுத்துங்க, தேங்காய் எண்ணெய் மாதிரியான நெய் மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்றது பெட்டர். எல்லா எண்ணெய்களுமே கொலஸ்ட்ரால் இருக்குதான், எதுனாலுமே அளவா அளந்து சாப்பிடுறது தான் நல்லது. ஸோ நீங்க ஹார்ட்டை பாதுகாக்கிறத பத்தி கேட்டிருந்தீங்க, நம்ம ஆயுஷ் மருத்துவத்துல கட்டாயமா தீர்வு இருக்கு. அதில் முதல் படிதான் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய டயட், அடுத்தது இந்த மூச்சு பயிற்சி. இது ரெண்டும் ஃபாலோ பண்ணீங்கனாலே கொஞ்சம் எஃபெக்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்கும். அண்ட் பிபி வந்துருச்சுனாலே ஹார்ட்டுக்குரிய இசிஜியோ எக்கோவோ இதெல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது.
1: ஓகே டாக்டர், இந்த நல்லதா விஷயங்கள்லாம் நிறைய சொன்னீங்க. இன்னும் நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக நிறைய கேள்விகள் காத்துட்டு இருக்கு. நீங்க கேட்டிருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM தி சரண்ஸ் ஹாஸ்பிடலின் டீ டைம்.
2: சர்க்கரை நோய் மற்றும் மூடு வலிகள் அனைத்திற்கும் ஆரோக்கிய மருத்துவம். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட, நோய்கள் குறைய வரும் புதன்கிழமை அன்று சரண்ஸ் மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ முகாம். சிறப்பு மருத்துவர்கள் 4000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள் 50% குறைத்து 2000 ரூபாய்க்கு கொடுக்கப்படும். முன்பதிவிற்கு 7347077734

0: நீங்க கேட்டுட்ருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல 3:52 இது டீ டைம்.
1: சர்க்கரை நோய் மற்றும் மூடு வலிகள் அனைத்திற்கும் ஆரோக்கிய மருத்துவம். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட, நோய்கள் குறைய வரும் புதன்கிழமை அன்று சரண்ஸ் மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ முகாம். சிறப்பு மருத்துவர்கள் 4,000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள் 50% குறைத்து 2,000 ரூபாய்க்கு கொடுக்கப்படும். முன்பதிவிற்கு 7340707734.
0: இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம டாக்டர் நந்தினி அவங்க கிட்ட. டாக்டர், இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் ரிலேட்டடா ஒரு க்வெஸ்சன் உங்ககிட்ட. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் இந்த மொபைல், லேப்டாப், இந்த கேட்ஜெட் எல்லாம் யூஸ் பண்றங்காட்டிக்கு சில அந்த முதுகு வலி, அந்த எலும்பு தொடர்பான இதெல்லாம் வருது இல்லையா. சோ அதுக்கு வந்து நம்ம என்ன உங்களுடைய மருத்துவத்துல ஒரு பலன்?
2: எஸ் கட்டாயமா, நம்ம மருத்துவத்துல எதுக்குதான் பலன் இல்லை, எல்லாத்துக்குமே பலன் இருக்கு. நீங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்துல நோட் பண்ணும், போன் லேப்டாப் யூஸ் பண்ண. சோ இதை வந்து நான் பேஷண்ட்ஸ் வராங்க சொல்றேன் அப்படின்னா, டாக்டர் எனக்கு வேலையே லேப்டாப்ல தான், நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்வாங்க. சோ என்ன பண்ண முடியும், நம்ம வந்து இப்ப கண்டினியூஸா நீங்க கான்ஸ்டன்டா யூஸ் பண்ணீங்கன்னா கட்டாயமா கழுத்துல இருக்கக்கூடிய எலும்புகள் தேயும், தேஞ்சு போன எலும்பு பக்கத்துல இருக்கிற நரம்பு அழுத்தும், நரம்பு அழுத்தி கைக்கு போற நரம்புகள்லாம் அழுத்தும் போது கழுத்து வலியிலிருந்து கை வலியிலிருந்து கை மத மதப்புல இருந்து ரத்த ஓட்ட கம்மி ஆகுறதுன்னு சொல்லிட்டே போலாம். சாதாரண கழுத்து வலி மாதிரி இருக்கும், அப்புறம் உங்களுக்கு கழுத்தே தூக்க முடியாத அளவுக்கு கிரானிக்கா கொண்டு போய் விட்டுரும். அப்ப என்னதான் பண்ணலாம்னு கேட்டா, நீங்க கட்டாயமா இதுக்கு ஆயுர்வேதத்துல பாத்தீங்கன்னா கிரீவ வஸ்தி அப்படின்ற ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஒரு மாவு மாதிரி கட்டி கழுத்துல வச்சு ஒரு மெடிக்கேட்டட் ஆயில கண்டினியூஸா போர் பண்ணுவாங்க. அது ஒரு தொடர்ந்து 7 to 15 நாள் நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, நல்லா போயிடுச்சு, ஆனா மறுபடியும் லேப்டாப் தானே பாக்கணும், மறுபடியும் போன தானே பாக்கணும், அதே ஒர்க் அதே தானே அப்படின்னா, நீங்க ஒர்க் பண்ற போது சில விஷயங்கள் கட்டாயம் பண்ணணும். இப்போ கழுத்தை நீங்க வந்து பாத்துட்டே இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் மாதிரியான விஷயங்கள் பண்ணும். கழுத்தை முன்னாடி பின்னாடி பெண்ட் பண்றது, சைட்ல டேர்ன் பண்றது. டாக்டர் நான் இப்படி திரும்பி பார்த்தாலே மேனேஜர் வந்து என்ன அடிக்கிறாரு, என்ன போய் எக்ஸசைஸ் பண்ண சொல்றீங்கன்னு என்கிட்ட கேட்ட பேஷண்ட்ஸ் இருக்காங்க. சி, ஒரு விஷயத்த நம்ம வராம தடுக்கணும்னா ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். எது சொன்னாலும் பண்ண முடியாதுன்னா நாங்க டாக்டர்ஸ் பாவம் இல்லை, என்னதான் சொல்றது. அப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி கழுத்து நீங்க கேபின்ல உங்க டேபிள் உங்க சேர்ல உட்காந்துட்டே பண்ற மாதிரியான ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ், நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த்னிங், அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 hour ஒன்ஸ் கட்டாயமா உங்களோட டேபிள் உங்களோட சேர்ல இருந்து நீங்க எந்திரிச்சு போயிடணும். அந்த இடத்துல நீங்க கட்டாயம் இருக்கணும், எந்திரிச்சு போயிடணும், அப்படியே வெளியே போயிடாதீங்க. டாக்டர் சொன்னாங்க எந்திரிச்சு போக சொல்லின்னு போயிடாதீங்க. ஒரு வாக், லைட்டா ஒரு பாடி மூவ்மெண்ட் கொடுத்துட்டு வந்து மறுபடியும் உட்காந்து வேலையை கண்டினியூ பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்றதுதான் நல்லது. அண்ட் அந்த நீங்க இப்ப ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, மறுபடியும் போய் அதே டேபிள்ல உட்காந்து அதே ஒர்க் பண்றீங்கன்னா இந்த சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணிக்கோங்க.
0: இப்ப நானும் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் உங்களோட பேசி உட்காந்துட்டேன், ஷோ முடிச்சதையும் நம்ம
2: முடிச்சுட்டு போங்க, இப்ப போயிடாதீங்க.
0: டாக்டர், இப்ப இன்னொரு விஷயம், அந்த எலும்புனுடைய பலம் ஸ்ட்ரென்த் கம்மி ஆகுறது அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது வந்து எப்படி நம்ம இண்டிகேட் பண்ணும்?
2: இண்டிகேட் பண்ணுனா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா வலிதாங்க, வலிதான் பிரதானமா இருக்கும். உங்களுக்கு கான்ஸ்டன்டா ஒரு இடத்துல வலி இருக்கு, இப்ப முட்டுல வலி இருக்கு, கழுத்துல இல்ல இந்த சின்ன சின்ன ஜாயின்ஸ்ல வலி இருக்கு அப்படின்னா நீங்க அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. சரி, நான் இன்னைக்கு ரொம்ப நேரம் நடந்துட்டு போல, ரொம்ப நேரம் உட்காந்துட்டு போலன்னு அலட்சியப்படுத்தாதீங்க. கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா அதுதான் உங்களோட போன் ஸ்ட்ரென்த்தை வந்து காமிக்குது. ஓகே, போன்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நம்ம ஒரு டெஸ்ட்

0: பண்ணி பாத்துக்கலாம். போன் மினரல் டென்சிட்டி பாக்குறதுக்குனே டெஸ்ட் எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா உங்க போன் அந்த எவ்வளவு ஸ்ட்ரென்த்ல இருக்கு, எவ்வளவு டென்ஸ்ல இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நான் எப்பயும் சொல்ற மாதிரி கால்சியம் சத்து அதிகமா இருக்கிற உணவுகள் எடுத்துக்கோங்க. வாரத்துல ஒரு தடவையாவது விட்டமின் டி கொஞ்சமாவது எட்டி பாருங்க. 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் டி மீன்ஸ் சூரிய ஒளியில
1: இருந்து காலையில
0: எஸ் ஆஃப்கோர்ஸ் கொஞ்சமா லைட்டா பாடியில ஆயில் தடவிட்டு ஒரு 8 மணி போல ஒரு 7 மணி போல கூட மொட்டை மாடியில ஒரு வாக் மாதிரி போயிட்டு வந்தீங்கனாலே நல்லா உங்களுக்கு விட்டமின் டி சிந்தி.

0: அப்படின்னு சொல்லாதீங்க. ஆக்சுவலி பார்க்க போனா இப்ப இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் அவேரா இருக்கிற மாதிரிதான் எனக்கு தெரியுது. ஏன்னா லேப்டாப்போட தூக்கிட்டு வந்து உட்காந்து டாக்டர் எனக்கு இந்த நோய் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய நோய் சார்ந்த அறிவும் நாலேஜும் டெவலப் பண்ணிட்டு தான் பேஷண்ட்ஸ் வராங்க. எல்லாருக்குமே பொதுவா சொல்றது ஒண்ணுதான், பேலன்ஸ்டு ஃபுட் எடுத்துக்கோங்க. உங்க தட்டுல சாப்பாடு நிறைய இருக்கா, நீங்க சைட்ல வச்சு எப்பயும் சாப்பிடுவீங்களா, இந்த கூட்டு பொரியல் இதெல்லாம் அதிகமா இருக்கான்னு பாத்துக்கோங்க. உங்க பிளேட் எடுத்துட்டீங்கன்னா மத்தியானம் லஞ்ச் பேட்டர்ல கட்டாயமா ஒரு ஃப்ரூட் இருக்கணும். ரெண்டு வெஜிடபிள் சாப்பிடுங்க, ரெண்டு இல்லையா அட்லீஸ்ட் ஒன்னு நிறைய எடுத்துக்கோங்க. புரதம் கட்டாயம், டெய்லி வந்து ப்ரோட்டீன் எடுக்கணும். டெய்லி பயிறு வேக வச்சு சாப்பிட்றீங்களா, சாப்பிட்றேனே அப்படிங்குவாங்க. பார்த்தா வாரத்துல ஒரு நாள் எங்க அம்மா கள்ள குழம்பு பண்ணுவாங்க, தோசை கூட புட்டு கூட ஆப்பத்து கூட வச்சு சாப்பிடுவாங்க. அது பத்தாது, வாரத்துல ஒரு நாள் நீங்க கள்ள சாப்பிட்டு எங்க போறது ப்ரோட்டீனுக்கு. இப்போ உங்க பாடி வெயிட் 70 கிலோ இருக்குன்னா 70 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் டெய்லி தேவை, என்ன பண்ணுவீங்க அதுக்கு? ஸோ நீங்க ப்ரோட்டீன் சோர்ஸையும் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ டெய்லியும் ஒரு பயிறு வேக வச்சோ, ஸ்ப்ரவுட் ஃபார்ம்லயோ, ஏதோ ஒரு ஃபார்ம்ல பயிர் எடுத்துக்கோங்க. அண்ட் நீங்க சாப்பிட்ற உணவுகளை சமைக்கிற விதம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். டெஃப்ளான் கோட்டட்ல சமைக்கிறீங்களா, இல்ல நல்ல பாத்திரங்கள்ல சமைக்கிறீங்களான்னு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதுலயுமே வந்து பாடியில வந்து கால்சியம் அப்சர்ப்ஷன் குறையுது. நீங்க டெஃப்ளான் கோட்டட்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, இந்த நான் ஸ்டிக் டவால எல்லாம் பாத்துட்டீங்கன்னா நம்ம பாடியில கால்சியம் அப்சர்ப்ஷன் குறையுது. அது கூட இந்த போன் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. அண்ட் தினமும் காலையில 20 நிமிஷம் ஜஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணினீங்கனாலே அந்த நாள் ஃபுல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவா போகும். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களோட போன் ஸ்ட்ரென்த்தை நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
1: டாக்டர், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே இதுக்கெல்லாம் சிகிச்சை எடுத்தால் குணமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம்.
0: கட்டாயமா இருக்கு. சரி, எதுவுமே வந்து வருமுன், நம்ம இந்திய மருத்துவமே வருமுன் காக்குறது தானே. ஆயுஷ் அப்படின்றது படுத்த படிக்க வந்ததுக்கு அப்புறம் வாங்க ஆயுஷ்க்குன்னு யாருமே கூப்பிட மாட்டோம். நீங்க வரும்போதே நீங்க வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துருங்க. இல்ல எனக்கு ஒரு நோய் வர மாதிரி இருக்கு, நான் தடுக்கணும், எனக்கு ஜென்ரலா ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வர பேஷண்ட்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரி வந்தீங்கனாலும் முன்னாடியே நம்ம இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி மருந்தே இல்லாத ஒரு லைஃப ஜாலியா லீட் பண்ணலாம்.
1: மருந்தே இல்லாம நீங்க சொல்ற அந்த ஃபாலோ பண்ணா போதும். ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர். இன்னைக்கு வந்து 3 மணியிலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேயர்கள் என்னென்னலாம் கேட்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க சார்பாக நாங்கள் கேட்டுட்டோம். ஸோ அதற்கான விளக்கங்களை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக கொடுத்தீங்க. வருமுன் காப்போம், அது மட்டும் இல்லாமல் எப்படி எப்படிலாம் நம்ம அவேராக இருக்கணும் அப்படின்னு நிறையா விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப ஹாப்பி உங்களுடைய டைம் இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணி நிறையா கேள்விகளுக்கு எங்களுக்கு ரொம்ப அழகான பதில் கொடுத்தீங்க. இதே மாதிரி நாங்கள் நிறையா விஷயங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கு. தேங்க்யூ டாக்டர்.
0: தேங்க்யூ ஸோ மச்.
1: நேயர்களே, இதுவரைக்கும் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி சரண்ஸ் ஹாஸ்பிட்டலின் டீ டைம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள்
2: சர்க்கரை நோய் மற்றும் மூடு வலிகள் அனைத்திற்கும் ஆரோக்கிய மருத்துவம். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட, நோய்கள் குறைய வரும் புதன்கிழமை அன்று சரண்ஸ் மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ முகாம். சிறப்பு மருத்துவர்கள் 4000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள் 50% குறைத்து 2000 ரூபாய்க்கு கொடுக்கப்படும். முன்பதிவிற்கு 734-07-07-734.
1: இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கான செய்தி சுருக்கம் தொடரும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்குகிறார். நாட்டின் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எத்தனால் அடிப்படையிலான சமையல் அடுப்புக்கான தொழில்நுட்பத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று புதுதில்லியில் அறிமுகப்படுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஜெயக்குமார், திருமதி மரகதம் குமரவேல், திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு மரண தண்டனை வழங்கி தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தேனி

0: மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆசியா ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. ஆஸ்திரியா ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கொட்டிச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விக்கி மற்றும் அக்ஷய் தனாஜி தேரே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ரொம்ப கலக்கலான அழகான இதமான ஈவினிங் டைம்ல எல்லாரும் டீ டைம்ல டீ பிரேக் எல்லாம் முடிச்சுட்டு டீ சாப்பிட்டுட்டு ரொம்ப கூலா 4:02 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. இந்த ஷோல உங்களோட நான் உங்க ஆர்ஜே பிரபுகுமார். இப்ப நம்ம நிகழ்ச்சியில என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னா, உல்டா புல்டா, அதாவது நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு நீங்க ஆப்போசிட்ல பதில் சொன்னீங்க அப்படின்னா இந்த ஷோல வந்து ஈஸியா வின் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்காக சூப்பரான பாடல்களும் இருக்கு. இணைஞ்சிருங்க, மகிழ்ந்துருங்க. இது உங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? செல்வராஜ் மஞ்சுளா. இப்போ செல்வராஜ் பேசுறீங்களா, யார் பேசுறீங்க?
1: செல்வராஜ் மட்டும் பேசுறேன்.
0: ரைட் செல்வராஜ், இப்போ உங்களுக்கு லைன் ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது.
1: என்ன பண்ணுவீங்க?
0: செல்வராஜ் விளையாடுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுல கண்டிப்பா நீங்களும் விளையாண்டு வின் பண்ணுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக வர இருக்கக்கூடிய இந்த பாடல்

0: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418874111.
2: 4:14 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கெட் இட் கோ த கேம் ஷோல வந்து இன்னைக்கு உல்டா புல்டா கேம் விளையாண்டுருக்கிறோம். எல்லாருமே வந்து லைன் ட்ரை பண்ணிட்டு ஆஹா இன்னும் லைன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப கவலை எல்லாம் பட வேணாம், டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் நோட் பண்ணிங்க, 2312103 அப்படிங்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி 0422 அப்படிங்கிற எஸ்டிடி கோடோட டயல் பண்ணலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில பேச விளையாட காத்திருக்கக்கூடிய கமிங் அப் நெக்ஸ்ட் காலர், ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம்
2: சார், அவினாஷ்லேருந்து கேமுக்கே போகல. ஏன் வந்து இவ்வளவு பதட்டப்படுறீங்க?
3: என்ன பண்ணுவீங்க?
2: சரி, முகூர்த்தத்துக்கு போனா நீங்க மொழி வைப்பீங்களா?
3: அதனாலதான்
2: என்னென்னமோ சொல்லிட்டாரு, திருப்பூர்ல பணியின் விக்கிறாங்க, அவனாசியில் அது கிடைக்குது, அதுக்கப்புறம் வந்து தேர் நடத்துறதுக்கு இந்த மாசம் வந்து பௌர்ணமி எல்லாம் வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லி கரெக்டா 1 நிமிஷத்தை அப்படியே அப்பாடா அப்படின்னு சொல்லி இழுது.

0: 5500க்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: மே 2 முதல் 30

0: காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு 7418878741.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ரொம்ப அழகான ஈவினிங் டைம்ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஷோ இது கெட்ஸ் அண்ட் கோ த கேம் ஷோ. நாம இன்னைக்கு வந்து உல்டா புல்டா கேம் வந்து விளையாண்டு இருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில விளையாட காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க? போலாமா இல்ல கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா போலாமா?
2: நேரமாயிட்டு
1: உங்க ஊர் எந்த ஊர்னு சொன்னீங்க?
2: ஒரு
1: நாளைக்கு எவ்வளவு நெசவு பண்ணுவீங்க?
2: எங்க ஊர் வந்து சிறுமுகை பக்கத்துல இருக்குங்க சார்.
1: சிறுமுகை அப்படிங்கறது நீங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்
2: தானே? எப்படி சார் இப்ப கைத்தறி நெசவு தொழில ஒரு நாள் வருமானம் எப்படின்னு சொல்ல முடியாதுங்க சார். அது நம்ம
1: சரி அதெல்லாம் ஓகே பரவாயில்ல. ஊர்ல மழை வந்துட்டு இருக்கா? இப்ப லைன் வேற டிஸ்டர்ப் ஆகுது.
2: அது இப்படி சொல்றேங்க சார். நான் எங்க கோயம்புத்தூர் பஸ்ல தான் வருவேங்க சார்.
1: எப்பவுமே பஸ்ல தான் வருவீங்களா?
2: மழையெல்லாம் வரலீங்க சார், ஆனா காத்தடிச்சிட்டு இருக்குங்க.
1: ரொம்ப கம்மியா இருக்க காத்து இல்ல ரொம்ப அதிகமா இருக்கா?
2: இல்ல மழை எப்படி நம்ம சொல்ல முடியும்.
1: சும்மா ஏன் மழைன்னே சொல்றீங்க? அதான் வரலையில மழை,
2: தொலைத்தொடர்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் போல இருக்குங்க.
1: அப்படியா? கொஞ்சம் நீங்க தள்ளி நின்னு பேசுறீங்களா?
2: நானு சார் இப்ப வீட்டுல உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறேங்க சார்.
1: இல்ல நான் கேட்டது கொஞ்சம் தள்ளி நின்னு பேசினேன், கொஞ்சம் கரகரப்பு இல்லாம இருக்கு அதனால சொன்னேன். நிகழ்ச்சியில வரும்போது கண்டிப்பா நீங்க டெஃபினட்டா வின் பண்ணுங்க. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? கூல இந்த பாடல கொலம்பஸ் கேளுங்க.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க,
0: கேளுங்க ரசிங்க. நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் செக் கரெக்டா 4:29 கெட் செட் கோ விளையாடிட்டே இருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில வந்து அடுத்ததாக யாரு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், பெருமானந்தூர் குமார்.
0: வணக்கம் குமார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
2: அனைவரும் நலம், நீங்கள் நலமா?
0: நலமா இருக்கிறேன். இப்பொழுது நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாங்களா குமார்? நீங்க டெய்லர்னா எந்த மாதிரி, ஜென்ஸ் டெய்லரா லேடிஸ் டெய்லரா?
2: இடைக்கால பாடல ரொம்ப விரும்பி கேட்பேன்.
0: விரும்பி கேப்பீங்க? குறிப்பா எந்த மியூசிக் டைரக்டர் பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்?
2: வண்டி
0: ஓட்ட மாட்டீங்க அப்படிதானே? என்ன விஷயமா வந்தீங்க குமார்?
2: உங்களை
0: சொல்லிட்டீங்கல்ல, நீங்க பூரி சாப்பிடுவீங்க காலையிலயும் பூரி மதியானம் பூரியும் பூரியா? டெய்லி இப்படிதான் சாப்பிடுவீங்களா?
2: ரொம்ப மழை இருக்காதுன்னு சொன்னாங்க.
0: நீங்க பேசுறதே வந்து எனக்கு கரெக்டா புரியல. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கரெக்டா கேக்குதா? கேக்குது கேக்குது கேக்குது. இப்ப மாட்டிட்டீங்கல்ல, பாத்தீங்களா? நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சொல்லுங்க அப்படின்ட்டீங்க. நீங்க அவுட் ஆயிட்டே இருந்து 10 செகண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன சொல்றது? பேசுறது சரியில்லையா இல்ல பேசுறது கேக்கலையா? நான் வந்து என்ன கேட்டேன் அப்படின்னா, நான் பேசுறது கரெக்டா கேக்குதா? கேக்குது கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு கரெக்டா நேருக்கு நேரம் ஆன்சர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல குமார், நீங்க கரெக்டா ஒரு 50 செகண்ட் வரைக்கும் ரொம்ப அழகா வந்து விளையாடி இருக்கீங்க. இருந்தாலும் இன்னும் வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல இந்த மாதிரி விளையாண்டு வின் பண்ணலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல்

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: இசையோடு என்றும் நீங்கள் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கெட் செட் கோ கேம் ஷோ ரொம்ப அழகா விளையாண்டிருக்கோம். இன்னைக்கு வந்து உல்டா புல்டா கேம் வந்து விளையாண்டிருக்கோம். நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு நீங்க ஆப்போசிட்ல பதில் சொன்னீங்க அப்படின்னா நம்ம ஷோல ஈஸியா வின் பண்ணலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில பேச காத்திருக்கக்கூடிய கமிங் அப் நெக்ஸ்ட் காலர், ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். எப்பவுமே நீங்க இப்படிதான் வணக்கம் சொல்லுவீங்களா?
2: எப்பவும் சார், உங்க கூட பேசினா அந்த மாதிரி வந்துருங்க சார்.

0: ரொம்ப மகிழ்ச்சி. உங்க பேரை சொல்லுங்களேன்.
1: கனியூர் அண்ணாதுரை சார், மரத்துக்குள்ள ஓட்டம் கனியூர் அண்ணாதுரை சார்.
0: நல்லா இருக்கீங்களா அண்ணாதுரை?
1: ரூத்ராங்கிற மாதிரி இருக்கிறோம் சார்.
0: ரொம்ப மகிழ்ச்சி அண்ணாதுரை. ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க சார்.
0: ரைட், ஓகே. இந்த பக்கத்து வீட்டுல எதுக்கால அந்த அண்ணன் இந்த அண்ணன் எல்லாருமே சௌக்கியம்
1: தானே? எல்லாம் அண்ணன் மகிழ் நல்லா இருக்காங்க சார்.
0: ரைட், ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன கேம்னு தெரியுமா? இப்ப நம்ம கேமுக்கு போயிடலாங்களா அண்ணாதுரை?
1: என்ன
0: காரணம்? மழை வரல, நீங்க அவுட் ஆயிட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா இல்லையா?
1: பரவாயில்ல,
0: நல்ல ட்ரை பண்ணீங்க. நம்ம அடுத்த ஷோல வந்து ஈஸியா வின் பண்ணிடலாம். ஓகேவா?
1: நன்றி சார், நன்றி.

0: 1500க்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418874111.
2: நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் கரெக்டா 4:44 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கெட் செட் கோ தி கேம் ஷோல வந்து நம்ம கலக்கல விளையாடிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ நம்ம நிகழ்ச்சியில அடுத்த விளையாட காத்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
3: எங்கள் அருமை நண்பருக்கு மாலை வணக்கம்ங்க.
2: மாலை வணக்கம்.
3: நகர் சிவசங்கர் பேசுறேன்.
2: நல்லா இருக்கீங்களா சிவசங்கர்?
3: நல்லாவே இருக்கு. கொஞ்சம் சளி.
2: நல்லாவே இருக்கேன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு
3: சொல்லுங்க. நல்லா இருக்கேன். கொஞ்சம் சளி பிடிச்சு.
2: கொஞ்சம் சளி பிடிச்சு. என்ன காரணம்? சளி பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க?
3: மலையில நினைச்சிட்டேன்.
2: மலையில நினைச்சிட்டீங்க. இப்ப நம்ம கேமுக்கு போயலாமா?
3: கண்டிப்பா போலாம். 5, 4, 3, 2.
2: எந்த ஊர்ல இருந்து பேசுறேன்னு சொன்னீங்க?
3: டீ குடிக்க போகணுங்க.
2: எத்தனை பேர் கூட போவீங்க?
3: இன்னைக்கு வேற இல்லீங்க.
2: ஏன் இல்ல இன்னைக்கு?
3: பெங்களூர்
2: அப்படிங்கிற வார்த்தையை மூணு முறை பயன்படுத்திட்டு விலகறீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சுதான் தெரியலையா?
3: கோயம்புத்தூர்ல மலைங்களா?
2: நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சது இல்ல. பெங்களூர் மூணு டைம் சொல்றீங்களா? இப்ப கோயம்புத்தூர் சொல்றீங்களா?
3: ஈரோட்ல மலைங்களா?
2: எல்லா ஊர்லயும் மழை தானுங்க. இப்ப உங்க ஊர்ல மழை இருக்கா? மழை ஹில்ஸ் இருக்கா?
3: வெயில நடந்துகிட்டு இருக்கீங்க.
2: ஏன் இப்படி நடக்கறீங்க? கையில நடந்தீங்கன்னா கருத்து போக மாட்டீங்களா?
3: மழையில் நனைஞ்சனால சளி பிடிச்சிருக்கு.
2: ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆரம்பத்துல இருந்து சளி பிடிச்சிருக்கு. சளி பிடிச்சி இப்ப மெடிசன் ஏதாவது சாப்பிட்டீங்களா நீங்க?
3: கோயம்புத்தூர்ல ஒரு விசேஷம் வரலாம் இருக்கேன்.
2: எப்ப வருவீங்கன்னு சொல்லுங்க. டைம் சொல்லுங்க, நான் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்றேன் உங்களையே.
3: பெங்களூருக்கு
2: போறங்க, பர்சேஸ் பண்ண வரங்க, கோயம்புத்தூர் போறங்க, ஈரோடு போறங்க அப்படின்னு சொல்லி ஊர் பேர் எல்லாம் சொல்லி இப்ப வந்து சிவசங்கர் ஈஸியா வின் பண்ணிட்டாருப்பா.

0: அப்படின்னு சொல்லி மின்னலைய படத்துல இருந்து ஒரு சூப்பர் சாங் ஹாரிஸ் ஜெயராஜனுடைய மியூசிக் கம்போசன்ல கேட்டு ரசம் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஷோ இது கெட்ஸ் அட் கோ த கேம் ஷோ. இப்ப நம்ம கேம்ல விளையாடுவதற்காக இப்ப நம்ம மீட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் காலர், ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க?
1: வணக்கம் ப்ரோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் போதுன்னு ராணியம்மா பேசுறேன், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ராணியம்மா. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போலாங்களா?
2: 5, 4, 3, 2, 1.
0: உங்க பேரு ராணி அம்மாவா இல்ல வெறும் ராணின்னு சொல்லிட்டு எல்லாரும் அம்மா கூட சேர்த்துக்குவாங்களா?
1: தெளிவில்லாம இருக்கு,
0: சொல்லுங்க. தெளிவில்லாம இருக்கேன். உங்க பேரு ராணி அம்மாவா இல்ல ராணின்னு சொல்லி உங்க கூட அம்மான்னு சொல்லி சேர்த்து கூப்பிடுவாங்களா?
1: எனக்கு ரெண்டு பிள்ளைங்க.
0: அப்படியா, ரைட். என்ன பண்றாங்க அவங்க?
1: எனக்கு அம்மா அப்பா வச்சது ராணி அம்மா கிடையாது.
0: சரி,
1: நான் உங்களுடைய வானொலி கேட்கறதாங்க, என் பொண்ணுடைய பேரை வச்சு கூப்பிடுறேன்.
0: அப்படியா?

0: சரி ஓகே. நீங்க
1: மத்தியானம்
0: சாப்பிட்டீங்களா? நான் இன்னும் கேட்கவே இல்லையே, நீங்க என்ன சாப்பிட்டீங்க? சரி பரவாயில்ல, என்ன சாப்பிட்டீங்க?
1: நான் இனிமே தான் டீ குடிக்க போறேன்.
0: டீ குடிக்க போறீங்க? இப்போ நீங்க என்ன மாதிரி பாட்டெல்லாம் கேட்பீங்க? தூங்கி எந்திரிச்சு கலக்கத்துல பேசிட்டு இருக்கீங்க அப்படித்தானே?
1: பாட்டு நல்லா கேப்பேன் உங்க வானொலியில.
0: அப்படியா? என்ன பாட்டு கேப்பீங்க?
1: எனக்கு மூணு பேருங்க.
0: சரி ரைட் ஓகே. உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ராணியம்மா.
0: ஆ பாத்தீங்களா, இப்ப என்னாச்சு கதை? என்ன சிரிப்பு, ராணியம்மாவோட சிரிப்பு ராணி மாதிரி இருக்கு.
1: அருமை,
0: சம்பந்தம் ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ராணியம்மா கூட பேசினத. மகிழ்ச்சி, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
1: நன்றி.

நாலு மணிலிருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கெட் செட் கோட் லைக் த கேம் வந்து ரொம்ப அழகா விளையாடணும். இதே மாதிரி கேம் வந்து நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு உங்களுக்காக காத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நம்ம ஷோவை நான் சைன் அப் பண்ணிக்கிறது, உங்க ஆர்ஜே பிரபுகுமார். அடுத்து நம்ம 5 மணிக்கு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில குறிப்பிட்ட பழங்குடியின இனத்தின் முதல் முனைவர் பட்டம் பெறவிருக்கும் முருகேசன் ராமன் மற்றும் தேவிகா மருதாசலம் ஆகியோருடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் ஆன இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10 to 15 minutes ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கோஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபிட்டிஸ கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
1: நேரம் மாலை 5 மணி, இன்னும் சொல்லுங்கள். 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் வழங்குகிறார். நாட்டின் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எத்தனால் அடிப்படையிலான சமையல் அடுப்புக்கான தொழில்நுட்பத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று புதுதில்லியில் அறிமுகப்படுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தவிக அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 25 கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஜெயக்குமார், திருமதி மரகதம் குமரவேல், திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தவிக்கவில் இணைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12 வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு மரண தண்டனை வழங்கி தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தேனி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ்

0: போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கொட்டேச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விக்கி மற்றும் அக்ஷய் தனாஜி தேரே இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அஞ்சு மணி ரெண்டு நிமிஷம், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீர்கள். இனி கேட்டு ரசிக்கலாம் சித்திரை செவ்வானம். சித்திரை செவ்வானம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் நிறைய அனுபவங்கள், நிறைய பகிர்தல் இருக்கும். அது நிறைய என்ன சொல்றதுன்னா, நமக்கு ஒரு அறிவுபூர்வமா நிறைய ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இன்னைக்கும் கூட நம்ம நிகழ்ச்சியில் பாத்தீங்க அப்படின்னா, ரெண்டு யங்ஸ்டரை வந்து கூப்பிட்டு வந்திருக்கோம். ஒருத்தர் வந்து முருகேசன் ராமன், இன்னொருத்தங்க தேவிகா மருதாச்சலம். யார் இந்த ரெண்டு பேர்? நிகழ்ச்சியில் அப்படியே பேச பேச அப்படி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம நிகழ்ச்சியில. இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட பழங்குடியின சமூகத்தின் முதல் முனைவர் பட்டம் பெறவிருக்கும் அந்த ரெண்டு பேர். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: கொஞ்சம் சத்தமா பேசலாம்.
3: வணக்கம் சார்.
2: ஓகே சார்லாம் வேணாம், ரொம்ப கேஷுவலா, ரொம்ப சின்ன பசங்க தான், அதனால அந்த மாதிரி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, முருகேசன் ராமன் என்பவர் யார்?
3: என்னோட பேரு முருகேசன். ஸோ நான் பேசிக்கலி என்னோட ஊர் வந்து ஆனைகட்டி பக்கத்தில் இருக்கிற தூவைப்பதிங்கிற ஒரு சின்ன கிராமம். ஸோ அதுலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நானாக தான் படித்து முன்னாடி வந்திருக்கேன். ஸோ எனக்கு பெரிய வழிகாட்டியும் பெருசாக எதுவும் எனக்கு தெரியல, நானாக தான் எல்லாமே தெரிஞ்ச ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்திருக்கேன் இது இப்போ வரைக்கும்.
2: எஸ் கிரேட். இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவிகா மருதாச்சலம் இருக்காங்க. சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க.
4: வணக்கம், என் பேரு தேவிகா மருதாச்சலம். நானும் அணைக்கட்டி கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். பக்கத்துல கொண்டனூர்னு ஒரு குட்டி கிராமம், அங்கதான் வந்து நான் இருக்கேன். நான் வந்து இப்போ கரண்டா PhD பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்கூலிங் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் BSc MSc பாத்தீங்க அப்படின்னா கொங்கு நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல முடிச்சுட்டு இப்போ PhD வந்து பண்ணிட்டு இருக்கேன்.
2: ஓகே. ஸோ இந்த பழங்குடியின சமூகம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கலாச்சாரங்கள், நிறைய பண்பாடு, நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவு எல்லாருக்குமே அப்படின்றது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி இன்னைக்கு உங்களுடைய சமூகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு முனைவர் பட்டம் பெறவிருக்கக்கூடிய ரெண்டு பேரை வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு வளர்ச்சியை, இந்த ஒரு பாதையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எந்த மாதிரியான வழிகாட்டுதலையோ தூண்டுதலையோ கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு?
4: ஆக்சுவலா எங்க என்னோட ஃபேமிலியில பாத்தீங்க அப்படின்னா நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்.
2: சூப்பர், கிரேட்.
4: சோ எனக்கு அப்புறம் என்ன பின்தொடர்ந்து வர என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், என்னோட சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் சொல்றாங்க நம்ம தேவி காக்கா மாதிரி டிகிரி முடிக்கணும், அவங்கள மாதிரி நிறைய பிளேஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணும், அவங்கள மாதிரி நிறைய பிளேஸ் போய் ஃபீல்டு ஒர்க் எல்லாம் நான் பண்றதுனால நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்கள மாதிரி பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஒரு மோட்டிவேஷன் வந்து எனக்கு அப்புறம் வர ஜென்ரேஷனுக்கு வர்றது வந்து எனக்கு ஹாப்பியா ஃபீல் பண்றேன். எனக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பெருசாலாம் சப்போர்ட் எல்லாம் கிடையாது, அப்பா அம்மா படிக்கல, நாங்களும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஈவன் அவங்களுக்கு ஜஸ்ட் நாங்க ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சைன் பண்ணவே கத்து கொடுத்தோம். அதை வச்சு இப்போ எங்க அப்பா சின்னதா எழுத்து கூட்டி படிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. சோ அதுவே எங்களுக்கு வந்து பெருமையா இருக்கு.
2: கிரேட். இந்த நியூஸ கேக்கும்போது என்ன, நம்ம எல்லாரும் சினிமால பார்த்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நடந்துருக்கும். நீங்க சொல்லிருந்தீங்க நம்ம பேசும்போது நிறைய என்னுடைய ஒரு வாட்ஸ்அப் கேங் வச்சிருக்கோம், அந்த இதுல வந்து நிறைய விஷயங்கள் போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா உங்களுக்கு கிடைக்காததுனால நீங்க தனியா ஒவ்வொரு முயற்சி நீங்க எடுத்து பண்றதுனால வரக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரி வழிகாட்டு நீங்க இருக்கும் நினைச்சிருங்க. அது எப்படி இருக்கு அந்த ஃபீல் உங்களுக்கு?
3: எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா நான் எனக்கு இதெல்லாம் யாருமே சொல்லி தந்ததில்லை, நானாக கற்றுக்கிட்டு இப்போ என்னோட ஃபேமிலி என்னோட சரௌண்டிங்கில் இருக்க ஊரில் இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு சின்ன சின்னவங்களுக்கெல்லாம் நான் இதெல்லாம் ஷேர் பண்ணுறப்போ அவங்களுக்கு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்பாங்க இதெல்லாம் இதை எப்படி அப்ளை பண்ணுறது, நான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம ஏதாவது ஒரு இது நோட்டிஃபிகேஷன் ஏதோ ஒன்று அனுப்புனா கூட அவங்க வந்து கேட்பாங்க நம்மகிட்ட எப்படி அப்ளை பண்ணுறதுனா, நான் எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, நான் ITI படிச்சிருக்கேன், நான் பாலிடெக்னிக் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி படிச்சிருக்கேன், ஸோ நான் இதுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் அவங்க கூட உட்காந்து நானே அவங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பேன் ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கெல்லாம்.
2: எஸ், இது வந்து கேட்கும்போது அஸ் அ பேரண்டாவோ இல்லை சரி இல்லை நம்மளுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா நம்ம என்னதான் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சா கூட இன்னமும் நிறைய இடங்களுக்கு நிறைய விஷயங்கள் போய் சேரலாம் அப்படிங்கிறதும், அதை வந்து ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னாடி தான் இவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்குது அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ ஹாப்பி டு ஹியர் அண்ட் ஹாப்பி டு வெல்கம் உங்களை நான் வர வைக்கிறதுல. ஆனால் இந்த மாதிரி ரெண்டு பேர் வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுத்து போகிறீங்க, டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. இன்னைக்கு வந்து PhD ஒரு முனைவர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம நின்றுருக்கோம். இதுல ஏற்பட்ட பொருளாதார ரீதியாகவோ இல்ல வந்து உங்களுக்கு போக்குவரத்து ரீதியாகவோ இல்ல இந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்ததா, அது எப்படி நீங்க எதிர்கொண்டீங்க?
3: கண்டிப்பா இது எனக்கு

0: நான் ஸ்கூலிங் ஸ்டேஜ்ல இருந்தே எனக்கு இருக்கு. ஸோ அப்பா அம்மா பெருசா படிக்கல, அவங்க வந்து கூலி வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஆக்சுவலி நான் 10வது வரைக்கும் முடிச்சதே பெரிய விஷயம். ஸோ அவங்க 10வது முடிச்சு நான் 400+ மார்க் எடுத்தேன்னு சொன்னேன். ஸோ அவங்களுக்கு பெருசா அதெல்லாம் தெரியல. ஸோ அடுத்து நீங்க என்ன வேலைக்கு போக போற அப்படின்னு தான் கேட்டாங்க. அவங்களுக்கு படிப்பு பத்தி பெருசா எதுவும் தெரியல. ஸோ இவங்க சொன்ன மாதிரிதான், நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் என்னோட ஃபேமிலியில. ஸோ அவங்களுக்கு நான் எழுத படிக்க சொன்னதெல்லாம் அவங்க பேரு இப்ப சைன் போடுறாங்கன்னா நான் தான் கத்து கொடுத்து, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். ஸோ இதெல்லாம் நான் தான் கத்து கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு இப்படிதான் படிப்பு இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு நான் புரிய வச்சுட்டு இருக்க உட்காந்து சொல்லி சின்ன குழந்தைகளுக்கு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அப்பா அம்மாவுக்கு சொல்லி புரிய வைப்பேன். வீட்டுக்காரங்க
1: அப்பா அம்மாலாம் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, நாம அப்பா அம்மா சொல்லி கொடுத்தோம். பட் எஸ் ஒரு பையனுக்கே இந்த அளவுக்கான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு, குறிப்பா பெண்களுக்கு அப்படின்னு போது இன்னும் கூட நிறைய இடங்கள்ல வந்து நம்ம பெண் சுதந்திரம் பேசுறோம், நிறைய இடங்கள்ல வந்து பாசிட்டிவா ரொம்ப ஃபாஸ்டா போறாங்கன்னு சொன்னா கூட இந்த மாதிரி ஒரு சமூகத்துல வரும்போது நிறைய தடைகளை தாண்டி வரவேண்டிருக்கும். ஆஸ் அ கேர்ளா ஆஸ் அ உமனா நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க?
2: எப்படின்னா என்னன்னா எங்க சமூகத்தை பொறுத்த அளவுக்கு எல்லாமே ஏர்லி மேரேஜா இருக்கும். ஏன்னா 10th முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணிருவாங்க, 12th அந்த 10th கிராஸ் பண்றதே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அதுல இருந்து நாங்க டிகிரி முடிக்கிறது அப்படிங்கறது அதுவே பெரிய சாதனை. அதுக்கப்புறம் நம்மள அதுக்கப்புறமும் நம்ம மாஸ்டர்ஸ் பண்ண வைக்கிறாங்க அண்ட் PhD வர பண்றோம் அப்படிங்கும் போது பேரண்ட்ஸ் வந்து இப்ப வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு விதத்திலயுமே எனக்கு தொந்தரவாவே இருந்ததில்லை. ஏன்னா நீ இன்னும் படி, நீ படிச்சேன்னாதான் நம்ம சமூகம் முன்னேறும், நீ படிச்சேன்னா உன் வீட்டுல 4 பேருக்கு நீ சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும். ஏன்னா என்னோட மேரேஜ் கூட நீ ஃபர்ஸ்ட் டிகிரி முடி, நீ ரெஜிஸ்டர் பண்ணு, அப்புறம் நீ மேரேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஏர்லி மேரேஜ் தான். இது யாரு அவங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல அந்த சில்ட்ரன்ஸா இருக்கட்டும் அவங்களே வந்து எனக்கு லவ் வந்துருச்சு அப்படின்னா உடனே மேரேஜ் அந்த மாதிரி போயிடறாங்க. அது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பெண் பிள்ளைகளை வந்து அந்த ஊர்ல இருந்து வெளியே நம்பி அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க பேரண்ட்ஸ். அச எல்லாமே நாங்க இப்ப ட்ரைப்ஸ் கம்யூனிட்டி பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இன்டீரியர்ல இருப்பாங்க. அந்த இன்டீரியர்ல இருந்து வெளியே வந்து நம்ம சொசைட்டி கூட மிங்கிள் ஆகுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். சோ அவங்களுக்கு ரொம்ப பயப்படுறாங்க வெளியே வந்து நம்ம சர்வே பண்றது. இந்த கம்யூனிட்டிக்குள்ள இருந்து வந்து கொஞ்சம் வளர்ந்திருக்காங்க.
1: நீங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரி ஒரு ஃபர்ஸ்ட் டாக்டரேட் அந்த மாதிரி வாங்கும் போது மேபி இன்னும் அது ஹோப் நிறைய கொடுக்கும் நினைக்கிறேன். சோ தொடர்ந்து பேசலாம். 5 மணி 10 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நேர்கள் கேட்டு ரசிச்சு பயன் பெறுவீங்கன்னு நம்பிக்கிறேன். ஏன்னா படிப்பு அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு ஒரு எட்டக்கணியா இருக்கு. அந்த படிப்பு கிடைச்சாலும் கூட அதை கரெக்டா ஒரு இடத்துக்கு போய் பொசிஷன் ஆகிற வரைக்கும் இட்ஸ் நாட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். கேளுங்க ரசிங்க, சர்வம் படத்து பாட்டு உங்களுக்காக.

0: 5:15 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க. இது சித்திரச்சவனம். இந்த நிகழ்ச்சியில ஒரு குறிப்பிட்ட பழங்குடியின சமூகத்தின் முதல் முனைவர் பட்டம் பெறவிருக்கும் ரெண்டு பேரு, இந்த பக்கம் முருகேசன் ராமன், இந்த பக்கம் தேவிகா அமிர்தாச்சலம். சோ ரெண்டு பேரும் வந்து அவங்களுடைய வாழ்வில் எப்படி இருக்கு, அதுல நிறைய கியூட்னஸ் இருக்கு, நிறைய கல்ச்சரோட விஷயங்களை இன்னும் ட்ரெடிஷனல் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு, அதையும் தாண்டி நிறைய ஹர்டில்ஸ் இருக்கு, அதையும் தாண்டி ஓவர்கம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. எஸ் முருகேசன்ட்ட கேட்போம், நீங்க இப்போ PhD என்ன படிக்கிறீங்க, அந்த அந்த துறையை பத்தி சொல்லுங்களேன்.
1: சார், நான் இப்போ வந்து PhD பயோடெக்னாலஜி படிக்கிறது, தமிழ்ல வந்து உயிரி தொழில்நுட்பவியல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து நான் பார்ட் ஆஃப் பிளான்ட் பயோடெக்னாலஜிங்கிற ஒரு பார்ட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இவனா சொல்ல போனா டிசு கல்ச்சர் ரிலேட்டடா பண்ணுவாங்க. அது இல்லாம மரபியல் மாற்றம், மரபணு முன்மாற்றம் அந்த மாதிரி ரிலேட்டட், அக்ரோ பாக்டீரியம் டியூமிஃபிஷியன்ஸ், அக்ரோ பாக்டீரியம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஜெனட்டிக்கல் வேரியேஷன், ஜெனட்டிக்கல் மாற்றம் பண்ணுவாங்க.
0: எனக்கு என்னன்னா, இது ஏன் உங்களுக்கு இந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, ஒருவேளை நம்ம காடு மலை சார்ந்த இடங்கள் இருக்கிறதுனால இந்த தாக்கமா?
1: ஈவன் எனக்கு வந்து பேசிக்கலா, நான் சயின்ஸ்ல, எனக்கு 10th இருந்தே சயின்ஸ்ல கொஞ்சம் அதிக மார்க் வாங்குவேன். 10th 12th சயின்ஸ்ல லைட்டா ஆர்வம் இருக்கு. ஸோ அதை நான் பேஸ் பண்ணதுனால நான் வந்து ஒரு மெடிசினல் பிளான்ட் ரிலேட்டடா ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஸோ அதுல நான் ரிசர்ச் பண்ணணும். ஸோ அது அது சம்பந்தமாக தான் நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 இயர்ஸ் நான் ப்ரைவேட்

0: இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்ணேன், டெக்னீஷியனா ஒர்க் பண்ணேன், அது டிஷ்யூ கல்ச்சர் ரிலேட்டடா ஜாப் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணா ஒரு நம்மளை சார்ந்து நம்மளுக்கு நிறைய மெடிசன்ஸ் தெரியும், நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு நிறைய மெடிசன்ஸ் தெரியும், அந்த பிளான்ஸ்ல வச்சு ஏதாவது நம்ம ரிசர்ச் பண்ணலாம், அதில் பண்ணலையும் கூட அது அதோட ஓரியன்டில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு சூஸ் பண்ணி தான் பண்ணதான் நான் பிஹெச்டிக்கான முதல் படியே.
1: ஏ, கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்குல்லங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய தாத்தா பாட்டிகளுக்கு அம்மா பாட்டிலாம் வந்து நிறைய இந்த இலை இந்த இதுக்காக இந்த பேர் வந்து இதுக்கு பயன்படுத்தும்னு சொல்லுவோம். பட் நீங்கள் அறிவியல் ரீதியாக அதை அணுகணும் அப்படின்னு வந்து சூப்பர் கிரேட்டான விஷயம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தேவிகா மருதாச்சலம், நீங்கள் சொல்லுங்கள் பிஎஸ்டியில் என்ன மாதிரியான விஷயங்கள் எடுத்திருக்கீங்க?
2: நான் வந்து ஜுவாலஜியில் விலங்கியல் துறையில் பிஎஸ்டி பண்ணிட்டு இருக்கேன், சனிமலை சென்டரில்.
1: இந்த பக்கம் விலங்கியல் கிரேட்.
2: டுவெல்த்லேயே முடிச்சோடனே டிகிரி ஜாயின் பண்ணும் போதே பார்த்தீங்க அப்படின்னா படித்தா நான் விலங்கியல் தான் படிப்பேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் உள்ள போய் இப்போ பிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா சிலந்திகளை பற்றி படிச்சுட்டு இருக்கேன், டைவர்சிட்டி அண்ட் ஈக்காலஜி பார்த்துட்டு இருக்கேன். இங்கே
1: ஸ்பைடர்மேன் ஸ்டோரியில் தான் இருக்குமா?
2: ஸ்பைடர்மேன் ஸ்டோரி நிறையவே இருக்கு, பட் அதெல்லாம் நம்ப முக்கூடியதே இல்ல, ஃபேக் நியூஸ் நிறைய மித் எல்லாம் இருக்கு ஸ்பைடர்ஸ் பத்தி. சோ நான் இப்போ என்ன அப்படின்னா டிஃபரெண்ட் ஹேபிடேட்ஸ்ல ஸ்பைடர் டைவர்சிட்டி எப்படி இருக்கு, ஈக்காலஜி எப்படி இருக்கு, அது இல்லாம விவசாயத்துக்கு எப்படி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து சிலந்திகள் பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கும், ஐயோ கடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்து அடுத்த செகண்ட் வந்து அதை கில் பண்ணிடுவாங்க. பட் அதெல்லாம் அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம இந்தியால பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வகையான சிலந்தி தான் வந்து வினாமஸா இருக்கும், அது டரண்டுலான்னு சொல்லி சொல்லுவாங்க, அது மட்டும் தான் வந்து வினாமஸ். மத்தபடி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ல நம்மள வந்து பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அது வந்து சிலந்திகள் பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்துக்கு நிறைய சப்போர்ட்டிவா இருக்காங்க, அங்க இருக்கிற பெஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது அந்த நம்மளுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய பூச்சிகளை பிடிச்சு சாப்பிட்டு நம்மளுக்கு வந்து விவசாயத்துக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பட் இதெல்லாம் தெரியாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பெஸ்டிசைட்ஸ் கில், அது வந்து பார்த்தோன்னே நம்ம கில் பண்றோம். இன்னொரு விஷயம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா கில் பண்ணுவோம், பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றோம், இன்செக்டிசைட்ஸ் வீடிசைட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா அதோட டைவர்சிட்டி வந்து கம்மி ஆயிருது. அதனால சில சிலந்திகள் எல்லாம் பாத்தீங்க இறந்து போயிடறாங்க. அது இளம் இனம் இல்லாம போறது இல்ல, அங்க வந்து நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள்ல வந்து சிலந்திகள் வந்து அழிஞ்சு போயிடுறாங்க, அந்த இடத்துல இருந்து இல்லாம போயிருது. நம்மளுக்கு தீங்கு விளைவிக்க பூச்சிகள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருப்பாங்க.
1: எனக்கு தெரிஞ்சு என்னமோ நான் தற்காலிகமா வெளியே வந்தேன், நான் படிக்க இல்ல இந்த மாதிரி சரௌண்டிங்ஸ் எல்லாம் வெளியே வந்த மாதிரி தெரியல, ரொம்ப போக்கஸ்டா எனக்கு சயின்ஸ் நல்லா வரும், நான் படிச்சா இந்த மாதிரி துறையை போகணும்ன்றது, நான் படிச்சா விலங்கியில தான் போகணும், அது இந்த மாதிரி பர்டிகுலரா ஒரு விஷயத்த எடுக்கணும் அப்படிங்கறது. சோ கேட்கவே ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருக்கு. பட் நீங்க எடுத்துக்கிற ஒவ்வொரு விஷயம் இருக்குல்ல, இது நீங்க கொடுக்கக்கூடிய பின்னாடி ஏதோ ஒரு பாதையை வழிவகுத்து நீங்க போயிட்டு இருக்கீங்க, இதுல ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்னவா இருக்கு? நீங்க ஒரு விஷயம் எடுத்துட்டு போகும்போது இந்த ஸ்காலர்ஷிப்பா இருக்கட்டும், ஐ மீன் பொருளாதார ரீதியா நீங்க பாக்கணும்னா நிறைய நீங்க டைம் எடுக்க வேண்டியிருக்கும், நிறைய ப்ரிப்பரேஷன் போகணும், நிறைய வெளியே போகணும், இதுக்கான விஷயங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவ்?
2: மேஜரா பாத்தீங்க அப்படின்னா பினான்சியலா தான் ஸ்ட்ரகிள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறதே பாத்தீங்க அப்படின்னா பினான்சியல் ஸ்ட்ரகிள். ஒன்ஸ் நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப் ஃபெலோஷிப் ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு கைக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியா நம்மளுக்கு பண்ற மாதிரி இருக்கும். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஃபெலோஷிப் எல்லாம் வந்து டக்குன்னு நம்ம ஈஸியா நினைச்ச மாதிரி எல்லாம் வரல, கொஞ்சம் அதுக்குமே நாங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்மளுக்கு அவார்ட் ஆனாலுமே அந்த நம்மளுக்கு தேவைப்படும் போது சில இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இது இன்னும் கவர்மெண்ட் இதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது தாண்டிங்க அப்படின்னா ஃபீல்டு ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ் அ உமனா பாத்தீங்க அப்படின்னா ஃபீல்டு ஒர்க் வந்து நாட் ஈஸி திங், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கும். அதை தாண்டிதான் வந்து நாங்க ஃபீல்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்.
1: பட் இது அப்படியே பையன்கிட்ட போகும்போது இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்காலர்ஷிப் ஃபெலோஷிப் அப்படிங்கறது வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சல, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எப்போ எப்படி நடந்தது?
0: இப்போ எனக்கு வந்து எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் வந்து யூஜி வரைக்கும் தான் பண்ணாங்க, அதுவுமே 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு அது எல்லாமே கவர்மெண்ட்ல படிச்சதுனால எல்லாமே ஈஸியா கிடைச்சிருச்சு. ஸோ அதனால யூஜிக்கு போறப்போ பிரைவேட் காலேஜ் இல்லைன்னா கவர்மெண்ட் காலேஜ் போறப்போ கண்டிப்பா ஏதோ ஒன்று ஃபீஸ் கட்டணும், அதுக்கு நம்மளால கட்ட முடியாத ஃபேமிலி சைடு தான் போனேன். ஸோ அந்த 3 வருஷம் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வீட்டில். ஸோ அடுத்த நான் மாஸ்டர் டிகிரியில இருந்து எல்லா செலவுமே நானா தான் பாத்துக்கிட்டேன். ஸோ நான் பார்ட் டைம் ஜாப் போனேன், பிளஸ் ஸ்காலர்ஷிப் வந்துச்சு. ஸோ அது இல்லாம அடுத்து வந்து மாஸ்டர் முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்க, அதை பண்ணி முடிச்சுட்டு அந்த ஸ்டேஜில் தான் நான் ஹையர் ஸ்டடிஸ் போகலாமே. ஸோ அதுக்கு ஏதாவது என்ன நல்லா இருக்குது நம்மளுக்கு அந்த ஸ்டேஜில், இப்போ மாஸ்டர் படிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு பெருசாக எந்த ஒரு நாலேஜும் இல்லை, ஐ மீன்

0: இந்த மாதிரி ஃபெலோஷிப் ஸ்காலர்ஷிப் இருக்குங்கிறது மாதிரில எனக்கு பெருசாக தெரியல. ஸோ அந்த நான் டூ இயர்ஸ் நான் ஒர்க் பண்ண அந்த சமயத்தில் தான் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சுது. இதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரும் நம்மளுக்கு பெருசாக சொல்லலையே. ஸோ அது அதனால நம்மளுக்கு அந்த ஸ்டேஜில் தெரிஞ்சிருந்தா அப்போவே நம்ம கண்டினியூவாக ஒர்க்கு போகாமல் கண்டினியூவாக ஹையர் ஸ்டடிஸ் போயிருக்கு. அந்த கேப் இருந்திருக்காது.
1: நிறைய பேருக்கு இந்த மாதிரி நலத்திட்டங்கள்லாம் இருக்குங்கறது அங்க ரீச் ஆக மாட்டேங்க. இன்டீரியர்ல இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து இன்னுமே தெரியறது இல்ல. நாம படிச்சு வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே இந்த விஷயங்கள்லாம் இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் முடிச்சாலே 9th 10th ஃபெலோஷிப் இருக்கு, ஸ்காலர்ஷிப் இருக்கு. அது முடிச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் போனாலும் ஸ்காலர்ஷிப் எல்லாம் இருக்கு. அதெல்லாமே இன்னும் அவேரா இல்ல, பீப்புள்ஸ் வந்து அவேரா இல்லாம நம்ம போனா நம்மளே தான் மொத்த ஃபீஸும் கட்டணும், அதனாலயே பயப்படுறாங்க. காலேஜ் ஜாயின் பண்ணா செலவு பண்ணி அடுத்து நம்ம படிக்க வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா அன்றாட தினக்கூலிகள். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறதே அவங்களுக்கு பெரிய விஷயம். கிடைக்கிற வேலைக்கு பக்கத்துல இருக்கிற வேலைக்கெல்லாம் போயிட்டு அந்த டேவை வந்து அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க.
2: ஏன்னா
1: அப்படிங்கிற மட்டும் தான் யோசிக்கிறாங்களே தவிர அந்த ஸ்கூல்ஸ்க்கு காலேஜுக்கு போற பசங்களுக்கு இன்னும் நம்ம செலவு பண்ணி படிக்க வைக்கலாம், அது படிக்க வச்சா நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற தாட் எல்லாம் இன்னும் அவங்களுக்கு வரல.
0: ஸோ அதுக்காக அவங்கள தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அது அதை பத்தி அவங்களுக்கு அவ்வளவா
2: தெரியாது.
0: சோ அதனால அவங்களையும் பெருசா தப்பு சொல்ல முடியாது.
2: எஸ் பட் ஆனா இன்னைக்கு நீங்க இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு லெவல் தாண்டிட்டீங்க. யூஜி பிஜி முடிச்சு இன்னைக்கு டாக்டரேட் ஆக போறீங்க. சோ இப்போ நீங்க உங்களுடைய சொன்ன மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. நீங்க உங்களுடைய பக்கத்துல வந்து தேவிகா அந்த மாதிரி
1: எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் குரூப் காமனா இருக்கு சார். என்ன ஒரு இது வந்தாலுமே இமிடியேட்டா ஷேர் பண்ணிப்போம், எல்லாத்துக்குமே ரீச் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் 4 பேருக்கு தெரியணும். அதை பார்த்து ஏதாவது ஒருத்தவங்க அதை பண்ணா கூட எங்களுக்கு ஹாப்பி தான்.
2: எஸ் இது கேக்குறதுக்கு ஏன்னா இவ்வளவு பேசுறதுக்கு நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அனுபவம் வேணும். நம்ம கடந்த அந்த பாதையை வந்து இப்ப இந்த ஏஜ்ல நம்மளால சொல்ல முடியுது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுதுன்னா அது கிரேட். நீங்க சொன்ன மாதிரி பேரண்ட்ஸையும் நம்ம ஒரு வேலை எந்த வகையிலும் பிளேம் பண்ணிடவும் முடியாது. ஏன்னா அவங்களோட வாழ்வில் அந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறது. பட் இந்த மாதிரி துறை சார்ந்த படிப்பை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது உங்களுடைய எய்ம் என்னவா இருக்கு? இப்போ அறிவியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் குறிப்பா இந்த மாதிரியான தாவரங்களை எடுத்து ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய கோல், உங்க எய்ம் என்னவா இருக்கு?
0: என்னோட எய்ம் என்னன்னா நான் சொன்ன மாதிரி தான், நான் என்னோட சமூகத்தில் யூஸ் பண்ணுற இண்டிஜினஸ் பிளான்ஸ் அதில் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை. பட் நம்ம இப்போ நான் பிஹெச்டி சூஸ் பண்ணது நான் அது பண்ண முடியாது டேரெக்டாக. ஏன்னா அது என்னோட கைடு சம்மந்தப்பட்டது. ஸோ அவங்க என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ, ஸோ அவங்களும் நானும் சேர்ந்து ஏதாவது ஒரு ஒர்க் டிசைன் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். டேரெக்டாக நம்மளோட ஃபோக்கஸை நம்ம அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து இது முடிக்கிற வரைக்கும் இது முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு என்னோட சைடில் என்னோட கிராண்ட் பேரண்ட்லாம் யூஸ் பண்ண அந்த மெடிஷனில் ஒர்க் பண்ணணும் எனக்கு ஆசை. ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு சயின்டிஸ்டாக போகணும் தான் ஆசை.
2: கிரேட், அதுதான் அதுதான் நானும் கேட்டேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நம்முடைய வந்து வாழ்வியலாகவே இருக்குது, விலங்கியலாக இருக்கட்டும் தவறாக இருக்கட்டும், உங்களுடைய இயல்பாகவே அது இயற்கையோடு ஒன்றி இருக்கிறதுனால உங்களுக்கு அது இன்னும் ஈஸி நினைக்கிறேன், அதை ப்ளஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க ஸ்பைடரை ஸ்பெசிபிக்காக சூஸ் பண்ணது இது வந்து விவசாயத்துக்கு உதவும் அப்படின்ற நோக்கத்துக்காகவா இல்ல புதுசா ஏதோ கத்துக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவா?
1: விவசாயத்துக்கு உதவுங்கிறது மெயின் ரீசன். அதை விட இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைடர் வந்து யாருக்குமே தெரியறதில்ல. ஒரு பறவையை பத்தி கேட்டா 4 பேர் சொல்லுவாங்க, ஒரு பட்டாம்பூச்சியை பத்தி கேட்டா 4 பேர் சொல்லுவாங்க.
2: ஆனா
1: இந்த ஸ்பைடர் அப்படின்னு சொல்லி கேட்டாலே வந்து ஸ்பைடரா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு 4 சிலிந்திகளை பார்த்திருப்போம், அது மட்டும் தான் நமக்கு தெரியும். எனக்குமே அவ்வளவுதான் தெரிஞ்சது. நான் இந்த ஃபீல்டு வரும்போதுதான் வந்து இதுல நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு, அப்படி இனங்கள் இருக்குங்கிறது எனக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு. இப்ப பாத்தீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 181-190 ஸ்பீசிஸ் வந்து இந்த ஆனைக்கட்டி ஏரியாக்குள்ளயே நான் வந்து
2: பாத்திருக்கேன்,
1: நம்மளை சுத்தியுமே இருக்கு. சோ அது வந்துதான் வந்து இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியல, அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிற கியூரியாசிட்டி இருக்கு இல்லைங்களா, அதுதான் உந்துதல். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்பைடர் வந்து விவசாயத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? ஏன்னா நம்ம யூஜில பிஜில படிச்சிருப்போம், ஜஸ்ட் ஒரு தியரியில ஒரு 4 லைன் 5 லைன் படிச்சிருப்போமே தவிர அதை வந்து நம்ம ஃபுல்லா படிக்கும் போதுதான் தெரியுது இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கறது எங்களுக்கே வந்து ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு.
2: சோ இந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு டேர்ம் எடுத்து நம்ம போகும்போது அதுல உங்களுக்கு கிடைச்ச ரெகக்னேஷன் இல்ல, நீங்க அந்த ஒரு பேப்பரை நீங்க பிரசன்ட் பண்ணிருப்பீங்க, அது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு?
0: எனக்கு சொல்லப்போனால் இப்போ நான் ஒர்க் பண்ணுறதே மெடிசினல் பிளான்ட். ஸோ எனக்கு நான் இன்ட்ரெஸ்டடாக தான் உள்ளேயே வந்தேன். ஸோ அதனால எனக்கு இதில் ஒர்க் பண்ணணும், இதில் ஏதாவது

0: நம்ம மெடிசினல் பிளான்ட்ல நிறைய காம்பவுண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு லீஃபோ ஒரு ரூட்டோ ஏதோ நம்ம கலெக்ட் பண்ணோம்னா அதுக்குள்ள நிறைய காம்பவுண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதுல ஸ்பெசிபிக்கா நம்ம டார்கெட் பண்றது இப்ப ஒரு கேன்சருக்கு யூஸ் ஆகுதா இல்ல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் ஆகுதா, ஸோ அது கியூர் பண்றது, அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம பேக்ரவுண்ட் ஸ்டடி பண்ணிட்டு ஸோ அந்த இந்த பிளான்ட்ல இதுதான் நம்மளுக்கு அதிகமா இப்ப கேன்சர் ரெடி பண்ற காம்பவுண்ட்ஸ் தான் இந்த பிளான்ட்ல இருக்குன்னா அதை மட்டுமே நாங்க செப்பரேட் பண்ணுவோம் அந்த பிளான்ட்ல இருந்து எடுத்து. ஸோ அதுக்கான டிஷ்யூ கல்ச்சர் ஒர்க்கும் நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அது லேப் லெபாரட்டரி சாயில் இல்லாமே லெபாரட்டரியிலேயே நம்ம வளர்த்துவோம். ஈவன்தோ அதுக்கு சீடு தேவையில்லை, பிளான்ட்ல ஏதோ ஒரு பார்ட் கிடைச்சாலே நம்மளுக்கு போதும், அதை வச்சு நாங்க ஒரு
1: பிளான்ட்
0: ட்ரீ கொண்டு வந்துருவோம். ஸோ அதை வச்சு நம்ம ஃபீல்டுக்கும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபீல்டு கண்டிஷன் கொண்டு வருவோம். லேப் கண்டிஷன்ல இருந்து ஃபீல்டு கண்டிஷன் கொண்டு வருவோம். அதை வந்து அப்படியே நம்ம சீடு இல்லாமயே நம்ம பிளான்ட்ல ஏதோ ஒரு பார்ட் கிடைச்சாலே நம்ம ட்ரீ வர வச்சிடலாம்.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு குறிப்பிட்ட பழங்குடியின சமூகத்தின் முதல் முனைவர் பட்டம் பெறவிருக்கும் ரெண்டு பேரு முருகேசன் ராமனன் தேவிகா மர்ச்சனோட நிறைய விஷயங்கள் பேசி பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து கேளுங்க. இப்ப கூட காலகட்டங்களில் ஒரு துறையை நம்ம எடுக்கிறது எந்த மாதிரி விஷயத்துக்காக எடுக்கிறோம் அப்படின்றதுக்கு அதுல எவ்வளவு இன்னும் ஸ்ட்ராங்கா டீப்பா போக வேண்டியது மனசுல வச்சுக்கோங்க. நம்ம நிகழ்ச்சியில நேருக்கு ஒரு முக்கியமான நினைவூட்டலும் கூட, அதாவது நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள் நேர்களே. பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம், கேளுங்க ரசிகர்கள்.

0: 5:34 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்கள் கேட்டு ரசிச்சு பயன் பெற்று இருக்கீங்க நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரெண்டு த கிரேட் லெஜண்ட் இப்பயே சொல்லி வச்சிருவோம், பின்னாடி நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு பக்கம் முருகேசன் ராமன் ஒரு கிரேட் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு, கண்டிப்பா நடக்கும். இந்த பக்கம் தேவிகா மருதாச்சலம். இந்த ஜுவாலஜி எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாட்டனியோட மிங்கிள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து நிறைய பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு குறிப்பிட்ட பழங்குடியின சமூகத்தின் முதல் முனைவர் பட்டம் பெறவிருக்கும் ரெண்டு பேர் கூட பேசிட்டு இருக்கோம். சோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்னன்னா, நீங்க சொன்னீங்க எந்த கைடன்ஸும் இல்லாம நாங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கோம் அப்படின்னு. பட் நீங்க பேசும்போது நிறைய பொட்டன்சியல் இருக்கிற ஆள் மாதிரி தெரியுது. அதான் சொல்லுவாங்க கீர்த்தி சிறுசு மூர்த்தி பெருசு அப்படிங்கிற மாதிரி தான். சோ நிறைய விஷயங்கள் பேசுறீங்க. இந்த அனுபவம் இந்த அறிவு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்க எப்படி கடத்துறீங்க, என்ன மாதிரியான டூல்ஸ், அதாவது எப்படி சொன்னா உங்களுக்கு புரியுது? ஏன்னா நீங்க உங்களுக்கு சொல்ற நிறைய விஷயம் புரியல, ஆனா நீங்க கடந்து வந்து ஒரு இடத்துல நின்றுருக்கீங்க. இப்ப அதை சொல்றத அவங்க ஏத்துக்கிற விதம் எப்படி இருக்கு உங்களுக்கு?
1: பேசிக்கா முன்னாடி எல்லாம் சொல்லும் போதும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்டடீஸ்லயும் ஒரு கெரியர்லயும் நம்ம கொஞ்சம் க்ரோத் இருக்கும் போது சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா பீப்புள்ஸ் வந்து அதை கேக்குறாங்க, லிசன் பண்றாங்க. முன்னாடிலாம் நம்ம சொன்னா லிசன் பண்ணவே வந்து யோசிச்ச ஒரு பசங்க, இன்னைக்கு வந்து ஏதோ அக்கா சொல்றாங்க, அவங்க ஏதோ ஒன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால நம்மளுக்கு சொல்லி தராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து வாட்ஸ்அப் மூலமாவும் நம்ம நேரடி தொடர்பு கொண்டும் அவங்க கிட்ட வந்து நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் பண்ண சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி கேட்காத பசங்கள்லாம் இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வந்து நின்னதுக்கு அப்புறம் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க.
0: ஓகே கிரேட். சோ எனக்கு என்னன்னா இந்த பழங்குடியின சமூகம் அப்படின்னு பாக்கும்போது நிறைய கல்ச்சர் ஓரியண்டடா அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெடிஷனல் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இப்ப நம்ம 2026 நிக்கிறோம், நிறைய மாறுதல் உட்படுது அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்னும் கலாச்சாரங்கள் அப்படிதான் இருக்கா, இல்ல எதையாவது மறுவி மாற்றம் அது ஏற்பட்டு இருக்கு அந்த இடத்துல?
2: எங்க சைடுன்னு பாத்துட்டா கலாச்சாரங்கள் இன்னும் மாறாம தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் நகரமாதம் ஆகிறதுனால ஒரு சில விஷயங்கள்ல அது சேஞ்ச் ஆகுது. நான் சின்ன வயசுல பார்த்த விஷயங்கள்ல இப்ப ஒரு சில விஷயங்கள் இல்ல, அதை ஃபாலோ பண்றது இல்ல. சோ அந்த நான் சின்ன வயசுல இருந்தப்பெல்லாம் அந்த பெரியவங்க எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஏஜ் ஆகி இறந்து போறதுனால சோ இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அது பெருசாகவும் அதை ஃபாலோ பண்றது இல்லை. ஒரு சில விஷயங்களை ஸ்கிப் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் எனக்கு என்னன்னா நான் சின்ன வயசுல பார்த்தது மாதிரி தான் பண்ணணும், அது மாதிரி தான் நான் அவங்களெல்லாம் ஒரு சில குரு ஒரு சிலவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் அது எப்படி கொண்டு வரதுன்னு தெரிய மாட்டேங்குது, அதுக்கான வழிகாட்டி எதுவுமே இல்லை. கல்ச்சர் ரிலேட்டடா நான் சொல்ல
0: வரேன்.
2: சோ அதெல்லாம் நான் எனக்கும் ஒரு சைடு நான் ஒரு என்ஜிஓ மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கு இவங்க ஒரு சில இதெல்லாம் நம்ம பண்ணலாங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்தது ஒரு 2-3 இயர்ஸ் பேக்கு. பட் அது அதுக்கு நான் போய் விசாரிச்சப்போ அதுக்கு ஒரு வக்கீல் வேணும், அதுக்கு ஒரு நிறைய ப்ரொசீஜர் இருந்தது. சோ அது நான் அப்படியே நான் கை விட்டுட்டேன்.

0: இல்லைன்னா நான் வந்து வேற மாதிரி பிஹெச்டி வந்திருக்காம வேற இதுக்கு போயிருக்கான வாய்ப்புகளே
1: ஒன்றும் இல்லை. நிறைய ட்ரை பண்ணுவோம், முயற்சியோடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயம் பண்ணலாம். பட் நீங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய பழங்குடியின மக்கள் வந்து நிறைய இடங்கள்ல பரவி இருக்காங்க, குறிப்பா உங்களுடைய சமூகமாவே கூட நிறைய இடங்கள் அது இருக்கலாம். சோ அந்தந்த இடங்கள்லயும் மாறுதல் எப்படி இருக்கு? கோயம்புத்தூர் அணைக்கட்டி பகுதி அப்படிங்கறது ஒரு குறிப்பிட்ட இடமா இருக்கு. இது இல்லாம நிறைய உங்களுடைய ஆட்களை நிறைய பரவி இருப்பாங்க, அங்க எல்லாம் இந்த வளர்ச்சி எப்படி இருக்கு? அவங்களோட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கா?
0: இப்போ பேசிக்கலாக நான் வந்து நான் கோயம்புத்தூரில் சுற்றி இருக்க எல்லா பழங்குடி கிராமத்துக்கும் நான் மோஸ்ட்லி போயிருக்கேன். இப்போ நம்ம சைடு இந்த சைடுன்னு பார்த்தா சாடி வயல், இந்த வெள்ளிங்கிரி மலை ஹில்ஸ் அந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் போனால் அங்கெல்லாம் நான் மோஸ்ட்லி பழமை மாறாமல் தான் இருக்காங்க இன்னும் ஒரு சில கிராமத்தில்.
1: சூப்பர்.
0: ஸோ நான் போய் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அது இல்லாமல் இங்கே மேட்டுப்பாளையம் சைடு பில்லூர் டேம் சைடு இருக்குது. ஸோ அது ஃபுல்லாகவே பழங்குடி, அதெல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது இன்னும். ஸோ அதெல்லாம் இன்னும் நிறைய மாறாமல் தான் இருக்காங்க பழங்குடி. இது அவங்க அந்த கல்ச்சுரல்ஸ், அந்த கோயில் செய்கிற முறையாக இருக்கட்டும், அந்த இறந்ததுக்கப்புறம் அந்த
1: சடங்குகளாகட்டும்,
0: அதெல்லாம் இன்னும் மாறாமல் தான் இருக்குது. அது இல்லாமல் எங்கள் சைடும் இன்னும் ஒரு சில கிராமத்தில் மாறாமல் தான் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் எங்கள் ஊரில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, மற்ற கிராமத்தில் மேபி இருக்கலாம். நான் பார்க்காம இருக்கிறதுனால நான் பார்த்ததை மட்டும் நான் அதை சொல்றேன். நான் நிறைய கிராமத்தில் இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. வழியா
1: நிறைய டிராவல் பண்றதுனால சில விஷயங்கள் தெரியுது உங்களுக்கு. ஆஸ் அ கேர்ளா, ஒரு பெண் வந்து இது நீங்க எப்போ எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் சரி, ஒரு சில இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா சில கட்டுப்பாடுகள் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல முடுக்கப்படுது அப்படின்றது. குறிப்பா உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்ல. நீங்க சொன்னீங்க சின்ன வயசுல வந்து மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு. இந்த வேலை செய்யறவங்க ஆண்கள் பெண்கள் அப்படின்னு டே பை டே தினக்கூலியா மட்டும் போயிட்டு இருக்கு அப்படின்னா, பெண்கள் அதிகமா என்ன வேலை செய்யறாங்க, எப்படி அவங்களுடைய வாழ்வியல் இருக்கு?
2: சார், நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் கிடைக்கிற ஒரு தோட்ட வேலையாக இருக்கட்டும், ஒரு கட்டிட வேலையாக இருக்கட்டும், அந்த மாதிரி தான் போகிறாங்க. அது வந்து ரேராக தான் போயிட்டுருக்காங்க. இப்போது நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. வீட்டில் குழந்தைங்களை பார்த்துக்கணும், சமைக்கணும், ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், இதுதான் அவங்க மேஜர் ரோலாக இருக்குது. அவங்க வந்து வெளியே வந்து ஒரு வேலை செய்கிறது அப்படிங்கிறதே அது பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, அதை அவங்க வெளியே வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து பிலீவ் பண்ணும், ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து அவங்கள நம்பணும். அந்த நம்ம இப்போ நம்ம வெளியே போகிறோம், அடுத்த செகண்ட்னால அவங்களுக்கு பயம், அடுத்து என்ன ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் தான் அவங்களுக்குள்ள அதிகமா இருக்கு. ஆனா இதெல்லாமே வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு 5 to 10 years பாத்தீங்க அப்படின்னா பிரேக் ஆயிட்டே தான் இருக்கு. நிறைய பேர் படிச்சதுனால வெளியே வராங்க, நிறைய விஷயம் கத்துக்கிறாங்க, நாலு பேருங்க பக்கத்துல இருக்கிற சரௌண்டிங் அவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம வேலைக்கு போனாதான் நம்ம குடும்பத்தை நம்ம பாத்துக்க முடியும் அப்படிங்கறதுக்காக வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சு. அது இல்லாம வந்து சுய உதவிக்குழுவுங்கள ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அது வந்து இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா அதனால வந்துட்டு நிறைய லோன் கொடுக்குறாங்க, அது இல்லாம நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் தையல் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும் போது அவங்க செல்ஃப் ஏர்னிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மத்தவங்களை அந்த ஹஸ்பண்ட நம்பியே இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, அந்த குழந்தைங்களை அவங்களுக்கு ஏதோ படிக்க வைக்கிறதுக்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அதுல இருந்து அவங்க ஏர்ன் பண்ணி அவங்கள பாத்துக்கிறாங்க.
1: பட் இந்த மாதிரி முயற்சி எடுக்கும்போது அதுல சஸ்டெயின் ஆக முடியுதா? ஏன்னா இப்ப சவுந்தரராஜன் சார் ஒருத்தர் நம்ம மீட் பண்ணிட்டு நிறைய விஷயம் பேசணும் சொன்னாரு, நிறைய பேர் ஆட்டோ ஓட்டுறாங்க, ஒரு இடத்துல இருந்து நிறைய விஷயம் கொண்டு போக முடியுது, இப்ப வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ
2: கண்டிப்பா அந்த விஷயங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் யாரையும் நம்ப வேண்டியதில்லை, அவங்களே செல்ஃபா டிரைவ் பண்றாங்க. ஒரு ஆட்டோ இதே மாதிரி ஒரு 4 பேருக்கு நான் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்களே டிரைவரா இருக்கலாம். ஒரு 4 பேர் சவாரி கிடைச்சதுன்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்க ஃபேமிலிக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
1: பட் எஸ் ஏன்னா ஒரு கேர்ள் வந்து முன்னேற்றம் அது எல்லா இடத்துலயும்,
2: இது கேர்ள் ஒரு பெண்ணை வந்து அந்த குடும்பத்துல முன்னேற்றங்கிறது கல்வி மட்டும் இல்லாம அது சார்ந்திருக்க ஒரு சமூகத்துக்கே அது வந்து முன்னேற்றமா நான் பாக்குறேன்.
1: எஸ் கண்டிப்பா, ஏன்னா வீட்டுக்குள்ள மட்டுமே இருந்த பெண் வந்து இப்ப நிறைய படிக்க வராங்க, நிறைய வேலை செய்யறாங்க அப்படின்ற விஷயம் வந்து அங்கேயும் இம்பாக்ட கிரியேட் பண்ணுது அப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான். பட் நீங்க இந்த மாதிரி அடுத்த தலைமுறை எடுத்துட்டு போகும்போது, ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் முதல் முதல்ல அந்த சமூகத்துல வந்து முதல் முனைவர் பட்டம் பெற இருக்கீங்க. உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் இப்போ சொன்ன மாதிரி ஐடிஐ முடிச்சிருக்காங்க, டிப்ளமோ முடிச்சிருக்காங்க, மேபி ஒரு யூஜி முடிச்சிருப்பாங்க, இவங்க மேற்கொண்டு படிக்கிறதுக்கான நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு எதுவுமே யாருமே டீச் பண்ணல, இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. இப்ப ஸ்கூல்ல இருந்து இப்ப நம்ம ஒரு பிஜியோ இல்ல வந்து டாக்டரேட்டா படிக்கிற வரைக்கும் என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து தமிழ்நாடு அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே பண்றாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது கொஞ்சம் சொல்றீங்களா?
0: இப்போ வந்து என்னன்னா, இப்போ நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி நிறைய ஸ்கீம், ஃபெலோஷிப்பாக சரி ஸ்காலர்ஷிப்பாகவும் சரி, இப்போ 9 to 10 ஃப்ரீ போஸ்ட் மெட்ரிக்னு ஒன்று கொடுக்குறாங்க.
1: ஓகே.
0: ஸோ அதே வந்து யூஜிக்கு வந்து போஸ்ட் மெட்ரிக் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இதே சேம் ஸ்கீம் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு ட்ரைபல் வெல்ஃபேர் அதில் கொடுக்குறாங்க. ஸோ சென்ட்ரலில் வந்துட்டு ட்ரைபல் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் அந்த அந்த அந்த இதில் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து எம்ஃபில் பிஹெச்டி

0: வேணால் என்ன ஃபெஸ்டின்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ நேஷனல் ஃபெலோஷிப் ஃபார் ஷெட்யூல்ஸ் ட்ரைப்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே அதில் அவார்ட் ஆகி தான் நாங்கள் இந்த பிஹெச்டி கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் அதில் ஃபஸ்ட்டு பேட்ச் என்ன ஃபஸ்ட்டின்னு ஆரம்பித்தாங்க, அதில் ஃபஸ்ட்டு பேட்ச் நான் அவார்ட் ஆனேன். ஸோ இவங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணேன், இவங்க தேர்ட் பேட்சோ ஃபோர்த் பேட்சில் இவங்க அவார்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் எங்களோட பிஹெச்டி ஜேர்னி கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம்.
1: ஸோ இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கவங்க ஒருவேளை வேற எங்கேயுமே இருந்தாலும் கூட இது எல்லா சமூகத்துக்கும் உண்டான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, இன்னொன்று குறிப்பாக இவங்களுக்கான நம்மளுடைய பழங்குடியின சமூகத்துக்காகவும் இது விஷயங்கள் இருக்கு.
2: சரி, எல்லாருக்குமே வந்து ஃபெலோஷிப்னு ஒரு விஷயம் வந்து இருக்கு, எல்லா சமூகத்துக்குமே இருக்கு. அது வந்து யாருக்கும் தெரியாம, சில பேருக்கு வந்து தெரியாம இருக்காங்க. சென்ட்ரலும் ஸ்டேட்டும் வந்து நிறைய ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கலன்னு நான் சொல்றேன்.
1: இது உண்மைதாங்க,
0: ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இயர்லி இயர்லி பட்ஜெட்டில் அது நிறைய ரிட்டர்ன் ஆகுது, நிறைய யூஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ட்டு அது ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அதனால நெக்ஸ்ட் இயர் நம்மளுக்கு கொடுக்கறதுல அது கம்மி ஆகுது, அதோட அமௌண்ட் கம்மி ஆகுது.
2: நிக்கணும்.
1: எஸ் கண்டிப்பா, அது வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த அரசே அதை வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும். நீங்க எப்படி ஈச் அண்ட் நூக்கு கார்னர் வந்து இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இதை கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க எடுத்து போற ஸ்டெப்ஸுமே இருக்கணும். ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நம்ம வந்து என்னப்பா இப்படி பண்றாங்க, இதெல்லாம் எங்க போய் சேர்றது அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஃபெட்டப் ஆயிருக்கீங்களா?
2: கண்டிப்பா
1: நடந்திருக்கா? ஓகே, ஏன் எதனால இப்போ?
0: ஸோ எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாதப்ப நம்ம ஒரு ஓரளவுக்கு தான் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி அதை கடந்து கடந்து போவோம். ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணாலும் நம்மளுக்கு மறுபடி வந்த இடத்துலயே வந்து நிற்குது அப்படிங்கிற ஒரு மைண்டு வருது. பட் அதெல்லாம் நம்ம ஒரு சில நேரத்தில் எனக்கு அப்படி ஆயிருக்கு. பட் அதெல்லாம் நம்ம அது என்ன தெரியல, எனக்கு வீட்டில எல்லாம் சொல்லுவாங்க என்ன பண்ணாலும் ஏதோ. நான் ஸ்கூல் சேர்ந்ததே ஆக்சுவலி வந்து ஏழு வயசுக்கு அப்புறம் தான், ரெண்டு டைம் ஒன்னாவது படித்தேன். ஸோ அப்போதுல வீட்டில் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க சொந்தக்காரங்கிட்ட எல்லாரும், இவன் ஸ்கூல் சேர்ந்ததே லேட்டு ஆனால் இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க, அந்த ஒரு விஷயத்தை இப்போ வரைக்குமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இதுவாக இருக்கலாம், மேபி இன்னும் போகணும், வேற எங்கேயாச்சும் வேற அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். ஓ எங் இப்போ என் சைடில் என்னோட ஃபேமிலியில் லைட்டாக ஒரு முன்னேற்றம் தெரிஞ்சாலே என்னை சுற்றி இருக்கவங்க ஊராளாவிச்சு அடுத்த லெவலுக்கு வருவாங்க. இப்போ வந்து நான் டிஎன்பிஎஸ்சி நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டூ டைம்ஸ் கிளியர் பண்ணி இது பண்ணப்போ என்ன பார்த்து எங்கிட்ட இருந்து புக்ஸ் பழைய க்வெஸ்சன்ஸ் பேப்பர் இதெல்லாம் வாங்கி படிக்கிறாங்க இப்போ இருக்கவங்க.
1: எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல இது?
0: சோ அது எனக்கு ஒரு சின்ன மாற்றமா தோணுது என்னோட கிராமத்தை பொறுத்த வரைக்கும்.
1: லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தங்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஒன்னா ரெண்டு டைம் படிச்சானே, போற இடம் வேற மாதிரி இருக்கும். பட் நீங்க ஒரு உமன், நீங்க சொன்னீங்க பெங்களூர்லாம் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது, நிறைய போய் நான் அந்த இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு. இந்த மாதிரியான போக்குவரத்துக்கான உங்களுடைய சப்போர்ட்டர்ஸ், உங்களுடைய மென்டர்ஸ், உங்க டியூட்டர்ஸ் வந்து எப்படி இருக்காங்க?
2: சார், என்னோட கைட் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர். அவரு வெளியே போறதுக்கு நிறைய விஷயம் வெளியே போய் கத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா ஈவன் என்ன வந்து நியூ டெல்லி வரைக்கும் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காரு, பெங்களூர் ஓவரால் தமிழ்நாடு. என்ன இருக்கு நீ கத்துக்கோ, நான் வெளியே போயிட்டு வந்தேன் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போக முடியாது. பட் அங்க போனேன் அப்படின்னா எந்த ஒரு இது மிஸ் பண்ணாம பிக்சர்ஸ் கேப்சர் பண்ணிட்டு வந்து வீட்டுல காமிப்பேன், அம்மா நான் போன பிளேஸ் இப்படிதான் இருக்கு, நீங்க நீ நெக்ஸ்ட் டைம் நம்ம எல்லாரும் போலாம் அப்படி வந்து நான் இது பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஸோ ஒரு நிகழ்ச்சியான தருணம் மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து படங்கள்ல திரைப்படங்கள்ல நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம், அதெல்லாம் வந்து நான் எனக்கு நம்ம லைவ்லியா ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. தொடர்ந்தும் பேசலாம், கேட்கலாம். 5:46 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட பழங்குடியின சமூகத்தின் முதல் முனைவர் பட்டம் பெறவிருக்கும் முருகேசன் ராவணன், தேவிகா மருதேசன் பேசிட்டு இருக்காங்க. பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம், கேளுங்க ரசிகர்கள்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: வெளிகணில் அருகினில் வானம். எஸ் நம்ம வானம் வந்து நம்ம கண்ணு பக்கத்துல இருக்கு, கை பக்கத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி தான். 5:52 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க. இது சித்திரச்ச வானம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு குறிப்பிட்ட பழங்குடியினத்தின் முதல் முனைவர் பட்டம் பெறவிருக்கும் முருகேசன் ராமன், தேவிகா மருதாச்சலம் ரெண்டு பேர் இருக்காங்க. சோ நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்துட்டு இருக்கோம். நீங்க சொல்லியிருந்தீங்க மத்திய அரசும் மாநில அரசும் நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்றாங்க, பட் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது அப்படின்றது. இந்த படிப்பை தாண்டி தொழில் முனைவதற்காக இருக்கட்டும் இல்ல மத்த விஷயங்களுக்காக இருக்கட்டும் அதுக்கான ஸ்கீம்ஸும் இருக்கா, அது யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா?
2: நிறைய இருக்கு. நிறைய கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. பட் அது வந்து அதை பத்தியான ஒரு விழிப்புணர்வே நம்ம தெரிய மாட்டேங்குது. நம்மளா போய் சொன்னாலும் அது நம்மளுக்கான ஒரு ஒரு கொஞ்சம் தான் டைம் இருக்கோ இல்லையா, அந்த டைம்ல நிறைய பேருக்கு புரிய வைக்கிறதோ அது பெரிய டிஃபிகல்ட்டா இருக்கு. ஸோ அது இல்லை, அதுதான் பெரிய நான் சந்திச்சதுல நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய லோன் எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தாட்கோலையே நிறைய இருக்குது, நிறைய ஸ்கீம் இருக்குது. பட் அதில் போயிட்டு நம்ம ஒரு வீட்டு லோனோ ஒரு பர்சனல் லோனோ இல்லை பிஸ்னஸ் லோனோ எதை எடுக்கிறப்போ அதுக்கான ப்ரொசீஜர் நிறையா இருக்குதுன்னு அவங்க பயப்படுறாங்க. இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அவ்வளோ இதா இருக்காங்க. ஒன்னும் நம்ம கூட இருந்து பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது, ஆனா அதுக்கான டைமும் நம்மளுக்கு இல்லாததுனால. ஏன்னா நம்ம ஸ்டடீஸ்ன்னு போயிட்டு இருக்கிறப்ப இது இப்படி டைவெர்ட் ஆகுறப்போ அது ஒரு நம்மளுக்கு
1: சொல்லதான்.
2: அதனால நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம சம்பந்தப்பட்டவங்களுக்கு அது தெரியாமையே இப்ப வரைக்கும் இருக்கு.
1: ஓகே, நீங்க ஒரு அதிகபட்சமா உங்களுடைய பகுதிகளில் ஒரு டிகிரி முடிச்சது, ஒரு யூஜியோ பிஜியோ முடிச்சது குறைஞ்சபட்சம் எவ்வளவு பேர் இருப்பாங்க?
2: ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல ஒரு 20-30 பேர் இருப்பாங்க.
1: உங்க பகுதியில்
3: சார் இருக்காங்க சார், கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இருப்பாங்க.
1: 40 பேர் இருப்பாங்க.
3: அவங்க எல்லாமே சிங்கிள் டிகிரி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதாவது ஒரு வேலைக்கு போறாங்க, இல்ல ஃபேமிலி சிச்சுவேஷன்னால அவங்க ஜாப் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கு. பட் அவங்களுக்கு கெரியர்ல வேற க்ரோத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுமா அதுக்கான டைம் அவங்களுக்கு கிடைக்காம ஓடிட்டு இருக்காங்க.
1: மேபி ஃபேமிலியோட சப்போர்ட் கொஞ்சம் குறைவா கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கறது.
2: பட் அந்த ஆர்வம் இருக்கு, அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த ஹையர் ஸ்டடீஸா இல்ல அடுத்த பிஜியா யூஜியா, அது அந்த ஆர்வம் இருக்குது. பட் எப்படி போறது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் இல்லாம இருக்காங்க.
1: மேபி நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு ஸ்கீம்ஸ் இருக்கு, இவ்வளவு ஃபெலோஷிப் இருக்கு, இவ்வளவு ஸ்காலர்ஷிப் இருக்கு, இதை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படி நம்ம சொல்றோம்.
3: வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுக்கலாம் நம்ம. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா இன்ஸ்டா இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா அப்ப வந்து நம்ம நம்மளுக்கு இருக்கிற ஸ்கீம்ஸ் நம்மளே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும்னு இப்போ எங்களுக்கு தோணுது. பட் இதுக்கப்புறம் கண்டிப்பா நாங்க
1: பண்ணுவோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு தெரியுது இந்த பாதை அவ்வளவு ஈஸியா இல்ல, நம்ம கடந்து வரதுக்கு நீங்க எவ்வளவு ஹர்டல்ஸ் யூஸ் பண்றீங்க, 2 இயர்ஸ் 5 இயர்ஸ் பிரேக் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு சின்ன இன்கம் இருந்துட்டு அது மூலமா தான் போக வேண்டியிருக்கு அப்படின்போது வர்ற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அது எவ்வளவு தூரம் நம்ம சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது. அதை சின்ன ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கறதான் ஃபேக்டா இருக்கு. பட் நீங்க சொன்ன மாதிரி இப்ப உங்களுடைய அம்மா அப்பா வந்து நிறைய வெளியே போயிட்டு வா, நிறைய கத்துட்டு வா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த சக்சஸையோ இந்த ஒரு வெளிப்பார்வையோ நம்மளுடைய கிராமத்துக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்துதா? அது நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கா?
3: இன்ஸ்பிரேஷன் சொல்ல முடியாது, சில பேர் அதை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறாங்க, சில பேர் பாருங்க பொண்ணுங்களை எப்படி ஊர் சுத்த விட்டுட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து இப்ப நிறைய பேர் மாறிட்டாங்க. இப்ப நம்ம நான் வெளியே போயிட்டு வந்தேன் அப்படின்னா என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, ஓகே இப்ப தனியா போயிட்டு நீ ஒரு விஷயம் கத்துக்கிட்டாதான் வந்து உன்னால சர்வே பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஈவன் என்னோட சிஸ்டர் கோ சிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் பார்க்கும்போது இப்போ முன்னாடி எல்லாம் அவங்க பயந்துட்டு இருந்தாங்க போகவே, ஆனா இப்ப வந்து அவங்க தனியா போறாங்க, எல்லா விஷயத்திலும் அவங்களே ஹேண்டில் பண்றாங்க. அது வந்து சந்தோஷமா இருக்கு.
1: இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நிகழ்ச்சியோட நிறைவு நெருங்கிட்டு இருக்கோம். நீங்க பொதுவா இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 12th ரிசல்ட் வந்துச்சு, 10th எல்லாம் வந்துருச்சு. சோ இந்த படிப்பு எவ்வளவு முக்கியங்கிறது ஒண்ணு, அதையும் தாண்டி நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு தமிழக அரசோ இல்ல வந்து மத்திய அரசோ நிறைய சப்போர்ட் எல்லாம் பண்றாங்க. நம்மளுடைய மாணவர்களுக்கு நீங்க ஒரு டாக்டரேட்டா இருக்கக்கூடியவங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னவா இருக்கும்?
2: ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எஜுகேஷனுங்கிறது நம்மளை மட்டும் இது மாற்றாது, அது நம்மளோட ஒரு தலைமுறையோ நம்மளோட குடும்பத்தையும் நம்மளோட சமூகத்தையும் மாற்றும்.
1: ஸோ
2: அதனால நாம் எல்லாரும் படித்தா மட்டும்தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான ஃபீல்டு அதுக்கான இது பிகினிங்கில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அதை நம்ம கரெக்டாக பண்ணி இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் அதை பற்றி நிறைய கற்றுக்கணும். மற்றவங்களுக்கு அது எப்படியோ, பட் மற்றவங்களுக்கு அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு இது கரெக்டாக

0: பிளாட்ஃபார்ம் நம்ம டிஜிட்டல் வேர்ல்டை வச்சுட்டு நம்ம எப்படி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகலாம், ஸோ அடுத்து அடுத்து ஹையர் எஜுகேஷன் எப்படி போகலாங்கிறது இப்போ நம்மளே யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு.
1: எஸ் சூப்பராக சொன்னார். இதில் இன்னொரு விஷயம் தேவிகா மருதாசலம் சொல்லும்போது சொன்னீங்க, படித்தா மட்டும் நிறைய விஷயங்கள் சொல்லிட முடியறதில்ல சார், ஒரு இடத்துக்கு போனால் மட்டும்தான் அதை வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ படிப்பு முக்கியம்னு அவர் சொல்லிட்டாரு, தலைமுறைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்?
2: எது என்ன நடந்தாலும் படிப்பை கைவிட்டக்கூடாது. பொருளாதார

0: அப்படின்னு சொல்லிட்டாரு. தலைமுறைக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்?
1: எது என்ன நடந்தாலும் படிப்பை கைவிட்டக்கூடாது. பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், இல்லை குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு காரணத்துக்காகவும் படிப்பை விடாமல் அதை வந்து ஃபோக்கஸ்டாக அந்த விஷயத்தை கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா, ஒரு கெரியரில் நீங்கள் ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல உட்காந்துட்டீங்கனாலே உங்களை பற்றி நாலு பேர் அந்த நம்ம சொல்கிற விஷயத்தை கேட்டு அடுத்த தலைமுறைகள் வந்து மாறுங்கிறது என்னோட கருத்து.
0: இது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் ரெண்டு பேருமே பேசுறது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அது போய் சேர்றதுக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க யாராக இருந்தாங்க அப்படின்னா அது கிராமப்புறங்கள் இருந்தாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய சமூகத்தை சார்ந்தவங்க இருந்தாலும் கூட அது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இடத்துல போய் நின்று இருந்து சொல்லும்போது, இப்போ நீங்க வாட்ஸ்அப்லயோ இல்லை வந்து நீங்க நேரில் பேசும்போது கூட சொல்ல வேண்டிய விஷயத்த இன்னைக்கு நம்ம ஒரு ஊடகம் வழியாக ஒரு வானொலி வழியாக நம்ம சொல்லும்போது, ஓ நமக்கு தெரிஞ்ச அக்காவும் அண்ணனும் வந்து இந்த மாதிரி எஃப்எம்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க, நாளைக்கு நம்மளும் அந்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை ஏற்படுத்தலாம். நீங்க சொல்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களோ இல்ல பெரியவங்களோ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான விஷயம் இது ரொம்ப சென்சிட்டிவானது, இது இன்னும் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு அது போய் சேருன்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். ஸோ உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி உங்களுடைய டாக்டரேட் பயணத்துல இருந்து ஒரு ஒன் ஹவர் ஒதுக்கி எங்களோட நீங்க டிராவல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நீங்க எடுக்கிற முயற்சி ஆஸ் அ சயின்டிஸ்டா ரெண்டு பேருமே இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வெகு தூரம் போகணும், நிறைய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் எஃப்எம் ரெயின்போ 103 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் உங்களை மறுபடியும் ஒரு இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். ஸோ நேர்களுக்கு உங்களுடைய விஷயங்கள் ஏதாவது சொல்லணும் சொல்லிடுங்க, நிகழ்ச்சி முடிய போகுது.
2: Thank you for given opportunity.
0: Yes, so, super.
2: நன்றி.
0: சொல்லுங்க தேவிகா மருதாச்சலம்.
1: தேங்க்யூ சார். நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறது இன்னும் நாலு பேருக்கு அது ரீச் ஆகி அந்த விஷயங்கள்லாம் இன்னும் ரெண்டு பேர் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நாங்கள் இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் எஃப்எம் ரேடியோக்கும் தேங்க்யூ.
0: எஸ் இந்த இடத்துல சவுந்தரராஜன் சாருக்கும் நன்றி சொல்லணும், ஏன்னா அவரோட இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டாரு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த டிஜிட்டல் வேர்டு இந்த சோசியல் மீடியாங்கிறத நீங்களும் கரெக்டான விஷயத்தை கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும். நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும் போடாமல் நிறைய மீடியாவில் வந்து சரியாக பயன்படுத்திக்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி 5-6 வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்திரச்சவானத்தில் ஒரு குறிப்பிட்ட பழங்குடியின சமூகத்தின் முதல் முனைவர் பட்டம் பெறவிருக்கும் முருகேசன் ராமணன் தேவிக்க மசூர் நிறைய விஷயங்கள் பேசி போகணும். நிகழ்ச்சி தொகுப்பு வரை நான் உங்கள் சிவா, நன்றி நேர்களே.

0: அழகான இதமான பிளசண்டான ஈவினிங் டைம்ல 6 மணிக்கு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல். இது பொன் மாலை பொழுது, திரையில் பக்தி இசை. நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜி பிரபுகுமார். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல்
1: கங்கை அணிந்தவா.

கேட்ட பாடல் சௌபாக்கியவதி படத்திலிருந்து. பெண்டாலையாவின் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலாசிரியர் கல்யாண சுந்தரம்.

6:20 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இப்ப நம்ம கேட்ட பாடல் செஞ்சுலட்சுமி படத்திலிருந்து. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியர் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். நாளை காலை 7:30 முன் செல்லடா திறன் மேம்பாட்டு மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் ஏ விமலா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை பகல் 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் பரிமலா சாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. நாளை மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் PM வித்யாலட்சுமி திட்டம். நாளை மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் குளிர்பதன கிடங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த என் ஆனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

நாளை மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் கதைகளின் வழியே திருக்குறள். நாளை 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தேனீ வளர்ப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த எம் ஆனந்த் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை காலை 7:30 முன் செல்லடா திறன் மேம்பாட்டு மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் ஏ விமலா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். கேட்டது நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு.

0: நிறைய ஷாப்பிங்.
1: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
0: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
1: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
0: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா
0: பாரு, பருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி கொடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும். வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
4: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
3: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
4: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
3: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
4: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரியகர்.
5: ஏற்பாடு ஆயிடுச்சு.
6: எதுக்கு?
5: குட்டியோட ஃபீஸுக்கு.
6: காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு, அதுவும் சரி பார்த்து வாங்கு. ஏற்பாடு ஆயிடுச்சு, சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பிருக்கேன்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக, பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவுக்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேம மாலினி பெற்றுக் கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி உட்பட 6 பேர் பத்ம பூஷன் விருதை பெற்றுக் கொண்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த 6 பேர் பத்மஸ்ரீ விருதை பெற்றனர். எழுத்தாளர் சிவசங்கரிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது.
8: ஸ்ரீமதி சிவ் சங்கரி, சாகித்ய ஏவம் சிக்ஷா.
7: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று சென்னையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களோடு ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே

0: காவிரி அணை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு உடனடியாக சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு தமிழக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஜெயக்குமார், தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி சத்யபாமா ஆகியோர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரனை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் மூவரும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், 3 பேரின் ராஜினாமாவும் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவித்தார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 29 கொலை சம்பவங்களும் 19 பாலியல் குற்றங்களும் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாற்றம் என்று சொன்னவர்களின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மாறியிருப்பதற்கு இந்த சம்பவங்களே சாட்சி என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யப்போகிறார் என்ற தமிழகத்தின் கேள்விக்கு அவர் உடனடியாக பதில் சொல்லியாக வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளார். அரசு ஊழியர்களை ஆளும் கட்சியினர் அச்சுறுத்தும் போக்கு தொடர்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்வாரா என்று மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 16 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் இது தொடர்பாக தாவேக அரசு மவுனம் காப்பது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை தாவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் கடந்த ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி முதல் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகளை திரையிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள்.

0: மாவட்ட செய்திகள். சேலம் மாநகராட்சி ஆணையாளராக திரு லலித் ஆதித்ய நீலமும், திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அக்ஷய அனில் வஹாரேயும், தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அசோக் குமாரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி சந்திரகலா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் அம்மா உணவகங்களில் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தூய்மை திருவிழாவை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து சென்னை மாநகராட்சி அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவில் அக்ஷய் தனாஜி தேரே தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ இடைப்பிரிவில் குமார் மோஹித்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர் சிங் தேவாண்டா தங்கப்பதக்கத்தையும், கீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும், சௌரவ் குமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா குட்டிச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் இந்தியா கிர்கிஸ்தானை வென்றது. 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 130-60 என்ற புள்ளிக்கணக்கில் மாலத்தீவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக, பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வலம் வரும் பாடல்

இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணா பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன். சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல இன்னைக்கு அதிகபட்சமா 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு. அதற்கு அடுத்தபடியா திருப்பூர்ல 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் பதிவாயிருக்கு. ஈரோட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், சேலத்தில் அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. ஊட்டியில் இன்னைக்கு அதிகபட்சமே 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 15 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. அதனை அடுத்து பாலக்காட்டில் இன்னைக்கு அதிகபட்சம் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாயிருக்கு. இதெல்லாமே நம்ம சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம்.

கேட்ட பாடல் காதல் கிளிகள் படத்திலிருந்து. கே வி மகாதேவன் இசையில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் பி சைலஜா பாடியது. 6:50 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல சிட்டில டிராபிக் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம பைபாஸ், அதாவது சுங்கம் பைபாஸ் வரக்கூடிய அந்த பகுதியில டிராபிக் கொஞ்சம் அதிகமாக காணப்படுது. அதுக்கப்புறம் வின்சென்ட் ரோடு, அதனைத் தொடர்ந்து ரங்கை கவுண்டர் ஸ்ட்ரீட், வைசியால் வீதி, பிக் பஜார் ஸ்ட்ரீட், இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டிராபிக் அதிகமாகவே காணப்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் மைக்கேல்ஸ் சர்ச், அங்க கொஞ்சம் டிராபிக் அதிகமாக காணப்படுது. அதனைத் தொடர்ந்து ரயில்வே ஸ்டேஷனுடைய நியர்பை அந்த பகுதிகளில் டிராபிக் அதிகமாக காணப்படுது. இன்னொரு பகுதி எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவினாசி ரோடு, ஜிடி நாயுடு ஃபிளைஓவர், அந்த மேம்பாலம் ஏறக்கூடிய பகுதியில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கு. அப்புறம் இன்னொன்று ரயில்வே ஸ்டேஷனுடைய பேக் சைடு குட்ஷெட் ரோடு, அங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கு. இன்னொரு பகுதி எங்க அப்படின்னா சோமசுந்தரா மில்ஸ், அதாவது நம்ம புரூக்ஃபீல்ட்ஸ் போறக்கூடிய அந்த ஒரு ரோடு, டாக்டர் கிருஷ்ணசாமி முதலியார் ஸ்ட்ரீட், அங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக தான் காணப்படுது. அதுக்கப்புறம் இன்னொரு பகுதி எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாய்பாபா கோவிலினுடைய சிக்னல், அந்த மேட்டுப்பாளையம் ரோடு, அங்கே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கு. காந்திபுரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து கிராஸ்கட் ரோடு 100 feet அங்கே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக காணப்படுது. இன்னொரு பகுதி எங்க அப்படின்னா நம்ம ஏர்போர்ட் நியர்பை பகுதிகளில் கொஞ்சம் அங்கேயும் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பகுதிகளில் நீங்கள் போகும்பொழுது டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பேரலல் டைரக்ஷனில் ஏதாவது ஒரு வழி, ஒரு பாதுகாப்பான ஒரு வழி இருந்துச்சுன்னா உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடரலாம்.

கேட்ட பாடல் நேற்று இன்று நாளை படத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் அவினாசி மணி.

பொன்மாலை பொழுதில் நேர்கள் கேட்ட பாடல். வணக்கத்துக்குரிய காதலியை திரைப்படத்திற்காக ஜாலி ஆபிரகாம் பி எஸ் சசிரேகா பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

அறியாத கலையல்ல ஆரம்பம் நான் சொல்ல அடக்கத்து குடிய

நீர்கள் கேட்ட பாடல் பொன்மாலை பொழுதில் வயசு பொண்ணு திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சாவித்ரி பாடியது. பாடலாசிரியர் முத்துலிங்கம், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: 6500க்கு மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418 8741.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவிற்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக்கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதையும், எழுத்தாளர் சிவசங்கரி உள்பட 6 பேர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக்கொண்டனர்.
1: டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி, சிகிச்சா கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி. கே விஜயகுமார், சிவில் சேவா. டாக்டர் எச் வி ஹண்டே, சிகிச்சா.
2: டாக்டர் ஆர் ஸ்ரீதர், கம்யூனிட்டி ரேடியோ. ஸ்ரீ என் சுவாமிநாதன், கலா பக்தி சங்கீத். ஸ்ரீமதி ஷிவ் சங்கரி, சாஹித்ய ஏவம் சிக்ஷா.
0: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். நடப்பாண்டில் 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டதில் இன்று நடைபெற்ற விழாவில் 66 பேர் இவ்விருதினை பெற்றுக் கொண்டனர். அடுத்த கட்டமாக 65 பேருக்கு குடியரசுத் தலைவர் இந்த விருதுகளை விரைவில் வழங்குவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமது 57 ஆண்டுகால எழுத்து சேவைக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்று எழுத்தாளர் சிவசங்கரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 57 வருஷம் நான் ஒரு எழுத்தாளராக இருந்து என்னுடைய பல சிந்தனைகளை சமுதாயத்தோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதே இறைவன் எங்க வீட்டு பெரியவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தாலும் இந்த உயரிய விருது கிடைச்சி ரொம்ப

0: இந்தியராக இருந்து இந்த பத்மஸ்ரீ விருதை பெறுவதற்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடினமான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா எந்த காரியமும் வெற்றி பெறும். வருங்கால எழுத்தாளர்கள் எல்லாம் நிறைய பேர் இப்போ ஏஐயோட உதவி வைத்துக் கொண்டு நிறைய கதையெல்லாம் எழுதுறாங்க. ஆனா கற்பனை செய்து அவங்க அவங்க தங்க கற்பனையோட நல்ல ஒரு தமிழ் இலக்கியத்தை உருவாக்குறதா ரொம்ப ஒரு உயர்வான விஷயம். நிறைய படிக்கணும், நிறைய சுத்தி பெற்று நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். எல்லாம் எனக்கு தெரியும் இருக்க கூடாது. அந்த மாதிரி இருந்து அதோட நேர்மையான கடினமான உழைப்பும் கடவுளோட ஆசீர்வாதமும் இருந்தா கண்டிப்பா மிக உயர்ந்த நிலையை எல்லாருமே அடையலாம்.
1: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று மும்பையில் சிறுதொழில் மேம்பாட்டு வங்கியின் ஆண்டு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியில் இந்த வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். ஊரக தொழில்துறையை நவீனமயமாக்குவதிலும் இந்த வங்கியின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அவர் குறிப்பிட்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள் மற்றும் அந்நிய செலாவணிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாட்டின் அதிகபட்ச மின் தேவை முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஹரியானாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிகபட்சமாக கடந்த 21ஆம் தேதி 271 GW மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் நலனை கருத்தில் கொண்டே பெட்ரோலிய பொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பிரதமர் வேண்டுகோள் விடுத்ததாக அவர் கூறினார். இது பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்க உதவிடும் என்றும் திரு மனோகர்லால் தெரிவித்தார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். பருவமழைக்கான சாலை பராமரிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: எபோலா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு பேசிய அவர், நாடு முழுவதும் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார். இதுவரை இந்த நோய் தொற்று இந்தியாவில் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இருப்பினும் அதிகாரிகள் விழிப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் திரு JP நட்டா கேட்டுக் கொண்டார். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதற்காக பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். நாடு முழுவதும் 250 மாவட்டங்கள் நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சலைட் பிரச்சினையிலிருந்து அம்மாவட்டங்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 50,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். கடந்த 4 நாட்களில் மட்டும் 1,72,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் 1,96,000 மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். குழாய் மூலம் இயற்கை எரிவாயு பெறுவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை தாவேக்க அறிமுகப்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக

0: இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அஇஅதிமுகவைச் சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து தலைமைச் செயலகத்தின் கீழ்தளத்தில் ராஜினாமா எழுதி வாங்குவதும் அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள அமைச்சரிடமிருந்து கட்சி உறுப்பினர் அட்டையை பெறுவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட சதி நாடகமாகும் என்றும் குறை கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் தவிகாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தவிக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ராய்கட் மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் கார் ஒன்று நிலை தடுமாறி பள்ளத்தில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்திற்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுகள் தற்போது நடைபெற்று வருவதாக ஈரான் கூறியுள்ளது. டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாக்கி, இருப்பினும் இந்த பேச்சுகளில் அணுசக்தி திட்டங்கள் இடம்பெறவில்லை என்று தெளிவுபடுத்தினார். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர்சிங் தேவந்தா தங்கப்பதக்கத்தையும் ஜீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும் சௌரகுமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேரம் 7:25. ஈரும் ஊரும் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்ச விலையாக 14,342 ரூபாய்க்கும், குறைந்த விலையாக 10,599 ரூபாய்க்கும், மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 13,330 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 9,560 ரூபாய்க்கும் விலை தெரிந்துள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிக விலையாக 14,465 ரூபாய்க்கும், குறைந்த விலையாக 10,699 ரூபாய்க்கும், மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலையாக 13,239 ரூபாய்க்கும், குறைந்த விலையாக 10,073 ரூபாய்க்கும் விலை தெரிந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிக விலையாக 14,412 ரூபாய்க்கும், குறைந்த விலையாக 12,099 ரூபாய்க்கும், மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலையாக 13,339 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 11,219 ரூபாய்க்கும் விலை தெரிந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மலரியல் துறையில் நாளை 26/5/2026 செவ்வாய்க்கிழமையன்று உலர் மலர் தொழில்நுட்பம் குறித்த திறனூக்க பயிற்சி ஒரு நாள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் பொதுமக்கள், அறிவியல் மாணவர்கள், புதிய தொழில் முனைவோர்கள் மற்றும் மகளிர் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கமாக உலர் மலர் குறித்த தொழில்நுட்பங்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. பயிற்சி நடைபெறும் இடம் மலரியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. பயிற்சி நடைபெறும் நேரம் காலை 10 மணி முதல் மாலை 4:30 வரை. தொடர்புக்கு முனைவர் மா விசாலாட்சி மற்றும் முனைவர் சீபா தாமரச்செல்வி, மலரியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். தொலைபேசி எண் 9842931296 மற்றும் 9843338666. கால்நடை வளர்ப்பு பயிற்சி பற்றிய அறிவிப்பு. நடப்பு 2026 ஆண்டு மே மாதம் இருபத்தி

0: 7/5/2026 புதன்கிழமை அன்று வணிக ரீதியிலான கறவை மாடு வளர்ப்பு குறித்த இலவச பயிற்சி வகுப்பு 63 காலப்பட்டி பிரிவு சரவணம்பட்டி கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் இம்மையத்தை நேரிலோ அல்லது 0422 என்ற இணைப்பு எண்ணுடன் 266-9965 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். பயிற்சி நேரம் காலை 10:30 முதல் மாலை 5 வரை. வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்று முதல் 7/5/2026 வரை 3 மிதமானது முதல் கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 34°C முதல் 35°C ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 25°C முதல் 26°C ஆகும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-75% ஆகும். மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-65% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-6 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழைநீரை பண்ணை கூட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் பயன்படுத்தலாம். குறுவை நெல் நாற்றங்கால் தயாரிப்பதற்கு இது உகந்த தருணமாகும். எனவே போதுமான தண்ணீர் வசதியுள்ள விவசாயிகள் நாற்றங்கால் தயாரித்து விதைப்பு செய்யலாம். விதையை கார்பன்டிசம் பூசணக்குழியுடன் 2 கிராம் அல்லது 1 கிலோ விதை என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்கவும். சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரப்பதத்தினை பயன்படுத்தி பாடுவாசி விதைக்கவும். தொடர்ந்து மழை வர வாய்ப்புள்ளதால் கோடைகால இரவை பருத்தியில் இலைகள் சிவப்பு நிறமாக மாற வாய்ப்புள்ளதால் இதை நிவர்த்தி செய்ய 60 பருத்தி செடிகளுக்கு 5% மெக்னீசியம் சல்பேட், 1% யூரியா, 0.1% துத்தநாக சல்பேட் கலந்த கரைசலை தெளிக்கவும். வாடல் நோயை மேலாண்மை செய்ய ட்ரைகோடெர்மா விருடி 2.5 கிலோவை 300 கிராம் எருவுடன் கலந்து வேர்பகுதியில் அடவும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி FM 103 கோயம்புத்தூர்.
2: ஏறும் ஊரும்
1: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள். வணக்கம் நேயர்களே. வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில போன வாரம் தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் அப்படிங்கிற தலைப்புல வேளாண் காடுகள் உருவாக்கத்தில் இருக்கக்கூடிய சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் பத்தி பார்த்திபன் சார் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. தொழில்நுட்பம் சார்ந்த சவால்கள் என்னென்ன, உற்பத்தி சார்ந்த சவால்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம், இன்னும் சந்தை நிலவரம் சார்ந்த சவால்கள், வேளாண் காடுகளினுடைய மதிப்பு கூட்டு சங்கிலி, உற்பத்தி முதல் மதிப்பு கூட்டு பொருட்கள் மற்றும் சந்தை வாய்ப்புகள், இப்படி இன்னும் பல விஷயங்களை இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில கேட்கலாம்.
3: அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷவாணி FM 103 வேளாண் காடுகள் பற்றிய தகவல் களஞ்சியத்தை ஒவ்வொரு எபிசோடாக பல்வேறு விதமான தொழில்நுட்பம் சார்ந்த எபிசோடு மட்டுமல்லாமல் தகவல் சார்ந்த எபிசோட பார்த்துக் கொண்டிருக்கோம். இந்த வேளாண் காடுகள் எவ்வளவுதான் அதன் முக்கியத்துவம் சிக்னிபிகன்ஸ் இருந்தாலுமே இதற்குள்ளேயும் நிறைய சவால்கள் உண்டு. என்னென்ன சவால்கள், இந்த சவால்களை பத்தி தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். எப்படி வேளாண் காடுகள் சார்ந்த சவால்கள் என்ன, இதை எப்படி மிட்டிகேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வர எபிசோட்லாம் பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்துக்கு டைரக்டா போயிடலாம். ஆனா அதற்கு முன்னாடி என்ன பிரச்சனைகள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ண முடியும், சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது, இதை பத்தி தெரிஞ்சுக்கொள்ளத்தான் தி சேலஞ்சஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் இன் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, அதுதான் இந்த வார டைட்டில். அடுத்து பத்தி பாத்தீங்கன்னா பெரிய சேலஞ்ச் உற்பத்தியில இந்த ஆல்டர்னேட் ஜெனடிக் ரிசோர்சஸ், புதிய ரகங்களை அக்செப்ட் பண்றதுக்கு நிறைய யோசிப்பாங்க. அது காரணம் என்ன, நிறைய இருக்கலாம், ஆனாலும் மாற்று மரப்பெயர் இன்றைக்கு காலத்தின் கட்டாயம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொன்னேன், 2005-06 மலைவெம்பு என்ற மரம் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது பேப்பர் மில்லுக்கு காகித கூழுக்காகத்தான் அறிமுகப்பட்டது. ஆனா காகித கூழ்ல வந்து அது லோ டென்சிட்டியா இருந்ததுனால மரங்கள் அதை எடுத்து செல்வதற்கு யோசிச்சாங்க.

அதனால என்ன ஆகும், 2013 தான் இதனுடைய பயன்பாட்டு திட்டம் எங்க ஒட்டுப்பலகைக்கு பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்குமே 100% மலை வேம்பன் ஒட்டுப்பலகைக்கு பயன்படுத்தல. தவறான புரிதலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. மலை வேம்பு உங்க ஒட்டுப்பலகை சொன்னாங்க வாங்க மாட்டேன் அப்படி இல்ல. 20-30% மேக்ஸிமம் 40% ஒட்டுப்பலகை, சாஃப்ட் வுட், லோ டு மீடியம் டென்சிட்டி வுட் அடர்த்தி. அப்ப ஃபர்ஸ்ட் பேப்பர் மில் எடுக்கல, பிளைவுட்டும் எடுக்கல, ஆனா இப்ப நீங்க 2 மரங்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன, தேவை ஒரு பக்கம் இருந்தாலும் புரிதல் இருந்தது. 100% இந்த மரங்களை பயன்படுத்தாமல் இந்த பிளண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த புரிதல் தான் ஒன் ஆஃப் த மேஜர் சேலஞ்சஸ். உங்களுக்கு பேப்பர் எடுத்துங்க, பேப்பர் உற்பத்தி முதல்ல கிராஸ் புல்லுல இருந்து எடுத்தாங்க, அப்புறம் மூங்கில், அப்புறம் மூங்கிலே இல்ல இன்னைக்கு ஹார்ட் வுட் பல்ப், எந்த தனிமரம் இருக்கு எல்லாத்திலையும் பேப்பர் எடுக்கலாம் வந்தாச்சா. எக்ஸாக்டா இதுதான் டெக்னாலஜிகள். இந்த ஆல்டர்னேட் ஜெனடிக் ரிசோர்சஸ் கொண்டு வரணும். அதனால காகிதக்கூழுக்கு மாற்று மரப்பெயர், ஒட்டுப்பலகைக்கு மாற்று மரப்பெயர், தடிமரத்துக்கு மாற்று மரப்பெயர், எரிசக்திக்கு மாற்று மரப்பெயர், நீங்க என்ன சொல்றீங்களோ எல்லாத்துக்குமே மாற்று மரப்பெயர் வந்தாச்சு. அந்த மாற்று மரப்பெயர் பத்தி தெரிஞ்சுக்கணும். மாற்று மரப்பெயர் கருவூலமே நம்ம மேட்டுப்பாளையத்துல பயோ ரிசோர்சஸ் பார்க்க போட்டிருக்கோம், அதையும் வந்து நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் டெக்னாலஜிக்கல் அடாப்ஷன்ஸ், இதுதான் மெயின். நான் சொன்ன மாதிரி தான் இந்த உற்பத்தி குறைவு, லாங் ரொட்டேஷன், இதுக்கெல்லாம் ராகங்கள் இல்லாதலாம் இந்த டெக்னாலஜி அடாப்ஷன்ஸ். குறிப்பாக மரத்தின் இடைவெளி, சைட் ஸ்பெசிபிக் மாடல்ஸ், ஒவ்வொரு மரத்திற்கும் தேவை உண்டு. அந்த தேவை என்ன, உரம் ரெக்யர்மெண்ட், ஃபர்டிலைசர் ரெக்யர்மெண்ட், நீர் ரெக்யர்மெண்ட், வீட் ரெக்யர்மெண்ட், இன்செக்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட், தின்னிங், ப்ரூனிங், பட் ரிமூவல், இது எல்லாம் பண்ணணும். இப்ப பண்றப்பதான் என்ன ஆகும், அந்த மரம் சரியான அளவை கொடுத்து சரியான சைஸை கொடுத்து அதன் மூலமாக நமக்கு வாய்ப்புகள். அடுத்து எல்லாம் மீறி கடைசியா பாத்தீங்கன்னா இந்த மல்டி ஃபங்க்ஷனாலிட்டி, ப்ராஃபிட்டபிள் மாடல். ஒரு ஏக்கர்ல டெய்லி வருமானம் வரணும், டெய்லி வருமானம் 1000 ரூபாய் வருமானம் வருமா, மாதம் 30,000 ரூபாய் வருமானம் வரக்கூடிய மாடல் இருக்கு. அந்த சக்சஸ்ஃபுல் மாடல் எங்க இருக்கு, அதெல்லாம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லாம இருந்தது. இப்ப எல்லாம் நிறைய மாதிரி பணிகளை கொண்டு வந்துள்ளோம், லேக் ஆஃப் ப்ராஃபிட்டபிள் மாடல். இதெல்லாம் உற்பத்தி சார்ந்த சேலஞ்சஸ், சவால்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதை எப்படி தெரிய முடியும், பயிற்சிகள் வரலாம், வனக்கொள்ளை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துக்கு வரலாம், வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வரலாம், கேவிக்கு போலாம், வனத்துறைக்கு போலாம், எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கப்புறம் மரம் நடுவது, அதுதான் இங்க பெரிய கிரக்ஸ். எதற்காக வளர்க்கிறோம், அந்த மேலாண்மை இருக்குல்ல அது முக்கியமானது. இந்த சேலஞ்சஸ் எல்லாம் இன்றைக்கு முடிய தொடர்கிறது. நிறைய நம்ம ஒரு 20 ஆண்டுகளாக பல்வேறு விதமான ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் கொடுத்தாலுமே, புரிதல் கொடுத்தாலுமே, யூடியூப்ல நிறைய கொடுக்கிறோம், ரேடியோல கொடுக்கிறோம், புக்ல கொடுக்கிறோம், இருந்தாலுமே இன்றுமே தகவல் வந்து தேவைப்படுகிறது. அந்த தகவலை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மாதிரி தகவல் களஞ்சியத்தின் மூலமாக உண்மையிலேயே வேளாண் காடுகளை ஒரு பொருளாதார ரீதியான சக்சஸ்ஃபுல் நிலப்பயன்பாடு திட்டமாகவே நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். அதுல சேலஞ்சஸ் தெரிஞ்சுக்கணும். இது உற்பத்தி சார்ந்த சவால்கள். 3வது பாத்தீங்கன்னா ப்ராசஸிங். இந்த ப்ராசஸிங் என்ன வேணும், அன்றைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மரங்கள் வெட்டுவதற்கே ஆள், வெட்டுவதே ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்றைக்கு மரம் வெட்டுவது ஒரு தொழில், அந்த தொழில் வந்து இண்டஸ்ட்ரி சார்ந்த தொழில். அதுக்கு என்ன வேணும், மிஷின்ஸ் வேணும், லேக் ஆஃப் மெக்கனைசேஷன் பெரிய ப்ராப்ளம். அதை உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம உழவு ஓட்டுவது முதல்ல கலப்பையில ஓட்டிட்டு இருந்தோம், இன்னைக்கு மிஷின் வந்தாச்சு. அதேபோல மர அறுவடை வந்து 2 மின் சாஸ் என்ற 2 பேர் ரம்பத்தை வச்சு அறுத்துட்டு இருப்பாங்க. 10 ஆண்டுகள் ஆச்சு எங்களுக்கு இந்த ரம்பத்தை இருந்து பவர் செயின் சாவை மாத்துறதுக்கு. 2004 அறிமுகப்படுத்தி 2008 தான் அதை அக்செப்ட் பண்ணாங்க. ஏன்னா முதல்ல வந்து பவர் செயின் சா கொடுக்கறப்ப தூக்க முடியல. நாங்க 10 மிஷினை வாங்கி எல்லா பக்கமும் மாதிரி பணிகள் கொடுத்தோம். அது யாருமே இது எங்களுக்கு ஒத்து வராது சார் சொன்னாங்க. ஆனா 2008 அப்புறம் பாத்தீங்கன்னா மேண்டேட்டரி. இன்னைக்கு பவர் செயின் சா இல்லாத மரம் வெட்டும் நிறுவனமே கிடையாது, மரம் வெட்டும் தொழிலாளியே கிடையாது. அப்ப என்ன ஆகும், போக போக இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆயிருச்சு. இப்பயுமே ஸ்கில் எஃபிசியன்சி அதை மாத்தணும். எப்படி மாத்தணும், மரம் இருக்க மிஷின் இருக்குல்ல அதனுடைய மேலாண்மை இருக்கு, அதனுடைய பல்ல மாத்தணும், பிளேட மாத்தணும், சர்வீஸ் பண்ணணும். அவர்களுக்கு இந்த விட்டு விட்டு மரம், இட்ஸ் கால்ட் ரெடியூஸ் தி இம்பாக்ட் லாகிங் அழைப்பார்கள். மரம் வெட்டுவதற்கு ஸ்கில் தேவைப்படுகிறது, அது சார்ந்த பயிற்சிகள் அட்டன் பண்ணணும், புதிய மிஷின்களை கொண்டு வந்து கொடுக்கணும், லோடபிள் மிஷின், ஈஸியா இருக்கிற மிஷினை கொண்டு போகணும். இப்ப டோட்டல் ஹார்வெஸ்டர்ஸ் கூட வந்தாச்சு, மொத்த மரத்தையும் அப்படியே ஒரு மிஷின் வந்து அறுக்கிற மாதிரி கூட கொண்டு வந்துட்டோம். ஆனா நம்ம ஊர்ல என்ன பிரச்சனை, அது ஒரு சேலஞ்சஸ், சின்ன லேண்ட் யூஸா இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த மிஷின் போய் அறுக்கிறப்ப அறுவடை காசு நிறைய ஆகுது. இப்ப கூட அவங்க திண்டிவனம் கடலூர்ல ஓடிட்டு இருக்கு, நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப கூட ஒரு மிஷின் ஓடிட்டு இருக்கு. ஏன் சொல்றேன்னா அங்கெல்லாம் வந்து இப்ப சின்ன சின்ன தோப்பா இருக்கிறதுனால அந்த மிஷின் போய் அறுவடை பண்றப்ப அறுவடை காசு கூட ஆகுது. இப்ப இதற்கேற்ற மாதிரி லோக்கல்ல மிஷின் பண்ண முடியுமா, இந்த அறுவடை தொழில்நுட்பம் வந்து மிகப்பெரிய என்ன சொல்றது ஒரு ஒரு சவால்கள் சேலஞ்சஸா இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா டிபார்க். இப்ப எல்லா நிறுவனங்களும் விவசாயிகள் என்ன சொல்றாங்க, பட்டையை உரித்து கொடுங்கள். சிறு மற்றும் குறு விவசாயிகள் என்ன பண்ணாங்க, பட்டையை எப்படி உரித்து கொடுக்க முடியும், கொடுக்க முடியாது. அப்ப என்ன ஆகும், அவங்க மரத்தை அப்படியே கொண்டு போய் இண்டஸ்ட்ரியில் கொடுப்பாங்க, அப்ப ரேட்டு கம்மியா. பட்டை உரிப்பதற்கு ஒரு தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது. இது ஒரு பெரிய சேலஞ்சஸ். இப்ப கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக உண்மையிலேயே பிரச்சனை இல்லை, டிராக்டர் மவுண்டட் பட்டை உரிக்கிறதுல கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்தது தொழிற்சாலைகள், காகித தொழிற்சாலை, பிளைவுட் தொழிற்சாலை மூலமாக டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் பத்தல, பட்டை உரிக்கிற மிஷினுமே இன்னும் கொஞ்சம் ஷார்பன் பண்ணணும். 100% பண்ணணும். டீசென்ட்ரலைஸ்டு பட்டை உரிக்கும் மிஷின் தொழில் முனைவு

சில ஸ்டார்ட்அப் கம்பெனி மூலமா உருவாக்கி இருக்கும். அவர்கள் பண்றாங்க ஒரு 300 to 400 மேக்ஸிமம் 500 ஒரு டெண்டர் சார்ஜ் பண்றாங்க. இது என்னன்னா உலக உற்பத்தியாளர்கள் நிறுவனம் எல்லாம் இருக்காங்கல்ல, அவர்கள் கஸ்டம் ஹைரிங் சென்டர் மாதிரி இதை பண்ணோம்னா இதனுடைய புரிதல் வேணும். மெக்கனைசேஷன் வந்து இன்றைக்கு காலத்தின் கட்டாயம். எப்படி வேளாண்மையில இயந்திரமய மக்கள் வந்து ஒரு காலத்து கட்டாயமோ, தோட்டக்கலையில இயந்திரமய மக்கள் கட்டாயமோ, வேளாண் காடுகளில் மிக மிக கட்டாயம். ஏன்னா பொருள் வந்து பெருசு, அடர்த்தியான பொருள், தூக்குவது கஷ்டம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மிஷின், மரத்தை ஃபெல்லிங் அறுவடை வந்து மிஷின், கன்வெர்ட் பண்றது தொழிற்சாலைக்கு ஏற்ற மாதிரி மரத்தை கட் பண்றது, அப்புறம் பட்டை உரிக்கிறது, டிபார்க்கிங், லோடிங், அன்லோடிங், இதெல்லாம் என்னென்ன இதெல்லாம் பண்ணுவதற்கு இருக்கு ஆட்கள் கிடையாது. அப்ப என்ன ஆகும், மெக்கனைசேஷன் கொண்டு வர வேண்டும். இது மிகப்பெரிய சேலஞ்சஸ். ஓகே, இப்ப பட்டையை உரிச்சாச்சு சார், இந்த பட்டை உரிச்சது போட 20% 25% வேஸ்ட் இருக்கு. ஒரு டன் அறுவடை பண்ணா 200 kg 300 kg 250 kg வேஸ்டா இருக்கு. இதை பத்தி புரிதலே கிடையாது, மிகப்பெரிய சேலஞ்ச். இதை அப்படியே தோட்டத்திலே விட்டு போயிருவாங்க, அது மக்கிறதுக்கே நிறைய நாள் ஆகும். இப்ப என்ன பண்றாங்க, வேல்யூ அடிஷன் டெக்னாலஜி இதை கொண்டு வரும். ஆனா இதெல்லாம் சேலஞ்சஸ். அந்த ரெசிடியூ எல்லாம் பயன்படுத்த முடியாம இருந்தது. இட்ஸ் கால் அன்யூட்டிலைசேஷன் ஆஃப் ரெசிடியூஸ். பண்ணவே முடியாது. விவசாயிகளுக்கு தொழில்நுட்பம் தெரியல, தொழில்நுட்பத்தை தெரிய வைக்க வேண்டும். அதற்கு இந்த தகவல் கலைஞர் மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். இதன் மூலமாக வேளாண் காடுகள் சார்ந்த தொழில் முனைவர் உருவாக்குவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு உள்ளது. அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இதெல்லாம் மீறி இதனுடைய அக்சஸ் டு குவாலிட்டி இதெல்லாம் எங்க பண்றது, யாரு விற்பனை பண்ணுவான், மிஷின் யாரு கொடுக்கறா, இதை பத்தி ஒரு இதே இல்ல. இதற்காகவே என்ன பண்ணிருக்கோம், வேளாண் காடுகள் தொழில் முனைவர் மையத்தை உருவாக்கி இருக்கோம், தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் மையத்தை உருவாக்கி இருக்கோம். இதெல்லாம் என்ன பண்றாங்க, அவேர்னஸ் கிரியேஷன்ஸ். ஒவ்வொரு தேவையான பயனாளிகளுக்குமே என்ன தேவையோ அதை கொடுத்து கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறோம். ஏன்னு சொல்லுன்னா இதெல்லாம் ப்ராசஸிங் சார்ந்த செயல், இதெல்லாம் மீறி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய புதிய தொழிற்சாலைகள் வர்றாங்க. அவர்களுக்கு தேவையான மரம் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா கேட்கிறாங்க. அப்ப என்ன ஆகும், இது சார்ந்த அறிவுமே, அறிவு மட்டும் இல்ல தகவல் தொழில்நுட்ப பரிமாற்றம் வந்து மிக கம்மியாக உள்ளது. இதை எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் உண்மையிலேயே அறியுது. இது மிகப்பெரிய சவால். இது நான் சொல்றதா தடிமரம் மட்டும் தான் சொன்னேன். இப்ப தடிமரம் இல்லாத பொருட்கள், நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ், டை இண்டஸ்ட்ரிக்கு என்ன வேணும், காயெல்லாம் எங்க கிடைக்கும் தெரியல, எந்த இண்டஸ்ட்ரி பயன்படுத்துது விவசாயிகளுக்கு தெரியல. சோ இந்த தகவல் பரிமாற்றமே இன்றும் சென்றடையவில்லை. அதே மாதிரி இயற்கை சாயம் தரக்கூடிய பொருட்கள் தகவல் பரிமாற்றம் இல்லை. இதெல்லாம் மிகப்பெரிய சேலஞ்சஸ். இந்த சேலஞ்சஸ் தான் ப்ராசஸிங் லெவல், இது இண்டஸ்ட்ரி சார்ந்த சேலஞ்சஸ். தொழிற்சாலைகளுக்கு எங்கு இருக்குதுன்னு தெரியவில்லை, வளர்ப்பவர்களுக்கு எங்கு தொழிற்சாலைக்கு தெரியவில்லை. இதற்குள்ளே இந்த மெக்கனைசேஷன் இருக்கிற மெக்கனைசேஷன், டிபார்க்கிங், வேல்யூ அடிஷன், அந்த வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட்ஸ், இது சம்பந்தமான மெஷினரிஸ், பைனான்சியல் அவுட்லே, இதை பத்தி எல்லாம் மிகப்பெரிய சேலஞ்சஸ் இருக்கு. இதையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் நம்ம பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். இது ஒரு ப்ராசஸிங் சார்ந்த சேலஞ்ச்.

0: ಆಕಾಶವಾಣಿ ಎಫ್ಎಂ 103 ಕೊಯಂಬತ್ತೂರ್.
1: ಏರುಂ ಊರುಂ
0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
2: கடைசியா பாத்தீங்கன்னா கன்சம்ஷன், இதுதான் மெயின் மார்க்கெட்டிங் லெவல் சேலஞ்சஸ். என்ன மார்க்கெட்டிங் லெவல்? அன்ஆர்கனைஸ்ட் சப்ளை செயின். மரம் வளர்ப்பார், ப்ரொடியூசர் வளர்ப்பார்,

டெஃபினட்டா அவர் வந்து யாருக்கு கொடுக்கலாம் அவருக்கே தெரியும். கன்சியூமிங் இண்டஸ்ட்ரி வேற மாதிரி. இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து மரம் எங்க போகுது? குஜராத்துக்கு போகுது, கண்ட்லா போர்ட்டுக்கு போகுது, உத்தரப்பிரதேசுக்கு போகுது, என்டிஆர் கேரளாக்கு போகுது. அதே போல கேரளால இருந்து மரம் தமிழ்நாட்டுக்கு வருது, ஆந்திரால இருந்து என்டிஆர் தைல மரம் தமிழ்நாட்டுக்கு வருது. இதெல்லாம் ஏன்? ஏன்னா அதாவது ஆந்திரால இருக்க மரம் தமிழ்நாட்டுக்கு வருது, தமிழ்நாட்டுக்கு மரம் ஆந்திராக்கு போகுது. ஏன்னா இந்த சப்ளை செயின் ஹைலி அன்ஆர்கனைஸ், நிறைய மிடில்மேன் ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க. ப்ரொடியூசர் டு கன்சியூமர் அப்ரோச்சே இல்ல. இப்ப என்ன ப்ரொடியூசர் லோக்கல் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, லோக்கல் கான்ட்ராக்ட் லோக்கல் ட்ரேடர் கொடுக்குறாங்க, லோக்கல் ட்ரேடர் ஹோல்சேலர் கொடுக்கிறாரு, ஹோல்சேலர் மரத்தை அஞ்சா பிரிக்கிறாரு, பிரிச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி கொடுக்கிறாரு. வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன், இது மட்டும் எடுத்துக்கலாம். இது மலை வேம்பு மரம் 36 இன்ச்சுக்கு மேல போச்சுன்னா தடிமரம் டிம்பருக்கு போகுது, 36 இன்ச்சுக்கு கீழே வந்துச்சுன்னா ஒட்டு பலகைக்கு போகுது, 16 இன்ச்சுக்கு கீழே வந்துச்சுன்னா பேப்பர் மில்லுக்கு போகுது, 5 இன்ச்சுக்கு கீழே வந்துச்சுன்னா எரிசக்திக்கு போகுது. நம்ப முடியுதா? இதே போலதான் சவுக்கு மரம். சவுக்கு மரம் என்ன ஆகுது? அழகா பாத்தீங்கன்னா 5 இன்ச்சுலேருந்து 8 இன்ச்சு 12 இன்ச்சு மேக்சிமம் இது முடிக்கும் பேப்பர் மில்லுக்கு போகுது. அது 8 இன்ச்சுக்கு மேல நல்லா ஸ்ட்ரைட் 22 இன்ச்சு போடுச்சுன்னா போல் மார்க்கெட்டு போகுது, பேப்பர் மில்லுக்கே வராது. பேப்பருக்கு வர மரம் எல்லாம் சுண்டு வரல மரம் தான் வரும், அதை பட்டை உரிக்கிறதே கஷ்டமா இருக்கும், பல்பு எடுத்து கம்மியா இருக்கும். எங்க போகுது? என்டையர் இந்தியா போகுது, உலகம் பூரா போகுது. கெளி மார்க்கெட் கண்டலா போட்டுக்கு போய் உலகம் பூரா ஆப்பிரிக்க நாடுகளுக்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு போகுது போல் மார்க்கெட்டா. அப்ப என்ன ஆகும்? யாருக்குமே தெரியாது இந்த மரம் எங்க போகுது. எல்லாரும் நினைச்சிருப்பாங்க பேப்பர் மில்லுக்கு போகுது நினைச்சிட்டு இருப்பாங்க. தைல மரம் எடுத்துங்க, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தைல மரம் எல்லாம் பேப்பர் மில்லுக்கு வரும், இன்னைக்கு அப்படி இல்ல. தைல மரம் பாதி மரம் எங்க போகுது? பிளைவுட்க்கு போயிருது. மிச்ச பாதி மரம் எங்க வருது? பேப்பர் மில்லுக்கு வருது. ரொம்ப சின்ன மரம் எங்க போகுது? பார்ட்டிகல் போர்டு எம்டிஎஃப்க்கு போயிருது. இப்ப யார் இதை கண்ட்ரோல் பண்றா? நோ ஒன் நோஸ். ஹைலி அன்ஆர்கனைஸ். அப்ப என்ன ஆகும்? உண்மையான பிரைஸ் சிஸ்டமே தெரியல. இங்கதான் நம்ம என்ன வர்றோம், பெரிய சேலஞ்ச். வீக் பைபேக் சிஸ்டம். ஒரு சில கம்பெனி தவிர நிறைய கம்பெனி பைபேக்ல வரதே இல்லை. இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் தேசிய வேளாண் கார்டுகள் கொள்கை, தேசிய வனக்கொள்கை, தமிழ்நாடு வேளாண் கார்டுகள் கொள்கை எல்லாம் என்ன சொல்லுது? கான்ட்ராக்சுவல் சிஸ்டம்ஸ், அஷூர்ட் பைபேக், இதெல்லாம் கொண்டு வரணும். மார்க்கெட் இன்டெலிஜென்ஸே கிடையாது. இன்னைக்கு என்ன பிரைஸ் யூடியூப்ல யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு போயிருவாங்க, அந்த பிரைஸ் தான் மினிமம் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதே போல ஒரு விவசாயி பக்கத்தில் வித்துட்டு பாரு, அதான் பிரைஸ் நினைச்சிட்டு இருப்பாரு. நம்ம ஊர்ல என்ன பிரச்சனைனா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. இப்ப என்ன ஆகும்? ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு திடீர்னு இன்னைக்கு 50 தேவைன்னா என்ன பிரைஸ் கொடுத்தாலும் வாங்கிடுவாரு, ஏன்னா அவர் ஆர்டர் வாங்கிருப்பாரு. ஆனா அதுதான் பேஸ் பிரைஸ் நினைச்சிட்டு இருப்பாங்க. அது கிடையாது, பிரைஸே வித்தியாசமா இருக்கு. இந்த இதெல்லாம் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸா தான் வேற கிடையாது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நம்ம விவசாயிகளுக்கு பெரிய லெவலில் தெரியப்படுத்திக்கிறோம். பிரைஸ் சப்போர்ட்டிவ் சிஸ்டம் எப்படி கொண்டு வரும்? ப்ரீ டிட்டர்மைன் பிரைஸ் சப்போர்ட் சிஸ்டம், கான்ட்ராக்சுவல் சிஸ்டம், டிம்பர் கான்ட்ராக்ட் ஃபார்மிங், பிளைவுட் கான்ட்ராக்ட் ஃபார்மிங், பல்ப்வுட் கான்ட்ராக்ட் ஃபார்மிங், எனர்ஜி கான்ட்ராக்ட் ஃபார்மிங், இதெல்லாம் எப்படி கொண்டு வர முடியுமா பார்க்கலாம். இது வந்து மேஜர் சேலஞ்சஸ், பிரைஸ் சப்போர்ட்டிவ் சிஸ்டம். அனைத்து தொழில் நிறுவனங்களுமே இந்த பிரைஸ் சப்போர்ட் சிஸ்டத்தில் வரணும். விவசாயிகள் டிசைட் பண்ணிக்கிட்டு எங்க விற்கிறோன்றது டிசைட் பண்ணிக்கணும். ஆனா எல்லா நிறுவனங்களுமே இந்த பிரைஸ் சப்போர்ட் சிஸ்டத்தை தெரியப்படுத்த வேண்டும். இந்த தகவல் களஞ்சியத்தின் மூலமாக நம்ம இந்த எபிசோட சொல்றப்ப என்ன ஆகும்? இது அனைத்து தொழில் நிறுவனங்களும் ரீச் ஆகிறப்ப என்ன ஆகும்? ஆர்கனைஸ்டு அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, அன்ஆர்கனைஸ்டு சப்ளை செயின் இன்டு ஆர்கனைஸ்டு வேல்யூ செயின் மாடல், இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ், பைபேக், மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும். இது எதை எடுத்து சொல்லுற வாய்ப்புகளை உருவாக்குவதற்காகத்தான் பல்வேறு விதமான முயற்சிகளை தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் கூட்டமைப்பு, வேளாண் காடுகள் தொழில் முனைவோர் மையம், அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ஃபெசிலிட்டேஷன் சென்டர், இதன் மூலமாக பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். ஏற்கனவே 10,000 மேற்பட்ட இண்டிவிஜுவல்ஸ் மனக்கொள்ளிற்கு ஆண்டுதோறும் விசிட் பண்றார்கள். இவர்கள் எல்லா பயனாளிகளுக்குமே நம்ம இதை பத்தி எல்லாம் சொல்றோம். இருந்தாலும் இன்னும் சேலஞ்சஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அடுத்து லேக் ஆஃப் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ். வேளாண் காடுகளுக்கு வங்கிகள் கடன் கொடுப்பதில்லை என்ற ஒரு இது, பல்வேறு ஆண்டுகளாக இது மிகப்பெரிய ரெக்குயர்மெண்டாக இருக்கிறது. கடந்த 2023 அப்புறம் இதுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்திருக்கு. இன்னைக்கு பாலிசி லெவல்லவே இது வந்து ஸ்டேட் லெவல் இன்புட் காஸ்ட்ல வந்து மரப்பயிர்களும் இன்க்ளூட் பண்ணப்பட்டு விட்டது. முன்னாடி எல்லாம் இல்லாமல் இருந்தது. ஏற்கனவே 10-12 வகையான மரங்கள் சேர்க்கப்பட்டு விட்டது. அடுத்து 10-12 வகையான மரங்கள் கொண்டு வரும். என்னென்ன மரங்கள் தமிழ்நாட்டில் வளர்க்கப்படுகிறதோ இவன் அனைத்து மரங்களுமே கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுபடியே இந்த இன்புட் காஸ்ட் கால்குலேஷன்ஸ் கமிட்டி வந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் வனத்துறை ஆராய்ச்சி எல்லாம் கேட்டு ஆண்டுதோறும் நம்ம பயனாளிகள் விவசாய பெருங்குடி மக்கள் நீங்களும் சஜஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் சேர்த்து எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எல்லாம் ஒன்றிணையும் பட்சத்தில் உண்மையிலேயே இந்த வங்கிகள் வேளாண் காடுகளுக்கு கடன் உதவி என்பது இன்று ஆல்மோஸ்ட் சாத்தியக்கூடாக வந்துவிட்டது. அதே போல இன்சூரன்ஸ், மரப்பயிர்களுக்கு இன்சூரன்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க மரமே இன்சூரன்ஸ், அதுக்கு எதுக்கு இன்சூரன்ஸ் கேட்பாங்க. இன்னைக்கு இருக்க பருவநிலை மாறுபாடு, சுற்றுச்சூழல் மாறுபாடு, சைக்ளோனு, ஃபயரு, அனிமல் டேமேஜ், பெஸ்ட் அண்ட் டிசீஸ், ரயட்ஸ், இதெல்லாம் என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா இன்சூரன்ஸ் வந்து நம்ம எப்படி நம்ம ஹியூமன் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் அண்ட் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் பண்றோமோ அது மாதிரி மரத்துக்கும் இன்சூரன்ஸ் செல்லக்கூடிய வாய்ப்புகளை 2013 நம்ம வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சியிலையும் அறிமுகப்படுத்தினது. ஆனா இப்ப நிறைய இன்புட் காஸ்ட் எல்லாம் மாற்ற வேண்டியது இருக்கு. இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறாங்க.

0: இருந்தாலும் இன்றைக்கு முடிக்க இது கூட ஒரு பெரிய சேலஞ்சாக தான் பார்க்கப்பட்டு வருகிறது. அடுத்து வந்து பாலிசி இஷ்யூஸ், டாக்ஸஸ், ஜிஎஸ்டி. நிறைய ஜிஎஸ்டியில வந்து முன்னாடி வந்து வேற மாதிரி டாக்ஸஸ் இருந்தது, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள நிறைய வந்துருச்சு. ஃபயர்வுட்டுக்கு ஜிஎஸ்டி நாம்ஸ் இல்ல, ஜிஎஸ்டி இல்ல, ஜீரோ ஜிஎஸ்டி. இருந்தாலும் ஒட்டு பழகை தடிமரத்துக்குலாம் ஜிஎஸ்டி வந்திருக்கு. இது ஒரு பெரிய சேலஞ்ச், இதை பத்தி புரிதல் நிறைய பேருக்கு இல்லாம இருக்கு. இதை ஏன் சொல்றா, இதெல்லாம் மிகப்பெரிய சேலஞ்சஸ். இதெல்லாம் கடைசியா சேலஞ்சஸ் வந்து கார்பன், கார்பன் வர்த்தகம். இது ஒரு பெரிய சேலஞ்சர். விவசாயிகள் எல்லாம் என்ன கேட்கறாங்க, நான் லாங் டேர்ம் கிராப்பே போட்டுக்கிறேன், எனக்கு கார்பன் வர்த்தகம் பண்ணி கொடுங்க, இன்டர்வியூ ரிலீமான்னு கேட்கறாங்க. இதற்குரிய இந்த மெத்தடாலஜி நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஒரு பைலட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா தான் பார்க்கிறேன். வரும் காலங்களில் இந்த நாலு விதமான சேலஞ்சஸ் இருக்குல்ல, நிறைய ரிசால்வ் பண்ணிருக்கோம். இன்னும் ரிசால்வ் பண்ண பண்ண புது வகையான சேலஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொன்றையும் சால்வ் பண்ணக்கூடிய முயற்சி எப்படி வரும், R&D, கண்டினியூட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இது பண்ணினா தான் இதை பண்ண முடியும். அதற்காகத்தான் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், வேளாண் காடுகளத்தில் வந்து பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள், குறிப்பாக மர இன மேம்பாடு, மர வளர்ப்பு, வேளாண் காடுகள் மாதிரி பண்ணை, மர பயன்பாடு, பாலிசி லெவல், இவை அனைத்திலுமே உள்ளடக்கி, பிகாஸ் அல்டிமேட்டா சேலஞ்சஸ் வந்து ஆனுவலாக நம்ம எவ்ரி மீட்டிங் எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் என்னென்ன சேலஞ்சஸ் புதுசா வந்திருக்கு, இதெல்லாம் கண்டுபிடித்து இதை R&D ரிசர்ச் வேணும்னா ஆராய்ச்சி மூலமாக அதை சால்வ் பண்ண பாக்குறோம், இல்ல மார்க்கெட்டிங்னா தொழில் நிறுவனங்கள் மூலமாக சால்வ் பண்ண பாக்குறோம், வேற கொள்கை முடிவுனா கொள்கை முடிவுகளை அரசுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறோம். இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த வேளாண் காடுகள் வளர்ப்பில் இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு. இந்த சேலஞ்சஸ் எல்லாம் களையக்கூடிய முயற்சிகள் நிறைய கொண்டு வந்துட்டோம். ஏறக்குறைய ஒரு 60-70% நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணிட்டு வரோம். இன்னும் புதிய முயற்சிகளை நிறைய மேற்கொண்டு வருகிறோம். அப்படிலாம் வரும் பட்சத்தில் உண்மையிலேயே ஏன் இதை பத்தி சொல்றோம்னா, சேலஞ்சஸ் சவால்கள் விவசாயிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அவேர்னஸ் தேவை? தொழில்நுட்பம் சார்ந்த அவேர்னஸ், இண்டஸ்ட்ரி சார்ந்த அவேர்னஸ், மார்க்கெட்டிங் சார்ந்த அவேர்னஸ், இது மூன்றும் தெரியும் பட்சத்தில் நில பயன்பாட்டிற்கு தேவையான மரங்களை நீங்களே தேர்வு செய்து கொள்ளலாம். வனக்கல்லூரியோ இல்ல வனத்துறையோ ஆராய்ச்சி நிறுவனங்கள் மூலமாக இணைந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம், சரியான நேரத்தில் அறுவடை செய்து கொள்ளலாம், சரியான சந்தை வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பெறும் பட்சத்தில் என்ன ஆகும், உங்களுடைய உற்பத்தி திறனும் கூடும், உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் கூடும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு, நன்கு வேளாண் காடுகள் பயிர் செய்யும் முன்பு அத்தனை சவால்களையும் தெரிந்து கொண்டு சவால்களை மாற்றக்கூடிய டெக்னாலஜி சார்ந்த தொழில்நுட்பங்களை வனக்கல்லூரி மற்றும் வனத்துறை மூலமாக தெரிந்து கொண்டு, பிறகு வேளாண் காடுகளை ஒரு சக்சஸ்ஃபுல் மாற்று நில பயன்பாடு திட்டமாக வளர்க்கலாம் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் ஒருமுறை ஒரு நல்ல தொழில்நுட்பத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேர்களே, கடந்த 2 வாரங்களா தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் அப்படிங்கிற தலைப்புல வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ல கேட்டு தெரிஞ்சிட்டோம். இனி அடுத்த வாரம் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் அப்படிங்கிற தலைப்புல மரங்களினுடைய தேவைகள் என்ன, தடிமர வகைகள் என்ன, அதனுடைய வளர்ப்பு முறைகள், அதில் இருக்கக்கூடிய சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன் வித் FM 103 கோயம்புத்தூர்.

0: ಆಕಾಶವಾಣಿ ಎಫ್ಎಂ 103 ಕೊಯಂಬತ್ತೂರ್.
1: ஏரும் ஊரும்
0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
2: நிகழ்ச்சி தொகுப்பு

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவிற்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக் கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதையும், எழுத்தாளர் சிவசங்கரை உள்பட 6 பேர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று சென்னையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு ஜெயக்குமார், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திருமதி சத்யபாமா ஆகியோர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் மூவரும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தவேகாவில் இணைந்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், 3 பேரின் ராஜினாமாவும் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவித்தார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அருகே 16 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக பிஜேபி கூறியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் இத்தொடர்பாக தவேக அரசு மவுனம் காப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை தவேக அறிமுகப்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அஇஅதிமுகவைச் சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து தலைமைச் செயலகத்தின் கீழ்தளத்தில் ராஜினாமா எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள அமைச்சரிடமிருந்து கட்சி உறுப்பினர் அட்டையை பெறுவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட சதி நாடகமாகும் என்றும் குறை கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் தவேகாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் கடந்த ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி முதல் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டது. தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகளை திரையிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆசிய பாரா டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அருணா தன்வார் வெண்கலப் பதக்கம் வென்றார். மங்கோலியாவின் உலான்பட்டாரில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 40

0: 7 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 6 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அக்ஷய் தனாஜி திரேவும் 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கனும் 57 கிலோ எடைப்பிரிவில் தப்சியாவும் 62 கிலோ எடைப்பிரிவில் பாக்யஸ்ரீயும் 65 கிலோ எடைப்பிரிவில் புல்கித்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் குமார் மோஹித்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 தங்கம் 6 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர் சிங் தேவந்தா தங்கப்பதக்கத்தையும் ஜீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும் சௌரவ்குமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள் நிலையத்தில் நேரம் 8:05. நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம் நிகழ்ச்சியில் நான் உங்க ஆர்ஜி பிரபுகுமார் நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல்

கேட்ட பாடல் பூந்தோட்ட காவல்காரன் படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் கே ஜி யேசுதாஸ் மற்றும் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மனதில் உறுதி வேண்டும் படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் கே ஜி யேசுதாஸ் மற்றும் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வாலி.

கேட்ட பாடல் சிங்காரவேலன் படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் கமல்ஹாசன் மற்றும் மனு பாடியது. பாடலாசிரியர் வாலி. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பிரியா ஓ பிரியா படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் மனு மற்றும் கே சித்ரா பாடியது.

கேட்ட பாடல் தர்மம் வெல்லும் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் கங்கையமரன். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நீதிபதி படத்திலிருந்து. கங்கையமரன் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கங்கையமரன்.

கேட்டு ரசித்த பாடல் பொன்மனச்செல்வன் படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் மலேசியா வாசுதேவன் மற்றும் உமாரமணன் பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன். எட்டு மணி 36 நிமிஷத்தில் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எல்லாமே என்ற அசாதாரண படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் மனு மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி.

கேட்ட பாடல் தங்கைக்கூர் கீதம் படத்திலிருந்து டி ராஜேந்தர் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சசிரேகா பாடியது. பாடலாசிரியர் டி ராஜேந்தர். நிகழ்ச்சி தரும் பாடல் மேகம் கருத்திற்கு படத்திலிருந்து மனோஜ்கான். இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.

8:51 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாடல் அதிசய பிறவி படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் வாலி.

0: இன்னைக்கு நம்ம இதம் ரிதம் நிகழ்ச்சியில அழகான இதமான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இதோட நம்ம ஷோவை நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறது, உங்க ஆர்ஜே பிரபுகுமார். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை காலை 7:30 முன் செல்லடா. திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் ஏ விமலா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். நாளை காலை 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் பரிமலா சாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா. நாளை 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் குளிர்பதன கிடங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன வேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த என் ஆனந்த கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நாளை 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தேனி வளர்ப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த எம் ஆனந்த் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். கர்ப்பப்பை சம்பந்தமா எப்படி ஹெல்த்தியா கர்ப்பப்பையை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு 4 டிப்ஸ். வயதுக்கு தகுந்த மாதிரி சில டைம் பிரச்சனைகள் வரும், கட்டிகள் ஃபைப்ராய்டு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களை மீறியும் அது வரலாம். ஓவராலா இந்த ஹார்மோன் பேலன்ஸை வந்து நம்மள எப்படி கரெக்டா வச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ். அதுல ஒண்ணு வந்து ஒபிசிட்டியாக உடம்பு வெயிட் அதிகம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள், அதை நீங்க நல்லா பண்ணினீங்கனாலே கர்ப்பப்பையினுடைய 50% பிரச்சனைகளை வந்து நம்ம வராம தடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கேன்சர் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலமா

0: வர்ற இப்ப கர்ப்பப்பை வாய் கேன்சர், கர்ப்பப்பையில வர்ற கேன்சர், சினைப்பையில வர்ற கேன்சர், இதையெல்லாம் வந்து முன்னமே கண்டறிஞ்சு ஆரம்ப ஸ்டேஜ்லயோ இல்ல வராமல் தடுக்கிறதுக்கோ இல்ல முறைகளை எல்லாம் நீங்க உங்க டாக்டர் கிட்ட போய் டீடைலா பேசினீங்கன்னா அதுக்குரிய டெஸ்ட் எல்லாம் முன்னாடியே பண்ணிக்கலாம். வருஷம் ஒரு தடவை அதை வந்து பண்ணிட்டு நமக்கு வந்து அதை முன்னாடியே தடுத்துக்கிறதுக்குரிய இதெல்லாம் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாகவும் மற்றவர்களுக்கு உதவுற மாதிரியும் ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாம அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் நம்ம இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டா யூக்லிபிரியமா இருக்கும் பொழுது சில வியாதிகள் வெட்டியே பார்க்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கர்ப்பப்பையை வந்து எப்படி டிசீஸ் வராம நம்ம தடுக்கிறதுக்குரிய முறைகளா நம்ம எடுத்துக்கணும்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி ஏஞ்சல்ஸ்.

0: உதவுற மாதிரியும் ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாம அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் நம்ம இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டா யூக்லிபிரியமா இருக்கும் பொழுது சில வியாதிகள் வயிற்றையே பார்க்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கர்ப்பப்பையை வந்து எப்படி டிசீஸ் வராம நம்ம தடுக்கிறதுக்குரிய முறைகளா நம்ம எடுத்துக்கணும்.
1: இன்னும் சில நொடிகள் இல்லாங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

நேரம் இரவு 9:15. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். இது மயிலிறகு. தேனினும் இனியத்தை விட்டாத இசை பாடல்களின் அணிவகுப்பு. காலம் கடந்தாலும் கூட கருத்தை விட்டு நீங்காத இன்னிசை பாடல்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் பாடல் பணமா பாசமா அப்படின்றது படத்தோட பேரு. 1968 பிப்ரவரி 23 வெளிவந்த படம் பணமா பாசமா. கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவருடைய இயக்கத்திலையும் திரைக்கதையிலையும் உருவான படம். படத்துக்கான கதையை ஜி பாலசுப்ரமணியம் கொடுத்திருக்காரு, பாலு தயாரிச்சிருக்காரு. ஜெமினி கணேசன், சரோஜா தேவி, சிவகுமார், சி ஆர் பார்த்திபன், கே எஸ் ஆரங்கபாணி, வி எஸ் ராகவன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய நிர்மலா, சுந்தரிபாய், புஷ்பலதா, ஜி சகுந்தலா, இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை கே வி மகாதேவன் இந்த பாடலை பாடியிருக்கிறது. பேசு சீலா, பாடலாசிரியர் கண்ணதாசன். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் அது அடடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், கேளுங்க ரசிங்க.

0: காவியத்தை மன ஓவியத்தில் அவன் தூவி வைத்த விதம் என்ன? கண்ணில் பார்த்த படம் நெஞ்சில் நிற்கும் விதம் கடவுள் தந்த கலை என்ன? வண்ண கலையை கண்ணி அடைய என்ன விலையோ? எதுகை மோனை சந்தமெல்லாம் பாடல் அப்படி ஒரு சேர கேட்கும் போது அவ்வளவு பிளசண்டா இருந்தது. 9:20 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நீர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க. மயில் இருக்கு
1: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
2: May 2-30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
1: முன்பதிவிற்கு
3: 7418-8741. நீங்கள்
0: மலரும் நினைவுகளை அழகா மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மயிலறு கேட்கும் நேரம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாட்டு என்ன படம்ன்றத எடுத்துட்டேன். எம்ஏ திருமுகம் அவருடைய இயக்கத்தில் சாண்டோ, MMH சின்னப்பத்தேவர் அவருடைய கதையில் அவரே தயாரிக்கும் செஞ்சிருக்காரு. படத்தில் MG ராமச்சந்திரன், KR விஜயா, ரத்னா, SA அசோகன், நாகேஷ், MN நம்பியார், மனோரமா, SN லக்ஷ்மி, இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை KV மகாதேவன். 1964 செப்டம்பர் 25 வெளிவந்த படம் தொழிலாளி. படத்தில் நாம கேட்கவிருக்கும் இந்த பாடல் சீர்காழி கோவிந்தராஜன், LR ஈஸ்வரி பாடினது. பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு. நல்லா இருக்கும் பாட்டு, கேளுங்க ரசிங்க.

0: எப்படி இருந்தது பாட்டு?
1: ஆழம் தெரியாம காலை விட்டு அவதி படமாட்டோம் மூளை கேட்டு, ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம்னா இந்த சமயோசதி பத்திலாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பட் பாடல் வரிகள் ரொம்ப எளிமையா ரொம்ப அழகா இருந்ததுல, காதலிலே நீயும் நானும் ஈக்குவல் வெயிட்டு, அதை களைச்சிடவே வில்லா வந்தா இருக்குது ஃபைட்டு, கமான் மேன் அப்படிங்கிற மாதிரி. மச்சான் இப்ப சொன்னது தான் நல்ல பாயிண்ட்டு, நம்ம மனசு ரெண்டும் என்னைக்குமே ஒரே ஜாயிண்ட். ஓ மை காட், சீர்காழி கோவிந்தராஜன் அவருடைய வாய்ஸ்ல இந்த மாதிரி பாடல் கேட்கும் போது இன்னும் ஃபீல் குட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல், இது மயில் இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய நிறைய நல்ல பாடல்கள் அடடா அப்படின்ற மாதிரி ரசிக்கக்கூடிய பாடலாம் வந்துட்டு இருக்கும் போது, நம்ம நிகழ்ச்சியில அடுத்து நாம கேட்கவிருக்கும் இந்த பாடல் தாயை காத்த தனையன் திரைப்படத்திற்காக. எம்ஏ திருமுகம் அவருடைய இயக்கத்தில் ஆறுதாஸ் அவருடைய கதையில் உருவான படம் இது. படத்தில் எம்ஜி ராமச்சந்திரன், எம் ஆர் ராதா, பி சரோஜாதேவி, பி கண்ணம்பா, எஸ் ஏ அசோகன், ஜி சகுந்தலா, எம் ஆர் ஆர் வாசு, இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. 1962 ஏப்ரல் 13 வெளிவந்த படம் இது. படத்துக்கான இசை கே வி மகாதேவன், பாடலை பாடியிருக்கிறது பி சுசிலா, பாடலாசிரியர் கண்ணதாசன். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இது, கேளுங்க ரசிங்க.

ரெண்டு விஷயம் இன்னைக்கெல்லாம் யாரும் கணவன் பேரு கண்டிப்பா சொல்றதே கிடையாதுங்க. ஏன்னா அப்ப இருந்து சொல்றதுக்கு மீனிங் வரைக்கும் ஹே பேப் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து என்னமோ சலச்சலமான பேர்லாம் வச்சுக்கிறாங்க, அங்கெல்லாம் மானே தேனே பொன்மானே அப்படின்ற மாதிரி அமுதே கனியே கனி இதழே கனிரசமே அப்படின்னு சொல்லுவாங்க.

அந்த மாதிரி கியூட்டா கூப்பிட கூட அழகா தான் இருந்தது. ஆனா ஒரு எப்பவுமே நான் ஒரு அதிசயமா பாக்குற ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு கவிஞர்கள் வந்து பெண்ணோட பார்வையில் ஆணை ரசிக்கிற விதம் இருக்குல்ல. பொதுவாக ஒரு ஆண் வந்து பெண்ணை வந்து நிலவோட மலரோட இன்னும் அழகழகான விஷயங்களோட ஒப்பிட்டு பேசுறது உண்டு. ஆனால் ஒரு பெண் பார்வையில் வந்து ஒரு ஆணை வந்து இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்பவே க்யூட்டான விஷயம். அதுவும் கொஞ்சம் பெருமையாக இருக்கிறது என்னென்னா, பெருமைக்கு உரியவன் தலைவன், ஒரு பெண்ணுக்கு இறைவன் கணவன், உரிமையிலே அவன் துணைவன், நெஞ்சில் உறைந்தவன், கண்ணில் நிறைந்து நிற்பவன் பேரை சொல்லலாமா, கணவன் பேரை சொல்லும். அப்பெல்லாம் அது வந்து ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டதுல. 9:30 ஆகாஷ்வாணிக்கு AM 103.3 FM நேர்கள் கேட்டு ரசிச்சு சந்தோஷம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மயிலரை கேட்டு இன்னும் கூட நிறைய இன்னிசை பாடல்கள் உங்கள் செவியோடு பேச காத்துக்கொண்டிருக்கும் போது நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பரம்.

0: மைல்மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள்: முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம். வன்னியராஜன் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.

கே ஆர் விஜயா, கே சாரங்கபாணி, மனோரமா, இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை கே வி மகாதேவன், பாடலை பாடியிருந்தது சீர்காழி கோவிந்தராஜன், பி சுசிலா, பாடலாசிரியர் கண்ணதாசன். நிகழ்ச்சியில் இந்த மாதிரி நிறைய நல்ல பாடல்கள், இன்னிசை பாடல்கள், எவ்வளோ காலம் கேட்டாலும் கூட சலிப்பு தட்டாத ஒரு பாடலை கேட்கும்போது கூடுதல் இன்பம் இருக்க தான் செய்யுது. அதான் அழகாக நானே நினச்சிக்குவேன், மலரும் நினைவுகளை சூப்பராக மீட்டு எடுக்குதுல நிறைய பேரோட அந்த கோல்டன் மெமரிஸ்லாம் வந்து அப்படியே பவர்ஃபெக்டாக கண்ணுமே பாட்டும். ஏன்னா நம்ம நிகழ்ச்சி மயிலரகு, 9:35 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மயிலரகால. இன்னும் கூட இன்னிசை பாடல்கள் வர காத்துட்ருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து இதெல்லாம் எவர்கிரீன் சாங் கேட்டு எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கொடுக்குறேன் கேளுங்க. இந்த பாடலை பாடியிருக்கிறது சீர்காழி கோவிந்தராஜன், பி லீலா. இன்றைக்கி 3 காம்போவில் வந்து கேட்டிருக்கோம், அதை கடைசியில் சொல்கிறேன். பாடலுக்கான பாடலாசிரியர் தஞ்சை என் ராமையதாஸ், பாடலாசிரியர் தஞ்சை என் ராமையதாஸ் தான். படத்துக்கான இசை ஜி ராமநாதன். இது என்ன பாட்டு அப்படின்றத கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே படம் தெரிஞ்சிடும். கேளுங்க ரசிங்க.

நாடி துடிக்குது, நாடி துடிக்குது, வித்தியாசம் இருக்குல்ல. 1967 ஜூன் மாதம் 23ஆம் தேதி வெளிவந்த படம் சீதா. ஏபி நாகராஜன் அவருடைய திரைக்கதையிலையும் இயக்கத்திலையும் உருவான படம் இது. படத்தில் ஜெமினி கணேசன், சாவித்ரி கணேஷ், நாகேஷ், முத்துராமன்,

எப்படி இருந்தது பாட்டு, செம்மையா இருந்ததா? எஸ், கட்டான லோட்டாவே வா கத்தி தோட்டாவே, வாயந்தன் கூட்டாளி பட்டாலும் பாவம் தீருமே. எப்படி பாத்தீங்களா? இதான் நிறைய நிறைய பழைய பாடல்களுங்க. நம்ம நிகழ்ச்சி வந்தாலே நீங்க குஷியா இல்லைன்னா நான் ரொம்ப குஷியாயிடுறேன். 9:38 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீர்கள் கேட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க மயிலர்கால. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இன்னும் வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலைங்க எடுத்துட்டேன்னா எடுத்துட்டேன். இந்த பாடலை பாடியிருக்கிறது டி எம் சவுந்தரராஜன், பாடலாசிரியர் கண்ணதாசன், படத்துக்கான இசை டி கே ராமமூர்த்தி. இது என்ன படம் அப்படின்னா, படத்தோட பேரு தங்க சுரங்கம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் பாட்டை பத்தி சொல்ல பார்த்தீங்களா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்ல, உத்தம புத்திரன் தான் படத்தோட பேரு. எஸ், இப்போ நம்ம கேட்கக்கூடிய அடுத்த பாடல் 1969 March 28 வெளிவந்தது தங்க சுரங்கம். டி ஆர் ராமண்ணா அவருடைய இயக்கத்தில், சக்தி டி கே கிருஷ்ணசாமி அவருடைய இயக்கத்தில் உருவான படம் இது. படத்தில் சிவாஜி கணேசன், பாரதி, வெண்ணிராடி நிர்மலா, எஸ் வரலட்சுமி, மேஜர் சுந்தரராஜன், ஜாவா சீதாராமன், டி எஸ் முத்தையா, ஓ ஏ கே தேவர், இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி படத்துக்கான இசை டி கே ராமமூர்த்தி. இந்த பாட்டை கேட்டு

0: ரொம்ப நாளாச்சு நானும் ஃபீல் பண்றேன். கேளுங்க ரசிங்க, நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் வந்து பாடலை பாடியிருக்கிறது டி எம் சவுந்தரராஜன்.
1: கட்டழகு.

சிக்கு அது பட்டு கொண்டதோ நடை சிக்கி கொண்டதோ உடல் சேரானதோ சிலை போலானதோ கட்டழகு பாப்பா கண்ணுக்கு.

அனல் கொட்டுது, எண்ணம் விட்டு விட்டதோ இன்னும் கெட்டு விட்டதோ. கட்டழகு பாப்பா கண்ணுக்கு கள்ளத்தனம் ஏறோ பெண்ணுக்கு, அது பட்டு கொண்டதோ நடை சிக்கிக் கொண்டதோ உடல் சேராறதோ.

சிரிக்கிறது கூட அந்த இசைக்கு இசை நயத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, நல்லா இருந்ததுல. டி எம் சௌந்தரராஜன் பாடியது கேட்டு ரசிக்கும். 9:43 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல அழகா நிகழ்ச்சி போயிட்டு இருக்கும்போது நிறைய நிறைய நல்ல பாடலாம் கேட்டு அடடா ஆனந்தமே அப்படின்ற மாதிரி கொண்டாடிட்டு இருக்கோம். காரணம் மயிலருக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் பாக்யலட்சுமி. கே வி ஸ்ரீனிவாசன் அவருடைய இயக்கத்திலையும் எழுத்திலையும் உருவானப்படும் இது. தயாரிப்பு பட்டனா. 1961 நவம்பர் மாதம் 7 வெளிவந்த படம் பாக்யலட்சுமி. படத்துல ஜெமினி கணேசன், சௌகா ஜானகி, கே ஏ தங்கவேலு, அப்புறம் வி நாகையா, இ வி சரோஜா, பி கண்ணம்மா, எம் சரோஜா, சி கே சரஸ்வதி, எஸ் என் லட்சுமி, இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. படத்துக்கான இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கண்ணதாசன் இந்த பாடலை பாடியிருக்கிறது, பி சுசிலா. நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் இது, கேளுங்க ரசிகர்களே.

0: எட்டி நின்று எனக்கே வலவெறிச்சா, என் கூடவே இருந்து எனக்கு குளிப்பறிச்சா அப்படின்னு நல்ல ஒரு பாட்டு. நிறைய இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. நாகமலை அழகி திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். பாடலை பாடியிருந்தது கே ஜமுனாரணி குழுவினர். பாடலுக்கான பாடலாசிரியர் இளங்கவி முத்துக்கூத்தன். இந்த பாடலுக்கான இசை எஸ்பி கோதண்டபாணி. 1962 வெளிவந்த படம் நாகமலை அழகி. ஜி விஸ்வநாதன் அவருடைய இயக்கத்தில் எம் ஆர் ராதா, நாகேஷ், மனோரமா, வி எஸ் ராகவன், அப்புறம் சி லீலா, நிறைய பேர் அந்த படத்தில் வச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பாடலை ரொம்ப ரேரான சாங்கை கேட்டிருக்கோன்ற மன திருப்தியோட நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடலது அதிசய திருடன் திரைப்படத்திற்காக கேளுங்க.
1: மல்லிய புசிமயிலே

ரேரான சாங்ஸ் கேட்கறதுல கூட ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யுது. அதிசய திருடன் திரைப்படத்திற்காக பாடலை கேட்டோம். இசை எஸ் தட்சிணாமூர்த்தி. 1958 டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வெளிவந்த படம் இது. பி பிள்ளையா அவருடைய இயக்கத்தில், தஞ்சை என் ராமயதாஸ் அவருடைய எழுத்தில் உருவான படம் இது. ஜெமினி கணேசன், சாவித்ரி, நிறைய பேர் இந்த படத்தை வச்சிருக்காங்க. பாடலை பாடியிருந்தது டி எம் சவுந்தரராஜன், பாடலாசிரியர் தஞ்சையின் ரமயாதாஸ். ஸோ நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவு பாடல் மாதவி திரைப்படத்திற்காக கேளுங்க ரசிங்க.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM மயிலருக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் நான் சிவா. நேரம் 10:01, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் மெலடி மட்டுக்கள் நேரூர்வம். கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய எந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்ட நேரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அழைப்பு ஏற்படுத்துங்க. 0422 அப்படின்ற இணைப்பு என்னோட, 2316 312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 2317046 அப்படின்ற எனக்கோ அழைப்பு ஏற்படுத்தலாம். ஒரு வேளை லைன் கிடைக்கலாம், கோச்சிக்காதீங்க, மனசுக்கு திட்டாதீங்க, நோ கோவம் ஐ எம் பாவம். உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க 9585800103 அப்படின்றனுக்கு. ஃபேஸ்புக்லையும் நம்மளுடைய போஸ்டுக்கில் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாடலை நீங்கள் தெரிவிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: மயிலிறகு நிகழ்ச்சியில் மிகவும் அரிதான பாடல்கள் வழங்கிய அறிவிப்பாளர் சிவா அவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் கோவை செல்வபுரம் செய்ய திறக்கிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து உன்னை நான் சந்தித்தேன் படத்தில் இருந்தேங்க, உன்னை காணும் நேரம் நெஞ்சம் பாடல்.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றிங்க.

0: 10:06 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. மெலடி மட்டுக்கள் நேரொறுப்பும் கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே போறக்கூடிய நிகழ்ச்சியில குறிப்பா 1981 1993 வரை கூட இந்த இடைக்கால பல கேட்பீங்க என்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்துங்க? உங்க பேருங்க?
1: ராமச்சந்திரன் சார்.
0: ராமச்சந்திரன், சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: கரகாட்டுக்காரங்க இருந்து குரகம்பளை காட்டு
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

நேர் விருப்பமாக மெலடி மட்டுக்கள் நகர்ந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சமான பாடலை நீங்க கேட்கணும் அப்படின்னா 0422 அப்படின்ற இணைப்பெண்ணோட 2316312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 2317046 அப்படின்ற எண்ணுக்கோ அழைப்பு ஏற்படுத்துங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9585800103. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இளமை கோலம் திரைப்படத்திற்காக. பாடலை கேட்டிருந்தது சுஜாதா, மோகன், அதுல்யா, மதுரிமா, திருமாலினி, மரகதம், ஆறுச்சாமி. காமநாயகம் பாடத்திலிருந்து அவர்களுக்காக பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: 10:16 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நேயர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க மெலடி மெட்டுக்கள் நேயர்வர்க்கம். நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வெள்ளிங்கிரி
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்து விடுதலைங்க, பாட்டு வந்து ரங்கமணி தங்கமணி வாமணி, அந்த பாட்டு வேணும்.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: இப்படி உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்கணும் அப்படின்னா மெலடி மெட்டுக்கள் நேர் உற்பத்துக்கு நீங்க கால் பண்ணலாம். நான் சொன்ன வழி மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்காக காத்துட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம், குச்சியில இருந்து பேசுறேங்க. ஆண் பாவத்துல இருந்து குயிலே குயிலே அந்த பாட்டு.
0: உங்க பேருங்க?
1: ஹலோ, மதன்குமார்.
0: மதன்குமார் குறிச்சியில இருந்து. இதோ பாட்டு வருது, கேட்டு ரசிங்க.

0: 10:25 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நேர்கள் கேட்டு ரசிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மெலடி மெட்டுக்கள் நேரு நிகழ்ச்சி கேட்டு நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்,
1: கிருஷ்ணகுமார்.
0: கிருஷ்ணகுமார் எங்க இருந்துங்க?
1: பொள்ளாச்சியில இருந்து.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: கீதாஞ்சலி படத்துல இருந்துங்க, ஒரு ஜீவன் அழைச்சது.
0: கீதாஞ்சலி படத்துல பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: சரிங்க.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: யாரது?
2: நான்தா.
1: நான் தான்.
2: நான் தான்.
1: எங்க இருக்கீங்க?
2: இங்கே.
1: எங்கே?

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்ட சந்தோஷம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மெலடி மட்டுக்கள் நேரோட்டமாக நம்ம நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியா சிவசுப்பிரமணியம் பி என் புதல் அவருக்காக இந்த பாடல் கொடுத்தோம், மிஸ்டர் பாரத் திரைப்படத்திற்காக. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை இந்த நிகழ்ச்சி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில 0422 அப்படின்ற இணைப்பினோட 2316312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 2317046 அப்படின்ற எண்ணுக்கோ அழைப்பு ஏற்படுத்தலாம். ஒருவேளை என் கிடைக்கணும் 9585800103 அப்படின்ற வாட்ஸ்அப் எண்ணையும் சரியா பயன்படுத்துங்க. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். இரவு வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
1: கருமத்தம்பட்டி வினோபநகர் நாகராஜ்.
0: நாகராஜ் கருமத்தம்பட்டியில இருந்து சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: ஆளும் வானம்பாடியிலிருந்து ஆளும் வரை போராடும்.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிகர்.

10:48 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. மெலடி மெட்டுக்கள் நேரூர்ப்பமாக நிகழ்ச்சியில நாம கேட்ட இந்த பாடல் சிறையில் பூத்த சின்னமலை திரைப்படத்திற்காக. பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க ரஞ்சனி, பூபாலன், நித்யா, ராஜகோபால் மற்றும் கலாவதி மருதாச்சலம் சினியும் பாலில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக அந்த பாடல் கொடுத்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறது யாருன்னா, சூலூர்ல இருந்து கணேஷ் மூர்த்தி கேட்டிருக்காரு தேவன் மகன் படத்துல இருந்து பாடல். இதோ பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: 了吗？呵呵呵呵呵呵。
1: நேரம் 10:54, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் இதுவரை கேட்டது மெலடி மட்டுக்கள் நேருறுப்பம். நேர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவறையுடன் குரல் எண் 28 அதிகாரம் நீத்தார் பெருமை. தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் மு க அன்வர் பாட்ஷா அவர்கள். காலைத்திற நிகழ்ச்சியில் தொடர்ந்து பி சுசீலா, பாரதி பால், எம் ஹனிஃபா குழுவினர், வாணிஜெயராம், பெங்களூர் ஆர் ரமணியம்மாள், எல் ஆர் ஈஸ்வரி ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்களை கேட்கலாம். 6:30 நிகழ்ச்சி நிரல், 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:35 நலமே விளைக

காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் திரை இசை புதறிவுனா இடம்பெறும். 7:30 முன் செல்லடா. திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் ஏ. விமலா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். நாளை காலை 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். தொடர்ந்து வானிலை அறிக்கை, அதனையும் தொடர்ந்து செய்திச் செய்திகள். காலை 8 முதல் 9 வரை வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி இடம்பெறும். 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9 மணிக்கு சிறுவாணி சாரல், 10 மணிக்கு இது உங்கள் சாய்ஸ் நேயர் விருப்பம், முற்பகல் 11 மணிக்கு இன்றைய நேயர், 11:30 வண்ணப்பூக்களில் சாய்வு நாற்காலி, மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் பரிமளா சுவாமிநாதன் அவருடன் நிர்முகம் பகுதி 2 நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா, நண்பகல் 12 மணிக்கு வசந்தயிலம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி, 12:35 நிகழ்ச்சி நிரல், 12:50 பூந்தன்றல், பிற்பகல் 1 மணிக்கு மணி 1 மலர் 1. பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி PM வித்யாலட்சுமி திட்டம், 2:30 ஊர்புறத்திலே குளிர்பதன கிடங்கு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த என் ஆனந்தகிருஷ்ணன் அவருடன் நேர்முகம் பகுதி 1. பிற்பகல் 3 மணிக்கு டீ டைம் நேயர் விருப்பமாக, மாலை 4 மணிக்கு கெட்ஸ் இட் கோ த கேம் ஷோ. நாளை மாலை 5 மணிக்கு சித்திரச்சவானத்தில் கதைகள் வழியே திருக்குறள், 6 மணிக்கு பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை, தொடர்ந்து பொன்மாலை பொழுது கேட்கலாம். 7:25 ஏறும் ஊரும், முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து தேனி வளர்ப்பு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த எம். ஆனந்த் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். 8:05 இதம் ரிதம், 9:15 மயிலிறகு, காலத்தை வென்றிருக்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு, 10 மணிக்கு மிளடி மட்டுக்கள் நேர விருப்பம், 11:00 முதல் காலை 5:51 நிகழ்ச்சி அனைத்தும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நேர்களின் கேட்கலாம் வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. ஈரோட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. சேலத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. ஊட்டியில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது. பாலக்காட்டில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருந்தது.

நேரம் 10:59, இரவு 11 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். நன்றி, வணக்கம்.

நேயர்கள் கவனத்திற்கு, பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று இரவு பண்பலை 101.4 தரைவழி ஒலிபரப்பு 11:00 முதல் காலை 5:54 வரை இருக்காது. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பில் கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.

தங்கத்தின் தங்கம் திரைப்படத்திலிருந்து ஆஷா போன்ஸ்லே அவங்களுடைய குரல்ல எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:12 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெற்கு தெரு மச்சான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். காளிதாசன் வரிகளில் தேவா அவர்களுடைய இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல்ல பாடல் இதோ.

நேரம் 11:21 ஆயிட்டுருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி இவங்களுடைய குரலில் பாடல் இதோ.

நேரம் 11:31 ஆயிட்டு இருக்கு. கும்பக்கரை தங்கையா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் தளபதி திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களுடைய இசையில, வாலி அவர்களுடைய வரிகளில், எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில் பாடல் இதோ.

நேரம் 11:39 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிகரம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல், இசையில் பாடல் இதோ.

ஊரெல்லாம் முன்பாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:52 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆத்தா உன் கோவிலிலே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களுடைய குரலில், காளிதாசன் வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

பத்துது. யலந்த பயம் யலந்த பயம் யலந்த பயம் யா.

சிரிக்கிறியே. சிரிடா கண்ணு, சிரி. ஆண்டவன் புண்ணியத்துல நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணே.

மரிகரி மக மரிக சரி நிதனா சரி நிதனா சரி நிதனா சரி நிதனா சரி நிதனா சரி நிதனா.

சுவை நானன்றோ, மோகன சுவை நானன்றோ, மோகனோ கலையாத மோகன சுவை நான்.

0: வந்தவன் என்னென்னமோ சொல்ல குடிக்கிறான்.
1: தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்

0: தி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: தி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: பொங்கும் மங்களம். ஜமீன் ஊத்துக்குழி நஞ்சப்பா கோபாலசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: பேரீச்சி கோவில் எஸ் ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் தவில்.
0: முதலில் சுவாமிநாத என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி. நாட்டை ராகம் ஆதிதாளம்.

அடுத்து மனசா எட்டுலோர் துணை, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மலைய மாருதம், ரூபகதாளம்.

ஜமீன் ஊத்துக்குழி நஞ்சப்பா கோபாலசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து ராம நீ சமான மெவரு தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் கரகரப்பிரியா, ரூபகதாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை ஜமீன் ஊத்துக்குழி நஞ்சப்பா கோபால்சாமி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டீர்கள்.
1: பேரீச்சிக்கோவில் எஸ் ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் தவில்.

நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது வேதவல்லி அவர்களின் குரலில்

நேரம் 5:24 ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சூலமங்கலம் சகோதரிகள் குரலில்.

அடிமுடியறிய ஒண்ணா அண்ணாமலையோனே அருணாசல குமர அருணகிரி கருளியவா திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணிவேல் முருகா.

பிராணி மலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா. வயலூர் குமாரகுரோ ஞானவரமென கருள் வீரே வெண்ணைமலை முருகா மெய்வீட்டை தந்திடுவே. கதிர்காம வேலவனே மனமாயையை

பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான். உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன். அன்பே ஓமெனும் அருள் மந்திரமென்றாய் அன்பை உளத்திலே அசையாது.

மே வித்தையாம் இவ்வுலகை வித்தை என்றறிந்திடச் செய். அபயம் அபயம் தந்தா அபயம் என்றலறுகிறேன். அமைதியை வேண்டி அருமுகாவாவென்றேன். உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராகே. அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய். வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயாம் உன்னருளாலே. உன் தாழ் வணங்கிட்டேன் அட்டமாசித்திகளை. அடியனுக்கருளிடப்பா அஜபை வழியிலே அசையாம்.

அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்த குரோ சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருள. சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம்.

நாக்கினையும் தான் உமாசுதன் காக்கட்டும், நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும், பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும், கழுத்தை ஸ்கந்தன் கைகளால் காக்கட்டும், தோள்களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும், கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும், மார்பையும் வயிற்றையும் வள்ளிமணாளன் காக்கட்டும், மனத்தை முருகன் கை மாத்த

நாபி குஹ்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சம் என்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர் என் அகங்காரமுமகற்றி.